ஒரு தனி மனிதன் எலியாவின் ஜபத்தான் தேசத்திலேயே மாற்றம் வந்தது. வறட்சி நீங்கி மழை பெய்தது. அப்பா, எங்கள் நாடு எங்கும் ஜப மேகம் மூடுவதாக, அபிஷேக மழை தேசத்தை நிரப்புவதாக.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:4 முதல் 11 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:12-26 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே இருந்த அந்த முள் எது? எந்தெந்த காரியத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? டெக்னியா என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிற வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். யூத மார்க்கத்தாரின் தவறான போதனையினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் தவறாக போதித்த போதனையை கலாத்திய விசுவாசிகள் நம்பி சோரம் போனபடியினாலே, குறிப்பாக இந்த நிருபத்திலே விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் பிழைப்பான் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனது நிமித்தம் கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தனிப்பட்ட விதமாய் சில காரியங்களை 12-18 வரை அவர் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 4:12, சகோதரரே என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. கலாத்திய மக்கள் தவறான போதனையை கவனித்து கேட்டார்கள். எனவே பௌலப்போஸ்தலனை ஒரு எதிரியைப் போல பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை கூறியிருந்தார். எனவேதான் இங்கே சொல்கிறார், நாம் எல்லாரும் ஒரே சமதளத்திலேதான் இருக்கிறோம், நாம் எல்லாரும் விசுவாசிகளாயிருக்கிறோம், எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிறோம். இதன் காரணமாக ஒருவரோடு ஒருவர் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 4:13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவர்களிடத்திலே ஊழியம் செய்ய முதலாவது சென்றபொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். சரி, அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த முள் என்ன? பாருங்கள், கலாத்தியர் 4:14, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை என்று சொல்லும்பொழுது அதுதான் அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள். கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். ஒருவேளை பௌலப்போஸ்தலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள்ளானது அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாயிருக்கலாம். எனவே அவர் பார்ப்பதற்கும் அத்தனை வசீகரமான தோற்றமுடையவராக இல்லை. பௌலப்போஸ்தலனுக்கு காலிலே பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தேசத்திலே அது அநேகருக்கு இருந்த ஒரு வியாதி. கண்களிலிருந்து எப்பொழுதும் ஒரு வகையான சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஊழியம் செய்த நாட்களிலே அப்படி கண்களிலே இருந்து சீழ் வடிவதோடு கூட அவர் ஊழியம் செய்திருப்பார் என்றால் பார்க்க அவர் வசீகரமானவராக இருந்திருக்க மாட்டார் என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். பவுல் என்ன சொல்கிறார், நான் அப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் அதை குறித்து பெரிதுபடுத்தவில்லை, நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை, அரோசிக்கவில்லை, தேவதூதனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் என்னையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிறார். கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? எல்லா பிரசங்க பீடங்களுக்கு நேர் எதிராகவும் ஐயா நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற ஒரு எழுத்து பலகையை வைப்பது சிறந்தது. அது மட்டுமல்ல, செய்தியை கேட்பவர்கள் வாசிக்கும்படியாக ஒரு வாசகம் தொங்கவிடப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? பிரியமானவர்களே, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த அநேகர் பிரசங்க பீடத்திலிருந்து செய்தியாளர் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறதில்லை. எப்பொழுதுமே அவர்கள் செய்கிற காரியம் நல்ல காரியம் என்று அவர்களை பாராட்டவும் அவர்களை தடவி கொடுக்கவும் விரும்புகிறார்கள். நாம் எல்லாருமே மற்றவர்கள் நம்முடைய முதுகிலே தட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கூர்மையான சத்தியத்தை, தெளிவான சத்தியத்தை கேட்க நமக்கு விருப்பமில்லை. கலாத்தியர் 4:17-18, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆயிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிறந்த காரியத்தை வாஞ்சிப்பது நல்லது, ஆனால் இந்த யூத மார்க்கத்தார் தவறான எண்ணத்தோடு கூட உங்களிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் கலாத்தியா நாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கே அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்தினோம் என்று பெயர் பிரஸ்தாபம் பண்ண விரும்புகிறார்கள். கொரிந்து சபையாரிடத்திலும் பவுலப்போஸ்தலன் இதைத்தான் சொல்ல முயற்சித்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:12-15 வரை, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இந்த கலாத்தியா நாட்டிற்கு வந்த யூத ஜனங்களே கொரிந்து பட்டணத்திற்கும் சென்றிருக்கிறார்கள். கொரிந்து விசுவாசிகளும் அப்போஸ்தலனாய் பவுலை மிகவும் நேசித்தார்கள். எனவே இந்த யூத மக்களை குறித்து பவுல் கொரிந்தியர்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. பொதுவாகவே கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரமானவர்களாயிருப்பார்கள். அவர்களை நீங்கள் மேடையிலே சந்தித்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்தாலும் சரி, மிக விரும்பி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒருவராய் காணப்படுவார்கள். இவ்விதமாக தந்திரமாக தவறான போதனையை மனுஷர்களுக்குள்ளே பரப்புகிறார்கள். பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கும், மிக கவர்ச்சிகரமாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தோன்றும். அவர்கள் சொல்வதிலே ஓரளவு உண்மை இருக்கும். கிறிஸ்துமஸ் காலம் ஒன்றிலே ஒருவர் மிக அழகாக கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்தை விளக்கி கூறினார். ஆனால் அதை தொடர்ந்து கொடுத்த விளக்க உரையை கவனித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பையே அவர் விசுவாசிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கும் கலாத்திய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிற எச்சரிப்பானது இக்காலத்திலே வாழுகிற நமக்கும் மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற பகுதியிலே ஆகாரை குறித்தும் சாராயை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இந்த 2 பெண்களை பொறுத்தமட்டிலேயும் எல்லாமே எதிரெதிரானதாயிருக்கிறது. ஆகார் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாயிருக்கிறாள். சாராய் கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க வார்த்தை டெக்னியா என்பது. அதாவது பிறந்த குழந்தைகளை குறிக்கும் வார்த்தை அது. தன்னை ஒரு தாயாக உருவகித்து தான் பெற்ற பிள்ளையிடத்தில் பேசுவது போல பேச ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 4:20, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். பவுல் நேராய் அவர்கள் எதிரே வந்து இருந்து காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கலாத்திய சபை மக்களை குறித்த அத்தனை பாரம், அவ்வளவு கரிசனை அவருக்கு இருந்தது. இந்த கடிதத்திலே அவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். என்றாலும் அவருடைய மென்மையான இருதயத்தையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். கலாத்தியர் 4:21, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்கிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறவர்கள், இன்னும் சட்டத்திட்டங்களை குறித்து பேசுகிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் தண்டனைகளை குறித்து பேச விரும்புகிறதில்லை. நியாயப்பிரமாணம் எப்படி மக்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது என்பதை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. மோசே நேரத்திலே தேவன் கற்பனைகளை கொடுக்கும்படியாக மோசையை அழைத்த பொழுது என்ன நடந்தது என்பதை சற்றே கவனியுங்கள். யாத்ராமும் 19:16-21 வாசிக்கிறேன். மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தோனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கினபோது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராது பிடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாது பிடிக்கும், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் தூரமாய் தள்ளி நிற்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள், யாத்ராமும் 20:18-19 ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். கவனித்தீர்களா, தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை நாம் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. நாம் தேவனை விட்டு மிக தூரம் போனவர்களாக, தொலைந்து போனவர்களாக, தேவனை பின்பற்ற எந்த தகுதியும் இல்லாதவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருந்தோம். ரோமர் 8:6 என்ன சொல்கிறது? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கவனித்தீர்களா, மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் சிறந்ததாகி கொண்டு செல்லவில்லை, மேலும் மேலும் தீமை நிறைந்ததாகவே மாறிக்கொண்டு போகிறது. தொடர்ந்து ரோமர் 8:7 வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுநடுங்கி மலையை விட்டு தூரமாக சென்று நாங்கள் மரித்து போய் விடுவோமோ என்று பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், மகா பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார். அவர் மகிமையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மண்ணினாலே செய்யப்பட்டவர்களாக மண்ணிலே இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழச் செய்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். எனவேதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய உண்மையான நிலைமை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்வதை கேட்கவில்லை என்கிறார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டதல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார்.

0: கலாத்தியர் 4 22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பவுல் சொல்லும்பொழுது, ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரர்களுக்கும் இடையே உள்ள எதிர்மறையான காரியங்களை விளக்கப் போகிறார். ஒருவன் அடிமையான ஆகாருக்கு பிறந்தவன், மற்றொருவன் வாக்குத்தத்தின் மகனாக சாராளுக்கு பிறந்தவன். ஒருவன் அடிமையான பெண்ணுக்கு பிறந்தவன், மற்றவன் சுயாதீனமான ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன். இந்த சுயாதீனமுள்ள பெண்ணானவள் கிருபைக்கு அடையாளமாயிருக்கிறாள். அந்த அடிமை பெண் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:23, அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான். கவனியுங்கள், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். ஆபிராமின் நாட்களிலே ஹமுரபி என்ற அரசனுடைய சட்டம்தான் அந்த பகுதியிலே தேசத்தின் சட்டமாயிருந்தது. அந்த சட்டத்தின்படி ஒரு அடிமை பெண்ணின் மகனும் ஒரு அடிமையாகவே இருப்பான் என்று கூறுகிறது. எனவே இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாயிருந்தாலும் அவன் ஒரு அடிமையின் மகனாயிருந்ததினாலே அவனும் ஒரு அடிமையாகவே இருக்கிறான். மட்டுமல்ல, இந்த 23 நான் வாசித்த பொழுது சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஒரு அற்புதத்தின் குமாரன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவனுடைய பிறப்பே அற்புதமானது. ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதை தாண்டி நின்றவர். பவுல் என்ன சொல்கிறார்? சாராயின் கற்பம் செத்து போனதாயிருந்தது. குழந்தை பெற்றெடுக்கும் வயதை அவளும் தாண்டிவிட்டாள். சாராயுடைய கற்பப்பை ஒரு கல்லறையைப் போல இருந்தது. ஆனால் அதிலிருந்து, மரணத்திலிருந்து ஜீவனை தேவன் கொண்டு வந்தார். கலாத்தியர் 4:24, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. தேவன் மனிதனோடு செய்த 2 உடன்படிக்கைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, மோசே தேவனிடத்திலே சீனாய் மலையிலே பெற்ற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மனிதர்களோடு தேவன் உறவு கொண்டவராயிருந்தார். இந்த உறவைத்தான் ஆகாருக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து கலாத்தியர் 4:25 பாருங்கள். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பவுல் அப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை எடுத்து கையாளும் பொழுது ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அதை பவுல் அப்போஸ்தலனின் நாட்களில் இருந்த எருசலேமோடு அவர் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் எருசலேம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அடிமையாய் இருக்கிறது என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது இன்னமும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகவே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். கலாத்தியர் 4:26, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். இந்த மேலான எருசலேம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 20 நாம் பார்க்கிற அந்த எருசலேமை குறிக்கிறது. அது வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு பழைய எருசலேம் தாயானவளாய் இருக்கிறாள் என்றால், கிருபைக்கு கீழே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம் தாயாயிருக்கிறாள். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயோ அல்லது மேல் உலகத்திலேயோ எந்த விதத்திலேயும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக போகிறதில்லை. பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு பவுல் எழுதிய இந்த சத்தியங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாமும் கர்த்தரை அறியாதிருந்த காலங்களிலே இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம். விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளான பொழுது முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த நாம் தவறான போதனைகளை கேட்டு சில சடங்காச்சாரங்களை செய்தால்தான் பூரண ரட்சிப்பை பெற முடியும் என்ற எண்ணத்திற்குள்ளேயோ, அல்லது இந்த காரியங்களையெல்லாம் நான் கடைபிடித்தால்தான் கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாய் வாழ முடியும் என்றோ தவறான போதனைகள் வரும்பொழுது, அதற்கு செவி சாய்த்து விடாமல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து அனுதினமும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தோமோ அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ நாம் அவரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டு மக்களைப் போல தவறான போதனைகள் வரும்பொழுது நாங்களும் பின்வாங்கி சாய்ந்து போய் விடாதபடி உம்முடைய சுவிசேஷத்தை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக உம்மோடு கூட நெருக்கமான ஐக்கியமுள்ளவர்களாக எந்தெண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தங்களுக்காகப்பட்ட பாடுகளை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதே ரட்சிப்பிற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சுய முயற்சினாலே நான் நன்மை செய்கிறவனாக மாறிய பிறகு தேவனண்டை வருவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை சரியான உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியபடி ஏற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக கேட்கிறோம். அவருடைய அறிவு அதற்கு தடையாயிருக்கும் என்றால் கர்த்தர் தாமே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நீர் பேசும். யாருடைய வாழ்க்கையிலாவது அவர்கள் பாரம்பரியமோ அல்லது பண நிலைமையோ அவர்களுடைய இரட்சிப்பிற்கு தடையாயிருக்கும் என்றால் அதையும் அவர்கள் உணர்ந்து உம்மிடமாக திரும்ப கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தவறான போதனைகளின் மத்தியிலேயும் சத்தியத்திலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆகார், ஆப்ஷன் பி ரூத், ஆப்ஷன் சி சாராள்.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் அப்போஸ்தலனுக்கு காலிலே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டது அல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்ட் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தம் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றேன், நெருக்கத்துல கத்திர நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர் இல்லையா? ஆண்டவர் நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை, அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருங்கி நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிறேன், பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோல்லன்னா போய்கிட்டே இரு. வேலையில எங்கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாதீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது, அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோல்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும். அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலைப்படாத. நீ வாட்டுக்கு கூட சேர்ந்து டிராவல் பண்ணு, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

பணம் இல்லாம போகும், நெருக்கம் அதுலயும் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நெருக்கம் வரும் போதெல்லாம், குறை வரும் போதெல்லாம்

சோர்ந்து போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்தது தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குடத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறமா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே பார்த்து கை நீட்டினோன்னு சரியாச்சு. அந்த அற்புதம் செய்து இயேசுட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்படியே வியாபார பாராளும் அப்ப அவன் நினைச்சேன் நான் தோல்ல சாந்தி நடப்பேன், அவள் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கணும்னா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றுற வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலைப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமாக இருங்க, மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

ராணியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே என்னோட கூட சேர்ந்த ஆசையா டேடி, நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட வந்து ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதுன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடை கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் உயிர்ந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் எம்மாற்றோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டு சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன், அக்னியை நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 சங்கீதத்துல 4 வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டு உன்னை பார்த்து சொல்ற, நீ அக்கினில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீர். சூப்பரா இருக்குல்ல? எங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லி

0: அற்புதங்களை செய்தவர் அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
1: நான் தான்.
0: நீங்களா சொல்ல மாட்டீங்களா?
2: நான் தான்
0: சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஐயா, நான் தான் இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

உங்களுக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க, என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் ஏசப்ப உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, ஏசப்பா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்டவும் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

0: மகனே மகளே, நீ பாக்கியவா, நீ பாக்கியவதி. அவரே உனக்கு கேடயமானார், மகா பெரிய பட்டயமானார். என் தேவன் நான் நம்புகிறவர், என் கண்மலை.
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் இவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற இந்த பெரிதான தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: எல்லாரும் எழுந்து நின்று

சங்கீதம் 102 வசனம் 13 14. தேங்க்யூ அப்பா. 15. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஐயா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்க மேல பொழிகிற உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தை என்கிற மழைக்காக அன்றுவரே நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எங்க மேல நீங்க வச்ச தயவு, எங்க மேல நீங்க வச்ச இறக்கம் எவ்வளவு பெருசாண்டவரே, ஓடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலையும் கூட இந்த சீசன்ல சாத்தியமே இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில சாத்தியமாகுதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க, மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்றீங்க. இன்சிஸ்ட் பண்றது மட்டும் இல்லை, வலியுறுத்துறது மட்டும் இல்லை, அன்றுவரே எங்க வாழ்க்கையில செயல்படுகிற நீர் செயல்படுகிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விழிப்பா இருந்து இந்த நேரத்தை சரியா நாங்கள் உங்க கையில இருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: போன வாரம் செய்திய அண்டு சொன்னார் க்ரோனோஸ்
1: கைரோஸ்
0: கைரோஸ் ரெண்டு வார்த்தை கிரேக்கத்தில் ரெண்டு வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று க்ரோனோஸுங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரம், அதுதான் நம்முடைய வாட்சில் இருக்கிறது எல்லாமே. ஆனால் கைரோஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் குறிச்சிருக்கிற நேரம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆனால் எல்லாம் அசல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளால் என்ன கண்டுபிடிச்சினான்னா, நேரங்காலம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, முகூர்த்த நாள் பார்க்கறது, அந்த ராசி இந்த ராசி ஜாதகம் ஜோசியம் கைரேக நேரம் சரியில்லை காலம் சரியில்லை அப்படி இப்படின்னு கண்ணப்பண்ணான்னு அவன் க்ரோனோஸ்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்கான்.
1: எஸ்,
0: ஆனால் ஆண்டவரும் காலத்தின் தேவன்.
1: ஆமென்.
0: அவர் யாரு?
1: காலத்தின்
0: தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய தருணம் வர்றப்ப அந்த மனுஷனுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வருவார்.
1: ஆமென்.
0: அதான் நமக்கு விளங்காத விஷயம். அப்படி வர்றப்ப மனுஷனால சாத்தியமே இல்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: சடக்கு நடந்து முடிஞ்சிடும். இது வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அது இதுதான் வேதத்துல நிறைய வாசிக்கிறோம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய்
1: நடப்பிப்பேன்.
0: ஏற்ற காலத்துல அவருடைய நேரத்துல, காட்ஸ் டயத்துல அவர் எப்படி நடப்பிப்பாராம், சட சட சட சட நடப்பிப்பார். ஆக்சுவலா நாம எல்லாருமே பிறந்ததே இந்த கைரோஸ்கால தான் பிறந்திருக்கிறோம். எந்த சீசன்ல என்ன செய்யணும், என் வாழ்க்கையில எந்த காலகட்டத்துல என் வாழ்க்கையில கடந்து வந்து அதிசயங்களை செய்யணும், இது எல்லாமே ஆண்டவருடைய ஆதீனத்துல ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. ஆண்டவர் செட் பண்ணிட்டார். இதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவோம், காட்ஸ் செட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆதியாகமம் 21 1 வசனமே எப்படிதான் ஆரம்பிக்கும்னா, சாராளோட லைஃப்ல ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி பிகின் ஆகுது?
1: கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
0: சொல்லி இருந்தபடி சாராள் பேரில்
1: கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
0: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: அல்லேலூயா. அது செய்யறதுக்குன்னு ஒரு டயத்தை ஆண்டவர் செட் பண்ணியிருந்தாரா?
1: செட் பண்ணியிருந்தார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அந்த காலத்துல தான் அவளுக்கு செய்யணுங்கிறது தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய நிலைப்பாடு. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இன்னும் சகரியா எலிசபெத் கிட்ட சொல்றப்ப, இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால், அப்படிதான் சொல்றார். தகுந்த காலத்துல என்ன காலம் அது? ஆண்டவருடைய கைரோஸ்.
1: கைரோஸ்
0: காலத்தின் தேவன். ஓன் காலத்துக்குள்ள வந்திருக்கேன், ஓன் காலத்துல நான் வரல,
1: நான்
0: குறிச்சிருக்கிற காலத்துல காலத்தை படைத்த காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: திஸ் இஸ் மை சீசன், திஸ் இஸ் மை டைம். அதான் உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்றாங்க. அவனுக்கு
1: நேரம் நல்லா இருக்கு,
0: இன்னும் 7 இப்படித்தான் இருக்கும் அப்படின்வாங்க.
1: அப்ப அடுத்த 7
0: 7.5 நாட்டு சனி பிடிச்ச என்ன செய்யுதுன்னா,
1: ஆட்டுது
0: ஆட்டுது அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லை. ஆண்டவருடைய டைம்னு ஒண்ணு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த டைம் வந்து நம்ம லைஃப்ல வந்திருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம். வந்துருச்சு. அதனால இப்ப பிகின் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, இது ஒரு சாட்சிகளின் ஆண்டு ஆரம்பிக்குது.
1: சாட்சிகளின் குவியலோடு இருக்கிற சாட்சிகளின் ஆண்டு.
0: நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்க, அந்த சாட்சியை நீங்க இந்த வருஷம் சொல்லுவீங்க.
1: ஆமென். எஸ்
0: சொல்லுவீங்க.
1: அல்லேலூயா.
0: என்ன இது? உங்க டைம், உங்க சீசன் இது.
1: ஹல்லேலூயா.
0: சாத்தியமே இல்லாத உயரங்கள் இது எல்லாம் இந்த பீரியட்ல நமக்கு சாத்தியமாக போகிறது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம். நான்லாம் அப்படிதான் வந்தேன். நம்முடைய தேவைக்காக என் கடன் அடைங்க, என் வியாதியை நீக்கிங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவையை மனசில் வச்சு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம். ஆனால் இந்த கைரோஸ் மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் வர்றப்ப தான் நமக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வருது. என் தேவைக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன், இந்த நேரம் வர்றப்ப தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை முன்குறிச்சிங்க.
1: எஸ்
0: புரியுது. என்ன சொல்ல

0: என்னுடைய நேரம் வர்றப்ப தான் தெரியுது, ஐயா என் தேவைக்காக உங்கள்கிட்ட வந்தோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போதான் தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுனால நீங்கள் என்னை முன்குறிச்சிருக்கிறீங்க. தாயின் கற்பத்தில் உருவாக்க முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் இருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை ஆண்டவர் முன்குறிச்சார்.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத் இது. நான் சொல்றேன், நீங்க தேவைக்காக வந்தீங்க, நானும் என்னையும் சேர்த்து. ஆனா ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவரை என்னைய கையில பிடிச்சிங்க.
1: ஆமென்.
0: எனக்கு பிரமிப்பா இருக்கு.
1: எஸ்
0: லார்ட். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இதுக்கு நான் யாரு, என் குடும்பம் எம்மாத்திரம், பின்னணி இல்லாதவனை, எந்த விதமான முகவரி இல்லாதவனை, எந்த பெரிய சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இல்லாத என்ன கையில பிடிச்சு, இந்த ஒண்ணுமில்லாதவனை கையில பிடிச்சு, உம்முடைய காலத்துல நீங்க குறிச்சிருக்கிற நேரத்தினுடைய தேவையை சந்திக்கும்படி என்னைய கையில எடுத்தீங்களே, எனக்கு பிரமிப்பா இருக்கு ஆண்டவர. சத்தியம் நம்மளை எவ்வளவு விடுதலையாக்கும் தெரியுமா? வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், வாழணுங்கிற ஆசையை கொடுக்கும். இலக்கு இல்லாம நான் ஓடல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமியில நான் இருக்கிறேன். அந்த நேரம் வரும், அந்த வேலை வரும், அப்ப நான் பிரகாசிப்பேன். இதை நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். சர்வீஸ்ல இன்னைக்கு முடிச்ச உடனே ஒரு பேச்சில் இருக்கிற பிள்ளை வந்தாங்க, வந்து இந்த சேரில் உட்காந்துருக்கிறேன். அப்படி நீல் டவுன் போட்டு கண்ணீரோட என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அவருடைய தேவையை சந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருக்கிறாருங்கிற சத்தியம் என்னை உடைச்சிருச்சு. ஏதோ ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு விரக்தியாக நான் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருந்தேன். ஆனால் என் முகத்தில் இன்னைக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியையும் என் இருதயத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையும் இந்த ஒரு சத்தியம் கொடுத்துருச்சு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட புறப்பட்டு போறேன். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சீசன்ல இந்த தலைமுறையினுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கக்கூடிய வாய்க்கால்களாக நம்மளை தான் முன்குறிச்சிருக்கிறார். இந்த வாய்க்கால் வழியாக தான் அவருடைய தண்ணி ஓடி வர போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால தான் நாம சில நேரம் குரோனோஸ்ல நாம செய்த சேவைக்கு பெரிய பாராட்டு என்னன்னா இருக்காது. நாம செய்யற சேவைக்கு
1: பெரிய பாராட்டு இருக்காது.
0: ஏன் ஆண்டவர் அந்த சேவைக்கான பாராட்டை நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாராட்டு, கிடைச்சிருக்க வேண்டிய அங்கீகாரம், கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை, கிடைச்சிருக்க வேண்டிய உயர்வு, கிடைச்சிருக்க வேண்டிய மேன்மையும் கிடைக்கல அப்படின்னா, என்னுடைய நேரம் வருது, அந்த நேரத்துக்கு நீ தேவைங்கிறதுனால தான் உன் சேவைய இப்ப யாரு பெருசா கொண்டாட நான் அனுமதிக்கல.
1: எஸ்,
0: நீ செஞ்ச சேவை பெருசு, ஆனா மனுஷங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன செய்யல,
1: கொண்டு வரல, கொண்டு வரல.
0: இந்த ஒரு வெளிப்பாடு எல்லா காயத்தையும் ஆத்தி விட்டுருது.
1: ஆமென்.
0: ஓ, நமக்கு செய்ய வேண்டிய கணத்தை ஏன் செய்யலைன்னா, ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம என்னன்னா தேவையா இருக்கிறோம். அதனாலதான் நாம செஞ்ச சேவையை யாரும் என்ன செய்யல, கண்டுக்கல. நாம செஞ்ச சேவையை மனுஷர் கெடுக்கலாம், நாம செஞ்ச சேவைக்கு ஒரு மனுஷிகமான ஒரு சாயத்தை பூசி, நாம செஞ்ச நல்ல செயலே கத்தரிச்சு சித்தரிச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஏன்டா இப்படி எனக்கு என்ன செய்தோ,
1: அடக்குதோ,
0: நான் நல்லதானே செஞ்சேன், ஏன் என்கிட்ட எவ்வளவு மோசமா என்ன செய்யறாங்கன்னா
1: அடக்குறாங்க,
0: நடக்கிறாங்க, என்ன நடத்துறாங்க, நான் செஞ்ச நன்மை தூசிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு நாம அங்கலாய்க்கிறோம். நான் உன்னை புரிஞ்சுக்கங்க, யோசேப்பினுடைய மிகச்சிறந்த சேவையானது போத்திபார் வீட்டில் அவமதிக்கப்பட்டது. பெஸ்ட் சர்வீஸ், போத்திபாருடைய மனைவி யோசேப்பினுடைய வாசனையை கெடுத்து போட்டா. வாசனையை கெடுத்து சிறையில் அவர் அடைக்கப்படுறதுக்கு யார மாறினா?
1: காரணமானா.
0: சிறையில வந்த யோசேப்பினுடைய சேவை சிறையில என்ன செய்யப்பட்டனா? இருட்டடிப்பு செய்யப்பட்டது. போத்திபார் வீட்டில் இருட்டடிப்பு செய்தார்கள்.
1: எஸ்.
0: ஆனா சிறைச்சாலையில யோசேப்பை கொண்டு தேவன் செய்த சேவை என்னன்னா மறக்கப்பட்டது. மறக்கப்பட்டது. அப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, மனுஷங்க உங்க வாசனையை கெடுத்திருக்கலாம், ஆனா அவருடைய நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவருடைய வேலைக்காக என் சர்வீஸுக்கு ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, God wants to preserve me.
1: Yes.
0: என்னை பாதுகாக்க விரும்பினபடியால் தான் என்னுடைய சேவைக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆண்டவர் அனுமதிக்கல.
1: அனுமதிக்கல.
0: இதெல்லாம் போன வாரம் டீடைலா மார்னிங் டிவோஷன்ல ஒவ்வொரு நாளும் தியானிச்சோம். ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய காலத்துல நடக்க போகிற காரியங்களை மனசுல வச்சு தேவனே எல்லாத்தையும் இயக்குகிறார்.
1: Yes.
0: Hallelujah. அப்ப நாம தவறு செய்ய மாட்டோம். கத்திற்கு பயப்படுற பிள்ளைங்க தவறு செய்ய மாட்டாங்கன்றத பிசாசு நல்லாவே என்ன செஞ்சிருக்கான்?
1: அறிஞ்சிருக்கிறான்.
0: அதனால அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச வைராக்கியத்தை, தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச உண்மைய கத்தரிச்சு சித்தரிச்சிருவான். ஒத்திபார் மனைவி கையில இருந்த வஸ்திரம் யோசேப்பினுடைய உண்மைக்கு தானே சாட்சி?
1: எஸ்.
0: அவனுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, குறிச்ச தேவனுடைய நோக்கத்தை மனசுல வச்சு தேவன் அதை சில நேரங்களில் அனுமதிச்சிடறார். பண்ணிக்க கடைசியில கிளைமேக்ஸ்ல நான் வந்து எல்லாத்தையும் நன்மையா முடிச்சு
1: விட்டுருவேன்.
0: செய்யப்பட்ட எல்லா தீமையும் கடைசியில் ஆண்டவர் எப்படி முடிச்சாரா? வெகு நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்போட உண்மை கத்தரிச்சு சித்தரிச்சாங்க. மொர்தெகாயினுடைய உண்மையை கத்தரிச்சு
1: சித்தரித்தார்கள்,
0: சித்தரிச்சாங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்துல தானியேல் உண்மையா இருந்தார், அந்த உண்மையை கத்தரிச்சு
1: சித்தரிச்சு
0: எங்க போட்டாங்கன்னா, சிங்க கவியில தூக்கி
1: போட்டார்கள்,
0: போட்டாங்க. கத்தர் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? உண்மையா இருந்தவனை இப்படி அவமதிக்கிறாங்களே, உண்மையா இருந்தவனை இவ்வளவு கேவலமா என்ன செய்யறாங்களே,
1: நடத்துறாங்களே,
0: நேரம் ஓடோடி வந்து களத்துல வந்து என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. ஆனா தேவன் எனக்கு பதிலே சொல்லல, ஒரு சைலண்ட் ஆயிட்டர். இப்பாரு, இப்ப உன் தேவையை மனசுல வச்சு நான் உன்னை ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்க, நாளைக்கு என் தேவைக்கு உன்னை நீ இருக்க
1: மாட்டேன்.
0: ஏன் உன் தேவையை மனசுல வச்சு உனக்கு இப்ப நல்லது செய்யலன்னா, என் தேவையை மனசுல வச்சு நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முன்குறிச்சிட்டேன்.
1: ஆமென்.
0: நீ தம்மா துண்டு சீனியை கேட்கிற, உனக்கு இவ்வளவு பெரிய லட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப நம்ம சேவையை சந்திச்சா சில நேரம் நம்ம ரிலீஸ் ஆயிருவோம்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவருடைய தேவை சந்திக்கப்படுகிற காலம் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு லாக்டவுன் பீரியட போட்டார் ஆண்டவர்.
1: லாக்டவுன்.
0: அது லாக்அப் இல்ல, யோசேப்புக்கு போடப்பட்ட லாக்டவுன்.
1: லாக்டவுன்
0: அதானயா? கோவிட்ல தானே சொன்னாங்க லாக்டவுன் பீரியட்.
1: லாக்டவுன் பீரியட்.
0: லாக்அப் இல்ல, அது என்னது?
1: லாக்டவுன்.
0: லாக்டவுன் பீரியட் அவருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவர் வெளியவே விடல. யார என்ன?
1: யோசேப்பு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம இந்த பீரியட் என்ன சொல்றோம்னா, என்னுடைய காயம் பெருசாண்டவரே, என் காயம் ரொம்ப
1: பெருசப்பா.
0: ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்த போட நேரம் வர்றப்ப என் காரியம் எவ்வளவு பெருசுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறவே.
1: ஆமென்.
0: சில நேரம் ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட அழுது புரண்டும் பேசல அப்படின்னா நேரம் வர்றப்ப நீயா தெரிஞ்சுக்கிறவ.
1: எஸ்,
0: உன் வாழ்க்கையில என்னுடைய நேரம் வர்றப்ப எல்லாத்தையும் நீயா என்ன செய்வ?
1: தெரிஞ்சுக்கிறவ, தெரிஞ்சுக்கிறவ.
0: ஆபிரகாம் ஆதியாகமம் 15 கேக்குறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி அவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமும்
1: உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்.
0: உடனே இவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றப்ப ஆபிரகாம் தன்னுடைய மன காயத்தை ஆண்டவர்கிட்ட பெரிதுபடுத்துறாரு. எல்லாம் இருக்கு, பொண்ணு வெள்ளியும் உடைய
1: சீமா
0: நான் இருக்கிறேன், இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்த நீங்க எனக்கு ஒரு சுதந்திரவாளி என்ன செய்யலையே?
1: கொடுக்கலையேப்பா,
0: குறையிலேயே பெரிய குறை, பிள்ளை இல்லாத குறைசாமி,
1: இவ்வளவு
0: நிறைவை நீங்க தந்துட்டு ஒரு குறைய வச்சிட்டீங்களே லைஃப்ல, நிறைவுல என் மனசு சந்தோஷம் என்னன்னா படல அப்படின்னு சொல்லி 1000 நிறைவு வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த குறை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது மனசுல ஒரு காயமா இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அந்த காயத்தை ஆண்டவர் ஆபிரகாம் உரிமையோடு என்ன செய்யறாருனா, I wounded.
1: காயப்பட்டவன்.
0: எனக்கு இருக்க வேண்டியது என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல, ஒன்னு இருந்து இன்னொன்னு எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல. சுதந்திரவாளி இல்லாத சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனால யாருக்கியா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நியாயமா தன்னுடைய வேதனைய தன்னுடைய காயத்தை ஆண்டவர் இடத்துல அப்படி கொட்டுறாரு. யாருன்னா, அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய காரியத்தை ஆபிரகாம காட்டுறாரு. இவாரு சின்ன பிள்ளை மாதிரி உன் காரியத்தை வந்து என்ன செய்யாதுன்னு, பெரிய தரிசனம் பெற்றவன் நீ, பெரிய காரியத்தை செய்யும்படியாக என்னால அழைக்கப்பட்ட பாத்திரம் நீ.
1: சின்ன
0: பிள்ளை மாதிரி என்ன என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால உனக்கு நான் வெளிப்பாடை தர்றேன் அப்படின்னு, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால்
1: அவைகளை எண்ணு,
0: உன் சந்ததி
1: வண்ணமாயிரு.
0: ஆண்டவர் தம்முடைய காரியத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் ஜெரமியாட்ட போய் ஆண்டவர் கேட்டார் 1 அதிகாரத்துல, ஜெரமியாவே நீ என்னத்தை
1: காண்கிறாய்?
0: அவர் என்ன பதில் சொன்னாரு, நான் இதை பார்க்கிறேன்,
1: வாதுமை
0: மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். அடுத்த வசனம்,
1: அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே
0: என் வார்த்தையை தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன் என்றார்.
0: ஆண்டவர் நமக்கு காண்பிச்சது சரியே.
1: அல்லேலூயா.
0: தவறான காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட காண்பிக்க மாட்டார். பிசாசு தான் நம்மகிட்ட தவறான காரியத்தை காண்பிச்சு நம்முடைய ஆசை என்ன செய்வான், தூண்டுவான். தவறான காரியத்தை காண்பிச்சு நம்மளை குழியில தள்ளுறவன் பிசாசு. ஆனா சரியான காரியத்தை நமக்கு காண்பிச்சு இதை தான் நீ நடக்க வேண்டிய வழினே கண்ணுக்கு முன்னாடி காட்டுறவர் என் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: குழியில விழுந்திருக்கணும். பிசாசு தவறான காரியத்தை காண்பிச்சு குழியில விழ பண்ணுவான்.
1: எஸ்.
0: ஆனா என் ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பிச்சு நீ கண்டது
1: சரியே.
0: என் வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன்.
0: வானத்து நட்சத்திரங்களை காண்பிச்சு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இதுதான் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற என்னுடைய காரியம். உன் டயத்துல வரமாட்டேன், என்னுடைய நேரத்துல உன் டயத்துக்குள்ள நான் வருவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ காலாவதியா இருந்தாலும் நான் வருவேன்.
1: ஆமென்.
0: 99 வந்தாரு. அம்மனிக்கு 86 வந்தாரு.
1: 89
0: வர்றாரு. ஆண்டவர் நம்ம காரியத்தை பெருசா பேசுறப்ப அவர் சைலண்டா இருந்துக்கிறார். சரி, நீ கேக்குறது நியாயம்தான், உன் பார்வையில் அப்படிதான் உன்னால என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். ஆனா உன்னுடைய நாட்களுக்குள்ள நான் வருவேன் பாருவேன், அப்ப தெரியும் நான் ஏன் இன்னைக்கு உன்ட்ட பேசலன்றது.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சில நேரம் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, ஆனா நேரம் வர்றப்ப
1: அல்லேலூயா.
0: நான் சொல்லுவேன், புரிஞ்சிருச்சுப்பா. எஸ். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் எனக்கு, எல்லாம்
1: புரிஞ்சிருச்சுப்பா.
0: அந்த மாதிரி டைம் தான் இந்த 25.
1: ஆமென். அல்லேலூயா.
0: விறு விறுன்னு நடக்க போகுது.
1: எஸ்
0: நீங்க குடும்பத்துல போறோம் சொல்லுவீங்க, வேணாம் புரிஞ்சிருச்சு சாமி புரிஞ்சிருச்சு, ஏன் இத்தனை வருஷம் இந்த பாடுங்கிறது
1: புரிஞ்சிருச்சு
0: புரிஞ்சிருச்சு, வேணா ஒரு பாட்டு வேணா கட்டிக்கிறேன் நான்.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இவரே காயம் காயன்றாரு. யாரு?
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் யோசேப்பு மாதிரி ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பூசிட்டா ஒரு சாயத்தை.
1: எஸ்
0: பூசினாலும் பூசினா பாருங்க,
1: நல்ல சாயம்,
0: சரியான சாயத்தை பூசி விட்டா கழுவ முடியல என்னாலேயே, கழுவுனாலும் இந்த சாயம் போக மாட்டேன்னு.
1: எஸ்
0: ஆண்டவர் சொன்னாரு. இதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி ஐடியா எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்லை அப்படின்னு ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆனா ஜோசப்போட கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப, சாயம் பூசப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு அவர் ஒரு சகாயம் செஞ்சார் பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சகாயம். இப்ப சாயம் பூசிருக்காங்க, ஆனா தேவன் கடந்து வருகிற வேலை 25 வந்துருச்சு.
1: ஆமென்.
0: இந்த வருஷம் பெரிய சகாயத்தை எதிர்பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதிகாரத்தில் 15 வசனத்தில், நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் முறையிடுறார். தன்னுடைய காரியத்தை என்ன செய்யறார்னா,
1: முறையிடுகிறார்.
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இருக்கலையா?
1: எஸ்
0: நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது
1: அடியே என்னை நினைத்துக் கொள்.
0: அந்த வசனம் வாசிக்கலாமா? 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது
0: என்னை நினைத்து
1: என் மேல் தயவு வைத்து
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: என்னப்பா ஓங்காரியம் சொல்ற? என் காரியத்துக்காக தான் நான் உன்னை அடைச்சு போட்டிருக்கேன்.
1: ஆமென்.
0: அது புரியல யோசேப்புக்கு. ஆனா 41 அதிகாரம் வர்றப்பதான் தெரியுது,
1: ஓ
0: உங்க காரியத்துக்காக தான் இந்த பாடா. நான் கூட இவங்க தான் என்னமோ பாடா படுத்துனாங்க, நான் என்ன செஞ்சேன்னா
1: நினைச்சேன். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க.
1: எஸ்
0: கடந்து வந்த அவமானங்களுக்கு பின்னாடியும் அதை கூட ஆண்டவர் தம்முடைய நோக்கம் நிறைவேற்ற பயன்படுத்திக் கொள்ள உண்மை உள்ளவர். இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறது நமக்கே தெரியுது. நமக்கு என்னன்னா
1: தெரியுது.
0: அந்த ஸ்லாங் எப்படி மாறுது பாருங்களேன். ஜோசப் வந்து தன்னுடைய பிரதர்ஸ் சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட அவர் பேசுறப்ப 45 அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 4 வசனம், அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் அவர்களை திட்டினான்.
1: இல்ல
0: வாங்கடா கிட்ட வாங்கடா கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. அப்படி இல்ல, திட்டுறதுக்கு கிட்ட வர சொல்லல, திட்டத்தை குறிச்சு சொல்றேன் கேட்டுக்கோ. கிட்டவான்னு சொல்றதுக்கு திட்டுறதுக்கு இல்ல, தேவனுடைய திட்டத்தை இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சே மாறுது. களவா கொண்டு வரப்பட்டவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கைதி ஆக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, நான் விற்கப்பட்டவன் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவன். Hallelujah.
1: Hallelujah.
0: And Julian, I was not sold by you, but I was sent by God.
1: Amen.
0: I am an apostle.
1: Apostle.
0: உங்களை எல்லாம் மீட்கும்படி, உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி இந்த காலம் வரும்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன செய்தார்?
1: அனுப்பினார். நான் களவாக வரவில்லை அவருடைய உளவு சொல்ல வந்திருக்கிறேன்
0: இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க எதிர்பாராத விதத்துல இந்த சீசன்ல நடக்குது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் உண்டு, சர்ப்ளஸ் உண்டு,
1: சர்ப்ளஸ் உண்டு.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காயம் காயம்னு சொன்ன ஆபிரகாமுக்கு காயத்துக்கு மருந்து போடுவாரா? காயத்துக்கு என்ன செய்யல?
1: மருந்து போடல.
0: கெட்டவன ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தா எதுக்கு மருந்து போட்டிருப்பாரு?
1: காயத்துக்கு மருந்து.
0: காயத்துக்கு மருந்து போடாம அவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்க காரியத்தை குறிச்சு நீங்க முறையிடுறப்ப அதை கண்டுக்கிறாம விட்டுட்டு அவருடைய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? அப்படின்னா அவருடைய நேரம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு.
1: ஆமென்.
0: வந்துட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.
0: ஏனா அவர் தனியா அவர் உள்ள வர்றப்ப எல்லா காயமும் ஆறிரும்.
1: எஸ்.
0: எல்லா சாயமும் வெளுத்துரும்.
1: எஸ். எல்லா சாயமும் வெளுத்துரும்.
0: ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நீல சாயம் வெளுத்து போச்சு,
1: டும் டும் டும் டும் டும்,
0: ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு,
1: டும் டும் டும்.
0: சில நரி எல்லாம் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுது.
1: எஸ்.
0: அந்தரக்கார நரி
1: ராஜா வேஷம் போட்டு ஆடுது.
0: ஆடுது. சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. காட்டுல எதை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா,
1: சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு.
0: என்ன வேஷம் போட்டுக்கிட்டு?
1: ராஜா வேஷம்.
0: ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு மழை பெஞ்சு பாருங்களேன்,
1: எல்லாம்
0: ஆயம் பூரா கரைஞ்சு போச்சு.
1: கலைஞ்சு போச்சு.
0: ஆயம் கரைஞ்ச உடனே நரிங்கிறது இப்பதான் என்னன்னா
1: தெரிய வருது.
0: தெரியுது.
1: Yes.
0: அந்த மாதிரி ஒரு மலையை இந்த சீசன்ல கத்தர் அனுப்ப.
1: ஆமென். ஆமென். ஆமென்.
0: உங்க மேல பூசப்பட்ட சாயம் எல்லாம்.
1: Yes. Hallelujah.
0: ஆனா இங்க யோசேப்பு கதையில போத்திபார் மனைவி தான் சாயம் பூசிக்கிட்டு இருந்தா.
1: Yes.
0: உத்தமி மாதிரி யோசேப்புக்கு வாழ்க்கையில ஆண்டவர் மலையை அனுப்பினப்ப அந்த சாயம் பூரா என்ன செஞ்சிருச்சு? வெளுத்துச்சு.
1: வெளுத்து போச்சு.
0: சாயம் வந்து எப்பவுமே வெளுக்கக்கூடியதுதான் சாயம்.
1: எஸ்.
0: சாயம் என்ன செய்யக்கூடியது?
1: வெளுக்கக்கூடியது.
0: சட்டை எடுத்தா அப்படியே வெள்ள வெளியேன்னு கடைசி வரைக்கும் அப்படியேவா இருக்கு
1: இல்லைங்களே.
0: கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் என்ன செய்யறதுல
1: வந்துருது?
0: வெளுத்துறதுல.
1: வெளுத்துறது.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா கிரி செய்தவர்களுடைய சாயம் வெளுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தந்திரம் பண்ணினவருடைய சாயத்தை வெளுக்குது, வெளிருது. அப்படி போத்திபார் மனைவி யோசேப் பின்னாடி முகம் வெளிரி போய் நிப்பா அப்படி.
1: எஸ். அல்லேலூயா.
0: சொல்லுங்க, சாயம் வெளுக்குது.
1: சாயம் வெளுக்குது.
0: நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது.
0: அல்லேலூயா. சொல்லுங்க,
1: அல்லேலூயா.
0: அந்த நேரம் வர்றப்ப இந்த காயம் எல்லாம் தானாவே ஆறிடும்.
1: ஆமென். Hallelujah.
0: மருந்து போடாமலே.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதெல்லாம் ஒரு விஷயம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய காரியத்தை பாக்குறப்ப இந்த காயம்லாம் ஒண்ணுமே என்ன?

0: சொல்ல
1: சாயம் விழுக்குது, சாயல் வெளிப்படுது.
0: துதித்து தீனம்
1: மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் உள்ளுதையோ. ஆமென் சொல்லுங்களேன்.
0: ஹல்லேலூயா.
1: ஆமானுடைய சாயல் வெளுத்துச்சா?
0: சாயம் வெளுத்துச்சு.
1: சாயம் வெளுத்துச்சா?
0: சாயம் வெளுத்துச்சு.
1: முருதேக்காயுடைய சாயல் வெளிப்பட்டுச்சா?
0: வெளிப்பட்டது.
1: பைபிள் இருக்கா?
0: இருக்கு.
1: சரித்திரமாச்சா?
0: சரித்திரமாச்சு.
1: பைபிள் இருக்குன்னா எனக்கு இருக்குல்ல?
0: அட்டாயம் இருக்கு.
1: எனக்கு நடக்கும்ல?
0: நடக்கும்.
1: நீங்க வலியோட வந்திருக்கிறீங்க. சிலர் நல்லபடி மாசான மாதிரி சாயத்தை நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க பூசிக்கிட்டு என்னைக்கு என்ன படத்தை கட்டிட்டாங்கன்னா, திருட்டு பட்டத்தை
0: கட்டிட்டாங்க.
1: கட்டிட்டாங்க. காவலனை கல்வனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சித்தரிச்சிட்டாங்க. உண்மையா இருந்தவன துரோகின்னு என்ன செஞ்சிட்டாங்க, சித்தரிச்சிட்டாங்க. பல வருஷமா இந்த அவதூறை நீங்க சுமந்து கொண்டு வந்த நிலைமைக்கு இந்த 25ல் இந்த சீசன்ல ஆண்டவர் ஒரு முடிவரை கட்டுறாரு. உங்க சாயல் வெளிப்படுது. உங்களுக்கு குரதமா பல ஆண்டுகளா கெட்டிக்காரனுடைய என்னமோ சொல்லுவாங்களே, புழுகா பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: பொய் புரட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சமாகுது. சாயம் வெளுக்குதுங்க.
0: ஆமென்.
1: உங்களோட கத்தர் இருக்கிறார் என்கிற சாயல் வெளிப்படுது.
0: சாயல் வெளிப்படுது.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: உங்களுக்கு குரோதமா அவதூறு சொன்னாங்க, இப்பதான் தெரியுது நீங்க ஒரு ஊற்றுங்கிறது.
0: ஆமென்.
1: அவதூறை சுமந்து கொண்டு வாழ்ந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டி, அல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: உங்களை அலங்கரிச்சு ஒரு ராஜபவனி கொண்டு வருகிற விசேஷித்த ஆண்டு இது. மறக்க முடியாத வருஷம்,
0: மறக்க முடியாத வருஷம். ஹல்லேலூயா.
1: யோசேப்புக்கு பாருங்க, அப்படி அணிவகுக்குது ஆசீர்வாதம். நேரம் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்?
0: அணிவகுக்கும்.
1: அணிவகுத்து நிக்கி நம்மளை வரவேற்க. அவர் சொல்ற ராதியாம 41:55 அவர் அவருடைய காரியத்தை அப்படி புரிஞ்சுக்கிற முடியுது. பாருங்க, அது ரெண்டு பிளஸ்ஸிங்கை வாசிக்கிறப்ப, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி,
0: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர்,
1: மனாசே என்று
0: பெயரிட்டான்,
1: பெயரிட்டான். சில வருத்தங்களை எல்லாம் மறக்க முடியலன்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த மறதி கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
0: ஆமென்.
1: ஆசீர்வாதத்தை தர்றப்பய ஆண்டவர் மறதிங்கிற ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருவார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா. சில சில கஷ்டங்களை, சில அழுத்தங்களை, சில வருத்தங்களை நீங்க சுத்தமா மறக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
0: ஆமென். எஸ். I believe.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது ஒன்னு ரெண்டு வருத்தம் இல்ல, வருத்தம் யாவையும்,
0: யாவையும்
1: ஆண்டவர் என்ன செய்யறாரு,
0: மறக்கும்படி செய்கிறார்.
1: மற்றவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு ஞாபகத்துல இல்லையே, அப்படியே இருந்துச்சு இல்ல, எனக்கு ஒன்னும் மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல மறதி.
0: ஆமென்.
1: நம்ம மறதி
0: நல்ல மருந்து.
1: கெட்ட நினைவு ஒன்னு உண்டுன்னா நல்ல மறதியும் உண்டு.
0: ஆமென்.
1: கெட்ட நினைவு பிசாசால வருது, நல்ல மறதி ஆவியானவரால வருது.
0: ஆமென்.
1: கெட்ட நினைவுகளோட போராடின உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மறதிகளை தருகிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நல்ல மறதினா என்ன அர்த்தம்? தூக்க மாத்திரை போட்டு என்ன வரல?
0: தூக்கம் வரல.
1: மாத்திரை போடாமலே தூங்குவீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: நிம்மதியா இந்த மாதிரி தூங்கி ரொம்ப காலம் என்னன்னா,
0: ஆச்சு
1: ஆச்சுன்னு சொல்லக்கூடிய அதிசயத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
0: ஆமென்.
1: என்ன மறதி?
0: நல்ல
1: மறதி.
0: ஆமென்.
1: நல்ல மறதி,
0: நல்ல மறதி.
1: மனுஷனுக்கு பிரச்சனையே மறக்க முடியாதானே பிரச்சனை?
0: எஸ்.
1: பல காரியத்துல ஏன் கோவம் இன்னும் கொந்தளிச்சுட்டு இருக்கு? மறக்க முடியல,
0: மறக்க முடியல.
1: செத்தால என்ன செய்ய மாட்டான்?
0: மறக்க மாட்டேன்.
1: கட்ட என்ன செய்யாதுனா
0: வேகாது.
1: என்ன பஞ்ச் அடிக்கிறானுங்க இந்த நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, அவன் செஞ்சதை மாத்த முடியாது, செஞ்சிட்டான். இனிமே அதை செஞ்சு அதை அழிச்சா எழுத முடியும். நடந்தது என்ன செஞ்சிருச்சுன்னா,
0: நடந்துருச்சு,
1: நடந்துருச்சு. அதனால நடந்ததை மறக்கிறதுக்கான அதிசயத்தை உனக்கு செய்யறேன்.
0: ஆமென்.
1: நான் நடந்ததை மாத்த போறது இல்ல, நடந்ததை நீ மறந்துருவ,
0: மறந்துருவ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கே எப்படி என்ன
0: நடந்துச்சு,
1: நடந்ததை மாத்த முடியுமா?
0: மாத்த முடியாது.
1: மாத்த முடியல,
0: மாத்த முடியாது.
1: அப்ப நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா நடந்ததை நீங்க மறக்கிற அதிசயம் உங்களுக்கு இந்த வருஷம்.
0: ஆமென். எஸ்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: நடந்ததை நான் என்ன செய்றேன்?
0: மறக்கறேன்ப்பா.
1: அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மனசுல வச்சுக்கிறேன். சும்மா போட்டு அதையும் நினைச்சு நானே மறந்துட்டேன். நீ ஏன் போட்டு அதையும் என்ன செய்யற? நான்
0: நினைச்சுக்கிட்டு இருக்கிற
1: எல்லா வருத்தத்தையும்,
0: எல்லா வருத்தம், அல்லேலூயா,
1: வருத்தங்களை
0: யாவையும், வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்து.
1: அடுத்த அற்புதம் என்ன? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி. அப்படின்னா அப்பாவெல்லாம் மறந்துட்டான் சொல்றது நம்ம அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிறது
0: இல்லையே.
1: அப்படி இல்லை, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் என்னன்னு நான் விட்டுட்டேன். அதாவது அப்பா வீட்டு நினைவு இருக்கு பாருங்களேன், அந்த வீட்டை பிரிஞ்ச ஒரு துக்கம் இருக்கு பாருங்களேன், ஹோம் சீக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஹோம் சீக் வந்து இல்லாம போயிருச்சான். யாருக்குன்னா
0: யோசேப்புக்கு.
1: யோசேப்புக்கு.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: என்ன சீக் இல்லாம போயிருச்சு? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும்
0: மறக்கும்படி தேவன் பண்ணினார்.
1: பேஷன்ல வருதான் பாருங்க. பேஷன்ல இல்ல, இல்ல இந்த இது இல்ல. அப்படி ஏதோ ஒண்ணு நானு அப்பா வீட்டு மேல, அப்பா வீட்டை குறிச்சு, அப்பா வீட்டையே நினைச்சுக்கிட்டு துக்கத்தோடு இருந்தேன் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன செய்தார்?
0: மறக்கும்படி,
1: மறக்கும்படி
0: செய்தார்,
1: செய்தார். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற ஆண்டுல நல்ல மறதிகளை சேர்த்தே கொடுப்பார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: நல்ல மறதி வருது.
0: எஸ்.
1: நல்ல மறதி எப்போ வரும்? எங்க ஐயா என்னை நினைக்கிற வருஷத்துல,
0: நினைக்கிற வருஷத்துல
1: நல்ல மறதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னு முடிவு.
0: ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
1: அவர் மறவாமல் நினைத்ததுனால.
0: ஆமென்.
1: நினைச்சுக்கிட்டு இருந்த பல காரியங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன்,
0: மறந்துட்டேன்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: துக்கத்தை நீங்க மேற்கொள்ளுகிற ஆண்டு.
0: ஆமென்.
1: யோசேப்பு துக்கத்தை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்துச்சு. துக்கத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனாலதான் தூக்கம் வர மாட்டேன்னு எனக்கு. துக்கம் நம்மளை மேற்கொண்டுருச்சுன்னா நமக்கு என்ன வராது?
0: தூக்கம் வராது.
1: தூங்கி ஏன் பல நாள் ஆச்சுன்னா துக்கம், துக்கம். உங்களை மேற்கொண்டிருந்த துக்கத்தை இந்த கைரோஸ் ஆண்டுல, இந்த கைரோஸ் சீசன்ல நீங்க மேற்கொள்வீர்கள்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: நீங்க பாருங்க, ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க இந்த சீசன்.
0: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: தூங்குறால பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொன்னீங்க பாருங்களேன், பைத்தறிச்சலா இருக்கு. எப்படி படுத்தோன்னு தூங்குறான் பாரு, எப்படிதான் இவன் தூங்குறான்னு
0: தெரியலையே.
1: இந்த மாதிரி தூங்கி நான் ரொம்ப காலம் என்னன்னா
0: ஆச்சு
1: ஆச்சுன்னு சொல்லி நல்லா தூங்குறவனை பார்த்து பொறாமப்பட்டீங்க பாருங்க. அந்த ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா தர்றாரு.
0: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை, தூக்கத்தை ஆசீர்வாதமா தர்றேன்,
0: தருகிறேன்.
1: நல்லா தூங்க போற தாய், நிம்மதி என்ன செய்வ?
0: தூங்குவீங்க,
1: தூங்குவ,
0: தூங்குவீங்க.
1: தூக்கம் ஒரு ஆசீர்வாதம்.
0: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: அப்பா அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
1: 31 வருஷம்.
0: இன்னும் தம்பி துக்கத்துல இருக்கிறானா?
1: இருக்கிறான்.
0: என்ன துக்கத்துல இருக்கான்?
1: நீ மிஸ் யூ அப்பான்றான்.
0: என்னைக்கு சொன்னா?
1: நேத்து கூட சொல்லியிருக்கேன். நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம்.
0: இன்னைக்கு
1: 12ஆம் தேதி 3:45 தான் எங்க அப்பாவுக்கு அடக்கம் நடந்துச்சு. நான் 7வது படிக்கிறப்ப அப்பா அவனுக்கு என்னோட 4 வயசு சின்ன பையன். எனக்கே அப்ப 12 வயசு, அவனுக்கு 8 வயசு, இப்ப அவனுக்கு 36 38 வயசு. இது வரைக்கும் மிஸ்ஸி அப்பான்றான். எனக்கு அந்த கவலையே இல்லை. உண்மையாவே எனக்கு ஏசப்பா அந்த இடத்த அப்படியே நிரப்பிட்டார். ஏன்டா அப்பாவை நினைச்சா? எங்க அப்பா இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்றான்.
0: இதுதான் மனாசே பிளெஸிங். சடனா சொல்ற பாருங்க, மனாசே பிளெஸிங்.
1: மனாசே பிளெஸிங்.
0: மனாசே பிளெஸிங்னா நல்ல மறதி,
1: நல்ல மருந்து. ஆமென்.
0: சில துக்கங்களை நம்மளை மேற்கொண்டிருந்த துக்கங்களை நாம மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: எஸ்
0: இது ஒரு இழப்பு. அது மனசுல அப்படி உட்காந்துட்டே இருக்கா, இழந்துட்டோமே இழந்துட்டோமே. அந்த இழந்தது வலிக்குது. அந்த இழந்தது மனசுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை என்ன செய்யுது?
1: கொடுக்குது.
0: கொடுக்குதுன்னு அந்த இழப்ப மனசுல வச்சு ஒரு வலியோட அந்த வலி உங்களை மேற்கொண்டு இருக்கு பாருங்களேன். அந்த வலிய ஒரு மனாசே பிளஸிங்க கத்தர் தர்றாரு, நீங்க மேற்கொள்ளுவீங்க.
1: ஆமென். ஆமென்.
0: அந்த வலி உங்க ஸ்ட்ரென்தா மாறும்.
1: ஆமென்.
0: அந்த பெயின் என்னவா மாறும்? ஸ்ட்ரென்தா மாறும்.
1: ஸ்ட்ரென்தா மாறும்.
0: வீட்டில் இருக்கிறப்ப துக்கம் நம்மளை மேற்கொள்ளாது, துக்கத்தை நம்ம மேற்கொண்டிருப்போம். மறதி நமக்கு வழியை தராது. நல்ல மறதி வந்திருக்கும். நினைவு வலிய தராது. நல்ல மறதியை கத்த தந்திருப்பார். மனாசே பிளஸிங்.
1: மனாசே பிளஸிங்.
0: 25வது ஆண்டுல உங்களுக்கு மனாசே பிளஸிங் தர்றார் ஆண்டவர்.
1: ஆமென். மனாசே பிளஸிங்.

0: மனசை ஆண்டவர் சரி செய்யறாருனா புதுசா ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: மனாசே பிளஸ்ஸிங்கும் எப்ராயிம் பிளஸ்ஸிங்கும் சேர்ந்தே தான் வரும்.
1: ஆமென். எஸ்.
0: அடுத்தடுத்து தான் வருது.
1: ஆமென். எஸ் எஸ் எஸ் எஸ்.

மனசே கலங்காத, மனசே வர்றான், மனசே வர்றான்.

0: ஒரு தம்பி இருக்கான். அவங்க அப்பா வந்து தன்னோட வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிட்டு வருவார். அதனால அவனுக்கு ஒரு வெறுப்பு, யாரு மேல, என்ன
1: அப்பா மேல,
0: அப்பா அப்படிங்கிற அந்த வேர்டே யாரும் அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு கசப்பு இந்த ஃபாதருடைய அந்த ஸ்தானத்து மேல. ஆண்டவர் உள்ள வந்தார் பாருங்களேன், அவங்க வீட்டில் அவனை குறித்து என்கிட்ட சாட்சியாக சொல்கிறப்ப சொல்லுவாங்க, உரிமையாக என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். சொல்கிறான், எனக்கு நடந்த பிளெஸ்ஸிங்கில் ஒரு பெரிய ஆச்சரியம்ப்பா, அப்பாங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, நான் திரும்பவும் எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை. புள்ள அப்பிருந்து அப்பான்னு தான்
1: கூப்பிட்றான்.
0: வருத்தம் அந்த துக்கம் மனாசே பிளஸ்ஸிங் உங்க கைரோஸ்ல தான் வரும். தேவனுடைய நேரத்தில் அந்த மனாசே பிளஸ்ஸிங் வர்றப்பதான் இந்த எமோஷனல் டெலிவரன்ஸ், எமோஷனல் டெலிவரன்ஸ், உணர்ச்சிகளை சார்ந்த ஒரு பாண்ட் இருக்கு பாருங்களேன். கசப்பு, கோபம், எரிச்சல், இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஆக்ரோஷம், என் நேரமும் பல்ல கடிச்சிட்டு தூங்காமலே கிடக்கிற அந்த வலி, இந்த எமோஷனல் அப்செட் எல்லாத்தையும் ஆண்டவர் மனசே பிளஸ்ஸிங்கை தந்து தான் கரெக்ட் பண்றார் எல்லாத்தையும்.
1: ஆமென்.
0: அவனுக்கு நடந்தது மனாசே
1: பிளஸ்ஸிங். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: லைவ்ல பாக்குற உங்களுக்கு ஆண்டு சொல்றார், வலியோட இருக்கிறீங்க, இந்த வலியை நீங்க மறக்கிற ஆண்டு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: மனாசே.
1: மனாசே.
0: மனாசே பிளஸ்.
1: மனாசே பிளஸ்.
0: சரி, வலியை மறந்துக்கிறதோட விட்டுட்டார் ஆண்டவர்,
1: விடலையே.
0: துக்கத்தை மாற்றின ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை தர்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: செகண்ட் எப்ராயிம் பிளஸ்ஸிங். அது
1: எப்ராயிம் பிளஸ்ஸிங்.
0: எல்லாம் கைரோஸ்ல தான் எல்லாமே.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கைரோஸ்ல. நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பிளஸ்ஸிங் உள்ள வந்தப்பதான் பழைய துக்கத்தை உங்களால மேற்கொள்ள முடிஞ்சு.
1: எஸ்.
0: ஒத்துக்கலாமா?
1: ஒத்துக்கலாம்.
0: அதனாலதான்

0: ஆண்டவர் ஒரு மனசை தந்ததா சில துக்கங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன
1: செய்யறார்.
0: மனநிலையை சரி செய்ததோட நிக்க மாட்டார், என் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: மனநிலை மாற்றம் மனாசே பிளஸிங், சூழ்நிலை மாற்றம் எப்ரஹாம்
1: பிளஸிங். ஆமென். ஹல்லேலூயா.

0: He is changing your climate.
1: Adayalam.
0: Your atmosphere is changing now.
1: Adayalam.
0: During this Kairos period. உங்க சூழ்நிலை மாறுது, மனநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது. மனநிலையை மாற்ற மனசைய கொடுத்தார், சூழ்நிலையை மாற்ற எப்ராயிமை தர்றார் ஆண்டவர். டபுள் ஃபோல்ட் பிளஸிங், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க சுத.

0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது.
1: உதவாமல்
0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது. உங்களை முடக்கி போட்ட, நடக்க முடியாம முடக்கி போட்ட அந்த நினைவு மாண்டு போகிறது. மனாசே முடங்கி கிடந்த உங்களை நடக்க வைப்பா, எழுந்து நடமாட பண்ணுமா. அந்த மனாசே
1: வர்றா.
0: முடங்கி கிடக்குறேன், முடங்கி கிடக்குறேன், ஒரு பக்கம் முடங்கி கிடக்குறேன், இன்னொரு பக்கம் மனசுல உடஞ்சு கிடக்குறேன். இந்த முடங்கி கிடக்கிற உடஞ்சு கிடக்கிற நிலைமையை மாற்றக்கூடிய பிளஸிங் தான் மனாசே. அது கைரஸ்ல வருது.
2: ஆமென், ஆமென்,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா. கைரஸ்ல வருது.
0: அப்ப மனநிலையை மாத்திட்டு அப்படி விட்டுருவாரா?
2: விட மாட்டாரு.
0: கிளைமேட் சேஞ்சிங் மிரக்கிள்.
2: ஆமென்.
0: அட்மாஸ்பியர் சேஞ்சிங் மிரக்கிள். அதான் எப்ராயிம் பிளஸிங்.
2: எஸ், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று
2: ஏறிட்டான், ஏறிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு பக்கம் வருத்தத்தை மறக்க வச்சுட்டு பெருக்கத்தை தர்றாரு.
2: ஆமென்.
0: மனாசே வர்றப்ப வருத்தம் மறக்கும், எப்ராயிம் வர்றப்ப பெருக்கம் வரும்.
2: பெருக்கம் வரும்,
0: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
2: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
0: ட்வின் பிளெஸிங்.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: காட்லி ட்வின்ஸ்,
2: காட்லி ட்வின்
0: அடுத்தடுத்து வருகிறது.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: துக்கத்தை மேற்கொள்றீங்க, தேவன் தர துவக்கத்தை பாக்குறீங்க.
2: ஆமென், எஸ்,
0: ஹல்லேலூயா. துக்கத்தை மாற்றக்கூடிய பிளஸிங் மனாசே, துவக்கத்தை தர பிளஸிங்
2: எப்ராயிம்,
0: எப்ராயிம்,
2: எப்ராயிம்.
0: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது.
2: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது, ஆரம்பமாகுது.
0: எங்க பெருக்கம் கொடுறாரு? தங்கச்சி மடத்துல வருத்தத்தை கொடுத்துட்டு அமெரிக்காலே பெருக்கத்தை தர்றாரு
2: இல்லையே?
0: எந்த தெருவுல வருத்தமோ அதே தெருவுல,
2: அதே தெருவுல பெருக்கம்.
0: எங்க சிரமப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல பலுகி
2: பெருகுவீர்கள்,
0: பெருகி
2: பெருகி.
0: எந்த இடத்துல கூணி குறுகி நின்னீங்களோ அதே இடத்துல பலுகி பெருகி,
2: பலுகி பெருகி.
0: கூணி குறுகி இல்ல, பலுகி பெருகி,
2: பலுகி பெருகி.
0: பலுகி பெருக வைக்கிற ஒரு எப்ராயிம் பிளஸிங் ஆண்டவர் இந்த கைரோஸ்ல பிரிப்பேர் பண்ணி தர்றாரு. கையில

0: நீங்க எந்த காப்பகத்திலே போய் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனநல காப்பகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மனநல காப்பகத்துக்கு போனா தான் சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மனாசே பிளஸிங் வருது விசுவாசி, உனக்கு நான் தான் காப்பகம்.
1: காப்பகம், ஆமென், ஹல்லேலூயா, எஸ். அவர் தான் காப்பகம்,
0: அவர் தான் காக்கிறவர் தானே காப்பகம்.
1: ஆமாங்க,
0: என்னை காக்கிறவர் தான் என்னுடைய
1: காப்பகம்.
0: காப்பகம்,
1: காப்பகம்.
0: ஏதாவது ஒரு காப்பகத்துல உங்களை தள்ளிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, மனாசே பிளஸிங்க தந்து உங்களை காக்க விரும்புற.
1: ஆமென், எஸ், ஹல்லேலூயா.
0: என்ன நீங்களே ஒரு காப்பகம் வைப்பீங்க?
1: எஸ், ஹல்லேலூயா, நீங்களே ஒரு காப்பகத்தை வைப்பீங்க.
0: ஏன்னா அந்த அந்த அந்த அந்த அந்த மெடிசின் பாருங்களேன், சாரி, கத்தர் மறக்க பண்ணினார். இட் வாஸ் காட்ஸ் ஆக்ட். நான் மறந்தேன் இல்ல, மறக்க
1: பண்ணினார்.
0: சில காரியங்களை மற்றவங்க மறக்க முடியாம இருப்பாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், ஒரு மனாசே பிளஸிங்க தந்து மறக்க பண்ணுங்க ஆண்டவர்,
1: மறக்க பண்ணுங்க ஆண்டவர். எஸ், ஹல்லேலூயா.
0: ரெண்டாவது, நான் பழுகி பெருகல,
1: பெருக பண்ணினார், பண்ணினார். Yes.
0: இதுவும் God's act.
1: Amen.
0: God's act வந்து கைரோஸ்ல தான் ரிலீஸ் ஆகும்.
1: Amen.
0: கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரத்தின் கிரியை தான் மனாசே எப்ரயீம்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் செஞ்ச காரியத்துக்கு தான் யோசேப் என்ன வைக்கிறார்னா,
1: பேர் வைக்கிறார்.
0: மனுஷங்க நம்ம குரோதமா எழும்பி என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் என்னுடைய சார்பா எழுந்து எனக்கு என்ன செஞ்சாருங்கிறது முக்கியம்.
1: முக்கியம்,
0: நீங்க சொல்லுங்க. சிறப்பா செஞ்சார்,
1: சிறப்பா செஞ்சார். எஸ்,
0: ஸ்பெஷல் ஆண்டு.
1: ஆமென்,
0: சிறப்பான ஆண்டு,
1: சிறப்பான ஆண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு.
0: நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது.
1: ஆம், சிறப்பான
0: சுதந்திரம் எனக்கு
1: உண்டு.
0: சிறப்பான சுதந்திரம், 16:6 சங்கீதம். சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்,
0: சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான
0: சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதாவது பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ், நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நாம சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்கிறார்.
1: ஆமென்.
0: பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங், எப்பவுமே பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங்ஸ், தேவ திட்டத்தோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: மோசே பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: யோவான் ஸ்நானகன் பெரிய பிளஸிங், தேவனுடைய நோக்கம் வர்ற நிறைவேறுகிற நேரம் வர்றப்பதான் அந்த பிளஸிங் ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்,
0: நீங்க நீண்ட காலமா காத்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துகிற இந்த ஆண்டுல திட்டத்தின்படி ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தை மனசுல வச்சு ஆண்டவர் அந்த பிளஸிங்க ரிலீஸ் பண்றாரு.
1: எஸ், எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூத்த மகன் இறந்திருந்தான், இங்க வச்சிருந்தோம், எல்லாரும் கூட நின்னீங்க 2012. அப்புறம் ஒரு 13 கழிச்சு FGBC போறோம். அன்னைக்கு தான் அவனை நாகர்கோயிலிருந்து கொண்டு வந்த அந்த சீசன். அந்த நாளையே கர்த்தர் மறக்க வச்சிட்டாரு. பையன் ஆண்டவர்கிட்ட போய் 4 குழந்தையே இல்லாத நேரத்தில் சீசனை கொடுத்தாரு. பழுகி பெருக பண்ணின மனாசை அனுபவத்தையும் கொடுத்தாரு, எப்ராயம் அனுபவத்தையும் கொடுத்துட்டாரு.
0: ஆண்டவர் பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்றார், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நீங்க கடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. ஒரு பர்டிகுலர் டேட், ஏன்னா அந்த நாள்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு உங்க வீட்டுல.
1: நடந்துச்சு.
0: அந்த நாள் நெருங்குறப்பயே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த நாள் நெருங்குறப்பயே பதட்டம் அடைவீங்க. உங்க பிபி, சுகர், தூக்கம் எல்லாமே கண்ணா பின்னான்னு டிசார்டர் ஆகும். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், மனாசே பிளஸிங் வருது. அந்த நாள் வந்துட்டு போன பிறகுதான் அந்த நாளை குறிச்ச நினைவு உங்களுக்கு வரும். இனிமே
1: 23 டிசம்பர் இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க, தம்பி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியும்? ஏசப்பா கிட்ட போயிட்டான் உங்க பையன். அப்படியா? எனக்கே தெரியல. ஐயோ, டிசம்பர் 23 போயிட்டானா? அப்படியா? தெரியல.
2: இட்ஸ் எ பிளெஸிங்.
1: எஸ்.
0: எந்த நாளை ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு வருஷமும் நீங்க போராடுறீங்களோ அந்த நாள் கடந்து போனது தெரியாம நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த நாளை எதிர்கொள்றதுக்கு அவஸ்தப்பட்டீங்க, ஆனா நீங்க அந்த நாள் வந்து போன பிறகுதான். ஓ, போயிச்சா? நினைப்புல எல்லாம் போயிச்சு.
1: ஆண்டவரே,
0: பிஸியா இருந்தேன் ஆண்டவரோட, நான் வேற இதுல இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு மனதளவுல ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த 25வது வருஷத்துல இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கு ஆண்டவர்
1: செய். எஸ், எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உடமிட்டு சுத்திகரிக்கிறதுக்கு காலத்தை வச்சவர், சிறப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கு இப்படி சொன்னார், உன்னை புடமிடுறதுக்கு ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், உன் காரியத்தை தலைகளை புரட்டி போடுறதுக்கும் ஒரு காலத்தை நான் நியமிச்சேன். அது என்னோட சீசன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி அப்படி திருப்பி போடுவார் பாருங்களேன், வந்து
1: திருப்பி போடு.
0: அப்சைட் டவுன். அப்படி
1: புரட்டி போடுவார்.
0: புரட்டு. 13 வருஷம், 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்படி புடமிட்டாரு. கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: சங்கீதம் 105 தானே?
1: 105.
0: கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: ஆனா 24 மணி நேரத்துல கர்த்தருடைய கை யோசேப்பை உயர்த்தியது.
1: எஸ்.
0: க்ரோனோஸ்ல.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த க்ரோனோஸ் வர்றப்பதான் இந்த 24 hours அனாயிட்டிங்னா நான் சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு யுத்த கூரையில கைரோஸ் வர்றப்ப 24 மணி நேரத்துல ஆண்டவர் காரியங்களை சரி செய்கிற அதிசயங்கள் இந்த கைரோஸ் மொமெண்ட்ல தான் நடக்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதான் ஆண்டவர் அருமையா சொன்னார், கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்ஸ்.
1: கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்.
0: ஒரு பிளஸிங்க உங்க லைஃப்ல கொண்டு வருவாரு. உங்க வீட்டு சூழ்நிலை, உங்க மனதின் சூழ்நிலை எல்லாமே அடியோட மாறிடும்.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. அப்படி ஜோசப் ஒரு பிளஸ்ஸிங். பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்தப்ப அரண்மனையோட அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. டேவிட் ஒரு பிளஸ்ஸிங். ஏழை பள்ளத்தாக்குல டேவிட் ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அந்த யுத்தம் வந்து கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: மோசே 80 வயசுல எகிப்து கொண்டு வர்றப்ப எகிப்தினுடைய கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பிளஸ்ஸிங். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சு ஆலயத்துல என்னைக்கு கொண்டு வந்த அன்னால் அந்த மகனை விட்டாலோ அன்னைக்கே இஸ்ரேலினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமென்.
0: இந்த தேசத்தினுடைய கிளைமேட்டை மாற்றக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த தீவில ஆரம்பிக்கிறார்.
1: ஆமென். ஐ பிலீவ். ஐ பிலீவ். எஸ்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: தீவிலங்க.
1: எஸ்.
0: தீவினுடைய சூழல் மட்டும் இல்ல, வீட்டு சூழல் மட்டும் இல்ல, இந்த ஊரோட சூழல் மட்டும் இல்ல, தேசத்தினுடைய கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தீவில ஊற்றுகிறார்.
1: ஊற்றுகிறார். ஆமென்.
0: புரியுதோ புரியலையோ, இந்த தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கிக்கங்க.
1: எஸ்.
0: சீக்கிரத்துல பார்க்க போறீங்க.
1: சீக்கிரத்துல.
0: சீக்கிரத்துல. சீக்கிரத்துல. எல்லா லாட்ஜும் நிரம்பி வழியும்.
1: ஆமேன். ஹல்லேலூயா.
0: எழுப்புதலை பார்க்க.
1: எழுப்புதலை பார்க்க. புதிய விமான தளங்கள் வரும். ரயில்வே ஸ்டேஷன் வரும்.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு.
0: எல்லாம் ரெடி.
1: ரெடி.
0: ஹல்லேலூயா. உங்க க்ரோனோஸ்ல உங்களை கேவலப்படுத்தினாங்க, ஆனா கைரோஸ்ல ஒரே கோலாகலம் தான்.
1: கோலாகலம்.
0: கோலாகல கொண்டாட்டம்.
1: கோலாகல கொண்டாட்டம். எஸ். ஆமென்.
0: இப்படி ஒரே கோலாகலமா இருக்குங்க.
1: ஆமென்.
0: கொண்டாட்டம் எப்படி இருக்குனா
1: கோலாகலமா இருக்குங்க.
0: Get ready for the celebration.
1: ஆமென். ஹalleluya.
0: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
1: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
0: புது வருஷம் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு எந்த அளவு முக்கியம், அதுபோல கர்த்தருடைய வருஷம் இது, கர்த்தருடைய சீசன் இது. இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ரெடியாகுங்க.

0: நீங்க சொல்லலாம் என் நிலைமை தெரியாம அதான் புது வருஷம் வந்துச்சுல போயிருச்சுல ஏன் அந்த இறங்கி வாங்க சாமி அதை விட்டுட்டு இன்னும் அந்த மூடலயே நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: இருக்கிறீங்களே
0: எங்க நிலைமை தெரியாம நீங்க பாட்டுல என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்களே
0: எதோ மனசுல வச்சு நீங்க சொல்றீங்கன்னா என் டேமேஜ் பெருசு என் வாழ்க்கையில நான் சந்திச்ச நாசம் பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான இழப்பு பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான சேதம்
1: பெருசு
0: ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அழறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல உன்னை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்
1: ஆமென் எஸ்
0: நீ சுதந்தரிக்க போகிற என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஐ ஹேவ் ப்ரிப்பேர்ட் யூ ஐ ஹேவ் எக்யூப்ட் யூ
1: ஆமென்
0: நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் உனக்காக நான் ஆயத்தமாக்கின ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் உன்னை இத்தனை வருஷம் ப்ரிப்பேர்
1: பண்ணேன்
0: நீ சொல்ற ரொம்ப டேமேஜா இருக்கு இட்ஸ் எ ஹியூஜ் ஆஸ்க் இதெல்லாம் ஜெபமா கேட்கறதுக்கு எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்கு ஆனாண்டு சொல்றார் கெட் ரெடி ஃபார் த டாஸ்க் உனக்காக நான் வச்சிருக்கிற பணியை செய்யும்படி நீ ஆயத்தமாக
1: ஆமென்
0: நீ ரெடி ஆகின்றார்
1: எஸ்
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: நீங்க சொல்லுங்க ரெடி ஆயிட்டான்
1: ரெடி ஆயிட்டான் ஆண்டவரே
0: ஏன் கல்லு சூடாயிருச்சியா
1: ஆமென்
0: ஏன் தோசைக்கல்லு
1: சூடாயிருச்சியா
0: எவ்வளவு நேரம் தாயா சூடாக்கிட்டு இருக்கு ஊத்துங்க மாவை முதல்ல அப்படின்னு சொல்லுங்க
1: சொல்லுங்க

0: இந்த சீசன்ல நம்ம கொடுத்த ஓமைகள்லாம் நம்மளால மறக்க முடியல. தோசைகள் ஓமை மறக்க முடியல இல்லையா?
1: மறக்க முடியலங்க.
0: அப்புறம் என்ன ஓமை மறக்க முடியல? மாம்பழ ஓமை என்ன செய்ய முடியும்?
1: மறக்க முடியல,
0: மறக்க முடியல. ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு. மொத்த கொலை என்ன செய்ய போகுதுன்னா
1: பழுக்க போகுது,
0: பழுக்க போகிறது. வேற என்ன ஓமை சொன்னாரு? தோசைகள் ஓமை சொன்னாரு. ஓசியல அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 12:10 அப்படியே தீர்க்க தரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தீர்க்க தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால்
1: பேசினேன்.
0: அப்ப தோசைகள் ஓமை யாரு கொடுக்கிறா? ப்ரொஃபட்டிக்கல் பேரபிள் அது.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மாம்பழம் என்னது?
1: ப்ரொஃபட்டிக்கல்
0: தீர்க்க தரிசன ஓமைகளை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன்.
1: தட்டு நிறைய லட்டு என்கிற ஓமைகளால்
0: பேசினேன்.
1: அப்புறம் சோடா பாட்டில் உடைச்சு கொடுப்பாங்க, முகத்துல தெளிப்பாங்க, எழுந்திரு எழுந்திரு சொல்லி ஓமைகளால் பேசினேன்.
0: சட்டு புட்டு விறுவிறு
1: சுறுசுறு
0: சுறு. உங்க காட்டுல மழைதான் போங்க. இந்த வருஷம் பாரு, இந்த வருஷம் நிறைய விருந்திருக்கும்.
1: ஆமென். சாவி என்கிற ஓமைகளால் பேசினேன், செங்கல் என்கிற ஓமைகளால் பேசினேன், பைபிளை வாங்குங்கிற ஓமைகளால் பேசினார்.
0: இந்த வருஷம் விருந்து தான் போங்க.
1: விருந்து
0: அல்லேலூயா, செலிப்ரேஷன் தான்.
1: எஸ். செடி முண்டுது என்கிற ஓமைகளால் பேசினார். அல்லேலூயா.
0: அதனால இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். மகிமை ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ்.

0: என்னால கிரகிக்க முடியல. எப்ராயீம் பிளஸ்ஸிங் என்னால கிரகிக்க முடியல. முக்காடு எடுபடுகிறது, முக்காடு எடுபடுகிறது. கேவலப்படுத்தினாங்க. வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப, உன்னோட வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப. காயம் பெருசு, ஆனா அதை விட என்னுடைய காரியம் பெருசுன்றார் ஆண்டவர். உன் காயத்தை விட என்னுடைய காரியம் பெருசு. மனநிலையும் மாறும், சூழ்நிலையும் மாறும். கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன் வீட்டு சூழ்நிலைய, உன்னுடைய அட்மாஸ்பியரை அடியோட மாற்றி போடக்கூடிய எப்ராயீம் பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன்னுடைய மனதளவில் இருக்கிற மனதினுடைய வருத்தங்கள், சூழ்நிலைகள், கசப்புகள், வெறுப்புகள், காயங்களை ஆற்றி போடக்கூடிய மனாசே பிளஸ்ஸிங்ஸ் உனக்கு நான் தர்றேன். இது உனக்கான நேரம். உன்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அற்புதமா எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்புறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. இந்த மனாசே பிளஸ்ஸிங்கோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு இரவே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. பிளஸ் பண்றேன், இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

0: வாசிக்க போகிறேன். சங்கீதம் 91 திருப்போம் 11-12 வசனங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று சங்கீதம் 91 வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் இதை குறித்து சிறிது பேசினேன். தேவதூதர்கள் எப்படி பணிவிடை செய்யும் ஆவிகள், இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள் என்பதை காண்பித்தேன். எப்படி இயேசுவுக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்பதையும் காண்பித்தேன். இயேசு அதை எதிர்பார்த்தார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள் என்று இயேசு எதிர்பார்த்தார். சிலுவைக்கு போகும் முன்பதாக கூட சொன்னார், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தூதர்களை பிதாவானவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஆகையால் இயேசு என்ன நினைத்தார், உண்மையாகவே ஆபத்து நேரத்திலே தேவ தூதர்கள் அவருக்கு வந்து உதவும்படியாக, காக்கும்படியாக, கைகள் ஏந்தும்படியாக அவர் எதிர்பார்க்க முடியும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதை எதிர்பார்த்தார், தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். சிறு குழந்தை முதல் அவருடைய வாழ்நாள் முழுவதிலேயும் எப்படி தேவதூதர்கள் அவரை வந்து பாதுகாத்தார்கள், அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து நான் போன வாரத்தில் எடுத்து சொன்னேன். இந்த வாரம் இன்னும் சற்று கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்போம். தேவதூதர்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இதை அறியாமல் நாம் ஜீவிக்க கூடாது. எபிரேயர் 1 தேவதூதர்களையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசிவிட்டு, இயேசு எப்படி தேவதூதர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார் என்பதை பேசிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பது எப்படி என்பதை குறித்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். இந்த மேன்மையான சுவிசேஷம் அதில் என்ன அடங்கி இருக்கிறது, தேவ தூதர்களின் பாதுகாப்பும் அடங்கி இருக்கிறது. அவர்கள் மூலமாக வரக்கூடிய மீட்பு, பாதுகாப்பு, அவர்கள் மூலமாக வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகள், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:10. தேவதூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசுவே போதித்தார். நாம் இயேசுவின் வார்த்தைகளை கவனிப்போம். இவைகள் இயேசுவின் வார்த்தைகள். இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகள் அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் என்று தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கும்படியாக சொல்லப்பட்டு கட்டளையிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவருக்கு ஒரு காவலாளி இருக்கிறது போல அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் என்று பார்த்தால், அது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை விளங்கும். முதல் வசனத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால் நாம் வாசிக்க போகிறதில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்பது அவருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, யார் பெரியதா இருப்பான் கேட்கிற அந்த சீஷர்கள் மத்தியில் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், இந்த சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோர ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்பி, உங்களுடைய கடின இருதயம் நீங்கி மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையை போல விசுவாசிக்க கூடிய, தேவனை நம்பக்கூட ஒரு இருதயம் உங்களுக்கு தேவை. அப்படி நம்பினால், விசுவாசித்தால் ஒளிய நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் பிறகு என்ன சொல்லுகிறார், இந்த சிறு பிள்ளைகளை ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதீர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் தேவதூதர்கள் அல்ல, சிறு பிள்ளைகளைப் போல விசுவாசிக்கிறவர்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் நம்மை சுற்றி வேலி போட்டு காக்கிறார் என்று. அந்த வேலி எப்படி நிக்குது, விசுவாசித்தால் தான் அந்த வேலி நிக்குது. விசுவாசம் என்னும் சக்தி தான் அந்த வேலியை இயங்க வைக்கிறது.
1: விசுவாசம் இல்லைன்னா அந்த வேலி இருந்து பிரயோஜனம் இல்லை. யார் வேணா உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த வேலியிலே வருகிற சத்துருவை தடுத்து நிறுத்துகிறது, பிசாசை வெளியே நிறுத்துகிறது. என்ன? விசுவாசம் தான். அது போலவே தான் தேவதூதர்களின் பாதுகாப்பும். தேவதூதர்களுடைய பாதுகாப்பு யாருக்கு? சிறு பிள்ளையை போல தேவனை விசுவாசித்து நம்பி இருக்கிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பு. எத்தனை பேர் இன்றைக்கு சிறு பிள்ளைகளை போல தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல தேவனை விசுவாசித்து அவரை நம்பி அவர் மீது நம் நம்பிக்கையை வைத்திருப்போம் என்றால் தேவதூதர்கள் நம்மையும் காக்கிறார்கள், நமக்குரிய தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேத வசனத்தின் சத்தியம். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 23 பழைய ஏற்பாட்டில் இது பார்க்கிறோம். இங்கேயும் தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். 23:20 யாத்திராகமம் 23:20 தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரவழைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து இப்பொழுது வனாந்தரத்தின் ஊடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். பிரயாணத்துக்கு அவர்கள் தயாராகிறார்கள். வனாந்தரத்தை கடந்து தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய் சேரப்போகிறார்கள். அதற்கு ஆயத்தம் பண்ணும்போது இயேசு தேவன் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கிறதற்கும். வார்த்தைகளை கவனிங்க. மோசே தான் தண்ணி சங்கீதம் 91 எழுதுகிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், உன்னை காப்பதற்காக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று. ஏன்னா மோசேக்கு அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள், காக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக தேவதூதர்கள் சென்றார்கள், அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்ற அனுபவம் மோசே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் அனுபவித்திருக்கிறார். அவர் தான் 91 சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவதூதர்கள் உங்களை காக்கும்படியாக, உங்கள் வழிகளில் காக்கும்படியாக தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்? அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? இங்கே பாருங்கள், வழிகளில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு அல்லது இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் எங்கே நீ போக வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த இடத்துக்கு உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, உன்னை வழி நடத்துகிறதுக்கு, உன்னை வழியில எல்லா தீங்கிலிருந்தும் நாச மோசங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் பலவிதமான சத்துரு செய்ய நினைக்கிற தீங்குகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றார். உண்மையா இல்லையா? அனுப்புனாரா இல்லையா? தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்றார். இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாகிய விசுவாசிகளுக்கும் முன்பதாக நாம் போய் செல்ல வேண்டிய இடத்தை, நம்முடைய சுதந்திரங்களை அனுபவிக்கும்படியாக, நாம் நன்றாக வாழும்படியாக, நாம் காக்கப்படும்படியாக இன்றைக்கு அவர் தேவதூதர்களை அனுப்புகிறார் என்பது உண்மையே. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார் என்றால் நமக்கு அனுப்புவாரா, அனுப்ப மாட்டாரா? இஸ்ரவேல் மக்களுக்கோட பண்ணின உடன்படிக்கையே தான் நமக்கு இருக்குது. இன்னும் கேட்டால் அதை விட மேலான நல்ல மேன்மையான உடன்படிக்கையை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே தேவதூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார் என்றால் வழிகளிலே புதிய உடன்படிக்கையின் பங்குதாரராக இருக்கிற நாம், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம், மேலான உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை ஏன் அவர் தேவதூதர்களை அனுப்பி பாதுகாக்க மாட்டார்? நிச்சயமாக அதை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். என்ன சொல்லுகிறார் கவனிங்க? உன் வழிகளில் உன்னை காக்கும்படிக்கு. அந்த காக்கும்படிக்கு என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே எப்படி வந்திருக்கின்றால், வேலி போட்டு காக்க என்கிற அர்த்தத்திலே தான் வந்திருக்கேன். டு ஹெட்ஜ் அபவுட், to guard, to protect, to attend to observe, preserve and watch என்ற ஆங்கிலத்திலே அகராதியிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு வேலி போட்டு உங்களை கவனித்து பாதுகாத்து உங்கள் மீது கண்ணோட்டமாயிருந்து உங்களுடைய தேவைகளை கவனித்து உங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உங்களை பாதுகாத்து உங்களை சுத்தி ஒரு சுவரை போல, பாதுகாப்பின் மதிலை போல இருக்கும்படியாக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்க, உங்களை காக்கும்படியாக என்று சொன்னால் வேலி போட்டு காக்கிறது போல காக்கும்படியாக. தேவதூதர்கள் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார் 34 சங்கீதத்திலே, The angel of the Lord encamps around them that fears him. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். அப்படின்னா ஏன் பாளையம் இறங்குகிறார்கள், ஏன் சுற்றிலும் நிற்கிறார்கள்? ஒரு சுவரை போல நம்மை தீங்கு வந்து அணுகாதபடிக்கு, நம்மை காக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் நம்மை சுற்றிலும் நிற்கிறார்கள். நாம் கண்களால் அதை காண்கிறதில்லை, ஆனால் அதை விசுவாசிக்க வேண்டும். என்றால் வேதம் சொல்லுகிறது, மோசே பெரிய தேவனுடைய மனுஷன், லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தினுடைய நடத்தி பல எதிரிகளை சந்தித்து ஜெயித்து கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி சென்றவர் மோசே. அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் சொல்லுகிறார், தேவதூதர் எங்களுக்கு முன்னால செல்லுகிறார் என்று, தேவதூதர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்தார். அவரை சுற்றி ஒரு வளையம் போல நின்று அவரை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் தேவதூதர்கள் விலக்கி காத்தார்கள் என்பதை நாம் படித்தோம். இன்றைக்கும் நம்மை சுற்றி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கண்ணால் காண்கிறதில்லை. போய் எப்பாவது தேவதூதனை பார்க்கணும்னு உபவாசம் எடுத்து ஜபிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. தேவதூதனை பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஜபிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, அப்புறம் மூளையை குழம்பிடும். அதனால அந்த மாதிரி வேண்டாத ஜபத்தெல்லாம் பண்ணணும். ஆண்டவரே ஒரே ஒரு தேவதூதனை காண்பியும், ஒரே ஒரு தடவை காமியும், ஜபம்லாம் வேண்டியதில்லை. என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் வளையம் போட்டு பாளையம் இறங்கி மதில் சுவரை போல வேலியிட்டு என்னை காக்கிறார்கள், தீங்க என்னை அணுகாது, நாசமோசங்கள் என்னை ஒன்றும் செய்யாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதர்களை என்னை சுற்றி நிறுத்தி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி நம்பி விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவர் என்று ஸ்தோத்திரிக்கிறீங்க? சுற்றி வச்சிருக்கார் ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றி, உங்களை சுற்றி, நீங்க எங்கு சென்றாலும் உங்களை சுற்றி தேவதூதர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நான் சொல்வது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது வேத வசனத்தின் சத்தியம். பெரிய நல்ல மனிதர்கள் விசுவாசித்தார்கள், இதை அனுபவித்தார்கள். இயேசுவே இந்த தேவதூதருடைய பாதுகாப்பை அனுபவித்திருக்கிறார், காக்கும்படியாக, வேலியிட்டு காக்கும்படியாக. கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் நியமித்திருக்கிறார் என்பது அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு. To enjoin or to appoint or to send with, அனுப்பி கட்டளையிட்டு இந்த வேலைக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு கட்டளை பெறப்பட்டு நியமிக்கப்பட்டு அந்த வேலையில அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த வேலையில? உங்களை வேலி போட்டு உங்களை சுற்றி பாளையம் இறங்கி உங்களை காக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர் இருக்கிறதுனால நான் பாவமே செய்ய மாட்டேன், எல்லாம் தேவதூதர் நம்ம பார்த்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக குடியிருக்கிறார், அவருடைய வல்லமையின் மூலமாக தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக அவருடைய வழிகளில் நடப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க முடியுது. அதுக்கெல்லாம் தேவதூதன் உபயோகப்படுறது இல்லை, இல்லையா? தேவதூதன் கூட இருக்கிறாருன்னா சில அம்மா மாதிரி நினச்சவங்க நம்ம பாத்திரம்லாம் கழுவி நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி தருவார் போல இருக்கு, அதுபடி கிடையாது. இல்லை நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவத்தில் விழாதபடி நம்ம எல்லாம் பாதுகாத்து நம்ம எல்லாம் எல்லாத்துலேயும் அவர் ஓகே பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார், ஒரு பிரச்சனை அப்படி கிடையாது. தேவதூதர்கள் ஒரு சில வேலைகளை செய்யும்படியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நம்மை காக்கும்படியாக, எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கும்படியாக, பாதுகாப்பாக, நமக்கு உதவியாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறது என்பது தேவதூதர் உதவியால் அல்ல, அது பரிசுத்தாவியின் உதவியால். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் என்னன்னு பார்த்தோம், காப்பது என்றால் என்னன்னு பார்த்தோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதம் கல்லில் இடராதபடி, so that your foot does not dash against a stone. Dash, கல்லில் இடறுகிறது என்கிற வார்த்தை, அதாவது ஏதோ ஒன்றிலே வேகமாக பட்டு நொறுங்கி நாசமாவதை குறிக்கிறது. அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றில் அடிபட்டு நொறுங்கி தோல்வியுற்று நாசப்படுத்தப்படுவதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நேராதபடிக்கு தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்களாம். எப்படி காக்கிறார்கள்? கல்லில் இடராதபடிக்கு என்று சொன்னால் நாசமாகாதபடிக்கு, நொறுங்காதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு காக்கிறார்கள். எப்படி காக்கிறார்கள்? கைகளில் ஏந்தி காக்கிறார்களாம். இந்த கைகள் என்கிற வார்த்தை எப்ரே மொழியில இந்த பழைய பாட்டிலே எல்லா இடத்திலும் கைகள்னு வருது, அதுல வர்ற வார்த்தை அல்ல, இது ஒரு விசேஷமான வார்த்தை. இது என்ன சொல்ற, என்ன குறி, என்னது, எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு பெரிய ஹியூமங்கஸ், ஹியூஜ் ஹேண்ட்ஸ், அல்லது ஒரு பெரிய, நம்மை விட மிக பெரிய, நம்மை விட பல மடங்கு பெரிய கைகளை போல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, கைகள், the palm of our hands, அல்லது நம்முடைய உள்ளங்கைகள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் எப்படி நம்மை காக்கிறார்களாம்? தம்முடைய அவர்களுடைய உள்ளங்கைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார்களாம். அப்ப எப்படி வருகிறது அதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உள்ளங்கையில, தேவதூதருடைய உள்ளங்கையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கரங்கள் எவ்வளவு பெரியது, அதற்குள்ளாக நாம் போய் இருக்கிறோம், அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறோம். அவர்கள் கைகளிலே, உள்ளங்கைகளிலே வைத்து நம்மை காக்கும் போது அது வேலி போட்டது போல ஆகிறது. நம்மை சுற்றி மூடிக்கொள்ளுகிறார்கள், நம்மை அப்படியாக காக்கிறார்கள் என்று தேவனுடைய வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது தேவனுடைய தூதர்கள் எப்படி நமக்கு வந்து கிரியை செய்யும்படியாக நாம் செய்யலாம், நமக்காக அவர்கள் வேலை செய்யும்படியாக, நமக்காக ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு உதவும்படியாக தேவதூதர்களுடைய உதவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், காப்பார்கள், ஏந்துவார்கள், கைகளிலே சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார்கள், கட்டளை பெற்றிருக்கிறார்கள் அந்த வேலையை செய்யும்படியாக. தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எப்படி அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இன்னொரு கதை, அதை தான் சொல்ல போகிறேன். இரண்டு விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம், ஒன்று ஜபத்தின் மூலமாக, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஜபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது, உடனடியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு விளங்குகிறது, ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு என்னை காத்திரளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், நம்மை காக்கிறார்கள், தேவதூதர்கள் கிரியை செய்கிறார்கள் என்பதை அறிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இதில் கிரியை செய்கிறது என்பதை குறித்து தான் நாம் அறியாமல் சில நேரத்தில் விட்டு விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்பது அநேகருக்கு இன்றைக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 103 திருப்போம். தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்கிறதை ஒரு நிமிஷம் பார்ப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் இவர்கள்? தேவனுடைய தூதர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிறவர்கள் அவர்கள். ஆகையால் நாம் அவர்களை இயங்க வைக்க வேண்டும் என்றால், நமக்காக கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டு அதன்படி செய்கிறார்கள் அவர்கள். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினால் அவர்கள் உங்களுக்காக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பேசினாலும் பரவாயில்ல, நாம் பேசினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்காக கிரியை செய்கிறவர்கள். ஏன்னா அவர்கள் அதுக்காக தான் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும் போது தேவதூதர்கள் வந்து அதை நிறைவேற்றி தருகிறார்கள். மறுபடியும் யாத்திராம் 23:23 திருப்போம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அங்க தேவதூதர்களை நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் செய்கிறவர்கள். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் தேவதூதருடைய ஊழியம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளையும் பேசுகிறவர்களுக்கு தேவனுடைய தூதனுடைய ஊழியம், தேவதூதர்கள் இருந்தும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதை காமிக்க போகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களை கோபப்படுத்தாதிருங்கள். கோபப்படுத்துறது எப்படி? வாசிப்போம் 20 முதல். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த மனித ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, நல்லா கவனிங்க, யார் சமூகத்தில்? தேவதூதன் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமும் அவர் உள்ளத்தில் இருந்து, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு, பல ஜாதி ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார், தேவதூதனை உனக்கு முன்னால் அனுப்புறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு. தேவதூதனும் கூட வந்து நிற்கும் போது எச்சரிக்கையா

ஓடு தேசத்துக்கு கொண்டு போறேன்னாரு. கூடைய தேவதூதன் அனுப்புறேன் நான் முன்னாலேயே, எல்லா விரோதியும் மடங்கடிக்கிற அதம் பண்ணுகிறேன், ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் இந்த தேவதூதர் சொல்லுகிறத கேட்டு செவி கொடுத்து அதன்படி செய்தா போதும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னாரு. போய் சேர்ந்தாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? போய் சேர்ந்தாங்களா அந்த ஜனங்க? எல்லாம் இதில் இருக்கிறீங்க. தேவதூதர்களை யாருக்கு முன்னால தேவன் அனுப்பினாரோ அந்த ஜனங்கள் போய் சேர்ந்தார்களா? கானான் தேசத்தில் போய் சேரல. என்ன நாங்க வழியில செத்து போயிட்டாங்க, வனாந்தரத்துல செத்து போனார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இந்த வனாந்தர தேசத்துல, இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்துல செத்துட்டாங்க. வனாந்தர தேசம் ஒன்றும் உதவி செய்யல அவங்களுக்கு. இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அவர்களை ஒன்றும் தூக்கி விடல. இந்த வனாந்தர அனுபவம் அவங்களுக்கு பெரிய வெளிப்பாட தெரில. இந்த வனாந்தர அனுபவம் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மையை செய்தரல. இந்த வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள், அவ்வளவுதான். அவருடைய அவிசுவாசத்தினால வனாந்தரத்துல இருந்தாங்க. ஐயால வனாந்தரம் வனாந்தரம் பேசவே பேசாதீங்க. நம்ம வாழ்க்கை வனாந்தரமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம்ன்றது வந்து வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள். அவிசுவாசத்துல வனாந்தரத்திலிருந்து அங்க மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாம 40 வருஷம் பாடுபட்டு அங்க செத்து போனார்கள். நான் அப்படி சாக விரும்பல. வனாந்தரத்துல தேவ தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறார் ஆண்டவர். எதுக்கு? எனக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்குள்ளாக நான் போய் சேரும்படியாக, எனக்கு தடையாக எதுவும் இருக்காதபடிக்கு, எல்லா சேதத்திலிருந்து என்னை காக்கும்படிக்கு, எனக்கு பாதுகாப்பா இருக்கும்படிக்காக, எனக்கு ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் செல்லுகிற வழியிலே என்னை தடுத்து நிறுத்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவதூதன் எனக்கு தேவதூதனுடைய உதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருந்தும் தேவதூதர்கள் இருந்தும் அவங்க போய் சேரல. ஏன் தெரியுமா? வழியில் என்ன சொன்னாங்க? மறுபடியும் என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, செங்கற்சூழல செங்கலே பண்ணிட்டு இருந்திருக்கலாமே, இங்கே வந்து இந்த மனுஷங்கிட்ட பாடுபட்டு சாகிறோமே, இங்கே சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தீர், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க தான் கொண்டு வந்தீர், சாகடிக்க தான் கொண்டு வந்து மறுபடியும் சொன்னாங்க. தேவதூதர் அங்கே நிற்கிறாரு, சாகடிக்க கொண்டு வரல தேவதூதன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. பத்திரமா கொண்டு போய் சேரு, எல்லாரையும் அதம் பண்ணு, இவங்களை எதிர்க்கிறவர்கள் நீ எதிரியாயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க வாயில வந்த வார்த்தைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள். அவங்க என்ன பேசியிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதூதன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய விரோதிகள் ஒன்றும் இல்லை, நமக்கு விரோத எழும்புற காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லா விரோதியும் மடங்கடிப்போம், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுவோம், எல்லா பிரச்சனையும் தீர்த்து கட்டிட்டு நாங்க போய் கானான் தேசத்துல போய் சேருவோம், தேவதூதன் எங்களுக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி போயிருக்கணும். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? நாங்க இங்கேயே செத்துருவோம், நாங்க போய் சேரவே மாட்டோம், இங்க சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தார். சொன்ன ஆட்களை என்ன பண்ணார் ஆண்டு? நீ எத்தனை தேவதூதன் கொடுத்தாலும் நீ போய் சேர மாட்டேன், அங்கேயே சாக சொல்லிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்பொழுது உதவி செய்வார்கள்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் போதுதான் தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். தேவதூதர்களை கோபப்படுத்த வேணாம், தேவதூதர்களுக்கு எதிர்த்து நிற்க வேணாம், தேவதூதர்களுக்கு நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவர்கள் கிரிய செய்யாதபடிக்கு அவருடைய கரங்களை கட்டி போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அநேக நேரத்தில் தேவதூதர்களை கோபப்படுத்தவங்க கதை நிறைய இருக்குது இல்லையா? சகரியாவுடைய கதை தெரியும். எலிசபெத்தும் சகரியாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைய பிறக்கல, வயசாகிடுச்சு, தேவதூதன் திடீர்னு வர்றாரு, உங்க பணிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. சகரியா என்ன சொன்னாரு? இதெல்லாம் எப்படிங்க ஆகிறது? எனக்கு வயசாயிடுச்சு, நானும் கிழவன் ஆகிட்டேன், மனைவியும் வயசாயிடுச்சு, என் மனைவியும் கிழவி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆகிற காரியமா? அப்படி இப்படின்னு அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சா. தேவதூதன் என்ன பண்ணாரு? தேவதூதன் இவ்வளவு நாளாக திட்டம் போட்டு யோவான் ஸ்நானம் இந்த உலகத்தில் வரணும், இயேசு அவருக்கு பின்னால் இயேசு வரணும் பெரிய திட்டத்தை போட்டு அதை இயக்கிக்கிட்டு இருந்தா இந்த ஆள் பேசியே கெடுப்பார் போல இருக்கு. உடனே தேவதூதன் வாய ஊமையாகிட்டு போயிட்டார். அந்த குழந்தை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாயிரு, ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எந்த தேவதூதனும் வேலை செய்யவே முடியாது. எத்தனை 1000 தூதன் பக்கத்தில் நின்னாலும் இந்த மாதிரி ஒரு அவிசுவாசிக்கு தேவதூதன் உதவி செய்யவே முடியாது. ஆகையால் தான் சகரியாவை ஊமையாக்கினார். ஏன்? அவனுடைய வாயின் வார்த்தைகளால தேவதூதனுடைய ஊழியத்தை அவமதிக்கிறவன், தள்ளுகிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன். அநேக நேரத்தில் விசுவாசிகள் அப்படி செய்திருக்காங்க. தேவதூதர்கள் பக்கத்திலே நின்றும் கூட, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தும் கூட உதவி செய்ய முடியவில்லை. ஏன்? அவருடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள் தேவதூதர்கள் உதவி செய்ய முடியாமல் அவர்களை தடுத்து விடுகிறது. மறுபடியும் சங்கீதம் 103 திருப்போம். சங்கீதம் 103 நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரியோட நிறுத்திடுறோம். நம்ம அதை தாண்டி போனீங்கன்னா தான் அற்புதமான வசனங்கள்லாம் வருது இன்னும் இல்லைங்களா? கடகடன் என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரியன் முழுவதுமே பரிசுநாமத்து ஸ்தோத்திரின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. 20 வசனம் வரைக்கும் போவாங்க, அங்கே இன்னும் பிரமாதமான காரியம்லாம் இருக்குது. 20 வசனம்,

0: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவ தூதர்களை குறித்த விவரம் இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக கேட்டிருக்குது, They hear the voice of God's word என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி. இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா? இது தேவனுடைய வார்த்தை. இதை எவ்வளவு காது கிட்ட வச்சாலும் இது சத்தம் போடுமா? இது ஹலோ, காது கிட்ட நல்லா ஒத்தி வச்சு பாருங்க, சத்தம் கத்தம் ஏதாவது கேட்குதான்னு. ஒன்றும் சத்தமே கேட்காது. இது தேவனுடைய வார்த்தை தான், பரிசுத்தமான வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இது எவ்வளவு காது கிட்ட வச்சு, எவ்வளவு ஆம்பிளிஃபயர் வச்சு, மைக் வச்சாலும் காது இது ஒன்றும் சத்தம் போட போறது கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. ஆனா தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆங்கிலத்தில் hear the voice of his word, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வேணும். வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையின் சத்தம் தேவதூதருடைய காதிலே விழ வேண்டும். எப்படி விழும்? வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை சத்தம் போட போறது இல்ல. நாம அந்த வார்த்தையை எடுத்து வாயில போட்டு பேசி சத்தம் போட்டாதான் இந்த வார்த்தை என்ன பண்ண போகுது, தேவதூதருடைய காதுகளுக்கு எட்ட போகிறது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வார்த்தை ஒண்ணும் பண்ண போறதில்ல. இந்த வார்த்தையை நாம் எடுத்து பேசும் போது தேவதூதர்களுக்கு அது கேட்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு. எப்ப கேட்க போகிறாருங்க? இந்த வசனத்தை வச்சு நீங்க வாஸ்து வாஸ்து செல்ஃபில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் கேட்க போறதில்ல. இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில போட்டு நீங்கள் பேசும் போது தேவதூதர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சத்தத்தை நீங்க கொடுக்கணும். வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சத்தம் யார் கொடுக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கைய உயர்த்திட்டு சொல்லுங்க. வார்த்தை இடத்துல இருக்கிறது, பைபிள் தூக்கி சொல்லுங்க, வார்த்தை இங்கே இருக்கிறது, சத்தம் நான் கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தேவதூதர்கள் கேட்க வேண்டும். பிறகுதான் தேவதூதர்கள் கிரியை செய்ய முடியும். கேட்டா என்ன செய்வாங்க தேவதூதர்கள்? என்ன செய்கிறார்கள் தேவதூதர்கள்? அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள் கட்டளையின்படி? தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வசனத்தின்படி செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவது ஏன் முக்கியம்னா, அதை கேட்டுதான் தேவதூதர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த அதன்படி அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்கிறார்கள். வார்த்தைக்கு சத்தத்தை கொடுக்கலனா அவர்கள் கேட்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆகையால் அவர்கள் செய்கிறதும் முடியாமற் போகிறது. நல்லா விளங்கிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசவில்லை என்றால் அவங்க கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, சத்தமும் கேட்காது, அவங்க ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. தேவதூதர்கள் யார்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே. 21 வசனம் இல்லையா? அப்ப தேவதூதர்கள் யார்? பணிவிட செய்கிற ஆவிகள். எபிரேயர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் அதே தான் சொல்லிருந்துச்சு, போன வாரம் பார்த்தோம். பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள் தான் தேவதூதர்கள். நமக்கு பணிவிடை செய்யும்படியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். என்ன பணிவிடை செய்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருடைய வார்த்தை நிறைவேற வேணும். நல்லா புரிஞ்சுங்க, திரும்பவும் சொல்றேன். தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்யறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கிரியை செய்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் வளர்க்குறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பணிவிடை செய்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறார்கள். தேவனுக்கு பிரியமானது என்ன? அவருடைய ஊழியம் நமக்கு வேண்டுமென்றால் வார்த்தை சரியாக இருக்க வேண்டும். வார்த்தை சரியாலனா தேவதூதர் ஊழியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆதி முதற்கொண்டு பெரிய பரிசுத்தவான்கள் இந்த தேவதூதர் ஊழியத்தை அனுபவித்தவர்களை பார்த்தீர்கள், அவர்கள் தேவதூதன் நமக்கு வந்து உதவி செய்வார் என்பதை கிளைம் பண்ணாங்க, உரிமை பாராட்டினார்கள், தங்களுடைய வாயை திறந்து சொன்னார்கள், தேவதூதன் என்னை காக்கிறார் என்று. ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக. அப்ப கூட சொல்றார், பெண் பார்க்கிற விஷயத்தில் கூட சொல்றார், நீ போ,
1: என்னுடைய தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். சொன்னாரா இல்லையா? அதனால தான் போன உடனே கரெக்டாக இவரும் போகிறாரு, கரெக்டாக அந்த பொண்ணு வருது, கரெக்டாக கனெக்ஷன் கிடைக்குது, கரெக்டாக சந்திக்கிறாங்க, கரெக்டாக எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்ப வருகிறார்கள். தேவ தூதர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை, கர்த்த தேவதூதர்கள் அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கை, அதை வாயை திறந்து அவருடைய விசுவாசத்தை பேசினார்கள். இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிரசங்கி, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேணும், சத்தத்தை கேட்கணும். சத்தம் யார் கொடுக்கிறது? நாம கொடுக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தை பேச வேணும். அவர்கள் யார்? பணிவிடைக்காரர்கள். அவர்கள் என்ன பணிவிடை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? தேவனுடைய வார்த்தை, அதை நிறைவேற்றுவார்கள் அவர்கள். நான் திருப்புவோம், பிரசங்கி 5, இது அருமையான வசனம். நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியன்றதை காமிச்சிடுறேன். இதோட முடிப்போம். 1-2 வசனங்கள், அப்புறம் 6. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, எத்தனை பேர் தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்க? இப்போ நல்ல கவனிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். மூடர் பலியிடுகிறது போல பலியிட வேணாம். தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிச்சு பாடி அவரை ஆராதிக்கிற வேளையில மூடர்கள் செய்கிறது போல செய்ய வேணாம் இருக்குது. என்ன மூடர்கள் என்ன பண்றாங்க? அங்க போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க பாடுறதும் என்னன்னு அவங்களுக்கு வழங்கல, எதுவுமே வழங்குறது இல்லை. அவங்க எதையோ ஒண்ணு போய் சடங்காச்சாரத்தையும் சம்பிரதாயங்களையும் செய்து முடிச்சுட்டு கடகடன்னு உட்கார்றாங்க, எந்திரிக்கிறாங்க, முட்டி போடுறாங்க, என்னத்தையோ பண்றாங்க, முடிச்சுட்டு போய்கிட்டா இருக்கு. அது மூடர்கள் செய்கிற பலி. அவர்களுக்கு ஒண்ணும் தெரியல, அதுக்கு விளங்கவும் இல்லை, அது ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. தேவாலயத்துக்கு போகும்போது நீ சரியா நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடர் பலி இதை பீடுறத போல வாயை திறந்து கட கட கடகடன்னு எதையோ ஒப்பிக்க வேணாம். நிறைய இடத்துல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்பவும் அதான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கனாலும் அதுதான். கடகண்ணந்திரிக்கணும் சொல்லுவாங்க, அவர் ஒன்று சொல்லுவார், இவங்க கூடிய சொல்லுவாங்க, இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி என்னத்தையோ சொல்லி அது ஒன்றும் விளங்குறதும் இல்லை, அது யாருக்கும் புரியறதும் கிடையாது. அதை ஒரு ராகம் போட்டு இழுத்து என்னத்தையோ பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது ஒன்றுமே அர்த்தமே இல்லாமல் போயிடுது. வார வாரம் அதுதான், திருப்பி திருப்பி கட கட கடகடன்னு சொல்லி விட்டுருவாங்க. பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவை சொல்கிறது மாதிரி அது சொல்லி சொல்லி அவங்களுக்கு அழுத்து போச்சு. அது சொல்றது அவங்களுக்கே விளங்காத மாதிரி சொல்றாங்க. இப்ப கடகடகடகன்னு இப்படி சொல்றாங்க, பொறுமை இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் அர்த்தம் ஆகலாது. வாயை திறம்பு திறந்து சும்மா எதையாவது ஒன்று அலப்பி பேசி மூடர் பலியிடுறது போல, மூடர் ஆராதிக்கிறது போல ஆராதிக்க வேணாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், நல்ல கேதுங்க, அது என்ன? ஜபிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது எதையாவது ஒன்று பேசக்கூடாது. தப்பான காரியங்களை பேசக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு என்னத்துக்கு இப்படி சோதனை கொடுத்துருந்தீர்? பூ என்னை போட்டு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறீர், என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீர், என்னை நாசமாக்குனது போதாதா, என்னை நொறுக்குனது போதாதா, கேட்டிருக்கீங்களே? ஹலோ, சிலர் சிரிக்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படி ஆராதனை இல்லை, நிறைய பந்துவச ஆராதனை கேட்டிருப்பீங்க. அந்த என்னை நொறுக்கி நொறுக்கி நொறுக்கி என்ன பதம் பார்த்துட்டீர் ஆண்டவரே, இனிமேலாவது என்னை உருப்பிட விடும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் உருப்பிடுறது இல்லைன்னா அதனாலதான் உருப்பிடுறது இல்லை, ஏன்னா ஜெபமே தப்பு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், வாயை திறந்து வேற ஏதாவது சும்மா கடகடன்னு பேசாதீங்க, அவிசுவாசத்தை பேசாதீங்க, தேவனை குற்றம் சாட்டாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் மேல பழிய போடாதீர்கள், தேவன் தான் இதெல்லாம் கொண்டாந்தார் என நாசமாக்குனார் பேசாதீர்கள், வாயத்தை ஒண்ணு விளங்கலன்னா பேசாம இருந்து கவனியுங்கள். ஆண்டவரே, நீ தானே எனக்கு இப்படி பண்ண, நீ தானே எனக்கு இதை வச்சு, பேசக்கூடாது. சரியான காரியங்களை, சத்தியங்களை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை பேச வேணும். விசுவாசத்தை பேச வேணும், அவிசுவாசத்தை பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அவசரத்துல கடகடன்னு, இது தேவன் அப்படி பண்ணிட்டாரு, என்ன அடிச்சு நொறுக்கிட்டார், சொல்லாதீர்கள். கொஞ்சம் அமைதலாயிருங்கள். தேவன் வானத்தில் இருக்கிறாய், இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஹலோ, எல்லாரும் ராமன் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆராதிக்கும் போது, ஜபிக்கும் போதும், ஸ்தோத்தரிக்கும் போதும் அளவா அளந்து பேசணும். வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசி அழுதுட்டு போக கூடாது, அது ஆராதனை கிடையாது. சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் ஆராதனை, போய் நல்லா அழுதுட்டு ஏதோ என்னத்தையோ பண்ணிட்டு ஆண்டவர் மேல எல்லாம் பழியும் போட்டுட்டு ஆண்டவரை நல்லா திட்டிவிட்டு இப்படி எல்லாம் நீர் தான் ஆண்டவரை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு பதில் இல்லாம பேச வீட்டுக்கு போறது ஆராதனை கிடையாது, அது ஆராதனை கிடையாது. 6 வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. வாயில பேசுறதுனாலே பாவம் செய்திடலாம், வசனம் சொல்லுது. சும்மா உட்கார்ந்த இடத்துல வேற ஒன்றும் செய்யாம வெறும் பேசியே பாவம் செய்யலாம். ஆகையால் ஜாக்கிரதையா இருக்க வேணும். வாய் வந்து பாவத்தையும் படி உனக்கு இடம் கொடுக்காது என்று சொல்லுகிறது. அது புத்தி பிசகரால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கூட சொல்லுங்க, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாத. தூதன் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஹலோ இல்ல பக்கத்தில் பாருங்க ஏதாவது தூதன் நிற்கிறார்களா, நிக்கிறான்னு வேதம் சொல்லுது. தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்களாம், வேதம் சொல்லுது. அது புத்தி பசங்கனால் நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லாத. தேவ தூதர் பொறுத்து கொள்ள மாட்டார்கள், தேவ தூதர்கள் பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையாய் பேசு என்று வேத வசனம் சொல்லுகிறது. சுருக்கமா பேசு என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று தேவ வசனம் சொல்லுகிறது. தேவ தூதர் பக்கத்தில் நிற்கிறாங்க, பேசுறதை பேசிவிட்டு என் புத்தி பசங்கனால் அப்படி பேசுறேன் தெரியாம பேசுறேன்னு சொல்லாதீர்கள். தேவ தூதர் ஆண்டவர் இல்ல, அவர் பொறுத்துட்டு இருக்க மாட்டார். நீங்க சொல்றதுதான் தேவதூதன் செய்வார். தேவதூதனுக்கு முன்பா என்ன சொல்லாத, நான் புத்தி பசங்கனால அப்படி பேசிட்டேன்னு சொல்லாத. எத்தனை பேர் நினைக்கிறீங்க தேவதூதன் பக்கத்திலே இருக்கிறாரு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை யோசிச்சுட்டு இருப்பேன், கூடவே தேவதூதன் வருகிறார், உங்களை சுற்றி நின்று பாதுகாக்கிறார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிறார். தேவதூதர் உங்கள் கூட இருந்து பாதுகாக்கிறார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி தேவதூதர்கள் கூடயே இருக்கிறதுனால தேவதூதர்கள் எப்படி வேலை செய்வாங்க உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அவர்கள் வேலை செய்வார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார், என்னை ஆபத்திலிருந்து நீக்கி விலக்கி காப்பார் என்று நீங்கள் சொல்லும்போது அதை அவர்கள் செய்கிறார்கள். அந்த சத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் உங்களுக்கு என்று ஊழியம் செய்கிறார்கள். நீங்கள் வேற ஏதாவது பேசும்போது தேவதூதர்கள் கோபம்தான் வருது. தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து அப்புறம் புத்தி பசுனால பேசினா அப்படி பேசினா இப்படி பேசணும்னு சொல்ல வேண்டியதே இல்லை. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையா நாம் பேசுவோம், தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுவோம். அன்றாடம் நமக்காக தேவ தூதர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் நம்மை காக்கும்படியாக. எல்லாரும் எழுந்து நிற்போம்.

இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹாலேலூயா.

Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பின்னவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது, ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர்.

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே,

0: Yes, I have decided to follow Jesus.
1: ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு

சொல்றேன், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்

ஒருவரும் சேரக்கூடாத ஒடியில் வாசம் எழுகிற தெய்வமே, நாம் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாமம்

நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமே அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார். நாமும் அவர்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம்.

0: கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் அனைவரையும் கூடி வர பண்ணி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் எடுபடாத நல்ல பங்கு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கண்மலையில் தேனிலும் மேலான தேன் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்படிப்பட்டதான் நம்முடைய வேத வசனத்தை, கலங்கமில்லாத ஞான பாலை ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் சபையில் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12 சொல்லுது, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்று. இந்த மனவாளியே என்று சொல்லுவது சபையைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் என்பது சபைக்கும் மனவாளனுக்கும் உள்ளதான, இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பினுடையதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டுக்கு நடுவில் நிறைய தீர்க்க தரிசனமான காரியங்கள் உண்டு. அதாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த 8 அதிகாரத்திற்குள்ளே இருக்கும். அவைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விசேஷமாக அநேக காரியங்கள், சபைக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியுமே அங்கே வந்து ஒரு காரியம் இருக்கும் உன்னத பாட்டில். பொதுவாக உன்னத பாட்டை நம்ம உலக பிரகாரமாக படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அது உன்னத பாட்டு புரியாது, அது வேறு மாதிரி இருக்கும். எந்த ஒரு வசனமே அப்படி படிக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்துக்காக நம்ம ஏங்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்குது. இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை யாராவது அந்த ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? இங்கே காலையில் முதல் ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? வரல. வேற ஒரு சர்ச்சில் நடந்துச்சு, அங்கே வந்தவங்க வந்திருக்கீங்களாங்கிறேன். இல்லை இல்லை, அப்படி வந்திருந்தாலும் இது புது செய்தி தான், அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க இப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவர் அதே தான் எடுக்க போகிறாரு போல் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படி. அதனால் அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறார் போலன்ட்டு தூங்கிடக்கூடாது பாருங்கள். சரி, ஒரு 1 மணி நேரம் படுப்போம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அதனால் சொன்னேன். ஆனால் அதிலேருந்து இது கொஞ்சம் மாறுபடும், வேற ஒரு கோணத்துக்குள்ளே இந்த செய்தி போகும், அதுக்கு சொல்கிறேன். இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. கர்த்தர் தனக்கென்று ஒரு சபை உண்டாக்குவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்குன்னா, ஏசாயா புஸ்தகம் 5:1-2 வாசிங்கள். ஏசாயா 5:1-2 வாசிங்கள்.
1: இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு.
0: என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு
1: திராட்சை
0: தோட்டம் உண்டு.
1: அவர் அதை வேலியடைத்து.
0: அதுதான் உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். அந்த தோட்டத்தை கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்கிறார். இந்த தோட்டத்தை அடைப்பதற்கான காரணம் என்ன? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலான ஒரு விஷயம் இது. எந்த ஒரு விஷயத்துமே இப்போ வீடு கட்டினா காம்பவுண்ட் சுவர் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், வீடு கட்டுறோம். பொதுவாக ஒரு காம்பவுண்ட் சுவர் ஒன்று போட்டுருவோம், அதுக்கு ஒரு கேட் போட்டுருவோம். காரணம் ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாதவர்கள் உள்ளே வருவதற்கு அது தடையாக இருக்கும், தாண்டி உள்ளே வராமல் இருக்க. சில நேரத்தில் மிருகங்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அது வந்து ஒரு தடை, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம், ஒரு பாதுகாப்பு உணர்வு. அதுதான் அந்த சுற்றி கட்டப்படுவது, அதாவது மதில் சுவர். இப்போ நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை பற்றி சொல்லும்போது அதை சுற்றி ஒரு அலங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அலங்கம் என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தோட்டத்துக்கு, அதாவது சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை சுற்றி ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரோ, அதை சுற்றி அவர் என்ன பண்ணுறாரு, வேலி அடைத்து அப்படின்னு இருக்கு. ஏன் கர்த்தர் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏன் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்? வேலி அடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திற்கு வேலி அடைக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. அந்த தோட்டத்திற்கு காவல்காரனை தான் கர்த்தர் வைத்தார். ஆதியாகமம் 2:15 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:15,
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில்
0: அழைத்து கொண்டு வந்து
1: அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
0: அப்ப தோட்டத்துக்கு ஆதாம் வந்ததுக்கான காரணம் என்ன? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். ரெண்டு வேலை இருக்குது, ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்று வாட்ச் பண்ணணும். ரெண்டு வேலை தான் கொடுத்தார் ஆண்டவர். பொதுவாக நம்ம இப்போ வந்து ஒரு சயின்ஸ் உலகத்தில் இருக்கிறோம், அறிவியல் உலகம். இந்த அறிவியல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிற சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது ஒத்த சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது நடந்தது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு காரியத்தை பைபிளில் உள்ளது தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது நடந்து 460 மில்லியன் வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் கணக்கு வந்து இன்னும் 6000 வருஷமே என்ன செய்யலை, நமக்கு இன்னும் முடிவடையலை. 6000 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிறது பல மில்லியன் வருஷம், அதுக்கு அவங்ககிட்ட ப்ரூஃபும் கிடையாது. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்கலாம், எந்த வருஷம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. சில மில்லியன் வருஷம், 10,000 மில்லியன், 20,000 மில்லியன், 1 கோடி வருஷம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இருக்காது. ஆனால் பைபிளில் பாருங்கள், எல்லாத்துக்கும் டைமிங் இருக்கும், கரெக்டாக சொல்லி வச்சுருப்பார் ஆண்டவர். இப்போது 7வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஜலப்பிரளயம் வரும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், நோவாவுக்கு 600வது வயதாகும் வருஷம் 2வது மாதம் 17வது தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அந்த டேட்டு இயரு எல்லாத்தையுமே சொல்வார். எல்லா காலத்திலும் இருக்கும், நோவா காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம இயேசு காலத்தில் வரைக்கும், அப்போஸ்தலர்கள் போகிற வரைக்கும், எந்த ராஜா அப்போ ராஜாவாக இருந்தார், அப்போ என்ன ராஜ்யபாரம் இருந்துச்சு, எல்லாமே டைமிங்கோட டைம் லைனோடு இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்ம பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ ஆண்டவர் எழுதும் போது மிக தெளிவாக தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஆதாமம் படைக்கும் பொழுது, தோட்டத்தை உண்டாக்கும் பொழுது, அவர் ஏதோ நம்ம சயின்ஸில் படிக்கிற மாதிரி எந்த விதமான அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் மனுஷ காட்டு மிராண்டியாக இருந்தான், குகைக்குள்ளே குடியிருந்தான், அப்புறம் 2 கல்லுகளை வச்சு சிக்கிமுக்கிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், நெருப்பு வந்துச்சு, அந்த மாதிரி படைச்சதாக சொல்லப்பட்டு சயின்ஸ் சொல்லுது. முதல்ல அமீபா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சயின்ஸ் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் சயின்ஸுக்கான ப்ரூஃப் இன்னுமே இல்லை. அதை அவங்க ப்ரூஃப் பண்ணதாக சொல்லப்படவே இல்லை, இருந்திருக்கலாம், மேபி அஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி வசனத்தை வாசிங்க,
1: அப்பொழுது தேவன்
0: கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லவே இல்லை, அவர் செஞ்சு கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கணும் மட்டும் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம செஞ்சா தப்பா செஞ்சிருவோம், அதனால் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னார். இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் இருக்குது பாருங்கள், ரெண்டத்தையும் சொல்லும் போது சொல்லுவார், இதோட எதையும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சிலர் இந்த பைபிளுக்கு வியாக்கணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளில் இல்லாத ரெஃபரன்ஸை கொண்டு வந்து இதோட சேர்ப்பாங்க, கமெண்ட்ரியில் அப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு. அதை கொண்டு வந்து இப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பைபிளில் ஆண்டவர் சொன்னதுக்கு இவங்க கொண்டு ஒரு நியூ வேர்ல்டி ரெஃபரன்ஸை சேர்ப்பாங்க, அதுவும் இந்த பைபிளோட கூட்டுவதுக்கு சமம். நம்ம அதை செய்யவே கூடாது. ஆண்டவர் இதை கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு. பைபிளையுமே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், இதை கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம். இதை நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நான் பைபிளை காப்பாற்றுறதுக்காக உலகத்துக்கே வரல, பைபிள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் உலகத்துக்கு வந்துச்சு, அவ்வளோதான். நிறைய பேர் பைபிளை காப்பாற்றணுன்ட்டு போராடுவாங்க, இந்த பைபிளுக்கு தன்னை அதை காப்பாற்றிக்க தெரியும். ஆண்டவருக்கு யாரை வச்சு இந்த பைபிளை பாதுகாக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பைபிளை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், 6000 வருஷமாக பைபிள் இருக்குது, யார் காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும். அது யார் யாரையோ ஆண்டவர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கையில் கொண்டு கொடுத்துட்டாரு. இப்போ நம்மகிட்ட கொடுத்ததும் காப்பாற்றுன்னு சொல்லி கொடுக்கல, உன்னை காப்பாற்றிக்கோன் தான் கொடுத்துருக்குறாரு. இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணிக்க, உன்னை காப்பாற்றிக்க, அவ்வளோதான். இதை காப்பாற்ற ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பல நேரங்களிலே நாம் எதையோடு கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. அப்போ அந்த ஆதாம் இடத்துல தோட்டத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தார், நல்லது என்று கண்டார், பர்ஃபெக்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ ஆதாமுக்கு வேலை என்ன? அப்பா இதை நீ அப்படியே நல்லா டெவலப் பண்ணுப்பா, இப்போ ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு இதில் நல்லா வீடு கட்டுப்பான்னு கொடுக்கல, தோட்டத்தை கொடுத்துட்டு இதில் நல்லா மரம் செடி கொடியெல்லாம் நட்டு புதுசு புதுசாக கொண்டான்னு ஒன்று கொடுக்கல, மாடிஃபைடு ஆர்கன்ஸ் கொண்டா ஜிஎம்ஓ அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு, இதை பண்படுத்து, இதை என்ன செய்ய, மெயின்டைன் பண்ணு. அடுத்து காவல் காக்கு, எதுக்காக காக்கவும், இதை காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:1 வாசி.
1: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
0: நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு, அதான் ரொம்ப முக்கியம், சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது. இப்போ காடு என்பது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, காடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கண்ட்ரோலுக்கு கீழே மனுஷங்க சிவிலைஸ்ட் குடியேறி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது, நாடு. அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு. இப்போது சர்ப்பமானது காட்டு மிருகம். நாடுனா எது அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இடம், அந்த தோட்டம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்து வச்சுருந்தார். அதே நம்ம 1:28 சொல்கிறாரு, நீங்கள் அந்த சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி அப்படின்னு இருக்கும், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோட்டத்துக்குள்ளே இவனை கொண்டு வச்சுட்டாரு, முழு நாடு அந்த தோட்டங்கிறது ஒரு நாடு இவங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டங்கிறது ஒரு சின்ன தோட்டம்லாம் கிடையாது, ஒரு நதி புறப்பட்டு 4-6 ஓடியதுன்னு அங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 2:10 வாசிக்கும் போது, ஒரு நதி புறப்பட்டு 4 ஓடியது, அதில் 2 ஒரு நாடுன்னு இருக்குது. கடைசி 2 இருக்குது பாருங்கள், இத்தேக்கேல் ஐப்ராத்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இத்தேக்கேல் ஐப்ராத்னா என்னென்னா டைக்ரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 ஆறு. இந்த 2 நதி தான் இன்னைக்கு ஈராக்கில் இருக்குது. இந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். 2-6 ஒரு நாடுனா 4-6 ஓடி இருக்குது. அப்போ ஏதேனன்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் இல்லை, அது ஏதோ சின்ன கார்டன் கிடையாது, அது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டை தான் யார் கையில் கொடுத்துருந்தார் ஆண்டவர், ஆதாமுட்ட ஆளுகை செய்யும்படி கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு அவனுக்கு 2 ஒரு வேலை என்ன சொன்னார், இது உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்க, யார் அப்படி வருவா, இந்த தோட்டத்துக்கு வெளியே நிறைய காட்டு மிருகம் இருக்குது, அந்த காட்டு மிருகத்தில் எதுவுமே உள்ளே வராமல் என்ன செஞ்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழம் சாப்பிட்டது 2 தவறு. முதல் தவறு, காட்டு மிருகத்தை உள்ளே விட்டது. காட்டு மிருகத்தை எங்கே விட்டுட்டார், உள்ளே விட்டுட்டார். இதுதான் அவர் செய்த முதல் தவறு. இந்த காட்டு மிருகத்தை உள்ளே வராதபடிக்கு அடைப்பு பாதுகாக்க வேண்டியது தான் தேவனுடைய முதலாவது திட்டம். இப்போ ஆதாம் கையில் அதை கொடுத்தாரு. இப்போ ஆதாம் அந்த காட்டு மிருகத்தை உள்ளே விட்டார் பாருங்களேன். அப்போ மிருகம் வராமல் பாதுகாக்க வேண்டியதுதான் அவர் வேலை ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. சர்ப்பம் என்பது கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. வாசியுங்கள், கொரிந்தியருக்கு எழுந்த நிருபம் 2 11:3 வாசியுங்கள். 2 Corinthians 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, சர்ப்பம் கொண்டு வந்து கொடுப்பது என்பது ஒரு உபதேசம், வெளியிலிருந்து சபைக்குள்ளே வரக்கூடியதான உபதேசம். சபையில் ஏற்கனவே ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு, உள்ளே வந்து ஆசாரியன் யாரு, ஆதாம். ஆதாம் கையில் ஒரு சபை ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு, ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை சபைக்கு கொடுக்க சொன்னார். இப்போ ஆதாம் அதை சபைக்கு கொடுத்துட்டார். யாருக்கு, ஏவாளுக்கு கொடுத்துட்டார். இப்போ சர்ப்பம் வந்து கேட்குது, ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு 3:1 கேட்குது. அப்போ ஏவாள் சொல்கிறாங்க, ஆமாம் சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மெசேஜை ஆதாம் யார்கிட்ட சொல்லிட்டார், அப்போ ஏவாள்கிட்ட சொல்லிட்டார். ஸோ மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு சர்ச்சுக்கு. அதே மாதிரி தான் இப்போவும் கர்த்தர் கொடுக்கிற செய்தி எங்கே கொடுக்கப்படுகிறது, வார வாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கொடுக்கப்படுகிற சபைக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை வெளியிலிருந்து வேறொரு செய்தி கொண்டு வரப்படுகிறது. நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமைக்கும் கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடும். கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு கள்ளோபதேசம் வரணும்னா, ஒன்று சபையில் நாங்கள் கூப்பிட்ற ஆட்கள் யாராவது வந்து கள்ளோபதேசம் பேசினா உண்டு, நாங்கள் தெரியாமல் அந்த ஆளை ஏற்றிட்டா உண்டு. இல்லைன்னா இந்த வீடுகளுக்கு 2 பேராக வருவாங்க, ஒன்லி ஜீசஸ்ஸு, ஜெகோவா விட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சபையில் வீடுகளில் வந்து சபைக்கு தெரியாமல் பேசுவாங்க, சர்பத்தை போல் அவங்க பேசிட்டு போவாங்க. ஆனால் இதை தவிர கள்ளோபதேசம் பெரும்பான்மையாய் கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கொரோனா அப்போது உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு, ஆன்லைன் சர்ச்சஸ் வந்துருச்சு, இப்போ உங்களுக்கு பல இடங்களிலிருந்து செய்திகள் வருகிறது, பல இடத்துல இருந்து உள்ளே வருது. அப்படி வரும்போது எது நல்ல உபதேசம், எது சர்பத்தின் உபதேசம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சபையில் கொடுக்குற உபதேசத்தை தாண்டி, ஏன்னா இப்போ நீங்கள் கொரோனா நேரத்தில் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலா பக்கத்தில் வந்து செய்தி வருது உள்ள. இப்போ நீங்களே எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த உலகமும் சபையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் டிஃபன் கேட்டிங்கன்னா இட்லி கேட்டால் இட்லி கிடைக்கும், தோசை கேட்டால் தோசை கிடைக்கும். இப்போ கே போய் பாருங்கள், மினி டிஃபன் ஒன்று சொல்லி பாருங்கள், எல்லாம் கிடைக்கும். அதில் எல்லாம் வந்துடுது, ஸ்வீட் வந்துடுது, வடை வந்துடுது, இட்லி தோசை எல்லாம் வருது, காஃபியோடு சேர்ந்து வந்துடுது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃபோனில் மினி டிஃபன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. முந்தி எங்ககிட்ட மட்டும்தான், ஒரு ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த சர்ச்சில் தான் உபதேசம் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சொன்னாங்களே எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஆராதனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, நாகர்கோவில் பக்கம் போயிடுவோம், அங்கே காலையில் ஆராதனை நல்லா இருக்குது. சரி, ஜபம் காலையில் எங்கே போயிடலாம், நாலுமாவடிக்கு போயிடுவோம், ஜபிக்கலாம் வாங்க, அங்கே நல்லா இருக்குது. செய்தி எங்கே போகலாம், ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவோம் இல்லை லண்டனுக்கு போயிடுவோம், அங்கேருந்து ரெண்டு பேர் செய்தி நல்லா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் வேறு சும்மா இருக்கும்போது என்ன செய்யலாம், பாட்டு கேட்கலாம். அதுக்கு சென்னையில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க பாட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு மினி டிஃபன் இருக்குது பாருங்கள், எப்போ போட்டாலும் கையில் வருது இப்போ சாப்பாடு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உபதேசங்களும் கிடைக்கிறது, கூடவே சர்பத்தின் உபதேசங்களும் வருது, புதுசாக வருது. நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அறிவு பெருக்கம் வசனத்தில் அதிகமாகிருச்சு. நிறைய படிக்கிறீங்க, ஹீப்ருவில் அப்படி சொல்லியிருக்குதா, கிரீக்கில் இப்படி சொல்லியிருக்குதா, லத்தீனில் இப்படி சொல்லியிருக்குதா, தமிழ் பைபிளே இன்னும் மொத்தமாக முடிக்கல, தமிழ் பைபிளை இன்னும் என்ன செய்யலை, மொத்தமாகவே முடிக்கலை. அதுலேயே இன்னும் தட்டு தடு மாற்றம் நமக்கு இருக்குது. நம்ம 66 புக்கு கரெக்டாக சொல்லினாலே வரிசையாக வரமாட்டேங்குது. திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னேன், எப்பா கரெக்டாக 12 அப்போஸ்தலர் பேர் வரிசையாக சொல்லுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், மத்தேயு, யோவான், 1 யோவான், 2 யோவான், அப்போஸ்தலர் பேர் சொல்லிகிட்டே வரான். எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க் என்கிற யோவான் இருக்குது, யோவான் இருக்குது, அது என்ன 1 யோவான் 2 யோவான்னு பார்த்தா புக்கு அப்போஸ்தலர் சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த அளவில் தான் நம்முடைய பைபிள் நாலேஜ் இருக்குது. இது பத்தாததுக்கு நம்ம திரும்பி சொல்கிறேன், ஹீப்ரூ கிரீக்கு படிக்கிறதுனா உங்களுக்கு குற்றமாகவே சொல்லலை. 20 லாங்குவேஜ் கூட படிச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜில் உருப்படியாக இருங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லாங்குவேஜில் பேஸில் கரெக்டாக இருங்க. நீங்கள் ஹீப்ரூ படிக்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நம்ம லாங்குவேஜில் கொண்டு வந்து ஆண்டவர் பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ லாங்குவேஜில் இன்னும் பைபிள் கிடையாது, ஆனால் இந்தியாவிலேயே முதல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் தான் பைபிள் ஆண்டவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்தார். அப்படின்னா நம்மளை எவ்வளோ நேசித்து கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை ஒழுங்காக படிக்கிறது இல்லை. சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்லை, புறப்பட்டு காசு கட்டி 1000 ரூபா கட்டி போகிறது. என்னன்னு கேட்டால், இஸ்ரேல்லேருந்து ரபிமார் வந்து எடுக்கிறாரு. ஏன் இங்கே இருக்கிற ரபிமார் கொடுத்தா படிக்க மாட்டீங்களா? சரி, அங்கே தான் போய் படிக்கிறீங்களே, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பட் ஒன்றும் புரியல. போக போக தான் புரியுமா, எப்போ போகணும், 40 கிளாஸ் போனால் தான் புரியுமா. 40வது கிளாஸில் உபதேசத்தை விட்டு தட்டு தடுமாறி போயிடுது. அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க, இஷ்டத்துக்கு ஒன்று நியாயப்பிரமாண பக்கம் திருப்பிடுறாங்க, இல்லையா கள்ள உபதேசம் அப்படி அடித்து விட்றான். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியிருந்து உபதேசங்கள் சர்பத்தை கொண்டு வந்து இப்போ நூதனமான உபதேசங்களை சர்பம் போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த உபதேசத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அடைக்கப்படுகிற தோட்டம். ஏன், நான் காவல் காக்கிறவன் சரியாய் காவல் காக்காத நானுடைய விளைவு. சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய உபதேசம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அது நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி. சிலருக்கு இன்னொரு சுபாவம் இருக்குது, என்ன தெரியுமா, பாஸ்டருக்கு தெரியாமல் ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதுவும் நம்ம இந்த தமிழர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்பாங்க. ஏன்னா இவங்க கடையில் கொசுறு கேட்டு பழக்கப்பட்டவங்க, எது கேட்டாலும் இவ்வளோதானா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. இப்படி கேட்டு கேட்டு நம்ம ஒரு 2-3 தலைமுறையில் நம்ம ஜீனில் ஏறிடுச்சு. அது யோசிச்சு பாருங்கள். இப்போ நாளை காலையில் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க வாக்குத்தத்தம், அது என்னது, மாத வாக்குத்தத்தம் தானே. ஜனவரி மாதம் ஒன்று கொடுத்தாங்களா, அது என்னது, அந்த வருஷ வாக்குத்தத்தம் மாதத்துக்கு வராதா, வரும் தானே, ஆனாலும் உங்களுக்கு மாசத்துக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை, இருக்கட்டும். இப்போ டெய்லி காலையில் ஃபோனில் வருது இல்லை, அது என்னது? அது டெய்லி வாக்குத்தத்தான். பத்தாததுக்கு மாதம் மாதம் வீட்டுங்களுக்கு சைடு வழியாக கொஞ்சம் பேர் வராங்கல்ல, அது என்ன வாக்குத்தத்தான்? அது பக்க வழியான வாக்குத்தத்தம். எத்தனை வாக்குத்தத்தம் பாருங்க, இது பத்தாததுக்கு நாலு ஊழியங்கள்லேருந்து புக்கு வேறு வருது உங்கள் வீட்டுக்கு தானே, அதில் ஒரு வாக்குத்தத்தம். இது பத்தாததுக்கு நீங்கள் ரெண்டு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்பீங்க, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. இப்படியே வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாங்கி உங்களுக்கு வாக்குத்தத்தம் வருதோ இல்லையோ பக்கவாதம் வருது. எவ்வளவு அப்படியே ஆசை, அப்படி அந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. எதுக்கு நீங்கள் போய் இந்த ஒன்று ரெண்டுன்னு கஞ்சத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மொத்த பைபிளில் இருக்க வாக்குத்தத்தமும் நமக்கு தான். எதுக்கு மாதத்துக்கு ஒன்று ஒன்றுன்னு கேட்குறீங்க? மொத்தமாக எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த இந்து மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம் நம்மளாம் நிறைய பேர், நம்ம இந்த கிளி ஜோசியம் கேட்டு கேட்டு பழக்கமாகி போச்சு. இங்கே வந்தோடனே வேறு ஜோசியம் வேறு இல்லை, அதனால் இப்போ பைபிள் ஜோசியம். உங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் ஒன்று கொடுத்தா தான் திருப்தியாக இருக்கு. அதுவும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி போகும்போது கேலண்டர் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி அடைஞ்சு நீங்கள்லாம் முழுமை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வீட்டுக்கு போகும்போது கேலண்டர் கிடைக்காட்டி மனசு என்னவோ மாறி ஆகிடுது, அந்த வருஷம் துக்கத்தோடு கூட தொடங்குது. பாஸ்டர் எனக்கு மட்டும் கேலண்டர் கொடுக்கல, என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேலண்டரில் என்ன, இப்போ கேலண்டர்லன்னா என்ன? ஏன்னா கேலண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு. அதில் அந்த கேலண்டரா அதை விட கொடுமை, மாட்டி விட்டுட்டு திருப்ப கூட மாட்டுறீங்க. மார்ச் ஆனாலும் ஜனவரியாகவே இருக்குது உங்கள் வீட்டில். நிறைய பேர் வந்து சொல்கிறான், மார்ச்சுக்கு வந்துட்டோம், அந்த ஜனவரியை மாற்றுங்க. நீங்கள் கேலண்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? பெருசாக ஒன்றும் பெருசாக வாக்குத்தத்தெல்லாம் பார்க்குறதில்ல. என்றைக்கு கேஸ் வந்துச்சுன்னு ரவுண்டு போட்டு வச்சுருக்கீங்க. அதில் பல வீட்டில் கேஸுக்கு தான் கேலண்டரே அங்கே யூஸ் ஆகுது. இதில் வேறு இவ்வளோ வாக்குத்தத்தை வாங்கி குமிச்சிக்கிறீங்க. இது பத்தாததுக்கு இன்னும் போர்டு வேறு வாங்கி மாட்டிக்கிறீங்க, ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறீங்க. உங்களோட நான் குற்றமாக சொல்லவே இல்லை, நீங்கள் இப்பொழுது ஒரு விதமான வாக்குத்தத்தை மேனியால் அலையிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? உங்களை ஏமாத்துக்கிற கூட்டம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், உங்களுக்கு காது கிணிய காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி உங்களுக்கு சபையில் கொடுக்குற சத்தியத்திலிருந்து நீங்கள் வழிவிலகி போகிறீர்கள். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிலர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் இல்லை. எடுத்து வைங்க உள்ள. சபைக்கு வந்தீங்கன்னா செய்தி கேளுங்க, ஃபோட்டோ எடுக்க வந்தீங்க அதை இங்கே பாருங்கள் கேமரா இருக்குது, வேணா போகும்போது வாங்கிக்கிங்க. அவங்கக்கிட்ட ஒரு குரூப் இப்படி வேறு உட்காந்துருக்கு, பார்த்துக்குங்க. சபையினுடைய அலங்கோல நிலைமை இதெல்லாம், இந்த ஃபோட்டோ மேனியா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். சபைக்குள்ளே பாஸ்டரு கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காரு, பாஸ்டருக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இவன் நிற்கிறான் கேமரா வச்சுக்கிட்டு, கை பிடிச்சி கொடுக்க. பாஸ்டர் கை பிடிச்சி கொடுத்துட்டார் மாப்பிள்ளை கிட்ட, இவன் எடுக்கல, திருப்பி சொன்னான் பாஸ்டர் இன்னொரு தடவை பிடிச்சி கொடுங்க. என்னடா நடக்குது இங்கே? சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லை நாங்கள் என்ன இங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? சபைக்குள்ளே வந்துக்கிட்டு சேட்டை. இதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம். இன்னைக்கு வாக்குத்தத்தம்ங்கிற பேரில் மட்டும் இல்லை, நூதனமான உபதேசங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க அத்தனை பேரும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு கருப்பாக ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு வாளோடலாம் வராது, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பைபிளோட கூட வரும். நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்கணும். இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் இதனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவினுடைய உண்மையின் நின்று நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்து நிறைய பேர் கூட வந்து சொல்கிறாங்க, வசனம் கொடுக்குறாங்க. உங்களை கேட்க வேணான்னு சொல்லலை, கேட்காம இருந்தால் கூட நல்லது தான். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போ தேவைப்பட்டால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க. இதை விட்டுட்டு அந்த ஸ்கூலில் மேக்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், மேக்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிடு, இவங்க சயின்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், இந்த ஸ்கூலுக்கு சயின்ஸுக்கு போகணும்னு ஸ்கூலை மாற்றி மாற்றி அனுப்புறீங்க. எப்படி எடுத்தாலும் அவன் வந்து சொல்கிறான், எங்கள் டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லைங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போ உட்காந்து நல்லா படி, டியூஷன் வேணா ஒன்று அனுப்புறேன். அதே ஸ்கூலுக்கு தானே அனுப்புறீங்க, அதே ஒரு ஸ்கூலில் படித்தா தானே உருப்பிடுவான்னு நினைக்கிறீங்க. சில ஆட்கள் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் மருந்து கொடுப்பாரு, ரெண்டு நாள் போடுவாங்க சரியாகாது, இன்னொரு டாக்டரை பார்க்க போவாங்க, அங்கே போய் பார்ப்பாங்க. ஒரு மருந்தை ஒரு மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் எடுத்தால் தானே சரியாகும், உடனே ரெண்டு நாளில் பார்ப்பாங்க, இவர் கொடுத்த மாத்திரையில் ஒன்றும் சரிப்படலை, ஆனால் நான் சித்த வைத்தியா போகலான்னு பார்க்குறேன். அங்கே போவாங்க, அந்த ஒரு அங்கே கொடுக்குறதான பச்சையில அதை ஏதோ கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் குடிப்பாங்க, ஒன்றும் கேட்காது. பெசாமல் ஹோமியோபதி போயிடலாமா? இப்படி எல்லாத்தையும் போய் செத்து போனது தான் மிச்சம். நிஜமா தான், ஒரு மருந்தை ஒழுங்காக எடுக்கணும் இல்லை. ஒரு அவங்க சொல்லுவாங்க 21 நாள் எடுங்க, 14 நாள் எடுங்க, எடுத்து பார்த்தா தானே எஃபெக்ட் தெரியும். நமக்கு உடனே எஃபெக்ட் தெரியலை, மாற்றிட்டே இருக்கிறோமா? இல்லை, நல்ல அறிவாளி என்ன செய்வான், கொடுக்குற மருந்தை கொஞ்சம் நாளைக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை தான் மாற்றுவான். உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரே சர்ச். இதில் கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு நிலைத்திருங்கள். இதை விட்டுட்டு அங்கே அங்கே அங்கே அங்கன்னு ஆட்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே இறக்குறீங்க, பைபிள் ஸ்டடிக்கு ஓடுறீங்க, இன்றைக்கி பிசாசு பக்க வழியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபையில் உள்ள போதகருக்கும் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கும் இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் அந்த சர்பத்தை விட்டுவிட்டால் என்ன ஆகும், அதனுடைய விளைவு என்னவாகும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, யார் பாதிக்கப்படுவா? உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது காயினை பற்றி சொல்கிற போது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டான. 1 யோவான் 3:12 வாசி,
2: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து,
0: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து
2: சகோதரனை கொலை செய்த,
0: தன் சகோதரனை கொலை செய்த
2: காயினை போல் இருக்க வேண்டாம்.
0: காயின் யாரால உண்டானாமா?
2: பொல்லாங்கனால்,
0: பொல்லாங்கனால் உண்டானு. யாரனா? பிசாசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நிறைய பேர் படிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, காயின் வந்து ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த பிள்ளை தான் காயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க வாசிங்க 4:1 வாசிங்க, ஆதியாகமம் 4:1.
1: அவள்
0: கர்ப்பவதியாகி சொல்லுது, ஆதாம் என்ன செய்தாராம்? ஏவாளை அறிந்தார், அதனாலதான் குழந்தை பிறந்துச்சு. ஆனா 1 யோவான் 3:12 சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார், அந்த உபதேசம் மட்டும் இருந்து பிறந்திருப்பானால் காயினுக்குள்ளே பொல்லாங்கனின் சுபாவம் வந்திருக்காது. இப்போ சர்பத்தினுடைய உபதேசமும் உள்ளே வந்துருச்சு, அதனால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் பிசாசுக்குரிய சுபாவத்தோடு கூட பிறக்கிறது. நீங்கள் ஒரு கள்ள உபதேசத்தையோ அல்லது தவறான உபதேசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கும்னு சொல்கிறேன். அதுதான் இங்கே நடக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். பழம் சாப்பிட்டுட்டு குழந்தை பிறக்குது. பழம் சாப்பிட்றது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். அது நடக்குது. அது நடந்த உடனே பிறக்கிற பிள்ளை பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறது. இன்னைக்கு பல நேரத்தில் நீங்கள் செய்கிற தப்பு உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்குத்தான் தோட்டத்துக்குள்ள பாம்பை விடாதபடி பத்திரமா பார்த்துக்கணும். தோட்டத்தை ஆண்டவர் உங்கள் கையில் காவல் செய்யும்படி கொடுத்துருக்கிறார். இப்போ தோட்டத்துக்குள்ளே இருந்து தோட்டத்துக்கு வெளியே இருந்து பாம்பு உள்ளே வருது. இதை அவர் விட்டுட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இனி அதை நானே வேலி அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். தோட்டத்தை என்ன பண்ணுறாரா? நானே வேலி அடைச்சிக்கிறேன். ஏன்? நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ என்ன செய்யலை? சரியாக செய்யலை. ஆண்டவர் கொடுத்த ரெண்டு வேலையில் ஒரு வேலையை அவர் என்ன செய்யலை? சரியாக செய்யலை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை துரத்தி விட்டுரு. 3 அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்ப்போம்.
2: அவர் மனுஷனை துரத்தி விட்டு
0: ஜீவ
2: விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேறி
0: காவலை மாத்திட்டார். உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஒழுங்காக பாதுகாக்க சொல்லி ஒரு வேலையை கொடுத்து, அந்த வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யாவிட்டால் அந்த வேலை வேறொருத்தர் கைக்கு கொடுக்கப்படும். அது ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். கர்த்தர் கொடுத்ததை சரியாய் செய்யாவிட்டால் கர்த்தர் மாற்றி வேறொருத்தன் கையில் அதை கொடுப்பார். பைபிள் முழுக்க நிறைய பேர் அப்படி தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போனான்னு இருக்கு. அதுக்கு பதிலாக வேறொருத்தனுக்கு சீட்டு போட்டாங்கன்னு இருக்கு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தானே, சவுலுக்கு கொடுத்த ராஜ்யபாரத்தை ஆசையினாலே சவுல் இழந்து போனார், அவருக்கு பதிலாக தாவீதை கொண்டு வந்தார்னு இருக்கு. தேர் இஸ் அன் ஆல்டர்னேட். எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது. நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது, ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை காப்பாற்றுவது. பாம்பு உள்ளே நுழையாமல் பாதுகாக்க வேண்டியது. வெளியிருந்து எந்த உபதேசமும் என்ன செய்யக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாது. இதைத்தான் கர்த்தர் ஃபஸ்ட்டு காவல் காக்க சொல்கிறாரு. இப்போ கர்த்தர் அடைப்பை உண்டு பண்ணிட்டார். இப்போ தோட்டம் வந்தாச்சு. ரெண்டாவது தோட்டத்துக்கு பிரச்சனை வேற எங்க இருக்குது, வேற என்ன ப்ராப்ளம் தோட்டத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:5 வாசிங்க.
1: அப்படியே
0: சிம்சோனும் அவன் தாயும்
1: தகப்பனும்
0: திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள்
1: திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது
0: இதோ
1: கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது.
0: நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து வந்தது சர்ப்பம். இப்ப ரெண்டாவது பிரச்சனை தோட்டத்துக்கு உள்ளிருந்து வர மிருகம். இப்போ தோட்டத்துக்கு வெளியிருந்து ஒரு மிருகம் வந்துச்சு, அதை அவன் காவல் காக்காமல் விட்டுட்டான். இப்போ பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால், சிம்சோன் திம்னாத் ஊருக்கு போய் கொண்டிருந்த போது திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு சிங்கம், பாலசிங்கம் தோட்டத்திலிருந்து வந்தது. இது எதை குறிக்கிறது? சபைக்கு வெளியிருந்து வரக்கூடியதான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, அது உண்மை, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ நாம் வெளியிருந்த பாவத்திலேருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வெளியிருந்து வர பா இதை வந்து நம்ம தடுக்க முடியும். என்ன தடுக்கலாம்? கர்த்தர் என்ன பண்ணிட்டார், தோட்டத்துக்கு போகிற வழியை வேலி அடைச்சி பாதுகாத்து இனி உள்ளுக்குள்ளே வராமல் என்ன பண்ணிட்டாரு, மிருகம் வராமல் பார்த்துக்கிட்டாரு. எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன். இப்போ வெளியிருந்து உபதேசம் எதுவும் வராமல் நீங்கள் கூட ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கலாம், உங்கள் குடும்பத்தை பத்திரமா காப்பாற்றிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை வேறு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? தோட்டத்துக்கு உள்ளிருந்தே பிரச்சனை வருது. இப்போ தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது? பாலசிங்கம் ஒன்று இருக்கிறது. இது உள்ளிருந்து வரக்கூடியதான அடுத்த பிரச்சனை. இது சிங்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அப்படின்னு இருக்கு. இப்போ தோட்டத்துக்குள்ளிருந்தே பிரச்சனை வரும். நாம் வெளியிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு சர்ச்சில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சபை எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நிறைய பேர் சர்ச்சை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சர்ச்சுக்கு நான் வந்தேன், அங்கே இந்த மாதிரி ஆட்கள் உட்காந்துருந்தாங்க, அவங்களாம் சபையில் இருக்கிறாங்க, அந்த சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போக மாட்டீங்க? சபையில் பாவிகளெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சபையில் பாவி தான் இருப்பான். சபையில் வெறும் பரிசுத்தவான் மட்டும் இருக்கணும்னா பரலோகத்தில் தான் இருப்பான். சபை என்பது பாவியை பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். வெளியிருந்து உள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உள்ளே போனால் ஒரே பேஷண்ட்ஸு, ஒரே வியாதிக்காரங்களாக இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே யார் இருப்பா? பேஷண்ட் தானே இருப்பான். அதுக்கு தானே ஹாஸ்பிட்டலு. சர்ச்சு எதுக்கான இடம்? வெளியே இருக்கிற பாவியை கொண்டு வந்து அவனை மனம் திரும்ப பண்ணி சரி பண்ணி பரலோகத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? சபை. இங்கே எல்லா விதமான பாவியும் இருப்பான். அதாவது புதுசாக வந்த பாவிகளும் இருப்பாங்க, நல்ல கொஞ்சம் வளர்ந்து அறகுற பாவியும் இருப்பாங்க, நல்ல தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, நல்ல வசனத்தில் தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, கொஞ்சம் பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. எல்லாருமே சரியாகிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் நாங்கள் கூட இங்கே சரியாகி கொண்டு தான் இருக்கிறோமே வெறிய, வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஒன். தேவ தூதர்கள் கிடையாது. தேவ தூதன்லேயே கொஞ்சம் பேர் விழுந்துட்டான். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. இப்போது இந்த டீச்சர் இருக்கிறாங்கல்ல, உங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அந்த டீச்சர் வந்து எல்லாம் கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இப்போ இருக்க டீச்சர் கிடையவே கிடையாது. அப்போ இருக்க டீச்சர்ஸை சொல்கிறேன், கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எடுக்கிற சப்ஜெக்டில் அவங்க என்னவாக இருப்பாங்க? அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் நீங்கள் 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க நாளைக்கு. அதான் நிலைமை இன்றைக்கி. இங்கே யாரும் முழுவதுமாக கற்றவர்கள் அல்ல. அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் தி பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஒரு நாள் வரும் இவங்க தி பர்ஃபெக்டாக மாறுவார்கள். நீங்கள் இங்கே வரும்போது என்ன நினைக்கிறீங்க? ஓ, சர்ச்சில் எப்படி இது நடக்கலாம், சர்ச்சில் எப்படி அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மாற்றுறதுக்கு தான் கத்திர கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறார். அவங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? மாறுவாங்க. அப்போ சபையில் சில நேரத்தில் பாலசிங்கங்கள் இருக்கும். தோட்டத்துக்குள்ளேருந்து இந்த சிங்கம் என்ன செய்யும்? வரும். இது சில நேரத்தில் நம்மை கடிக்க வரும். நாம் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ சிம்சோனுடைய பிரச்சனை அந்த இடத்துல என்ன இருக்குது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிம்சோன் ஏன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார்? அதனால தான் சிங்கம் வந்துச்சு. இப்போவும் சொல்கிறேன், பல நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிங்கம் வராது. சிங்கம் என்ன செய்யாது? வராது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில், கர்த்தர் சொல்லுகிற சபையில் இருக்கணும். சிலர் ஒரு சபைக்குள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, கர்த்தர் நாட்டியிருப்பார், இங்கே வருவாங்க, இங்கே ஆராதனை நல்லா இருக்குது, செய்தி சரியில்லை. அப்புறம் மூணு வாரம் கழித்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே செய்தி நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இல்லை. அப்புறம் இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க, செய்தியும் நல்லா இருக்குது, ஆராதனையும் நல்லா இருக்குது, ஜனங்க சரியில்லை. இப்படி ஒவ்வொரு இடமா இது என்ன செஞ்சிகிட்டே இருக்கோம், போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஆனால் இவங்களுக்கு கர்த்தர் வச்ச இடம்னு ஒன்று இருக்குது. நான் எப்பவும் சொல்வேன், உங்களை ரட்சிக்குள்ள நடத்தி கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் நாட்டுறாருல்ல, அதுதான் உங்கள் இடம். கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஆவிக்குரிய சபைக்கு சொல்கிறேன், என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் நாட்டினார் 1992 ஊழியத்துக்கு முழு நேரமாக வர்ற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அதுதான் உருவாக்குற இடம். திருப்பியும் சொல்கிறேன், அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சில குறைகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு கூடாது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம கேட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சாரோ அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் இருக்க போகிறேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், தோட்டத்தில் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்க கர்த்தர் நட முடியாத இடத்துக்கு அங்கே போயிடுவாங்க, அங்கே போய் உட்காந்தா அங்கே சிங்கம் வரும். அதான் சொல்கிறேன், உங்களை எங்கே கர்த்தர் வச்சாரோ அங்கே இருக்கணும், எங்கே நாட்டினாரோ அங்கே கனி கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும். கர்த்தர் லீட் பண்ணுற இடத்துக்கு போங்க, சிங்கம் வராது. இப்போ இங்கே சிம்சோனுக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல? சிம்சோன் எங்கே போனார்? திம்னாத்துக்கு போகிற வழியில் எந்த இடத்துக்கு போனார்? திராட்சை தோட்டத்துக்கு போகினார். ஆனால் பிரமாணத்தின்படி சிம்சோன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. பிரமாணத்தின்படி திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6 என்னாகமத்தின் புஸ்தகம் 6:1-4 வசனங்கள் வாசி. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரைய விரதமாகிய ஒரு விசேஷத்த பொருத்தனை செய்தால்
2: அப்படிப்பட்டவன்
0: திராட்சரசத்தை, நல்ல கவனிங்க, அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும்
2: மதுபானத்தையும் விளக்க கடவன் அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் வரையில் உள்ளவைகளில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன்.
0: இவருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்ன ஏரியா? திராட்சை தோட்டம். தோல் கூட வாயில் போயிடக்கூடாது, திராட்சை தோல் கூட அவர் வாயில் போயிடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டட், ப்ரொஹிபிட்டட் ஏரியா. சார் போய் எங்கே நின்னா எங்கே வரும்? நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்தில் என்ன வரும்? நரி தான் வரும். திராட்சை தோட்டத்தில் என்ன வராது? சிங்கம் வராது. நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கர்த்தர் சொல்லாத இடத்தில் இருந்தால் நடக்கக்கூடாதது நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் அங்கே போக சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். நான் இப்பவும் சொல்வேன், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அது வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் மரணம் அடைவது நிச்சயம். எத்தனை ராஜாக்கள் இஸ்ரவேலுக்குள்ளேயே செத்து போயிட்டான் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் போய். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உன்னை இதை செய்யாதேன்னு சொன்னால் செய்யக்கூடாது, இங்கே போகாதன்னா போகக்கூடாது, இது உனக்கு வேணான்னா வேணாம், அவ்வளோத்தான். இன்னைக்கு நாம் கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு விரதத்தை சொல்லும் போது உங்களுக்குன்னு சிலது, அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்காது, உங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் எல்லாரும் செய்கிறாங்க, நான் செஞ்சால் என்ன? ஆண்டவர் சொல்வார், எல்லாரும் செய்யலாம், நீ செய்யக்கூடாது, ஏன்னா அது உனக்கென்று விசேஷமாக நான் வச்சது. அது எது வேணால் இருக்கணும். சில காரியங்கள் இப்போ பாருங்கள், எல்லாரும் உருளைக்கிழங்கு திம்பான், நீங்கள் திங்க முடியாது. ஒரு சிலருக்கு அவன் எதிரிலேயே உட்காந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவான், நமக்கு பார்க்க மட்டும்தான் முடியும். ஆசைப்பட்டு தின்னிங்கன்னா நைட்டு முட்டி வராது, நைட்டு ஃபுல்லாக வா வாவுன்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க, மறுநாள் காலையில் கை காலெல்லாம் வீங்கிடும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, தெரியாதனமாக ஒரு சிப்ஸை தின்னு விட்டேன், இது எனக்கு தேவையா, திருப்பி 6 மாசத்துக்கு தொடவே மாட்டீங்க அதை, திருப்பி யாராவது சாப்பிட்றத பார்த்தா ஆசை வருது இல்லையா. ஆண்டவர் வேணாம்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு, உங்களுக்கு உணர்த்துறாரா, நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறுத்திடுறோம். இந்த சுகர் இருக்க ஆட்கள்கிட்ட அதான் ஒரே பிரச்சனை, சுகர் இருக்க ஆட்களுக்கு குலாப் ஜாம் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும், சாதாரண ஆளு கூட இருக்காது அவருக்கு இருக்கும். அடுத்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், சரி இன்னைக்கு மாத்திரையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுப்போம். எங்கள் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், குலாப் ஜாமனை வாயில் படாமல் முழுங்கிட்டால் சுகர் வராதுன்னு சொன்னார். அவருக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற ஆசை, அவருக்கு ஹை சுகரு, என்ன செய்யலாம், வேறு வழி இல்லை, குலாப் ஜாமுனும் சாப்பிட்டாகணும், சுகரும் வரக்கூடாது. அவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாரு, பல்லு படாமல் குலாப் ஜாமுனை முழுங்கிட்டோம்னா சுகரே வராது அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அப்போ நமக்கு என்ன தோணுது, இதை செஞ்சோம்னா ஆபத்து வரும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துக்கு நீ போகாத, உனக்கு அதை ரெஸ்ட்ரிக்டட், நீ போகக்கூடாது அவ்வளோத்தான். எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு போகலாம், சாப்பிட்லாம், எல்லாம் செய்யலாம், நீ போகக்கூடாது தம்பி. அப்போ இவர் என்ன பண்ணணும், போகிறவர் திராட்சை தோட்டத்தை பார்த்தாலும் சுற்றி தான் போகணும். ஏன், எனக்கு அந்த ஏரியாவை ஆண்டவர் நிறுத்திட்டாரு. இல்லை, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களும் சொல்லுவார். ஏன், சில ஆவிக்குரியவங்க வீட்டுக்கே உங்களை போக வேணாம்பாரு, போக வேணாம்னா போக வேணாம் தான், தேவையில்லாமல் அங்கே போய் உட்காருவாங்க, வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அங்கே தான், சில இடங்களுக்கு கர்த்தர் வேண்டாம், சில காரியங்கள் உங்களுக்கு இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார், அவர் ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னார், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கிறேன் பிரதர். அவரே தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், ஆண்டவர் என்னை முழு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வர சொன்னார்னு. அவரே தான் 3 மாதம் கழித்து சொன்னார், இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை பிரதர் நீங்கள் ஃபுல் டைம் வரேன்னு சொன்னீங்களே, இல்லை நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல் டைமும் செய்யலான்னு பார்க்குறேன். கடைசியில் என்ன ஆச்சு, உள்ளது எல்லாம் போயிடுச்சு, மொத்தம் போயிடுச்சு. அப்புறம் வந்து சொன்னார், நான் அதை பண்ணியிருக்க கூடாது போல. நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் இழந்து திருந்துவதை விட கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு விட்டால் இழப்பு கம்மி, இழப்பே இல்லை. இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே சிங்கம் வரும், பல நேரத்தில் உள்ளுக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும், அதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், பல நான் சொல்வேன், ஒரு காலத்தில் நம்ம உலகத்தின் பாவத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அங்கே இருந்த வீழ்ச்சியை விட சபைக்குள்ளே வந்த பிறகு உங்களை வீழ்த்துவதற்காக பிசாசு வச்சுருக்கிற காரியங்கள் அதிகம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்துட்டது சேஃப் ஜோன்னு நினச்சிக்கிறோம், ஆ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா, சேஃப் ஜோன், ஒரு பிரச்சனை இல்லை, உண்மை. ஆனால் டேஞ்சர் ஜோனும் இது தான், த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஜோனும் இதுதான், டேஞ்சர் ஜோனும் இது தான். இங்கேயே ஆபத்தும் இருக்கும், நிறைய இருக்கும். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், பிரதர் என்னது பிரதர், நீங்கள் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு உங்களை தான் சொன்னார், கூப்பிட்டது என்னது பிரதர், பிரதர் உங்களை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள். அப்போ அவர் சொன்னாரா, நான் ஜோம் பண்ணலம்மா, கேட்டு வேணால் சொல்கிறேன்னு சொன்னாரா. அப்படியா, யாரை கேட்டு சொல்கிறீங்க, என் ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். இப்போது இந்த அம்மாவுக்கு சொன்னது யார், இதெல்லாம் விட்டுருவோம், யாரோ சொன்னாங்கன்னு அந்த அம்மா தாட்டில் இருக்குது இல்லை, யாரோ வெளிப்படுத்தினாங்க இவர் தான் எனக்குன்னு சொல்லி, அந்த வெளிப்பாடு கொடுத்தது யார், நிச்சயமாய் கர்த்தர் இல்லை, நிச்சயம் கர்த்தர் அதை செய்யவே மாட்டார்ல. அப்போ ஏதோ ஒரு பாலசிங்கம் உள்ள இருக்கு, உள்ள உட்காந்துருக்குது, நமக்குள்ள உட்காந்துருக்குது, சில நேரத்தில் அது தூண்டி விடுது, சபைக்குள்ளேயே தூண்டி விடும், பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே தூண்டி விடும். பிரதர் சிஸ்டருங்கிறதுனால எல்லாம் சரியா போகும்னு அர்த்தம் அல்ல, இஃப் வி மஸ்ட் பி கேர்ஃபுல் எப்பவுமே எல்லா விஷயத்திலும். அதனால தான் சொல்கிறேன், திராட்சை தோட்டத்தை விட்டு சிங்கம் நீங்கள் கொஞ்சம் உங்களை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எது கர்த்தர் சொல்கிறாரோ அதை விட்டு கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி நின்றுக்கிட்டீங்கன்னா எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் செய்யாது, அதுதான் உண்மை. சில விஷயந்தான் இருக்கும், 1-2 விஷயந்தான் நமக்கு இருக்கும், நம்ம அதில் வீக்காக இருப்போம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்கு வேண்டாம், இது வேணன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எல்லா பழத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதன்னா உடனே ஏன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் விலைக்கு வச்சுருக்கிறாரு, அப்போ அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இதை மட்டும் நிறுத்துக்கினா அதை மட்டும் சாப்பிடணும்னு எண்ணம் வருது இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை சில இடத்த விட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணுறாரு, சில ஆட்களை விட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணுவார். இந்த ஆள்கிட்ட பழகாதேம்பார், அது ஏதோ நன்மைக்காக தான் இருக்கும், அந்த ஆள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஏன் பழகக்கூடாது, அவர் நல்ல மனுஷன். ஆண்டவர் சொல்வார், வேணாம், ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ புறப்படும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்படுனாரு, இனத்தை விட்டு புறப்படணும்னா ஆபிரகம் என்ன பண்ணியிருக்கணும்? வெறும் சாராளை கையில் பிடிச்சி தானே போயிருக்கணும். கூட யாரை கூட்டு வந்தார்? லோத்தையும் கூட்டு வந்துட்டார். திருப்பி ரெண்டாவது ஆண்டவர் சொல்வார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. திருப்பி யாரை கூட்டு கிளம்புறாரு? லோத்தை கூட்டு கிளம்புறார். ஆண்டவர் பார்த்தாரு, சரி இப்போ லேண்டை இவனுக்கு கொடுக்கணுமே, இவனை ஆசீர்வதிக்கணும். ஆனால் லோத்து கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாம் மெய்ப்பருக்கும் சண்டை ஆரம்பிச்சு அது லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வந்து கடைசியாக ஆபிரகாம் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீ எந்த பக்கம் போறியோ போப்பா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். லோத்து புறப்பட்டு போனான். வசனம் தெளிவாக இருக்கும், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதுக்கு காரணம், கர்த்தர் சொல்லாத ஆட்களோடு கூட நீங்கள் இருப்பீங்க. ஜாயிண்ட் வெஞ்சர், கர்த்தர் யார் கூடயாவது சேரக்கூடாதுன்னு வச்சான்னு சொன்னார்னா அங்கே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் உணர்த்துவார், இவங்களோட பேச வேணான்னு. நீங்களே சொல்லுவீங்க, இவங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானமே இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு பேசக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் மறுநாள் நீங்கள் தான் ஃபோன் அடிப்பீங்க, அவருக்கு நீங்களே தான் ஃபோன் அடிப்பீங்க. திருப்பி சமாதானம் கெட்டு போகும். திருப்பி சொல்வீங்க, இவங்ககிட்ட பேசினாலே சண்டையோட தான் முடியுது, பேசினாலே கண்ணீரோட தான் முடியுது, இனி இவங்ககிட்ட பேசாமல் தான் நல்லா இருக்கணும். மறுநாள் நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க. ஆண்டவர் சொல்வார், வேண்டாம் சில காரியங்களே விளக்கு. இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னார், திராட்சை தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிரு, தோல் முதல் கொண்டு. இப்போது சிம்சோன் பிடிக்கப்பட்டார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிம்சோன் பிடிக்கப்பட்டார். பிடிக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டார். ஏன் மொட்டை அடிக்கப்பட்டார்? மொட்டை அடித்ததுக்கு என்ன காரணம்? சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணை தோண்டினாங்க, அதெல்லாம் உண்மை. ஏன் அவன் தலையை மொட்டை அடித்தாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது அவன் தலையில் தான் என்ன இருக்குது, பெலன் இருக்குது, அதனால தான் மொட்டை அடித்தாங்கன்னு. ஆனால் காரணம் அவங்க பண்ண காரணம் அது, பைபிள் காரணம் அது அல்ல. அதே ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்களா, என்ன ஆகமத்தின் புஸ்தகத்தில், இப்போது அப்படி ஒருத்தன் தீட்டுள்ளதை தொட்டுட்டா, சாவானதை தொட்டுட்டா அவன் என்ன செய்யணும்னு கீழே இருக்குது பாருங்கள். அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமயிரை சிறைத்து கொண்டு எட்டாம் நாளில், நல்லா கவனிங்க, அப்போ அவனுடைய பாவ நிவர்த்திக்கு அவன் என்ன செய்யணுமா, தலைமுடியை சிறைச்சிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இவர் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கொன்னுட்டார். திருப்பி வரும்போது சிங்கத்தை போய் பார்த்தாரு, செத்த சிங்கத்தை பார்த்தாரு, அதில் தேன் இருந்துச்சு, எடுத்தாரு, சாப்பிட்டாரு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தீட்டுள்ளதை அவர் தொட்டுட்டாரு. இப்போ தீட்டுள்ளதை தொட்டதுனால இவருக்கு பரிகாரம் என்ன? இவர் தலை என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணும். ஆனால் இவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லவே இல்லை எங்கேருந்து எடுத்தாருன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு? மொட்டை அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவர் விசுவாச வீரர் பட்டியலில் வரணும், எபிரேயர் 11 இவர் வரணும். ஆனால் இவர் இந்த பாவ நிவர்த்தி பண்ணாமல் வரவே முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? என்ன சிம்சோன் இப்படி பண்ணிட்ட, நீ அந்த செத்ததுக்கிட்ட போகக்கூடாதேப்பா, சரி நீ வா ஆசாரியன்ட்ட போவோன்னு கூட்டிகிட்டு போய் காதும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமல் மொட்டை அடித்து முடி வளர்ற வரைக்கும் வீட்டில் வச்சு பத்திரமா பாதுகாத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணிவிட்டாரு? பாவமும் செஞ்சாச்சு, மொட்டையும் அடிக்க முடியாது. ஏன்? என் முடியில தான் என் பவர் இருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, உன் பவரில் தான் கை வைக்க போகிறேன். ஏன் நீ செய்யக்கூடாது? அதை செஞ்சிட்ட சில நேரத்தில் கர்த்தர் அதை செய்வார். உங்ககிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கையில் இருந்து வாங்குவார். ஆண்டவர் அதை எடுப்பார், அதுக்கு விட்டு கொடுக்கணும். நீங்கள் விட்டு கொடுக்கலனா ஒரு நாள் எதிரிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவார், அவன் எடுப்பான் மொட்டையை. இப்போது அப்பா அம்மா மொட்டை அடிச்சிருந்தா கண்ணோடு அடிச்சிருப்பாங்க, இப்போ அவன் அடிக்கும் போது குருடாக்கி அடிக்கிறான். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்காவிட்டால் நஷ்டம் அதிகமாக இருக்கும். பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்கள் அதுதான், நமக்கு நஷ்டம் வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். நாம் சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளாத்தான் போய் திராட்சை தோட்டத்துக்கு போகிறது, நம்மளாத்தான் செத்த சிங்கத்துக்கிட்ட போகிறது, நம்மளாதான் அதில் இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்றது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அதை செய்வோம். கர்த்தர் செய்யாதங்கிற இடத்துக்கு போகாதங்கிற இடத்துக்கு போகிறது, செய்யாதங்கிற இடத்த செய்யறது, சாப்பிடாதங்கிறத சாப்பிட்றது, கடைசியாக ஆண்டவரை நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது தெரியாமல் செஞ்சிட்டேன், சரி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, என்னது? உன் மொட்டை அடிச்சா தான் வேலை, வழியே இல்லை. இல்லை ஆண்டவரே, இந்த தலைமுடியில் தான் என் பவர் இருக்குது, வேறு வழி இல்லை தம்பி, முடிஞ்சிருச்சு. நீ செய்த தப்புக்கு உன்னிடத்தில் உள்ள விளையாற பெற்றதை விட வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சரி பண்ணுவார். அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா? நீ திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகாமல் இருப்பது. ஏன்னா அங்கே உனக்கு தெரியாத நிறைய சிங்கங்கள் உள்ளே இருக்கிறது. தோட்டத்துக்கு வெளியிருந்து வர பாம்பு இருக்குதே, அது என்ன பண்ணுனா உள்ளே இருக்கக்கூடியதான ஆதாமை வெளியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆனால் தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற சிங்கம் இருக்குல்ல, அது உன்னை மொட்டையடிச்சு குருடனாகவே மாற்றிட்டோம். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் இனிமேட்டு ஆசீர்வாதம் தான். இல்லை, இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு பிசாசு ஏதாவது வேலை பண்ணுவான். அதைத்தான் நீங்கள் நீங்களும் நானும் பத்திரமாக பார்த்துக்கணும். எந்த இடத்துல எந்த சிங்கம் எப்படி வரும்னு தெரியாது. அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சன் என்ன பண்ணிட்டாரு? சாவடிச்சிட்டாரு. ஆனால் செத்த சிங்கம் சிம்சனை ஜெயிச்சிருச்சு. செத்த சிங்கத்திட்ட தேன் இருந்துச்சு, இவர் போய் எடுத்தாரு, சாப்பிட்டாரு, இப்போ அதோடய பரிகாரம் தான் மொட்டை அடிச்சது. பல நேரத்தில் உயிரோடு இருக்கிற சிங்கத்தை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சில நேரத்தில் செத்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிடும். இது ஒன்றும் இல்லாத விஷயம், சின்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு போவீங்க பாருங்க, அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும், அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும். பல நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும், எங்கே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டே இருப்பான். சின்ன சான்ஸ் கிடச்சா கூட போதும். பாருங்கள், அப்பேற்பட்ட மோசே, கர்த்தர் முகமுகமாக பேசின மோசே, ஒரு சின்ன மேட்ரு தான், பேசுங்கிற இடத்துல அடிச்சு விட்டார். இத்தனைக்கும் அடிக்கிறது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே அடிச்சிருக்கிறாரு, அடிச்சு விட்டார். அதோடைய விளைவு பாருங்கள், காணானுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நாம் செய்கிற சின்ன விஷயங்கள் பரம காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன் தெரியுமா? இந்த இப்போ உள்ளே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அழைப்பு பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். வெளியே இருக்கிறத விட இப்போ உங்கள் மேலே பிசாசுக்கு கண்ணு ஜாஸ்தி, பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள் ஒன். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. வெளியே இருக்கிறவன் பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகலை, ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை பல விதங்களிலே பிசாசு என்ன செய்வான்? உள்ளிருந்து வீழ்த்த பார்ப்பான். பாருங்க, சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். அப்படி தானே இருக்குது, இருக்கு அஞ்சாவது வசனம் நினைக்கிறேன், ஆறாவது வசனமா வாசிங்க.
2: நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீயும் வெறுக்கிறாய்.
0: இது முதல் சபைக்கு கர்த்தர் சொன்னது, முதல் சபைக்கு. மூணாவது சபை பெருங்கமுகிட்ட என்ன சொல்றார் பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பர். அப்படித்தானே இருக்கு, இருக்கா இல்லையா? வாசிங்க, நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதல் சபையில் கர்த்தர் வெறுத்தாரு, இவனும் வெறுத்தான். மூணாவது சபையில் கர்த்தர் இன்னும் வெறுக்கிறாரு, இவன் ஏற்றுக்கொண்டான். புரியுதா? உபதேசம், கர்த்தர் வெறுக்கிற உபதேசம் ஒரு காலகட்டத்தில் சபை வெறுத்தது, ஒரு காலகட்டத்தில் சபை ஏற்றுக்கொண்டது. அதுதான் இங்கே பிரச்சனை. இன்னைக்கு வெளியிருந்து வரக்கூடிய உபதேசங்கள், உள்ளே இருக்கக்கூடிய உபதேசங்களை சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. எது வஞ்சகம் தெரில, உள்ளிருந்து வர சிங்கம் ஏற்றுக்கொள்ளுது, அது ஆபத்தில் போய் முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை வெறுத்த அவன் வாணான்ட்டான், எபேசுல நீ ஏத்துக்கிட்டியப்பா. பல நேரங்களில் இதுதான் நம்ம வீழ்த்துகிற சிங்கம். ஒரு நாளில் நீங்க வேணான்னு சொன்னதே இன்னொரு நாள் நீங்களே செய்வீங்க. ஒரு காரியத்தை, இப்போ மோசே கிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, எகிப்தில் கோபம், அவர் வந்து ரொம்ப கோபக்காரர், பேசிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு போடுவார். ஸோ இவரை கூப்பிட்டு வந்து சாந்த குணம் உள்ளவராக மாற்றணும். என்ன பண்ணணும்? சாந்த குணம் உள்ளவராக மாற்றியாச்சு. இப்போது 80 வருஷம், 120 வருஷத்துக்கிட்ட ஒரு சாந்த குணம் உள்ளவர் ஆயிட்டார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன ட்ரிகர் ஒன்று பண்ணுறான் பிசாசு ஜனங்களை வச்சு. அப்படியே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க இவருக்கு வந்துருச்சு கோபம். பேசுப்பா, அந்த கண்மலையை பார்த்து எடுத்து போட்டு நடிச்சுப்பட்டார். இவன் சொல்லுவான் ஒரு உபாகமத்தில், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தண்டித்தார். என்ன காரணம்? நான் சாந்த குணம் உள்ளவன் தான், ஆனால் என் கோபத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிசாசு ட்ரிகர் பண்ணி விடுது. அப்படியே எனக்குள்ளே இருக்கிறத அப்படி ட்ரிகர் பண்ணும். நீங்கள் பல நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அமைதியாக இருப்போம் நம்ம 6 மாதம், ஒரு நாள் வெடிக்கும் டம்முன்னு, ரிமோட்டு பறக்கும், தட்டு பறக்கும். நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நானும் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், 6 மாதம் அமைதியாக இருந்தேன். அண்ட் பிசா சொல்லுவான், உன்னை இந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். 6 மாதம் நான் உனக்கு என்ன வெயிட் பண்ணேன்? இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். நீ எப்படி தூக்கி அடிப்பில்ல, திருப்பி இதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் அவன் பார்த்துக்கலான்றான்.

0: வீட்டுக்குள்ளேயே சிங்கம் இருக்கும், கர்ச்சிக்கிற சிங்கம் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கும், அது கூடவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா, உங்களை தூக்கி அந்த சிங்கத்தோடு போட்டுருவார், நீங்கள் அந்த கெபிக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் சிங்கம் கடிக்காது. அப்படி ஒரு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்குறார். அந்த சிங்கத்தோட 10 வருஷம் 20 வருஷம் நம்ம வாழ வேண்டி இருக்கும். ஆனால் ஒரு கிருபை அது கடிக்காது, ஆனால் கெரிச்சிக்கிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கோவப்படக்கூடாது. நீங்கள் எலும்பி சிங்கத்தை கொண்டுட்டீங்கன்னா ஆண்டவர் பாபார், சிங்கத்தையே கொண்டியா நீ? நான் சிங்கத்தை எதுக்கு வச்சேன்னா, அது கெரிச்சிக்கும் போது நீ பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். நான் ரொம்ப யோசிப்பேன், தானியலை அந்த கெபியில் இறங்கி தூத வாயை கட்டினான்ல சிங்கத்தை, கட்டினவன் தானியலை தூக்கி வெளியே விட்ருக்கலாம்ல, விட்டுருக்கலாமா இல்லையா? அவன் விடலை பாருங்க, சிங்கத்துக்கு வாயும் கட்டிட்டான், தானியலையும் இங்கேயே இருந்துட்டு அவம்பிட்டான். இப்போ சிங்கம் வாய் திறந்துருக்கும் போது இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு டென்ஷனாக இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு எதிரில் இருக்குது, கையை கட்டி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதுக்கு எதுக்குடா என்ன உள்ளே கொண்டாந்தீங்க? அதுக்கு சாப்பாடே கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல, சாப்பாடையும் கொடுத்தாச்சு, தானியலையும் கொடுத்தாச்சு, பாக்கம் வச்சாச்சு, வாயும் கட்டியாச்சு, பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்படி இருக்கும் தெரியுமா? அதனால தான் பாருங்கள், தானியலுக்கு பதிலாக ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. வசனம் சொல்லும், அவர்கள் கீழே போவதற்குள் சிங்கம், ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருந்திருக்கு. இவனை கீழே விட்டோம்னா நம்ம வாயை கட்டி போடுவாங்க, வர்றதுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிங்கத்தோட நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருவார் நம்மளை, அதுவும் நம்மளை பார்த்து உரு உருங்கும். நமக்கும் வேறு வழி இல்லை. சில நேரத்தில் நம்மளால் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியாது, பார்த்தா ரொம்ப ஓவராகும். நம்ம பாட்டு திரும்பி இப்படி பார்த்துக்கின்னு அப்படின்னா காலத்தை ஓட்டிட்டு, எப்போ விடியுமோ, எப்போ கல் எடுப்பாங்களோ, ராஜா எப்போ வருவாரோ, சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சிங்கத்தை நேருக்கு நேர் பார்த்தா டென்ஷனாக வேறு கத்தோம். பல நேரத்தில் நம்மகிட்ட சிங்கம் கேட்கும், பேசிக்கிட்டே இருக்க நீங்கள் சும்மாவே இருக்கீங்க அப்படிங்க, நம்ம பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படி ஓட்டிக்கிட்டு, என்றைக்காவது இந்த கல் ராஜா வருவார், இந்த கல் நீக்குவார், நம்மளை தூக்கிட்டு மேலே போவார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு பதிலாக வேற ஆளை தூக்கி போடுவார், அது அவங்கள கடிக்க போயிடும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். அந்த நேரத்தில் அது மாமியாராக இருக்கலாம், இல்லை பசங்களாக இருக்கலாம், வேறு யாரையாவது அது கடிக்க போகும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். நான் சொல்கிறது நிஜம், நான் எப்பவும் சொல்வேன். இந்த இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு, கழுத தீர்க்கதரிசி வரும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், தீர்க்கதரிசி அடிச்சிருச்சு, ஆனால் அது என்ன செய்யலை, சாப்பிடல அவனு. அது நல்ல சிங்கம், இஸ்ரவேல் சிங்கம், அப்படியே ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டே நின்றுச்சு. இது பாபிலோன் சிங்கம், ஏமாந்தா சாப்பிட்றோம். உங்களுக்கு அமையிற சிங்கத்தை பொறுத்து, அது இஸ்ரவேல் சிங்கம் வந்தால் உங்களை கடிக்காது, பார்த்துனே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் பாபிலோன் சிங்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை கஷ்டம்தான். அது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரெண்டுமே கர்த்தரால் கொடுத்தது தான். இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆமேன் வருது பாருங்கள். பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சம்பவங்கள் நடக்கும், தோட்டத்துக்குள்ளிருந்து சிங்கம் வரும். வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாட்டி அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். பாருங்கள், சிம்சோன் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டார், ஆனால் அவருடைய ஊழியம் அங்கே முடிந்து போய்விட்டது. அப்படி முடிய வேண்டிய ஊழியம் இல்லாது, அவன் வந்து விசேஷித்த அழைப்பு. அவனை மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒருத்தன் இல்லை, பின்னாடியும் ஒருத்தன் இல்லை, ஸோ ஜாயிண்ட் எப்பேற்பட்ட யூனிக் காலிங் இருக்கும். அவங்கள தான் பிசாசு தட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். ஒரு விசேஷமாக கத்துறவங்களை பயன்படுத்துகிறாரு, இல்லை விசேஷமாக அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாருன்னா உங்களைத்தான் அவன் என்ன பண்ணுவான், தட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, மோசையை பிறக்கும் போது மட்டும் எத்தனை பேர் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, இயேசு பிறக்கும் போது மட்டும் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள். அந்த யூனிக் காலிங் உள்ளவங்க வரும்போது இதெல்லாம் நடக்க செய்யும். நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கொள்ளணும். சிங்கம் வருதா, அதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கிட்டே போகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியாய் தோட்டத்துக்குள்ளே இன்னும் ஒன்றும் இருக்கும், அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:15 வசனத்தை வாசிங்க.
1: நம்முடைய
0: திராட்சை தோட்டம்
1: பூவும்
0: பிஞ்சுமா இருக்கிறது. இப்போ சிங்கம் திராட்சை தோட்டத்துக்கு வந்துச்சே, அது வந்து ரேர் அனுபவம். ஏன்னா திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வராது, சிங்கம் வராது. ஆனால் இது இருக்கு பாருங்க, இது திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நரி, குழி நரி, இது அங்கேயே தான் இருக்கும்.

0: இது 20 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியதான பூவும் பிஞ்சும் உருவாகக்கூடியதான அடுத்த ஜென்ரேஷன் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவர்களை கெடுக்கக்கூடியதான சில நரிகள் சபைக்குள்ளே இருக்கும். இது மிக மோசமான ஒரு அனுபவம். இந்த மிருகத்துக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணும்? இந்த நரி என்கிறதான உபதேசம் என்ன? இதுக்கு நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது, எடுத்து அது போயிட்டே இருக்கலாம். பட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், சபைக்குள்ளே இருக்கக்கூடாத நரி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி.
1: அவர் அவர்களை நோக்கி
0: நீங்கள்
1: பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள்.
0: ஏரோதின் புளித்த மாவை குறித்தும்
1: எச்சரிக்கையாய் இருங்கள்.
0: இந்த ஏரோதின் உபதேசம் ஒன்னு இருக்கு. ஏன் நாம ஏரோதை பார்க்கறோம் அப்படின்னா, அந்த வசனத்தையும் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. லூக்கா 13,
1: இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
0: இந்த நரிங்கிறது ஏரோதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நரியின் காரியங்கள் என்றால் ஏரோதின் உபதேசங்கள் இருக்கு. இயேசுவே சொல்றார் மார்க் 8ல, பரிசேயர் என்கிற புளித்த மாவிற்கும் ஏரோது என்கிற புளித்த மாவுக்கும், ஏரோதுனா நரி, இந்த நரி புளித்த மாவுன்னா உபதேசம், கள்ள உபதேசம். ஏரோதின் கள்ள உபதேசம் என்ன? சபைகளுக்குள்ளே இருக்கிற ஏரோதின் கள்ள உபதேசம், இது திராட்சை தோட்டத்துக்கு உள்ளேயே இருக்கும். இது பல நேரத்தில் என்ன செய்யுமா, பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதை நாசம் பண்ணி விட்டுருமா. இது எதை குறிக்குது? இதுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த ஏரோதுடைய உபதேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏரோது இதுமேயனாகிய ஏரோதுன்னு வேதத்தில் இருக்கும். இந்த ஏரோது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசாவுடைய சந்ததி. அவங்களுக்கும் இஸ்ரவேலர்களை யூதர்களுக்கும் இணைந்து பிறந்தாங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டுக்கு பேர் பிறந்து சேர்ந்து பிறங்குறவங்களுக்கு பேர் தான் யாரு, இதுமேயர். அந்த இதுமேயர் வம்சத்தில் வந்தவன் தான் ஏரோது. இந்த ஏரோது கிட்ட இருக்கிற காரியம் என்னன்னா, ரோம அரசாங்கம் இவனை காற்பங்கு தேசாதிபதியாக வச்சிருக்குது. ரோம கவர்மெண்ட்ல என்னவா இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். ஆனா இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி ஃபாலோ பண்றவன். இந்த ரோமன் லாவும் நியாயப்பிரமாணம், அதாவது ஆவிக்குரிய சட்டமோ உலக சட்டமோ இணைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த ரெண்டையும் உள்ள ஒரு ஆள் இருப்பான். இவன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய சட்டத்தை விட உலக சட்டத்தை பெருசாக பேசுவான். உலக சட்டத்தின்படி ஆளுகை செய்யணும்னு சொல்வான். இந்த ஆவிக்குரிய சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஏரோதுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? ஏரோது யாருடைய மனைவியை வைத்துக்கொண்டான்னு யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோதுங்கிற எல்லாருமே, ஒரு ஏரோது இயேசு பிறக்கும் போது என்ன பண்ணான், அவரை கொலை செய்யும்படி ஆட்களை அனுப்பினான். வசனம் அப்படி தானே சொல்லுது, ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது என்ன சட்டம், நியாயப்பிரமாணம். அதை அவன் என்ன செய்யல, ஃபாலோ பண்ணல. சகோதரனுடைய மனைவியே திருமணம் செய்யக்கூடாது, அதாவது அவன் இருக்கும் போதே செய்யக்கூடாது, அது ராங். அதான் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு. ஆனால் ஏரோதுங்கிறவன் ரோமன் லாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் நியாயப்பிரமாணக்கார மாதிரி உட்காந்துருப்பான், உபதேசம் பண்ணுவான். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு என்ன பண்ணானா, உபதேசம் பண்ணினான். பேசுறது எல்லாம் சும்மா ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், வேர்ல்டு இருக்கும், உலகம் உள்ளே இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ். இன்னைக்கு சபைக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நரிகள் இருக்கிறது. இவனை கேட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரு. உண்மை, அதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தருக்கு கீழ்படியணுமா இல்லையா? பைபிளுக்கு கீழ்படிய மாட்டான், ஆனா எல்லா துறைத்தனத்துக்கும் கீழ்படிவான். எங்க ஜனநாயக கடமை, நாங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், ஓட்டு போட்டே ஆகணும், அதுதான் நம்ம ஜனநாயக கடமை. எடுத்து ஸ்டேட்டஸ்ல வேற வச்சிருப்பான், நான் என் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தியாப்பா, சாட்டர்டே பாருங்க ரொம்ப டயர்டு. ஏன்பா, ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாது உன்னால, ஜனநாயக கடமையை கரெக்டாக நிறைவேற்றிடுவே. நீ ஜனநாயக கடமையை நிறைவேற்றினது தப்புன்னு சொல்லலை, அதை நிறைவேற்றுறதை விட மிக அதிகமாக ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்றணும். இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் லாவை விட வேர்ல்டில் ரொம்ப முக்கியம். உதாரணம் தான் சொல்கிறேன், 6 நாள் வேலைக்கு போகிறான், அதுவே நியாயப்பிரமாணம் தான், போகிறான். 1 நாள் தான் சர்ச்சுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக வேலைக்கு போயிடணும், 9 மணிக்கெலாம் போயிடணும், பிள்ளையோ கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், கரெக்ட் கரெக்டாக வேர்ல்டை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, நல்லது. அதே மாதிரி சர்ச்சுக்கு வந்தீங்களா? 8:30 ஆராதனை, 8:25 வந்துட்டீங்களா? பிள்ளைக்கு 8:30 ஸ்கூலு, 8:25 உள்ளே போயிடுது இல்லை, வேன் வருது ஆட்டோ வருதுன்னு அடிச்சு பிடிச்சி ஏற்றுறீங்கல்ல, கலங்கத்தால் 5:30 ஏந்திரிச்சோம், ஓ ஐயோ டைம் ஆச்சு, வேணும் மத்தியானத்துக்கு வரைக்கும் சாப்பாடு கட்டிட்டு போறீங்க, ஏற்றி விட்டு கரெக்ட் டைத்துக்கு போயிட்டாரா பிள்ளைன்னு பாக்குறீங்களே, அதே வேகம் சர்ச்சுக்கு வரதுல இருக்கா? இங்க வரும்போது 8:25 தான் வீட்டிலயே சொல்றது, இன்னும் ஆரம்பிக்கல, 5 நிமிஷம் இருக்கு, இல்ல போறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே, இல்ல இல்ல பாஸ்டர் ஆராதனை தான் நடத்திட்டு இருப்பாரு, செய்தி 9:30 தான். ஏன் அதே மாதிரி சொல்லுங்களேன், பையனுக்கு சயின்ஸ் 3வது பீரியடு தான், 2 பீரியடு போவேன் நான், அது மட்டும் கரெக்டாக போறீங்க, ஏன் வேலைக்கு சொல்லுங்களேன், மேனேஜர் 10:30 தான் வருவார், நான் 10 மணிக்காக போறேன், நான் 9 மணிக்கு போய் என்ன பண்ண போறேன் சொல்லுங்களேன், அது மட்டும் மேனேஜர் வராரோ இல்லையோ, நாம் நம்முடைய வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். அங்கே சாட்சி ரொம்ப முக்கியம், மனுஷங்கிட்ட சாட்சி வாங்குறது முக்கியம், அதை விட தேவனிடத்தில் சாட்சி வாங்க வேண்டியது முக்கியம். ஏன்? மனுஷர்கள் உலகத்தில் உங்களுக்கு ஆதாயமானவர்கள், தேவனோ உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கிறவர். இன்னைக்கு வேர்ல்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதில் இருக்கிற பர்ஃபெக்ஷன், அதில் காட்டக்கூடிய உண்மைத்தவம், அவ்வளவும் ஒரு படி மேலே சர்ச்சில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? அங்கே இருக்கு, அதில் இருக்கு. டாக்ஸை கரெக்டாக சொல்கிறான், அது சொல்கிறாங்க, ஐயோ கரெக்டாக டாக்ஸ் கட்டிடுறாங்க, ஃபைன், நீங்கள் டாக்ஸ் கட்டுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுக்குரிய தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயனுக்கும், ஆண்டவர் சொன்னார், ராயனுக்கு கொடுத்தியே தேவனுக்கு கொடுத்தியா? இந்த மாதம் தசமாகத்தை கொஞ்சம் செலவாகி போச்சு, அடுத்த மாதம் சேர்த்து போட்டுடலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படி? டேக்ஸும் 2 வருஷம் சேர்த்து கட்டுங்களேன், ஆ அப்படி கட்டினா ஃபைன் போடுவாங்க. நீங்கள் தசமாக நீங்கள் கொடுக்கணுன்றத சொல்லலை, அதுக்கு எவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ உண்மை தேவனிடத்தில் இருக்கணும்ல, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும்ல. நீங்கள் கொடுக்குற நேரத்திலேருந்து, நீங்கள் கொடுக்கக்கூடியதான காணிக்கையிலிருந்து, நீங்கள் தேவனுக்கு ஜெபம் பண்ணுறதுலேருந்து, பைபிள் வாசிக்கிறதுலேருந்து இருக்கணும்ல. ஸ்கூலில் பேப்பர் திருத்த முடியலன்னு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கொண்டு வந்து பேப்பர் திருத்துறாங்க நைட்டெல்லாம். இவங்க திருத்தறதுக்கு பக்காத்துக்கு 10வதுக்கு இவங்க திருத்திட்டு வீட்டுக்காரத்தை கூட்டு அதுக்கு டோட்டல் போடுங்க, எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் கொண்டு போகணும். அந்த ஆள் பார்க்குறான், அடங்க, நம்ம தான் இப்போ ஆஃபீஸில் டோட்டல் போட்டு வந்தால் இங்கே வேறு டோட்டல் போட வேண்டியிருக்கு. அதில் வேறு கேட்பாங்க, போட்டிங்களா, டைம் ஆகிப்போச்சு, இவ்வளோ பொறுப்பாக பார்க்குறீங்கள, இந்த மாதிரி பைபிள் வாசித்திருக்கீங்க, இன்றைக்கி பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, டைம் ஆகிப்போச்சு, சாயங்காலமாக சேர்த்து வாசிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் உலக லாக்கு உண்மையாக இருக்கிறது தப்பே கிடையாது, இருக்கணும், அதை விட ஒரு படி மேலே தேவனுக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு இந்த ஏரோதோடைய லா இங்கே பிரச்சனை அதான், ஏரோதின் உபதேசம், இவங்க பர்ஃபெக்ஷன் பேசுவாங்க சர்ச்சில், நம்ம அரசியல் சட்டத்தை பற்றி பேசுவாங்க, அரசியல் அப்படி இருக்கணும்பாங்க, நம்ம அதுக்கு ஓட்டு போடணும், இதுக்கு ஓட்டு போடணும். ஏங்க, அவங்க வந்து கிறிஸ்தவங்க எதிரானவங்க, இவங்க ஆதரவானவங்க, சர்ச்சுக்குள்ளே எல்லா பாலிட்டிக்ஸும் பேசுவாங்க, கேட்டால் சொல்லுவாங்க, நமக்கு நம்மளும் சிட்டிசன் இல்லையா, இந்தியா மேலே நமக்கு பாரம் இல்லையா, எல்லாம் இருக்குல்ல, அதை விட அதிக பாரம் பரலோகத்தின் மேலே இருக்கணும். பரலோகத்துக்கு என்ன பண்ணிய? இந்தியா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷன் நடக்கும் போது எந்த கவர்மெண்ட் வரணும், எந்த கவர்மெண்ட் வர வேணாம்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, எல்லாருக்கும் இருக்கும் தானே, அத்தனை பேருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும், அதனால தானே ஓட்டு போட போகிறான். உங்களுக்கும் இருந்துச்சு இல்லை, இந்த அரசாங்கம் வரணும், அந்த அரசாங்கம் வரணும்னு, அதுக்கு நீங்களும் உங்களா நான் வேலைகள்லாம் பார்த்தீங்க தானே, நேரடியாக போவாட்டியும் மறைமுகமாக பார்த்தீங்க தானே, எல்லா வேலையும் பார்த்தீங்கல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த கவர்மெண்ட் வரணும்னு நீங்கள் ஜோம் பண்ணுமாமா, உங்களுடைய ராஜ்யம் வரணும்னு தான் ஜோம் பண்ணுமாமா, பரலோகத்தில் உங்களுடைய பரலோகம் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. சரி, இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்க, இது தப்பாக சரியாங்கிற இடத்துக்கு நான் வரல, இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்கல்ல, 72 மணி நேரம் ஜோம் பண்ணீங்கல்ல, பரலோக ராஜ்யம் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஜோம் பண்ணீங்க, எதுக்கு எத்தனை, உங்களுக்கு அந்த ராஜ்யம் வரணுனே தோணவே இல்லையா மைண்டில். ஆனால் இதை பேசும்போது என்ன சொல்கிறீங்க, இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணோம், கரெக்டுங்க, இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ ஜோம் பண்ணீங்களே, பரலோகத்தின் அரசாங்கம் வரணும்னு எவ்வளோ ஜோம் பண்ணீங்க, அதான் இங்க கேள்வி. நீங்கள் ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க இப்ப, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எழுப்புதல் அவசியம், சில நேரங்களில் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் போகணும் நம்ம நினைக்கிறது அவசியம், இதெல்லாம் இயல்பு, அதை விட முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க, சர்வ வல்லமையுள்ள ராஜாவின் ஆட்சி வரப்போகுது, அதுக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு இந்த லா இங்க அடி வாங்குது, ஏரோதின் லா இல்லை, முழுக்க முழுக்க ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதி என்கிற நரி சில ஆட்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ளே எல்லா பாலிட்டிக்ஸும் பண்ணோம், அந்த பாலிட்டிக்ஸ் இப்போ எங்கே இருக்கு தெரியுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துருச்சு. சபைக்குள்ள அரசியல். ஆவிக்குரிய சபையாக இருந்தால் இங்கே தலைவர் செக்ரட்டரி அந்த போட்டி நடக்குது. இது கொஞ்சம் பாரம்பரிய சபையாக இருந்துச்சுன்னா கமிட்டி மீட்டிங் அங்கே போட்டி நடக்குது. அடுத்து எலெக்ஷன் யார் வர்றது, இது எங்கேருந்து வந்துச்சு இந்த எலெக்ஷன்லாம், இது எங்கேருந்து வந்துச்சு? கண்டிப்பாக பைபிள்லேருந்து வரவே இல்லை, இது வெளியிருந்து வந்த ஏரோதுடைய லா. இப்போ அந்த லா பெருசாகிடுச்சு, அதுதான் முக்கியமாக இருக்கு. நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் பிரசிடென்ட், நான் அதில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன் சொல்லும் போதே, அதாவது ஒரு காலத்தில் ஊழியக்காரன் சொல்கிறதுல தான் நமக்கு பெருமை இருந்துச்சு. பெருமை மீன்ஸ் மரியாதை இருந்துச்சு. இன்ன ஊழியக்காரர் போதகர், அவர் இவர் வந்து பாஸ்டரு, இவர் எவாஞ்சலிஸ்ட், அவர் அப்போஸ்தலர், இவர் தீர்க்கதரிசி, இதில் தான் நமக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த மரியாதையே இல்லை. ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு செக்ரட்டரி, ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு ட்ரெஷரர், ஐயா சோ அண்ட் சோக்கு பிரசிடென்ட், இதில் தான் பெருமை இருக்குது அவங்களுக்கு. தன்னை பாஸ்டருங்கிறதுலையோ எவாஞ்சலிஸ்ட்ங்கிறதுலையோ தீர்க்கதரிசிங்கிறதுலையோ அவங்களுக்கு என்ன இல்லை. ஆமாம், போஸ்டர் போடும்போது கூட செக்ரட்டரின்னு போட்டு அடிச்சிடணும். நான் சொல்கிறேன், இருக்கிறதுல எல்லா போஸ்டிங்கை விட மேலான போஸ்டிங் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற போஸ்டிங். அந்த போஸ்டிங் தான் பிரதானமானது, அதுதான் தேவனுடைய சித்தம். இதெல்லாம் ஏரோதுடைய புளித்த மாவு. இந்த புளித்த மாவை வச்சுக்கிட்டு சபை இன்னைக்கு நிரம்பிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் உள்ளே இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் இங்கிருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது உங்களை கூப்பிடும் பொழுது செக்ரட்டரி ஐயா வாங்க, ட்ரெஷரர் ஐயா வாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி வாங்க, சோ அண்ட் சோ ஏரியாவுடைய பிரசிடென்ட் வாங்கன்னு கூப்பிட போகிறது இல்லை. அவன் கூப்பிட போகிறது உண்மையும் உத்தமும் உள்ளவரே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே தான் கூப்பிட போகிறாங்க. அந்த போஸ்டிங் தான் இருக்கிறதுலே பிரதானமான போஸ்டிங். இப்போ நாம் அந்த லால தான் வாழணும், அதன்படி தான் நாம் வாழணும். இன்றைக்கி ஏரோதுடைய புளித்த மாவை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நரிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதம் சொல்லுது, பூவும் பிஞ்சுமாக இருக்கிற நம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் இருக்குது, அதை பிடிங்கன்றாரு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்களை முழுக்க முழுக்க பொலிட்டிஷியன்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க உங்களை உலக பிரகாரமாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க, அதை சரிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கும் உண்ணாவிரதத்தை கர்த்தர் சொல்லவே இல்லை, உபவாசத்தை தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சபை உண்ணாவிரதம் இருக்க போகுது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, உபவாசம் தான் இருக்கணும். நாங்கள் உண்ணாவிரதத்துக்கும் உபவாசத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? உண்ணாவிரதம் ஏதாவது தெருமுனையில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, உபவாசம் யாருக்கும் தெரியாமல் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை இல்லை இல்லை, இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது, அது மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறது. இன்றைக்கி சபை உண்ணாவிரதத்துக்கு போயிட்டுருக்குது உபவாசத்தை விட்டுட்டு. சபைக்கு தேவனோடு கூட போராடுவது தான் சபையினுடைய வேலை. அரசாங்கத்தோடையோ தெருக்கள்லையோ இறங்கி போராடுவது சபையின் வேலை கிடையாது, அது ஏரோதின் உபதேசம். நீங்கள் போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனோட போராடுங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நமக்காக யார் பேசுவார்? நான் சொல்கிறேன், நமக்காக பேசுவதுக்கு ஆண்டவரை ஆட்களை எழுப்புவார். எந்த கோரேசை கொண்டு வர வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் எடுத்துட்டு வருவார் வெளியே. யார் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர்? இப்பவும் சொல்கிறேன், சபைக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் ராஜ்யபாரங்களை கொண்டு வருவார். அதுதான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் அந்த வேலையை பார்க்காதீங்க, நீங்கள் ஏரோதின் உபதேசத்துக்கு பின்னாடி போகாதீங்க, நீங்கள் போக வேண்டியது பைபிள் உபதேசத்துக்கு பின்னாடி. இன்றைக்கி இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் திராட்சை தோட்டத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சில சபைகள், சில ஊழியர்கள் பூவும் பிஞ்சுமா இப்போ தான் உருவாகி வர்றாங்க. அவங்க மைண்டில் போய் இதெல்லாம் ஏற்றுறாங்க, அவங்களுக்குள்ளே அந்த ஆசையை தூண்டி விடுறாங்க. அதனுடைய விளைவு என்னவா போக போகுது தெரியுமா? திராட்சை தோட்டம் நாசமாகி போக போகுது. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடு, இந்த நரியெல்லாம் பிடிச்சிடு. விசுவாசிகளுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் தேவனுக்கு பின்பாக போகும்படி அழைக்கப்பட்டவர்கள், வேற எந்த அரசியல்வாதிக்கு பின்னாடியும் போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, வேற எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சபைக்குள்ளே தேவனை ஆராதிப்பதுக்கென்று உட்கார வேண்டியவர்கள், வேற எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நான் சொல்ற உபதேசம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளில் உள்ளது இதுதான். இதுக்கு பைபிளில் இப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பைபிளில் இப்படி தான் இருக்கு. நீங்களும் நானும் ஏரோதின் உபதேசத்துக்கு எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அது நித்திய ராஜ்யம், அவர் நிரந்தர ராஜா, அவருடைய பிள்ளைகள் நாம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளையும் சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள், தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய சபை, உம்முடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை, இந்த தோட்டத்தை நீர் வேலியடைச்சு பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. இது எங்கள் பாதுகாப்புக்கிட்டே இல்லை ஆண்டவரே, நாங்களே உங்கள் பாதுகாப்பில் தான் பார்க்குறோம். நீங்கள் தான் எங்கள் தோட்டக்காரர், நீங்கள் தான் எங்களை வேலியடைச்சு வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தோட்டத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாம்புகளை, சர்ப்பங்களை, உபதேசங்களை, வேதத்துக்கு ஒவ்வாத உபதேசங்களை உள்ளே வரக்கூடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வேலியடைக்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அதுக்கு அந்த உபதேசங்களுக்கு செவி சாய்க்காதபடி கிருபை பாராட்டு. ஃபோன் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, வாட்ஸ்அப் வழியாகவோ, எந்த கல்ல உபதேசத்தை பிசாசு எவனை விழுங்கிறதுக்காக அனுப்புனாலும் எங்கள் ஆத்துமாக்குள்ள ஒரு தெளிவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தில் நீங்கள் சொன்ன உபதேசத்தை தாண்டி எங்களுக்கு வேறொரு உபதேசம் வேண்டாம், நூதனமான உபதேசம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த கிருபை செழிப்பு உபதேசங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உம்முடைய உபதேசத்துக்குள் வாழ விரும்புகிறோம். நீரே எங்கள் ஆசீர்வாதம். சர்பத்தின் வார்த்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க, கவலைப்படாதீங்க, மரணமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நாங்கள் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நாங்கள் நித்தியத்துக்குள்ளே நிரந்தரமாய் வாழப் போகிறோம். ஆசை காற்ற பிசாசின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ரெண்டாவதாக, நீர் சொல்லாத இடத்திற்கு நாங்கள் போகாதபடி எங்கள் கால்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுங்கப்பா. நீர் சொல்லாத இடத்துக்கு நாங்கள் போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். நீங்கள் சொல்லாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கடைசியில் எங்களுடைய முடிவு குருடாக தலை மொட்டையடிக்கப்பட்டு சங்கிலிகளில் கட்டுக்கப்பட்டு வேடிக்கை காட்டுகிறவர்களை போல நாங்கள் மாறிடுவோமே ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் தரித்திருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் தரித்திருக்க, நீர் போக சொல்லாத இடத்துக்கு போகாதபடி எங்கள் இருதயங்களை கட்டுப்படுத்த கிருபை பாராட்டுங்க. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோப்பா. எத்தனையோ சிங்கங்களை எங்களை விழுங்கத்துக்கு காத்திருக்கு ஆண்டவரே. திராட்சை தோட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களோ வென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு வச்ச தோட்டத்தை அல்லாமல் வேறு தோட்டத்துக்குள்ளே போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். கடைசியாக ஆண்டவரே, இதோ எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே சில குழி நரிகள் இருக்கு, எங்களுக்குள்ளேயே கள்ள உபதேசக்காரங்க இருக்கிறாங்க. கள்ள உபதேசங்களும் கள்ள கிறிஸ்துகளும் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டபடி, பூவும் பிஞ்சுமாயிருக்கிற ஆண்டவரே உம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ண எத்தனையோ நரிகள் எழும்பி தயாராக இருக்கு ஆண்டவரே. அவைகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஏரோதின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங்லேயே பெரிய போஸ்டிங் உம்முடைய ஊழியக்காரன் என்கிறதான போஸ்டிங், அது நிரந்தர போஸ்டிங். அதுக்கு எலெக்ஷனே கிடையாது, அதுக்கு எதிரியே கிடையாது, அது கர்த்தரால் ஆர்டர் பண்ணப்பட்டது. எத்தனை பெரிய மகத்துவமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை முடிவு பரியந்தம் பற்றிக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. இந்த நரிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன் கிறிஸ்துவின் அனுபவ சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவாதி தேவன் கொடுத்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பெயர் மதீனா பானு. பாரம்பரியமான வைராக்கியமான உருது பேசுகிற இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவள். என் முழு குடும்பமும் பக்தி உள்ள ஒரு குடும்பம். என் அப்பா வழியை சார்ந்த உறவினர்கள் எல்லாமே ஜமாத்திற்கு கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற கடமையை தவறாமல் வைராக்கியமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னையும் அப்படிப்பட்ட மார்க்கத்திலே கோட்பாட்டுக்குள்ளாக பக்திக்குள்ளாக என்னையும் சிறு பருவத்திலிருந்து அப்படியாக வளர்த்தினார்கள். ஆகவே எனக்குள்ளாகவும் அந்த வைராக்கியம் இரத்தத்திற்குள்ளாகவே ஊறியிருந்தது. என் சிறு வயதிலிருந்து கூட ஜமாத்திற்கு என் குடும்பத்தார் கூட கடந்து செல்வேன். பல்வேறு மத கோட்பாட்டுக்குள்ளாக நான் வளர்க்கப்பட்டேன். பர்தா என்ற ஆடையை அணிந்து கொண்டுதான் வெளியே செல்ல வேண்டும். நான் பள்ளிக்கு செல்லும் போது கூட என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டார்கள். என்னோடு என் பெற்றோர்களோ அல்லது என்னுடைய தாத்தாவோ என்னை என்னோடு கூட வருவார்கள். அது மாத்திரமல்ல, யாராவது வீட்டிலே உறவினர்கள் வந்தாலும் கூட நாங்கள் வீட்டின் அறையிலே சென்று கதவை தாளிட்டு கொள்ள வேண்டும். அவர்கள் சென்ற பிறகுதான் வெளியே வர வேண்டும். சுபகாரியங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை, துக்க காரியங்களுக்கும் செல்ல அனுமதி இல்லை. இப்படியாக நான்கு செவிற்றிற்குள்ளாக என்னை வளர்த்தினார்கள். நானும் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே ஐந்து நேர தொழுகைகள் மற்றும் குரான் படிப்பது மற்றுமாய் 30 நாட்கள் நோன்பு இருப்பது என்று சொல்லி என் கடமைகளை நான் தவறாமல் மத கடமைகளை தவறாமல் செய்து வந்தேன். வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மாத்திரமே என்பதை நான் உறுதியாக நம்பினவளாக இருந்தேன். ஆகவே அந்த பக்தியோடும் அந்த வைராகியத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை அந்த காரியங்களை கடமைகளை நான் பின்பற்றி வந்த நாட்கள் உண்டு. இப்படித்தான் நான் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாவை வணங்கி வைராகியமாக நான் வாழ்ந்து வந்தேன். என் சிறு வயது முதல் எனக்கு கிறிஸ்து என்றாலும் பிடிக்காது, கிறிஸ்தவர்கள் என்றாலும் பிடிக்காது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களில் சர்க்கிளில் கூட ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அவர்கள் கிறிஸ்டின் என்று அறிந்தாலும் கூட நான் அவர்களோடு அவர்கள் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். என்னுடைய ஸ்கூல்களில் படிக்கும் பொழுது கூட அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் என் கிளாஸில் படித்த பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவர்களோடு நான் பேசவும் பழகவும் மாட்டேன். கிறிஸ்துவை வெறுத்தேன், கிறிஸ்தவர்களை வெறுத்தேன். இப்படியாக என்னுடைய இளமை பருவம் கடந்து சென்று கொண்டிருந்தது. என் திருமண பருவம் வந்தபோது என்னுடைய குடும்பத்தை எதிர்த்து, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்த்து நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்ட போதிலும் கூட என் வைராக்கியம், என் மதப்பற்று, என்னுடைய தேவ பக்தி இம்மி அளவும் கூட குறையவில்லை, மாறாக அதிகரிக்க ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், என்னுடைய திருமணம் தானே என்னுடைய குடும்பத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய பெற்றோர்களை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது. ஆகவே அரைகுறையாக இருக்கிற என்னுடைய முஸ்லீம் குடும்பத்தை முழுமையாக முஸ்லீம் குடும்பமாக மாற்றி, அதாவது என் கணவரையும் முஸ்லீமாக மாற்றி, என் குடும்பத்திற்கு முன்பதாகவும் என்னுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்பதாகவும் பெருமிதத்தோடு நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வைராக்கியமாய் என்னுடைய மத கடமைகளை இன்னும் அதிகமாய் நான் பின்பற்றி கொண்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் என் கணவரோடு கூட இஸ்லாத்தை குறித்து பேச ஆரம்பிப்பேன். குரானை வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன். இஸ்லாத்தின் மகத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவேன். ஜமாத்துக்கு சென்ற அனுபவம் இருப்பதனாலே அவரிடத்துல அநேக காரியங்களை, இஸ்லாமிய காரியங்களை குறித்து நான் பேசுவேன். ஆனால் என் கணவர் அதை பொருட்படுத்தவே மாட்டார். அதை பொருட்படுத்தாத போது எனக்குள் கோபம் வரும். அதன் விளைவு என்னவென்றால், எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்படியே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருந்தது. நாங்கள் தமிழ்நாடு பகுதியிலே வசித்து வந்தோம். என் கணவருக்கு வேலை கிடைத்தது நிமித்தமாய் நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு நாங்கள் கடந்து வந்தோம். நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு வந்தபோது என் கணவருக்கு YMM என்ற ஒரு மிஷினரி இயக்கத்தின் அறிமுகம் கிடைத்தது. அதில் இருந்த சகோதரர்களோடு இணைந்து என் கணவர் ஜபத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்.
அதன் விளைவு அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, ஊழியமும் செய்ய ஆரம்பித்தார். இது எனக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவரை இஸ்லாமியராக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். அவரோ பெயர் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார். ஆகவே இவரை எளிதில் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் சண்டை போட்டோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மேன்மைகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இவரோ தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டாரே என்று சொல்லி இன்னும் எனக்குள்ளாக கோபம் பற்றி எறிய ஆரம்பித்தது. அதனுடைய விளைவுகள் அதிக அதிகமாய் என் கணவரோடு ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவு என்ற வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. அவர் எப்பொழுதெல்லாம் ஜெப கூடுகைக்கு சென்று வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரை மிகவும் கடுமையாக நடத்துவேன். அநேக இரவுகள் அவர் வெராண்டாவிலே படுத்த நாட்கள் உண்டு. கதவை திறக்க மாட்டேன். இப்படியாக என்னுடைய மத வைராக்கியத்தின் நிமித்தம் என்னுடைய கணவரை என்னால் முஸ்லீமாக மாற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தின் நிமித்தம் கொடுமையான காரியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன். என் கணவர் வேதாகமத்தை எடுத்ததை வாசித்து கொண்டிருக்க வந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆத்திரமாத்திரமாக வரும். என்ன இவர் இந்த எப்பொழுதும் இந்த பைபிள் கையுமாகவே இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்தேன் என்று தெரியுமா? இதுவரைக்கும் கூட என் கணவருக்கு அந்த விஷயம் தெரியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவர் இல்லாத நேரத்தில் அந்த வேதத்தை எடுத்து அந்த பைபிளை எடுத்து கிழித்து போடுவதற்கு ஒரு தைரியம் வரவில்லை, எரிப்பதற்கும் தைரியம் வரவில்லை. அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த பழைய பேப்பர் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதன் அந்த பேப்பருக்குள்ள அந்த பைபிளை வச்சு அந்த பழைய பேப்பரில் தூக்கி போட்டுட்டேன். இந்த பைபிள் இருந்தால் தானே இவர் படிப்பார், என் வீட்டில் எப்படி பைபிள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவன் கூட ஒருவேளை பைபிள் பார்த்து பயபக்தியோடு அவன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவனுக்கு கூட தெரியாமல் பேப்பருக்குள்ளே அப்படியே மறைச்சி வச்சு அந்த பைபிளை நான் அந்த பேப்பர்காரனுக்கு போட்டுட்டேன். என்னுடைய வீட்டில் வேத வசனம் கேட்கக்கூடாது, ஆண்டவருடைய பாட்டு கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் நான் சண்டை போடுவேன். நான் ஒரு புறம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்து கொண்டு இருந்தேன். என் கணவர் ஒரு புறம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருந்து கொண்டிருந்தார். என் கணவர் இஸ்லாமியனாக மாறவில்லையே என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு வெறி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் முற்றிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து விட்டோம். அதுவரை 5 நேர தொழுகை செய்த நான் 6 வேளையாக தொழுக ஆரம்பித்தேன். எப்படியாவது என் கணவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தஹஜூத் என்று சொல்வார்கள், அதாவது அதிகாலையிலே 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து தஹஜூத் தொழுகை செய்து நான் அல்லாஹ்விடம் துவா செய்வேன், எப்படியாவது இவரை மாற்றுங்கள் என்று சொல்லி 5 நேர தொழுகை 6 நேர தொழுகையாய் மாறினது. எனக்குள்ளாக வைராகியம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இஸ்லாமிய வைராகியம் ஒரு புறம் என்னிடத்திலே அதிகரித்து கொண்டிருந்தது, அவரிடத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான வைராகியம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எனக்குள்ள அநேக கேள்விகள் எழ ஆரம்பித்தன, என் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எழ ஆரம்பித்தன. என் கணவரோ கிறிஸ்தவராய் அவர் வேகம் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானோ இஸ்லாமியலாக என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய வாழ்க்கை என்னாகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற ஒரு கேள்விகள் பயங்கள் என்னுடைய இருதயத்திலே காணப்பட்டு கொண்டே இருந்தது. தேவைக்கேற்ற பணம், அன்பான கணவர், அழகான 2 பிள்ளைகள் இருந்தும் என் வாழ்க்கையை சந்தோஷமாய் என்னால் வாழ முடியவில்லை. காரணம் எனக்குள்ளாக இருந்த மத வைராக்கியம், என் கணவரை இஸ்லாமியனாக மாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம், அது எனக்கு கோபமாக மாறினது, கோபம் வெறியாக மாறினது, அந்த வெறி என்னை கொடுமைக்காரியாக மாற்றினது. ஆதலால் என் குடும்பத்திலே முற்றிலுமா எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. என் இருதயத்திலே அநேக கேள்விகள் இருந்தது. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும், என்னுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற கேள்விகள் எனக்குள்ளாக இருந்தது. இந்த காரியம் எனக்குள்ளாக எப்பொழுதும் மனதிலே சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படியான சூழ்நிலையிலே தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை என் கணவர்
ஒரு ஜப கூடுகைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். நான் சென்று வழக்கமாக என்னுடைய சண்டையை ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை கூட மனைவியோடு பிள்ளைகளோடு நேரம் செலவிடாமல் அப்படி என்ன ஆண்டவர், அப்படி என்ன ஜபம் என்று சொல்லி அவரிடத்துல நான் சண்டை போட ஆரம்பித்தேன். போகவே கூடாது என்று சொல்லி அவரை நான் தடுத்தேன். ஆனால் என் கணவரோ, நான் போயே ஆக வேண்டும், என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டார். அதனால் கோபம் அடைந்து அந்த அறையில் இருந்த அந்த அறையில் பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு உடைத்து என் வெறுப்பை வெளிப்படுத்தினேன். போகக்கூடாது என்று சொல்லி அவரை தடுத்து பார்த்தேன். ஆனால் என் கணவரும் மறுபடியும் சொல்லிவிட்டார், என்னை தடுக்காதே, நான் போயே ஆக வேண்டும் என்று சொல்லி அதோடு கூட ஒரு வார்த்தை சொன்னார், வேண்டும் என்றால் நீயும் என்னோடு கூட வா என்று சொல்லி. இது எனக்கு நன்மையான ஒரு யோசனையாய் இருந்தது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜபம் என்ற பெயரிலே இப்படி கூடுவார்கள், நடனம் ஆடுவார்கள், குடிப்பார்கள், வெறிப்பார்கள், இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் கணவரும் இதற்காகத்தான் கடந்து செல்லுகிறாரா என்று சொல்லி எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆகவே அவர் என்னை என்னோடு கூட வா என்று என் கணவர் என்னை அழைத்த போது, சரி நானும் போய் இந்த நாளிலே என்ன நடக்கிறது, என் கணவர் அந்த இடத்திற்கு எதற்கு செல்லுகிறார் என்று சொல்லி பார்த்து விட வேண்டும் என்ற யோசனையோடு அந்த வஞ்சக எண்ணத்தை என் இருதயத்திலே வைத்து கொண்டு என் கணவரிடத்திலே சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொல்லி. என் கணவருக்கோ ஒரே சந்தோஷம், நிஜமாவா நீ வர்றையா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய வஞ்சக எண்ணம் அவருக்கு தெரியவில்லை. அவர் சந்தோஷத்தோடு இரண்டு கரங்களையும் உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை சந்தோஷமாய் அந்த கூடுகைக்கு அழைத்து சென்றார். அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் கூட அப்போது எனக்கு தெரியாது. நான் சென்று அந்த கூடுகையிலே அமர்ந்தேன். ஆண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள், பெண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள். நான் சென்று பெண்கள் இருந்த இடத்திலே நான் அமர்ந்து கொண்டேன். ஜபம் ஆரம்பித்தது, பாடல் நேரம் நடந்தது, ஆராதனை நேரம் நடந்தது, ஜப நேரம் நடந்தது. நான் எதிர்பார்த்த எந்த காரியமும் அங்கே நடக்கவில்லை. எனக்கு போர் அடித்து விட்டது. நான் எதிர்பார்த்த காரியம் எதுவுமே இங்கே நடக்கவில்லையே, இவர்களெல்லாம் உண்மையாகவே கூடி அவர்களுடைய ஆண்டவரிடத்துல ஜபித்து கொண்டிருக்கிறார்களே, துவா செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எனக்கு அந்த இடத்துல இருப்பது பிடிக்கவில்லை. எப்பொழுது இது முடியும், எப்பொழுது வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி நான் அந்த இடத்துல யோசித்து கொண்டு வேண்டா வெறுப்போடு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தேன். என் கணவரை எட்டி எட்டி பார்த்து போகலாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்லி செய்கை காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கணவரும் அங்கிருந்த எல்லோரும் பயபக்தியோடு கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எனக்கோ வெறுப்பாய் இருந்தது. எப்பொழுது வீட்டிற்கு போகலாம், எப்படி வந்து இங்கே மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லி. நான் பெங்களூர் பட்டணத்துக்கு புதிதாக இருந்ததுனால எனக்கு வழி கூட தெரியாது. ஒருவேளை எனக்கு வீட்டிற்கு வருவதற்கு வழி தெரிந்திருந்தால் என் கணவரை அங்கே விட்டு விட்டு நான் வீட்டிற்கு கூட வந்திருப்பேன். ஆகவே அதற்கும் வழி இல்லை, இங்கே இருந்துதான் ஆக வேண்டும். ஆகவே அந்த ஜப நேரத்தில், அந்த ஜப கூடுகையில் நான் அந்த இடத்துல வேண்டா வெறுப்போடு நேரத்தை பார்த்து கொண்டே எப்பொழுது முடியும், எப்பொழுது வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஜப நேரம் முடிந்தது, ஆராதனை நேரம் எல்லாம் முடிந்த பிறகு செய்தியின் நேரம் வந்தது. அந்த இடத்துல ஒரு மனிதர் எழுந்து நின்று, அந்த பிரசங்கியார் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார். என் இருதயத்துக்குள்ளோ, ஐயோ இவ்வளோ நேரம் ஜெபித்துட்டு இப்போ திருப்பி யாரோ ஒருத்தர் எழுந்து நிற்கிறாரு, இவர் வேற இனி எவ்வளோ நேரம் எடுப்பாரோ, எப்போ முடிப்பாரோ அப்படின்னு சொல்லி என் மனசில் நான் புலம்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த பிரசங்கியார் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த போது ஒரு வார்த்தை என் காதிலே விழுந்தது. இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் என் காதில் பட்ட உடனே, விழுந்த உடனே, நான் உடனே அந்த பிரசங்கியாரை பார்க்க ஆரம்பித்தேன். அதுவரைக்கும் வேண்டா வெறுப்போடு எப்பொழுது முடியும், எப்பொழுது போகலாம் என்று அமர்ந்து கொண்டிருந்த நான் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் என் சிந்தனைகளை அந்த வார்த்தைக்கு நேராக செலுத்த ஆரம்பித்தேன். இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை நான் கேட்ட உடனேயே எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வந்தது. நான் எப்படி பாவியாய் இருக்க முடியும்? என் குடும்பம் என்னை நிராகரித்த போதிலும் கூட, என் இஸ்லாமிய சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்த போதிலும் கூட, நான் என்னுடைய அல்லாஹ்வுக்காக வைராக்கியமாய் இருக்கிறேனே,
என்னுடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் தனி மனுஷியாக போராடி கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி பாவியாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பிரசங்கியா தொடர்ந்து இப்படியாக பேசிக்கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 வசனத்தை வாசித்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் என் இருதயத்திற்குள்ளே ஊடுருவி பாய ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், எதிர்காலத்தை குறித்த பயம், கடந்து சென்று கொண்டிருக்கிற சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை ஆறுதலை தந்ததை போல நான் உணர்ந்தேன். அதற்கு பின்பதாக ஜபக்கூடுகை முடிந்து நாங்கள் வீட்டிற்கு கடந்து வந்து விட்டோம். மறுநாள் திங்கட்கிழமை காலை என் கணவர் அலுவலகத்திற்கு கடந்து சென்ற பிறகு என் வாழ்நாளிலேயே முதன் முறையாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. முதல் பக்கம் திருப்பின எனக்கு ஒன்றுமே புரியல, திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி நான் படிக்கிறேன், எது படித்தாலும் எனக்கு சரியா அது அர்த்தம் கொள்ளவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லூக்கா சுவிசேஷத்தை நான் எடுத்தேன். என் கரத்தில் இருந்தபோது வேதாகமம் என் கரத்தில் இருக்கிறது, லூக்கா சுவிசேஷம் பேஜ் அந்த 1 அதிகாரத்தின் அந்த பகுதி அந்த காகிதம் வந்தது. அப்பொழுது லூக்கா சுவிசேஷத்தை முழுவதுமாக நான் வாசித்து முடித்த பிறகுதான் தெரிந்தது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக மீண்டும் வரப்போகிறவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்காக இன்று பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் என்ற சத்தியத்தை உணர்ந்த மாத்திரத்திலேயே அந்த அறையிலேயே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவியாகிய என்னை மன்னியும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு நான் எல்லளவும் தகுதியுள்ளவள் அல்ல. அவரை வெறுத்த என்னை, அவரை இயேசுவை வெறுத்த என்னை என் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை வெறுத்த நான் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நானும் என் கணவரும் என் 2 ஆண் பிள்ளைகளும் இணைந்து எங்களால் இயன்ற ஊழியங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்து வருகிறோம். அநேக சபைகளிலே கடந்து செல்ல ஆண்டவருடைய தேவன் கொடுத்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள, தேவ வார்த்தைகள் மூலமாக ஜனங்களை எழுப்ப ஆண்டவர் இந்த நாளிலே என்னை பயன்படுத்தி வருகிறார். வாலிபர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே தேவ கிருபையினாலே ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் தேவ ராஜ்ய பணிக்காக எழும்ப வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு இந்த நாட்களிலே நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் ஒரு அருமையான சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தார். அந்த திருச்சபையிலே போதிக்கப்படுகிற வேத வசனங்கள் மூலமாக நான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் வளர எனக்கு தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எங்கள் போதகர் பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்திலேயே அவர் ஒரு அந்தமான் பகுதியிலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர், பல வருடங்கள் அந்த பகுதியிலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். ஆகவே அவருடைய மிஷினரி தரிசனத்தின் தேவ வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இன்னும் வேகத்தை ஊட்டியது, அதனால் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை உருவாக்கியது. ஆகவே நாங்கள் திருச்சபையோடு கூட இணைந்து பல்வேறு ஊழியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு குடும்பமாய் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல,
அநேக மக்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கிறிஸ்துவுக்காக எழுப்புகிற, தேவராஜ்ய பணிக்காக எழுப்புகிற தரிசனத்தோடு கர்த்தருடைய கிருபையினாலே நான் செயல்பட்டு வருகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை வெறுத்த என்னை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழும்படி, கிறிஸ்துவுக்காக உழைக்கும்படி, கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றும்படி ஆண்டவர் என்னை வணைந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்ற வேத வாக்கியம் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றினது. எல்லா கனமும் மகிமையும் என்னை ரட்சித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே நான் இந்த வேளையிலே செலுத்துகிறேன். கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாகிவிட்டேன் என்பது அநேகருடைய கருத்தாய் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாக மாறவில்லை, கிறிஸ்து என்னை நேசித்ததால் நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலே ஒரு தவறான ஒரு கூற்று இருக்கிறது. இன்று சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களை மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யாரும் எனக்கு பணம் கொடுத்ததினாலே நான் மாறவில்லை, பொருள் கொடுத்ததினாலே மாறவில்லை, கிறிஸ்து இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்ததினாலே நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட என் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த தருணத்திற்காக மீண்டும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக, என் குடும்பத்திற்காக, என் குடும்பத்திலே நாங்கள் இணைந்து செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவநாமம் ஒன்றே மகிமையடையட்டும். கர்த்தர் தாமே உங்களை அவ்வளவுவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடினதான். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அப்பாவுடைய மகிமை முழுவதுமாய் நிறைந்திருந்தது. தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைஞ்சிருந்ததுன்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஆலயத்திலே தேவன் இங்கே விரும்புகிறபடியால் இங்கே வாசம் செய்கிறார். ஆமேன். அவர் இருக்கிற இடத்திலே சர்வ மகிமையும் வந்திருக்கிறது. ஆமேன். தேவனை ஆராதிக்கிற இடத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடுகிற இடத்திலே ஒரு மகிமையான தேவ பிரசன்னம் இறங்கி ஆமேன் ஒவ்வொருவருடைய இருதயங்களை மாளிகை செய்து கொண்டிருக்கிறது.

கைகளை கையை தட்டி பிதா குமார் பரிசு தாவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். சபைக்கு தலைவர் தேவன், சபைக்காக விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமேன். எனவே இயேசுவினுடைய தேவ மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை அளவில்லாமல் மூடுகிறது. எதற்காக தெரியுமா? பலிபீடத்திலிருந்து தேவ மகிமை ஜனங்களை சந்திக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனினுடைய மகிமை ஜனங்களை தேவ பலிபீடத்திலிருந்து சந்திக்கிறது.

தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. சின்ன ஒரு கூடாரம் தான் பாருங்கள், ஆனால் அது தேவ திட்டமாய் இருந்ததனால, தேவன் சொல்லி மோசே அதை செஞ்சதனால, அங்க அளவில்லாத தேவனுடைய மகிமை, அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம். ஆமென். அங்கிருந்த கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்களையும் மோசிக்கத்தக்கதாய், அவர்களை வழிநடத்தத்தக்கதாய், தேவைப்பட்ட அத்தனை தேவ மகிமையும் தேவ ஆலோசனையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்தது. ஆமென். அது

0: தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம்.
1: Thank you pastor. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல
2: ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். இயேசுவின் வார்த்தை வல்லமையாய் அதிசயம் செய்திடுவேன்.

உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, இயேசுவிடத்துக்கு ஓடி வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அதை நம்பி ஓடிவா மகனே.

0: வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம்.
1: Let us all take our Bible.
0: Hallelujah.
1: In our hands.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம்
1: ஜெரமியா
0: 31வது அதிகாரம்
1: 31
0: 12வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம்.
1: And 12.
0: Hallelujah. Amen. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கத்தரருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா.
1: Therefore,

0: They shall come and sing in the height of Zion, streaming to the goodness of the Lord, for wheat and new wine and oil, for the young of the flock and the herd. Their souls shall be like a well-watered garden, and they shall sorrow no more at all.
1: Jeremiah 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும்
0: நிரப்புவேன்.
1: மூன்று முறை அல்லேலூயா சொல்லி நாம் அமர்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: பிரைஸ் பீ அன்டு ஹிஸ்.
1: அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வெளியேற பெற்ற வாக்குத்தத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: ஐ பிரைஸ் காட் ஃபார் தி பிரஷியஸ் ப்ராமிஸ் தி லார்ட் ஹஸ் கிவன்.
1: அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் விசுவாசிக்கிறோம், அதிகமாய் எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் ஏமாற்றமும் அடைகிறோம்.
0: அண்ட் மெனி டைம்ஸ் வி ஆர் ப்ரேயிங் அண்ட் வி ஆர் ஹேவிங் ஃபெய்த் பட் தென் அட் த சேம் டைம் ஸோ வி ஆர் பீயிங் ரிஜெக்டட்.
1: அநேக நேரங்களிலே நாம் மிகவும் மனசோர்வு அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம்.
0: மெனி டைம்ஸ் வி ஆர் இன் அ சாரோஃபுல் கண்டிஷன்.
1: காரணம் என்ன?
0: வாட் இஸ் த ரீசன்?
1: நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்மறையாக காணப்படுகிறது.
0: Our situations are something different and opposite.
1: ஆகவே சரீரத்திலே ஒரு களைப்பு,
0: depression in our body.
1: ஆவியிலே ஒரு களைப்பு,
0: and depression, frustration in our soul.
1: ஆத்துமாவிலே ஒரு களைப்பு,
0: and frustration in our spirit.
1: இதன் மூலமாக நம்முடைய ஆத்துமா இளைத்து போய்விடுகிறது.
0: And because of that our soul becomes weary.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திராவிட்டால் நாம் வாழ்ந்திருக்க முடியாது.
0: If our soul doesn't live, we cannot live.
1: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும்.
0: As your soul lives, you have to live in everything.
1: Amen.
0: Amen.
1: ஆகவே பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு செய்தியை கேட்டவுடனே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே நாம் ஒரு உற்சாகத்தோடு கூட நாம் சில காரியங்களை முயற்சி செய்கிறோம்.
0: Many times whenever we hear the cheerful prophetical messages, we are being encouraged.
1: ஆனால் அந்த முயற்சியிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும் பொழுது உடனடியாக, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீர்?
0: Whenever we take efforts and if it is not successful, we ask Lord, why you have forsaken me?
1: ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் காணப்படும், ஏன் ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீர்?
0: Lord, why did you forget me, O Lord?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த உலகத்தில் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, பயங்கரமான அருவறுப்பான வாழ்க்கையை செய்கிறவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள்.
0: The wicked people are always fine.
1: ஆனால் எங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது?
0: Why things are happening for us like this?
1: என்ற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டே இருக்கிறது.
0: And we keep asking this question.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: நாம் வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம்.
0: We read Bible and we can pray.
1: நாம் ஆலயத்திற்கு வரலாம்.
0: We come to the service.
1: காணிக்கை கொடுக்கலாம்.
0: We can give offering.
1: ஆனால் அதே நேரத்திலே உள்ளான மனுஷன், நம்முடைய உள்ளான ஜீவியத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
0: When we look at our inner man, there is something vacuum inside.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சபையிலே நாம் உற்சாகமா அல்லேலூயா சொல்றோம்.
0: We say hallelujah cheerfully in
1: ஆனால்
0: the church.
1: தனிமையிலே ஜெபிக்கும் பொழுது நாம் அப்படி உற்சாகமா ஜெபிப்பதில்லை.
0: When we are alone, we are not praying cheerfully.
1: ஒரு விதமான ஒரு சோர்வோடு கூட, ஆண்டவரே ஏனப்பா என்று ஒரு விதமான ஒரு சுய ஒரு பரிதாபத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சி கொண்டிருக்கிறோம்.
0: And we are pleading unto the Lord with all frustration.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்திலே,
0: the promise of God in this
1: morning, ஆண்டவர் என்ன சொல்கிறார்,
0: what the Lord says,
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன,
0: what is the promise,
1: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது,
0: three things are told,
1: என் பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கம்பீரிப்பார்கள்,
0: my children will come to Zion and they will cherish,
1: நான் அருளுகிற நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்,
0: they will keep running for the goodness of me,
1: அவருடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும் தொய்ந்த ஆத்மாவை, அவருடைய ஆத்மா இனி தொய்ந்து போவதில்லை,
0: their soul shall be like a well watered garden, and
1: இந்த மூன்று காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார்,
0: the Lord is saying three things to you,
1: hallelujah,
0: hallelujah,
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரித்த,
0: God's people, they will be cherishing,
1: கம்பீரமாய் ஜெபம் பண்றோமா,
0: are we praying with all boldness,
1: hallelujah, கம்பீரமா சாட்சி சொல்றோமா,
0: do we testify with all boldness,
1: கம்பீரமாக ஊழியம் செய்கிறோமா,
0: do we do ministry with all boldness,
1: இல்லாவிட்டால் நாம் தொய்ந்து போய் காணப்படுகிறோமா,
0: or we are under frustration,
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: கர்த்தருடைய பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கம்பீரிப்பார்கள்,
0: the God's people, they will come to height of Zion,
1: சியோன் எங்கே இருக்கிறது,
0: where is Zion,
1: எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே சியோன் இருக்கிறது,
0: where there is God, there is Zion,
1: எங்கே சியோன் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிற இடம்,
0: where there is Zion, the Lord is there,
1: கர்த்தர் உங்கூட இருக்கும் பொழுது நீ எப்படி இருப்பாய் தெரியுமா, கம்பீரமா இருப்பாய்,
0: when the Lord is with you, hallelujah, you will be bold,
1: நாம் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால், இல்லாவிட்டால் நாம் ஏதாவது ஒன்று நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி ஏதோ ஒன்று நடந்து விட்டால் அப்ப மாத்திரம் தான் நாம் என்ன செய்யறோம், ஒரே குதூகலமாக இருக்கிறோம்,
0: if the miracle happens and if happens more than expectation, we are cherishing like anything,
1: varshathukku oru mura birthday kondadrom,
0: we celebrate once in a year the birthday,
1: edhaavadhu oru kalyana naala kondadrom,
0: we celebrate the wedding day,
1: ipdi edhaavadhu oru kondattam, edhaavadhu oru magichi, ipdi edhaavadhu oru naalle undagiradhu,
0: some celebration in some day we get,
1: hallelujah, aanal david appadi illa,
0: but david is not like that,
1: hallelujah, நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன்,
0: I rejoice in the Lord always,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய்,
0: we rejoice in the Lord all the time,
1: rejoice in the Lord always,
0: rejoice in the Lord always, always
1: rejoice,
0: rejoice,
1: rejoice,
0: rejoice,
1: அப்படி இருக்கிறோமா,
0: do we like that,
1: yeah, இருக்க முடியல,
0: why it is not possible,
1: அதுதான் நம்முடைய நிந்தைகள்,
0: that is reproaches,
1: யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா,
0: if somebody says something,
1: அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல,
0: we could not bear it,
1: அருமையானவர்களுடைய வேலை செய்யற இடத்திலேயோ நம்முடைய வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு அவமானமான ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியல,
0: in the family, in the workshop, if any shameful condition, we could not bear it,
1: ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டா அதை தாங்கிக் கொள்ள முடியல,
0: if we face some loss, we cannot bear it,
1: நாம் ரிஜாய்ஸ் என்று சொல்வதற்கு பதிலாக மகிழ்ந்து என்று சொல்வதற்கு பதிலாக நாம் என்ன செய்யறோம், கோபப்படுறோம்,
0: instead of being rejoicing we get angry,
1: ஒரு விதமான கோபம் வருகிறது,
0: some kind of angry is coming,
1: சில நேரத்துல மனுஷன் இடத்துல கோபப்படுறதை விட ஆண்டவரிடத்துல கோபப்படுறாங்க,
0: people get
1: என்னங்க ஆண்டவர் இப்படி செய்துட்டீங்க,
0: Lord, why did you do like
1: this, hallelujah, அநேகர் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் இதெல்லாம் செய்கிறார்,
0: many thought that God,
1: அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுறான்,
0: they are drawn according to their own lust,
1: சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட ஆண்டவர் மேல பழிய போடுறேன்,
0: and you are drawn by your own lust, but they are blaming, hallelujah,
1: கர்த்தர் என்ன சொல்றாரு,
0: what the Lord says,
1: நீ நல்லா இருக்கணும்னா உன் ஆத்மா நல்லா இருக்கணும்,
0: and your soul should be all right,
1: hallelujah,
0: be all right,
1: நாம என்ன செய்றோம், முதல்ல என்னுடைய சரீரத்தை என்னுடைய தேவைய என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களை முதல்ல கொடுங்க,
0: first of all we are looking for our
1: own, ஆண்டவர் என்ன சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, அப்பதான் இவளை எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்,
0: the Lord says seek the Lord first and then,
1: முதலாவது ஆத்மா,
0: first of all the soul,
1: உன்னுடைய ஆத்மா வாழ்ந்தாதான் நீ வாழ முடியும்,
0: if the soul lives then you can,
1: hallelujah, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த காலவேளையிலே கர்த்தர் இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை என்னவென்றால், உன்னுடைய ஆத்மா இனி, எல்லாம் சொல்லுங்க இனி,
0: இனி
1: தொய்ந்து போவது இல்லை,
0: it shall sorrow no more.
1: All no more.
0: No more.
1: Sorrow no more.
0: Sorrow no more.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இனி தொய்ந்து போவதில்லை.
0: Sorrow no more.
1: Hallelujah.
0: At all.
1: இனி தொய்ந்து போவதில்லை.
0: Sorrow no more at all.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்.
0: That is the promise of God.
1: அப்படி உன் ஆத்துமா தொய்ந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னவென்றால், உன் வாழ்க்கையிலே நீ கடந்து வருகிறதான பல விதமான சோர்வுகள்,
0: different kinds of frustration you are facing in your life,
1: உன் வாழ்க்கையில உன்னை சோர்வு உண்டாக்குற பல காரியங்கள்,
0: lot of things frustrating you,
1: உன்னை பலவீனப்படுத்துகிற சில வியாதிகள்,
0: the sickness is making you weak,
1: சில நேரங்களிலே உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான சில அம்புகள்,
0: some arrows are coming against you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருவேளை நீ என்ன செய்யலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம்.
0: You may be in tears.
1: ஒருவேளை நீ அழுது கொண்டு நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் என்று நீ முனகிக் கொண்டிருக்கலாம்.
0: You may be weeping, where can I go and tell all these things?
1: Hallelujah. கர்த்தர் சொல்கிறார்,
0: the Lord says,
1: எல்லா ஆத்மாவும் என்னுடையது தான்.
0: All souls are mine.
1: நீ என்னுடையவன்.
0: You are mine.
1: நீ என்னுடையவள்.
0: You are mine.
1: என்றால் நான் உன்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மா.
0: Your soul is my soul.
1: Amen. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: நம்முடைய ஆத்மாவின் நேசர், நம்முடைய ஆத்ம நேசர்,
0: our soul
1: இயேசு மாத்திரம்தான்.
0: Hallelujah. Our soul mate is the Lord Jesus Christ alone.
1: Hallelujah. அவர்தான் நம்மை இந்த ஜீவ பாதையில வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: And he is leading into the living path.
1: Amen.
0: Amen.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஆத்மா தொய்ந்து போய் இருக்கும் பொழுது, அதாவது உன்னுடைய உள்ளான மனுஷன், இன்னர் மேன், ஒரு விதமாய் சலிப்படைந்திருக்கும் பொழுது,
0: the inner man is frustrated,
1: உன்னுடைய ஆத்மா சலிப்பு, அதாவது ஒரு விதமாக நம்பிக்கை இழந்து காணப்படும் பொழுது,
0: when your soul is in hopeless condition,
1: there is no more hope னு சொல்வாங்கல, hopeless,
0: hopeless,
1: இனிமேல் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது,
0: I don't have hope.
1: Hallelujah. என்ற சில சூழ்நிலைகள் வரும் பொழுது,
0: when you have such situation.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சில நேரத்தில் பார்த்தீங்களா, சில பேர் சரி நீங்கள் ஜோம் பண்ணா விட்டுடலாம், இன்னும் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி என்னத்தை கண்டோம்,
0: லெட் மீ ஸ்டாப் மை ப்ரேயர் டுடே, வாட் ஐ கெயின் வென் ஐ ப்ரே.
1: சில பேர் ஜோம் பண்ணுறதே விட்டுறாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி விட்டுறாங்க,
0: கப்பல் ஆஃப் டேஸ் தே ஜஸ்ட் லீவ் ப்ரேயர் லைஃப்,
1: ஆண்டவரை தேடுறதே விட்டுறாங்க,
0: தே டோன்ட் சீக் தி லார்ட்.
1: காரணம் என்ன,
0: வாட் இஸ் தி ரீசன்?
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அவருடைய ஆத்மா,
0: தி சோல்,
1: பலன் இழந்து காணப்படுகிறது,
0: இட் இஸ் வீக்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: தாவீது சொல்றார், கர்த்தாவே நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்தீர்.
0: David says, Lord, you strengthened my soul.
1: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: ஆத்மாவிலே பலன் இருந்தால் ஆவியிலே பலன் வரும்.
0: When you have strength in your soul, you have
1: பலன் இருந்தால் சரீரத்திலே பலன் வரும்.
0: Then you get strength in
1: Hallelujah.
0: Your body.
1: நீ பலவானாய் இருப்பாய்.
0: You will be strong.
1: ஒருவேளை சரீரத்திலே நீ பலவீனமாய் இருந்தாலும், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக.
0: You may be weak.
1: Hallelujah.
0: Say, I am strong.
1: கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் பலவானாய் ஏன் மாற்றுகிறார் என்றால், உன்னுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் திருப்தி அடையும் பொழுது நீ பராக்கிரமசாலியாய் மாறுகிறாய்.
0: Your soul is satisfied with fatness and you will
1: be mighty. உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குமா, தொய்ந்து போகாது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். ஹalleluya.
0: Your soul like a well watered garden.
1: எப்படி இருக்கும், வறண்ட நிலத்துக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா?
0: Do you know the difference between well watered garden and dry land?
1: Amen. வறண்ட நிலம் விடாய்த்து போய் கிடக்கும்.
0: The dry land without
1: Hallelujah.
0: water.
1: அப்படியே பூமி எல்லாம் வெடிச்சு போய் கிடக்கும்.
0: And it is the earth is divided.
1: அங்கே செடி கொடிகள் வளராது.
0: No more plants.
1: ஆனால் எந்த இடத்திலே நீர் ஊற்றுகள் பாய்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கே செழுமையான மரங்கள் விருட்சங்கள் காணப்படுகிறது.
0: Hallelujah.
1: கனித மரங்கள் அங்கே காணப்படுகிறது போல.
0: Good fruits.
1: அருமையானவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
0: How is your life?
1: உன் குடும்பம் எப்படி இருக்கிறது?
0: How is your family?
1: நீ யார் தெரியுமா?
0: Who are you?
1: நீ ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம்.
0: Well watered garden. Don't forget.
1: நீ அவருடைய தோட்டம்.
0: You are his garden.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதுல வேறு பலவிதமான கனித மரங்கள் இருக்கிறது.
0: Lots of fruits.
1: அழகான மலர்கள் உள்ள பூக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் அதற்குள்ளே இருக்கிறது.
0: Lots of flowers.
1: சிங்கார வனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
0: Beautiful garden.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவருடைய தோட்டம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
0: It is fenced properly.
1: அவருடைய தோட்டம் திராட்சை தோட்டமாக இருக்கிறது.
0: It is like wine.
1: அதிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is moving.
1: ஆமாண்டவர் வந்து நேசரே என் தோட்டத்தில் வந்து கனியை புசியுங்க ஆண்டவரே.
0: Oh beloved, you come and eat the fruit in my garden.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவே கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால்,
0: the reason for promise,
1: இந்த ஜூன் மாதத்திலே,
0: the month of June,
1: உன்னுடைய ஆத்துமாவிலே இருக்கிற அந்த தொய்ந்து போன அந்த இழைப்படைந்த அந்த நிலைமை மாற வேண்டும்.
0: The sorrowful condition from your soul should be changed.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
0: In Isaiah we read, and when you are in frustration the Lord gives the strength.
1: அந்த ஒரு ஆத்துமா மனசோர்வு அடையும் பொழுது அவனுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வந்துருது.
0: When your soul is depressed and you get a failure attitude.
1: தோல்வி மனப்பான்மை வந்த உடனே அவன் எப்படி காணப்படுகிறான் என்றால், ஒரு கீழான சிந்தையுள்ளவனாய் காணப்படுகிறான்.
0: When you have the failure attitude and you will be having the low thoughts.
1: நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி வந்த உடனே என்ன நடக்கிறது?
0: What is happening?
1: அவனுக்குள்ளே ஒரு விதமான ஒரு இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது.
0: He has the thought, why should
1: அந்த எண்ணம் வந்த உடனே அவன் என்ன செய்யறான்?
0: What does he do?
1: செத்து போனாவே நலமா இருக்குமே நினைப்பான்.
0: He says,
1: சாவை விரும்புவான்.
0: He likes death.
1: வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் சாதாரண மனுஷன் அல்ல.
0: He's not ordinary man.
1: அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி.
0: Powerful prophet.
1: அவர் ஜெபித்தால் வானத்திலிருந்து மழை வரும்.
0: When he prays the rain will
1: அவர்
0: come.
1: அவர் ஜெபித்தால் மழை நிற்கும்.
0: When he prays it will stop.
1: அவர் ஜெபித்தால் அக்கினி வரும்.
0: When he prays fire will come.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் எலியா தீர்க்கதரிசி.
0: Such a Elijah prophet.
1: அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷன்.
0: Powerful man of God.
1: ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றாரு.
0: He prayed.
1: ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்துல.
0: First Kings and
1: 19. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு தெரியுமா?
0: What did he pray?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன சொல்றாரு?
0: What did he say?
1: ஆண்டவரே எனக்கு நல்ல வரங்களை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லல.
0: He didn't say, Lord, thank you for giving.
1: Hallelujah.
0: Yes.
1: என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு?
0: What did he pray?
1: போதும்.
0: Lord, enough.
1: போதும்.
0: Enough.
1: போதும் ஆண்டவரே.
0: Lord, enough.
1: என்ன எடுத்துக்கங்க.
0: Please take me.
1: நான் கஷ்டப்பட்டது போதும்.
0: Enough struggling.
1: நான் பாடுபட்டது போதும்.
0: Enough suffering.
1: Hallelujah. நான் எவ்வளவு நாள் இப்படி பாடுபடுவேன்?
0: How long I
1: should suffer? எவ்வளவு நாள் போராடுவேன்?
0: How long I have this tribulation?
1: Hallelujah. நான் எவ்வளவு நன்மை செய்றனே?
0: I do a lot of goodness.
1: Hallelujah. எவ்வளவு ஊழியம் செய்தனே?
0: I do a lot of ministries.
1: Hallelujah. ஆனால் இப்பொழுது ஒரு இசபேலனை துரத்தி கொண்டு வருகிறாள்.
0: Isabel is following me.
1: Hallelujah. அந்த இசபேல் ஏன் துரத்தி கொண்டு வருகிறாள்?
0: Why she is following?
1: அந்த எலியா தீர்க்கதரிசி பாகால் என்று சொல்லப்படுகிற விக்கிரக ஆட்களை அவர் வெட்டி போடுகிறார்.
0: Elijah just killed many Baals
1: அந்த விக்கிரகங்களை வணங்குகிற மந்திரவாதிகள்,
0: all the
1: பில்லிசூனியம் பண்ணுகிறவர்கள்,
0: all the witchcraft people
1: தோப்பு விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள்,
0: all the idol worshippers
1: இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தலைவிதான் இந்த இசபேல்.
0: And Isabel.
1: இந்த இசபேல் மூர்க்கமடைந்து விட்டாள்.
0: She got angry like anything.
1: என்னுடைய ஊழியக்காரன், அதாவது பிசாசுடைய ஊழியக்காரன் எல்லாம் வெட்டி போடுற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான்.
0: And there is the prophet.
1: Hallelujah.
0: And killing lots of Baal's prophets.
1: அவனை நாம் அழிக்கணும்.
0: I should destroy.
1: தீர்மானம் எடுத்து
0: she got the determination.
1: எலியாவை கொலை செய்யும்படி வகை தேடுகிறாள்.
0: She is seeking to kill Elijah.
1: வேதம் சொல்லுகிறது,
0: the Bible says,
1: எலியா அந்த இசபேல் இடத்திலிருந்து தப்பி ஓடி வருகிறார்.
0: And Elijah ran away.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஓடி ஓடி ஓடி பல மைல்கள் ஓடி வருகிறார்.
0: He ran away for long distance.
1: சோர்ந்து போனார்.
0: He was
1: இளைப்படைந்து போனார்.
0: He frustrated.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேரா வந்து ஒரு சூறை செடியின் கீழே வந்து பெசாம படுத்துட்டார்.
0: He just lie down under
1: Hallelujah.
0: the
1: இனிமேல் ஓட முடியாது.
0: I can't run anymore.
1: என எடுத்துக்கொள்ளும்.
0: Please take me.
1: அது இனிமேல் முடியாது.
0: Not possible. Enough.
1: போதும்.
0: Enough.
1: ஒரு சுய திருப்தி.
0: Self satisfaction.
1: போதும், நான் நல்லா இது வரைக்கும் வாழ்ந்தது போதும்.
0: It is enough living.
1: என்கிற ஒரு நிலைமை.
0: That kind of condition.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அருமையானவர்களே, என்ன பண்ணிட்டு படுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டு படுக்கிறார், போதும் ஆண்டவரே என் ஆத்மாவை என்ன செய்துங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ணை
0: மூடிட்டார். He just closed his eyes and saying, Lord, take my soul.
1: இனிமேல் நான் கண்ணையே திறக்க மாட்டேன்.
0: I will not open my eyes.
1: அப்படினா யாரோ வந்து தட்டுறாங்க அவரை.
0: Somebody is knocking.
1: எழுந்திரு.
0: Come on, rise up.
1: எழுந்திரு.
0: Rise up.
1: பக்கத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் அருமையான ஆகாரம்.
0: Beautiful food.
1: தண்ணீர்.
0: Water.
1: வைக்கப்பட்டிருக்கிறது.
0: It is kept.
1: சுட சுட வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Hot bread kept.
1: என்ன இது?
0: What is it?
1: நான் சாகணும் தானே கேட்டேன் ஆண்டவரே.
0: Lord, I wanted to die.
1: மறுபடியும் எனக்கு ஆகாரம் வைக்கிறீரே.
0: Why do you keep food?
1: சரி, ஏதோ களைப்பினால தண்ணியை குடி சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டார்.
0: He ate and drank.
1: நல்லா தூங்குறார்.
0: He is sleeping well.
1: நல்லா சாப்பிட்டார்.
0: He ate well.
1: நல்லா தூங்கினார்.
0: He slept.
1: ஆண்டவர் விட்டு மறுபடியும் எழுப்பினார்.
0: Again the Lord woke him.
1: எழுந்திரு.
0: Come on, rise up.
1: Hallelujah. Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: எழுந்திரு.
0: Rise up.
1: என்ன ஆண்டவரே, நான் சாகணும்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன்.
0: I asked for take my
1: இல்ல மகனே.
0: No son.
1: உன் இஷ்டம் கிடையாது.
0: It is not your liking.
1: உயிர் போறதும் உயிர் வரதும் உன் இஷ்டம் கிடையாது.
0: It is not your like.
1: அந்த உயிரை கொடுத்தது நான்.
0: I have given the life.
1: அந்த ஆத்மா என்னுடையது.
0: The soul is mine.
1: உன்னுடைய இஷ்டத்தின்படி நான் விட மாட்டேன்.
0: I will not leave you as you like.
1: உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன்.
0: I have a plan.
1: அது நிறைவேறணும்.
0: It has to be fulfilled.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அது உனக்கு தெரியுமா?
0: Do you know that?
1: அது தெரிஞ்சா நீ என்ன செய்திருக்க மாட்டே? சூரிய செடி கீழே படுத்துட்டு போதும் ஆண்டவரே சொல்ல மாட்டே.
0: If you know that, you will not say
1: enough. நீ அனைவருடைய வாழ்க்கையில தன்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்ங்கிற ஒரு நிச்சயம் கிடையாது.
0: They don't have assurance about God's plan.
1: இந்த ஆண்டவர் என்ன தெரிந்தார் ரட்சித்தார் நிச்சயம் கிடையாது.
0: They don't have assurance how the Lord is saved.
1: Hallelujah. ஒரு ஏனோ தானோ என்கிற ஒரு நிலைமை.
0: Somehow they live.
1: அதனாலதான் அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல.
0: They don't know what to do.
1: என்ன ஜெபம் செய்யறாங்கன்னு தெரியல.
0: They don't know what to pray.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் சொல்றாரு.
0: The Lord says.
1: எழுந்து போஜனம் பண்ணு.
0: Come on, rise up and eat.
1: ஏன் தெரியுமா?
0: Because
1: நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
0: You have to go for a long
1: way. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது யாரு?
0: Who gave this?
1: ஒரு பெரிய தேவதூதர்.
0: Big angel.
1: Hallelujah. தேவதூதன் வந்து இவருக்கு பெரிய காரியத்தை ஏதோ செய்வார்னு பார்த்தா ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு போறாரு.
0: And he is just putting the food.
1: Hallelujah.
0: Without doing great things.
1: எலியா யோசிக்கிறார்.
0: Elijah is thinking.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
0: பெரிய
1: அற்புதங்களை செய்கிறவர்.
0: Great prophet, great miracles he does.
1: Hallelujah. ஆனாலும் ஒரு கேள்விக்குறி.
0: Now there is a question.
1: ஏன் இந்த ஆகாரம்?
0: Why this food?
1: அந்த ஆகாரத்தை புசித்த உடனே
0: after eating that food
1: அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான்.
0: He started walking.
1: 40 நாட்கள்.
0: 40 days.
1: Hallelujah. புசியாமலும் குடியாமலும் போஜனம் பண்ணாமலும் அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான்.
0: Without eating and drinking he was walking and walking.
1: அது சாதாரண ஆகாரம் அல்ல.
0: Not ordinary food.
1: கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம்.
0: Lord's food.
1: அதுக்கு அப்புறம் அவன் சோர்வா இருக்கறன்னு சொல்லவே இல்ல.
0: No frustration after that.
1: ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொல்லல.
0: He said it is enough.
1: இப்போ அவருக்கு என்ன வந்து விட்டது?
0: What did he get?
1: ஒரு பலன் வந்து விட்டது.
0: He got that strength.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நடந்து போறான். 40 நாள் நடக்கிறான்.
0: 40 days he was
1: Hallelujah.
0: He was walking.
1: ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல.
0: Not one day or two days.
1: 40 நாள் எதுமே வழியில சாப்பாடே கிடையாது.
0: No food on the way.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: அதுதான் எலியாவை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம்.
0: That is the way the Lord has selected
1: Hallelujah.
0: Elijah.
1: அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு.
0: The Lord kept a job.
1: Hallelujah. அவன் மூலமா எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்.
0: Through him Elijah has to be
1: anointed. அதற்கு பிறகு அதே எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
0: Elijah has to be taken in the
1: இதெல்லாம் தேவன் அவனுக்காக போட்டு வச்சிருக்கிற திட்டம்.
0: That's a God's plan.
1: சும்மா எடுத்துக்கனா எடுத்துக்க மாட்டாரு.
0: He will not take just like that.
1: அவர் உனக்கு வச்சிருக்கிற வழி அந்த சுழல் காற்றில் நீ போணும்.
0: You have to go through the swirl wind.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு.
0: The Lord keeps
1: ஒரு காலம் வச்சிருக்கிறாரு.
0: He keeps time.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை வைத்திருக்கிறார்.
0: He has some
1: பொறுப்பு
0: position. Responsibility.
1: அந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும்.
0: You have to fulfill the responsibility.
1: ஆமென். போதும் என்று சொல்லாதே.
0: Don't say it is enough.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவ பிள்ளைகளே,
0: dear children of God,
1: அவன் சோர்ந்து போய் அந்த சூரை செடியின் கீழ் படுத்தானா?
0: He frustrated like anything.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைப்படைந்து சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உன்னை நினைத்துக்கொள்.
0: The spiritual life, whenever you get weary, think about it.
1: உன்னை ஆண்டவர் நீ சோர்ந்து போய்விட்டாய் என்று உன்னை தூக்கி குப்பையில போட மாட்டார்.
0: The Lord will never reject you because you were in a weary condition.
1: உன்னை திரும்பவுமாய் உயர்த்துவார்.
0: Again he will lift you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எவ்வளவு பெரிய ஆழ்குழியில போட்டாலும் நீ மேல வருவே.
0: He will come up.
1: Hallelujah.
0: From the deep pit.
1: Amen. நான் ஒரு கழுதையை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன்.
0: I have read about a donkey.
1: ஒரு கழுதையை வளர்த்திருந்த ஒரு ஆள் என்ன செய்தாரா, ரொம்ப நாள் அந்த கழுதையை வச்சிருந்து அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முடியல அவரால்.
0: And he could not feed the donkey for many days.
1: அதை கொலை செய்யவும் முடியல, என்ன கூட வளர்த்தார் இல்லையா.
0: He could not even kill.
1: அதனால அவர் என்ன செய்தாரா, எங்கேயாவது ஒரு குழியில் இதை தள்ளிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குழியில் தள்ளிட்டாராம்.
0: He just put it,
1: யாருக்கு தெரியாமல் அப்படியே சாகட்டும் அப்படின்னு சொல்லி
0: let it die.
1: வந்துட்டார்.
0: He came.
1: அந்த குழியில் அந்த ஊர் மக்கள்லாம் போய் என்ன செய்யணும், குப்பையை கூட்டுவாங்களாம்.
0: And they all put the dust in that pit.
1: குப்பை கொட்டினே இருப்பாங்க.
0: They kept on putting the dust.
1: இந்த கழுது மேல தான் அந்த குப்பை வந்து விழும்.
0: And everything will come upon that donkey.
1: அப்ப அந்த கழுது என்ன செய்யுமா,
0: what the donkey does,
1: அப்படி உதறிட்டு மறுபடியும் மேல வரும்.
0: It will just shake and come up.
1: குப்பை கீழே போவும்,
0: the dust go down,
1: கழுது மேல வரும்.
0: Then it will come.
1: மறுபடியும் குப்பை கொட்டுவாங்க.
0: Again they put the dust.
1: மறுபடியும் கழுது இன்னொரு ஒரு அடி மேல வரும்.
0: Again 1 feet it comes up.
1: மறுபடியும் குப்பையை கொட்டுவாங்க.
0: Again they put.
1: மறுபடியும் உதறிட்டு மேல வரும்.
0: Again it comes up.
1: குப்பையை கொட்ட கொட்ட கழுது என்ன செய்யுது, மேல வந்துனே இருக்குது.
0: When they put the dust and it is coming up, when the fit is filled,
1: கழுதிக்கு தெரியுது நம்ம நிலத்துக்கே வந்துட்டோம்.
0: Now we have come to.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: நேரா எஜமான்கிட்ட போகுது.
0: It went to the master.
1: அவர் பார்க்கறாரு.
0: He saw that.
1: செத்து போயிருப்பேன்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறியே.
0: I thought you died.
1: Hallelujah.
0: Come back.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னால் என்னை சாகடிக்க முடியாது.
0: You cannot kill me.
1: என்னை குழியிலிருந்து ஒருத்தர் உயர்த்தி இருக்கிறார்.
0: From the pit one.
1: Hallelujah.
0: Raise me up.
1: Amen.
0: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: உன்னை குழியில தூக்கி போட்டாலும் சரி,
0: though you put up in
1: the வாழ்க்கை அழிக்க நினைக்கிறவர்களா இருந்தாலும் சரி,
0: though they
1: உனக்கு விரோதமா எழும்புவர்களா இருந்தாலும் சரி,
0: they may come against you,
1: கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
0: The Lord will lift you.
1: Hallelujah.
0: Up. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னுடைய ஆத்மா தொய்ந்து போவதில்லை.
0: Your soul will never
1: become weary. உன்னுடைய ஆத்மா தொய்ந்து போவதில்லை.
0: Your soul will ever become weary.
1: மனமறிவு அடைவதில்லை.
0: And you will not become
1: weary. Hallelujah. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is with you.
1: உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார்.
0: He does battle for you.
1: சோர்ந்து போகாதே தேவனுடைய பிள்ளையே.
0: Don't be depressed.
1: எதனால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்?
0: Why are you frustrated?
1: இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த சோர்வு வருதுன்னு கேட்டீங்களா?
0: Whenever we get frustrated.
1: எப்பெல்லாம் ஒரு கஷ்டம் வருதோ?
0: Whenever we face problems.
1: Hallelujah. நல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு பரவாயில்லன்னு நினைப்போம்.
0: We think everything is over.
1: இன்னொரு கஷ்டம் ஒன்று வரும்.
0: Another thing will come.
1: இன்னொரு கஷ்டம் வரும்.
0: Another problem.
1: One by one வந்துட்டே இருக்கும்.
0: One by one it comes.
1: எவ்வளவு வந்தாலும் சரி.
0: Whatever it may be.
1: எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி.
0: Whatever may be the tribulation.
1: எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி.
0: Whatever may be the trouble.
1: சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவம் அளிக்கிற தேவன்.
0: The Lord Hallelujah. Gives strength whenever you are under weary.
1: கூட இருக்கிறாரு.
0: He is with
1: Hallelujah.
0: You.
1: Hallelujah. நீ என்ன செய்யணும் தெரியுமா?
0: What you suppose?
1: இயேசு கிறிஸ்து புத்தகத்தில் 40 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: 40
1: ஹல்லேலூயா. 31 வசனத்துல
0: 31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். ஹல்லேலூயா.
0: They shall run and not be weary. They shall walk.
1: ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி,
0: they may walk.
1: நீ இளைப்படையவே மாட்டாய்.
0: You will never become weary.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: அதனால அவன் சூப்பர்மேன் நினைச்சிடாதீங்க.
0: Don't think he is a superman.
1: எலியா தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனுஷன் தான்.
0: Elijah was ordinary man.
1: வேறு எலியா தீர்க்கதரிசி குறித்து என்ன சொல்லுது?
0: What the Bible says.
1: யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது,
0: in James,
1: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான்.
0: And
1: உன்ன போல என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான்.
0: You and me is also
1: கஷ்டங்கள் தான், நெருக்கங்கள் தான்,
0: oppression,
1: போராட்டம் தான்,
0: tribulation,
1: ஒரு விதமான பிரச்சனை தான்,
0: problems.
1: ஒருத்தர் உன்னை புகழ்வார்கள், ஒருத்தர் உன்னை இகழ்வார்கள்.
0: One will lift you up,
1: ஒருத்தர் உன்னை நம்புவார்கள், ஒருத்தர் உன்னை பழிப்பார்கள்.
0: One may believe you, another one.
1: பல விதங்களிலே உன் வாழ்க்கை காணப்படலாம்.
0: In different ways your life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன இருந்தாலும் சரி,
0: whatever it may be.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ அதை பார்க்க கூடாது.
0: Don't look at that.
1: அது முடிவு அல்ல.
0: It's not end.
1: நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை அது கஷ்டமான ஒரு பாதையா இருக்கலாம்.
0: இட் மே பி அ டிஃபிகல்ட்
1: வே. ஆனால் அதல்ல உன்னுடைய முடிவு.
0: தட் இஸ் நாட் யுவர் எண்ட்.
1: கர்த்தர் உன்னை எங்க கொண்டு வருகிறார் தெரியுமா?
0: Where the Lord is.
1: மனுஷரை உன் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவார்.
0: They ask. Hallelujah. They make the men to walk. சங்கீதம் 66ல. In Psalm 56.
1: ஆனால் எங்கே கொண்டு வந்து விடுவார்?
0: செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். He'll bring you to the Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: இப்பொழுது இருக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.
0: The sufferings cannot be compared with the future blessings.
1: தெரிந்து கொள் தேவனுடைய பிள்ளையே.
0: You understand this.
1: உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆத்மா தொய்ந்து போகாம இருக்கணும்னா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க.
0: You understand one thing.
1: இந்த கஷ்டம் வந்து இருக்குதே.
0: The problems have come.
1: இந்த பாடு வந்து இருக்குதே.
0: The sufferings have come.
1: இதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்.
0: I rejoice in that.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்?
0: How many can say
1: hallelujah
0: rejoicing?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: ஏன் நம்ம சந்தோஷப்படணும்? 1 பேதுரு 4 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கும் பொழுது,
0: First Peter 4 and 13.
1: கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானபடினால் என்ன செய்ய? சந்தோஷப்படுங்க.
0: Hallelujah. And rejoice because you are the partakers of his sufferings.
1: கர்த்தருடைய பிள்ளைக்கு பாடு வந்துச்சுனா அது உன்னால வந்துச்சோ, நீ செய்த தவறுனால வந்துச்சோ, இல்ல மனுஷர்களால வந்ததோ, சாத்தானால வந்ததோ, எப்படி வந்தாலும் சரி பாடு பாடுதான்.
0: The sufferings may be
1: கஷ்டம் கஷ்டம்.
0: The sufferings may be anyway.
1: ஆனால் அந்த கஷ்டத்துல தேவனுடைய பிள்ளையே நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான்.
0: You do one thing.
1: எதை செய்யணும்?
0: What you supposed to do? ஆண்டவரே, Lord,
1: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
0: I rejoice.
1: ஏன் தெரியுமா?
0: Because
1: நான் இந்த பாடுகள் உம்முடைய பாடுகளுக்கு என்னை பங்காளியாய் மாற்றி விட்டது.
0: And it makes me the partakers of your sufferings.
1: என்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோமோ,
0: Whenever we become the child of God,
1: கிறிஸ்துவின் பங்காளி.
0: We are the partakers of Christ.
1: அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காளி தான்.
0: Partakers of his blessing.
1: சந்தோஷத்துக்கும் பங்காளி தான்.
0: Partakers of his joy.
1: அவருடைய பாடுகளுக்கும் பங்காளி தான்.
0: Partakers for his sufferings. Hallelujah.
1: அதனால நீ சந்தோஷப்படணும்.
0: You have to rejoice.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: Amen.
0: Amen.
1: அது நிமித்தம் நீ என்ன செய்யணும்? முதலாவது சந்தோஷப்படணும். ரெண்டாவது நீ என்ன செய்யணும்? 16வது வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 4 அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அவன் என்ன செய்யணும்? தேவனை உன்ட்ட வந்து சொல்லுவாங்க.
0: They will come and say.
1: என்ன பைபிளை தூக்கின்னு போற, தூக்கின்னு வர, இங்க சர்ச்சுக்கு போற, அங்க ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, உன் நிலைமை இப்படி இருக்குது.
0: You take the Bible, you go or go to church, your condition is like this.
1: சிரிக்கணும்.
0: You have to laugh.
1: துதிக்கணும்.
0: You have to praise.
1: Hallelujah. நான் உனக்கு வெக்கம் இல்லையா?
0: Don't you have shame?
1: எனக்கு வெக்கமே கிடையாது.
0: No shame at all.
1: அவங்க யோசிப்பாங்க.
0: They may think. நான்
1: கஷ்டப்பட்டா இவங்க சந்தோஷப்படுறாங்களே.
0: When they suffer, they rejoice. Hallelujah.
1: ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதினால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்து.
0: You have to glorify God in the midst of sufferings.
1: எത്ര மகிமைப்படுத்து.
0: You glorify God.
1: ஏன் தெரியுமா?
0: Because
1: உனக்கு தெரியாது.
0: You may not be knowing.
1: உனக்கு அது பாடு.
0: It is suffering for you.
1: உனக்கு கஷ்டம்.
0: It is suffering.
1: ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து உங்களுக்கு தெரியும்.
0: After that you know.
1: ஆண்டவர் நல்லதுக்காக தான் இதை ஏற்படுத்தினார்.
0: The Lord made it for goodness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவரிடத்தில் அவரை அன்பு கூறுகிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், Hallelujah. Amen.
0: Amen. Those who love the Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர்களுக்கு சகலமும், சகலமும்,
0: all things
1: எப்படி நடைபெறுமா? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்.
0: For goodness.
1: நன்மைக்காக.
0: All things work together for good. For good.
1: இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளையே.
0: The month of June.
1: உன்னுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல.
0: Not only your soul lives.
1: உன் வாழ்க்கையில நான் நிறைய நன்மையை செய்ய போறேன்.
0: I do goodness.
1: நீ நிறைய நன்மையை காண்பாய்.
0: You will see lot of goodness.
1: இனி தீங்கை நீ காண்பதில்லை.
0: No more evil.
1: இனி நீ தீங்கை காண மாட்டாய்.
0: No more evil.
1: நன்மையை தான் பார்க்க போற.
0: You will see the goodness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப நீ என்ன செய்யணும்?
0: What you supposed to do?
1: இப்பொழுது இருக்கிற பாடுகளை பார்க்காத.
0: Don't look at the sufferings.
1: கர்த்தர் சொல்றார் இல்லையா, நன்மை வரப்போது.
0: The goodness will come.
1: Goodness
0: will come.
1: நன்மை வரப்போது.
0: Goodness will come.
1: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Just praise.
1: நன்மை வரப்போது.
0: Goodness will come.
1: Amen.
0: Amen.
1: அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே?
0: What I supposed to do?
1: கஷ்டத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு என்ன செய்திரு ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா.
0: Commit the keeping of your souls to him.
1: அவருக்கு ஒப்பு கொடுத்துரு.
0: You commit yourself.
1: எதுவா இருந்தாலும் அவருக்கு ஒப்பு கொடு.
0: Whatever it may be, commit.
1: அவர் ஆசீர்வாதமா மாற்றுவார்.
0: They will, the Alleluia. Lord will make it blessing.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து பிரசங்கம் கேட்டுன்னு 5000 அதிகமான மனிதர்கள் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
0: The 5000 people are
1: sitting and listening. சாப்பிடுறதுக்கு வழி இல்ல.
0: 3 days over, no food.
1: அப்போ சீஷங்க வந்து சொல்றாங்க.
0: Disciples came and said,
1: ஆண்டவரே,
0: Lord,
1: போதும் அந்த ஜனங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க ஆண்டவரே.
0: Please send them back.
1: அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீஷர்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு.
0: Disciples got hungry.
1: இவங்களால நம்ம உட்கார் சாப்பிடாம இருக்கிறோம்.
0: And we don't
1: இவங்க போனா நம்மளாவது நல்லா சாப்பிடலாமேனு சொல்லிட்டு
0: go back, we can eat.
1: இவங்களெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க ஆண்டவரே.
0: Lord, you send them back.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இல்லப்பா.
0: No.
1: அவங்க சோர்ந்து போய் விடுவார்கள்.
0: They will be under weary.
1: ஆண்டவருக்கு கவலை அதுதான்.
0: That is the worry.
1: சோர்ந்து போக. என் ஜனங்கள் சோர்ந்து போக கூடாது.
0: My people should not get weary.
1: ஆகாரம் கொடுத்துருங்க.
0: Give food.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகாரம் கொடுங்க.
0: Give food to them.
1: அப்போ என்ன வனாந்தரத்தில் போய் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு.
0: The Lord is saying giving food in the wilderness.
1: உங்கத்தில் என்னப்பா இருக்கு?
0: What do you have?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சொல்லிட்டு ஆண்டவர் உடனே சொல்றாரு.
0: The Lord said immediately.
1: போய் பாருங்கள்.
0: Go and see.
1: உங்கத்தில் என்ன இருக்குது?
0: What do you have?
1: போய் பாரு.
0: Go and see.
1: The சீஷர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா?
0: What the disciples
1: போய் பார்க்கிறதுக்கு சோம்பேறி தான பட்டுக்கிட்டு.
0: They get
1: ஒண்ணுமே இல்லைங்க ஆண்டவரே.
0: Nothing is there.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போய் சொல்றது.
0: Still telling lie.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம நிறைய பேர் அப்படிதான் ஏதாவது ஒரு வேலைய கஷ்டப்பட்டுட்டு சும்மா நான் சொல்றது. நடந்துருச்சுங்க, முடிஞ்சிருச்சு சும்மா சொல்வாங்க.
0: They just Hallelujah. They say it is over.
1: போய் பார்த்தாங்க ஒண்ணுமே நடந்திருக்காது.
0: Nothing would have.
1: அது போல ஆண்டவருக்கு தெரியும்.
0: The Lord knows.
1: அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம்.
0: Let me give food.
1: கொடுத்து என்ன இருக்குது?
0: What do you have?
1: கொண்டு வாங்க.
0: Bring it.
1: அப்படினா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க.
0: They would have said
1: ஆண்டவர் நேத்துல போய் பாரு.
0: Go and see.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பார்த்துட்டு வந்து போய் சொல்ல முடியாது.
0: They cannot tell lie anymore.
1: இந்தாங்க ஆண்டவரே 5 apples 2 meals நீங்க ஒண்ணே சாப்பிடுங்க.
0: 5 loaf of bread.
1: Hallelujah.
0: 2 fish.
1: அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு?
0: What did the Lord do?
1: அத வாங்குனாரு.
0: He got it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஜனங்களை பார்க்கல.
0: He didn't look at the people. He didn't look at the disciples.
1: மனிதர்களை பார்க்கல.
0: He didn't look at anyone.
1: அண்ணாந்து வானத்தை பார்த்தாரு.
0: He lifted and saw the heaven.
1: கையில 5 apples 2 meals
0: 5 bread and 2. Where did he see?
1: சம்பளம் வாங்கின உடனே எங்க பார்க்கணும்?
0: When you get income, where did he see?
1: சொல்லுங்க.
0: போன
1: வாரம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க.
0: Last week one sister came.
1: அவங்க வந்து என்ன ஐயா சபையில நிறைய தேவைன்னு சொன்னீங்களா?
0: You said you have lot of needs.
1: ஆமா, அவங்க ஏழையான ஒரு சகோதரி.
0: Poor lady.
1: எவ்வளவு பணக்காரங்க ஒருத்தர் கூட வந்து இந்த வரைக்கும் என்னையான்னு கேட்கவே இல்லை.
0: The rich man did not ask.
1: இவங்க வந்து கேக்குறாங்க.
0: She was asking.
1: அப்ப நான் சொன்னேன் என்னமா அப்படின்னு.
0: I said what?
1: இல்லையா, எங்க வீடு ஓடெல்லாம் ஒழுகுது.
0: And the water is coming.
1: ஒழுகுது.
0: It is water is entering.
1: ரிப்பேர் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தேன்.
0: I determined to repair.
1: அதுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன்.
0: I have gathered some money for that.
1: ஆண்டவர் சொன்னாரு.
0: Lord said.
1: இத போய் பாஸ்டர் கிட்ட கொடுன்னு சொன்னாரு.
0: Go and give it to the pastor.
1: நான் சொன்னேன் no no no.
0: I said no.
1: முதல்ல போய் வீட்டை சரிபடுத்து.
0: Go and set right your house.
1: No
0: no.
1: அப்போ அவர் சொன்னா எப்படிங்க ஆண்டவர் ஐயா எடுத்துட்டு போறது இத?
0: How can I take it back?
1: ஆண்டவர் கொடுன்னு சொல்லிட்ட பிறகு
0: the Lord said
1: நான் எடுத்து போக முடியாதுங்க.
0: I cannot take it.
1: உண்மையா சொல்றீங்களா? ஆமாங்க.
0: Truly.
1: அப்போ மழை வந்து ஒழுகுனா என்ன பண்ணுவீங்க? அது பரவாயில்லையா?
0: The rain comes, what do you do?
1: அது பரவாயில்ல.
0: It is okay.
1: எங்க வீடு தான ஒழுகுது.
0: My house.
1: கர்த்தருடைய வீடு ஒழுக
0: கூடாதயா?
1: Hallelujah.
0: Not have any rain.
1: எனக்கு கண்ணல தண்ணீர் வந்து.
0: I got tears.
1: ஒரு ஏழை சகோதரி.
0: Poor lady.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஒரு விதவை.
0: The widow.
1: கொடுக்க கூடிய யாருமே வரல.
0: And
1: என்ன
0: சொல்றேன்னா those who want to give they did not come.
1: அந்த சகோதரி பார்த்து சொன்னேன்.
0: I said to the sister
1: கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார்.
0: The Lord will build a house.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ என்ன செய்றே?
2: what are you doing?
3: கர்த்தருக்காக நீ என்ன செய்கிற?
2: What are you doing for the Lord? He is looking for. நீ கர்த்தருடைய
3: கரத்துல கொடுத்துட்டதனால,
2: since you are given unto the Lord's hand,
3: ஓட்டாண்டே போக மாட்டே.
2: You will not become poor.
3: நிச்சயம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
2: Certainly the Lord will bless you.
3: நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார்.
2: Certainly the Lord will bless you.
3: நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார்.
2: Certainly the Lord will bless you.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: இந்த கவர்லாம் வச்சு ஜெபம் பண்ணும்போது,
2: whenever I pray for the covers,
3: எத்தனை தசமபாகம் காணிக்கெல்லாம் இருக்கு,
2: the tithe and offerings,
3: அதை யோசிக்க மாட்டேன்.
2: I won't think that.
3: அந்த காணிக்கைய மாத்திரம்தான் என்னுடைய நினைவுல வந்துட்டே இருக்குது. ஆண்டவரே,
2: I keep thinking
3: about, வெட்கப்பட்டு போக கூடாதப்பா.
2: God, they should not.
3: Hallelujah. அது ஒரு விசேஷித்த காணிக்கை.
2: It's a special.
3: அது ஒருவேளை கொஞ்சமா இருக்கலாம்.
2: It may be small.
3: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
3: நான் என்ன சொல்றேன்?
2: What I'm trying to say,
3: பணம் இல்ல,
2: not the money.
3: உன் வாழ்க்கையே கூட,
2: even in your life,
3: நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பா.
2: You commit your life,
3: உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு.
2: You commit your children.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: ஒரு நாலு பிள்ளையை கொடுத்தா, முதல் பிள்ளை இப்படி ஆகணும், ரெண்டாவது பிள்ளை இப்படி ஆகணும், மூணாவது பிள்ளை அப்படி ஆகணும், எது மக்கோ அது எங்க போனோம்? ஊழியத்துக்கு போட்டோம்.
2: If the child is not having good brain,
3: உருப்படாத பிள்ளையா,
2: go to ministry.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: ஒருத்தர் வந்தாங்க,
2: சம்வன் கே,
3: என் பிள்ளை அடங்கா பிடாரியா இருக்கிறான், ஊரெல்லாம் வம்பு எடுத்துன்னு வரான்.
2: மை சைல்ட் இஸ் நாட் ஒபேயிங்.
3: அல்லேலூயா. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க.
2: ஐ ப்ரே.
3: அப்புறம் கேட்டேன், ஒரு பிள்ளை தான் நான் உனக்குன்னு கேட்டேன்.
2: யூ ஹேவ் ஒன்லி ஒன்.
3: நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஐயா.
2: ஃபோர் சில்ட்ரன்.
3: மூணு பேர் நல்லா இருக்கிறாங்க.
2: த்ரீ ஆர் ஓகே.
3: நான் இவன் தான் அப்படி இருக்கான்.
2: ஹி இஸ் லைக் திஸ்.
3: நல்லா இருக்கிறவங்களை பற்றி கவலை இல்லை.
2: நோ வரி அபவுட் த.
3: நல்லா இருக்கிறாங்கன்னா என்ன?
2: If they are
3: church ku varala,
2: not coming to church,
3: alla sambarikiranga,
2: they are earning well.
3: Hallelujah. Appo yara oppu kudukra,
2: whom you are committing?
3: Nee upayogam illama nee kudukrada aandavar enna seivaru, upayogapaduthuvar.
2: The Lord will use it for the useless.
3: Hallelujah. Arumiyana devudey pillaye,
2: dear children of God,
3: alla gavaninga,
2: listen.
3: Indha uliyathin paadhila naan kandupidithadhu adhaan.
2: In the path of the ministry, I
3: hallelujah
2: found.
3: இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
2: They will come running for the goodness.
3: கோதுமை,
2: திராட்சை, grapes.
3: Hallelujah. இதெல்லாம் உனக்கு கடையிலே கிடைக்குது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா?
2: Are you thinking it is available?
3: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
3: ஆட்டுக்குட்டி,
2: the lamb.
3: Hallelujah. இதெல்லாம் கடையில் போய் வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்களா?
2: Are you thinking it is available in the shop?
3: அங்க அந்த வார்த்தை கவனிங்க.
2: Look at that.
3: கர்த்தர் அருளும் நன்மை. கர்த்தர் அருளும் கோதுமை.
2: Goodness given by God.
3: இந்த கோதுமை,
2: what kind of wheat?
3: ரேஷன் கடையில் வாங்குற கோதுமை இல்ல,
2: not from ration shop.
3: ஃப்ரீயா கிடைக்கிற கோதுமை இல்ல,
2: not free wheat.
3: கர்த்தர் அருளும் கோதுமை,
2: God given wheat.
3: கர்த்தர் அருளும் திராட்சை ரசம்,
2: God given wine.
3: கர்த்தர் அருளும்,
2: God given
3: எண்ணெய்,
2: oil.
3: கர்த்தர் அருளும்,
2: God given
3: ஆட்டுக்குட்டி,
2: lamb.
3: கர்த்தர் அருளும்,
2: God given
3: கன்றுக்குட்டி. Hallelujah.
2: Bull.
3: Amen.
2: Hallelujah.
3: கர்த்தர் நல்லவர்.
2: The Lord is good.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: கர்த்தர் கொடுக்கிற கோதுமை எப்படிப்பட்டதா இருக்கும்?
2: What kind of wheat it?
3: Hallelujah. அது கொழுமையான கோதுமை.
2: It is fat.
3: உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவா.
2: God will satisfy you with the fat.
3: நான் உங்களுக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னா, சும்மா கண்ட ஜோக்கு கண்ட இதெல்லாம் பேசி உலக பிற மாம்ச பேச்செல்லாம் நான் இங்க பேச மாட்டேன்.
2: ஐ வோன்ட் டாக் எனி ஃபிளஷ்.
3: உச்சிதமான கோதுமை,
2: ஒன்லி த
3: உச்சிதமான கோதுமை,
2: ஃப்ரெஷஸ்
3: எனக்கு தெரியும்.
2: வீட்,
3: எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது.
2: ஐ ஹாவ் தட் அஷூரன்ஸ்.
3: இதுவரைக்கும் நான் பிரசங்கித்த எல்லாமே உச்சிதமான கோதுமை தான்.
2: ஆல் த ஃப்ரெஷஸ். ஹalleluya. வீட் ஐ ப்ரீச்.
3: ஆமென்.
2: ஆமென்.
3: இங்கே ஆண்டவர் ஊற்றுகிறதான அந்த திராட்சை ரசம்,
2: த வைன், த லார்ட்.
3: ஹalleluya. அது கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம்.
2: The Lord's anointing.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Amen.
2: Amen.
3: கர்த்தர் கொடுக்கிறதான பரிசுத்தாவி.
2: Holy Spirit given by God.
3: அந்த ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த ஒலிவை எண்ணெய்க்கு சமானம்.
2: It is equal to the olive oil.
3: கன்றுக்குட்டிகளும் ஆட்டுக்குட்டிகளும் போல,
2: like lamb.
3: ஆண்டவர் உனக்கு புதிய ஆத்துமாக்களை கொடுக்கிறார்.
2: The Lord gives a new soul.
3: வளர்ந்த ஆத்துமாக்களை கொடுக்கிறார்.
2: The grown up soul.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Amen.
2: Amen.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: போன வாரம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார்.
2: Last week one preached.
3: அவர் கேட்டார், ஐயா நான் சின்ன பையனா இருக்கும்போது வந்திருக்கிறேன்.
2: I came when I was a small boy.
3: கேட் வரைக்கும் ஜனங்க நிற்குமையா?
2: People used to stand near the gate.
3: கேட் வரைக்கும் அப்படியே நிற்குமே ஜனங்க, எங்க போனாங்க எல்லாம் அப்படின்னு.
2: Where did they go?
3: கேட் வரைக்கும் இருந்தது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் பதறுங்க.
2: and all chaff you have
3: padal la parandu pochi
2: the chaffs are
3: pa manige da inge irukudhu
2: only the
3: hallelujah
2: grains are here
3: neenga solra point correct da ya
2: your whatever you say it is right
3: hallelujah
2: hallelujah
3: padal la engalukku thevai
2: I'd been don't need charge
3: adu phone udana parandu poidum
2: when we blow it will
3: fly kashtam da odidum
2: when the sufferings come it
3: will ulagapraga nanma vanda odidum
2: when the goodness comes it will
3: hallelujah
2: go. Hallelujah
3: oru veer vanda odidum
2: when there is lift there hallelujah. Is they will run
3: அருமையான தேவனுடைய பிள்ளையே
2: dear children of god
3: கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்
2: the lord gives குட்டி such blessings the lord
3: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
2: praise be unto god
3: கர்த்தரளும் நன்மைகள்
2: god's goodness
3: இந்த மாதத்திலே ஜூன் மாதத்திலே
2: the month of june
3: உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
2: in your spiritual life
3: கர்த்தர் உனக்கு பரத்திலிருந்து अनेक நன்மைகளை கொடுக்க போகிறார்
2: the lord will give lot of goodness
3: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
2: how many of you believing
3: அப்ப உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குமா நீர்ப்பாச்சலான தோட்டம் போல் இருக்கும் உன் ஆத்மா இனி தொய்ந்து போவது இல்லவே இல்லை
2: Hallelujah.
3: ஆகவே தேவனுடைய பிள்ளையே
2: dear children of god
3: சோர்ந்து போகாதே
2: don't be weary
3: சோர்ந்து போகாதே
2: don't be weary
3: நற்கிரியைகளை செய்கிறதிலே சோர்ந்து போகாதே
2: don't be weary by doing good works
3: கலாத்தியர்ல வாசிக்கிறோம்
2: in galatians
3: 6 அதிகாரத்திலே
2: 6
3: நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில்
2: If you are not weary, you should not be weary.
3: தளர்ந்து போகாதிருந்தால்
2: If you are not weary,
3: ஏற்ற காலத்தில்
2: right time
3: அறுப்பீர்கள்
2: you will reap.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Amen. இவ்வளவு நாள் பொறுத்த
2: So far you
3: இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக காத்திருந்த
2: You are waiting.
3: இன்னும் பொறுத்திரு
2: Keep waiting.
3: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
2: Those who wait upon the Lord
3: ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை
2: They never be ashamed.
3: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
2: Those who wait upon the Lord
3: வெட்கப்பட்டு போவதில்லை
2: They will not be despised. கர்த்தருக்கு
3: காத்திருக்கிறவர்கள்
2: Those who wait upon the Lord
3: சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள்
2: They will be like Zion.
3: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்
2: Those who wait upon
3: Hallelujah.
2: the Lord Hallelujah.
3: அவர் வல்லமையான சீயோனை போல் இருப்பார்
2: They will be like powerful
3: Thank
2: Zion.
3: Lord. Hallelujah.
2: Thank you, Lord. Hallelujah.
3: நீ கர்த்தருக்கு காத்திரு
2: You wait upon the Lord
3: வெட்கப்பட்டு போவதில்லை
2: Never be ashamed.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: பிரியமான தேவனுடைய பிள்ளையே
2: dear children of god
3: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக
2: through the promise
3: கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம்
2: the lord's blessing
3: amen உன்னுடைய ஆத்மா இனி தொய்ந்து போவதில்லை
2: your soul will not become weary
3: நீ இனிமேல் அழுது கொண்டிருக்க போகிறதில்லை
2: you will not be weeping
3: எப்படி இருக்க போறீங்க தெரியுமா
2: how you will be
3: சொல்லுங்க எப்படி இருப்பீங்க
2: how you would be
3: சொல்லுங்க
2: how you would be
3: கம்பீரமா இருப்பீங்க பிரதர்
2: you will be bold
3: எப்படி போவீங்க
2: how you will be
3: கம்பீரமா போ கம்பீரமா வா
2: you will be bold enough
3: எப்படி இருப்பீங்க
2: how you will be
3: கம்பீரமாக
2: you will be bold
3: hallelujah
2: hallelujah hallelujah
3: ஒரு பெரிய பிரசிடென்ட்
2: big president
3: அவனால கம்பீரமா நடக்க முடியலங்க
2: he could not walk properly
3: அப்படியே இப்படி இப்படி பார்த்தான் அவரே இப்படி பாக்குறாரே
2: he looks down like this
3: hallelujah
2: hallelujah
3: ஏன் அவர் அப்படி இப்படி பாக்குறாருன்னு பார்த்தா
2: why he looks like this
3: யாம சுடுவானோ
2: anybody will
3: எங்க புல்லட் வருமோ
2: any bullet will come
3: பயம்
2: fear
3: ஆனால் நமக்கு அந்த பயம் கிடையாது
2: ஏனென்றால் no fear at all
3: நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார்
2: the lord is around us
3: நம்ம கர்த்தர் காக்கிறார்
2: the lord is protecting
3: ஆகவே நீ பயப்பட தேவையில்லை
2: be not fear
3: நீ கம்பீரமாய் நடப்பாய்
2: be bold
3: hallelujah
2: hallelujah
3: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்
2: the lord is with you
3: எல்லாரும் எழுந்து நிற்போமா
2: shall we all rise
3: இந்த அருமையான காலவேளையில் अनेक காரியங்கள் உண்டு
2: there are many things
3: ஆனால் முக்கியமான காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்
2: the important things I have told
3: இளைப்படைந்தவனுக்கு
2: those who are weary
3: சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி
2: the right kind of
3: இந்த அதிகாலை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார்
2: in the morning
3: இளைப்படைந்தவனுக்கு
2: those who are weary
3: சமயத்துக்கேற்ற வார்த்தையை
2: the right word
3: சொல்லும்படி தான் இந்த அதிகாலை ஆராதனை
2: the early morning
3: இந்த அதிகாலை ஆராதனையில கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது
2: the lord's promises are being கர்த்தர் உன்னை
3: ஆசீர்வதிக்கும்படியாக
2: now to bless you
3: உன் சத்துவத்தை பெருக பண்ணிக் கொண்டிருக்கிறபடியால
2: increase your
3: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா
2: let us all praise god
3: hallelujah
2: hallelujah
3: hallelujah
2: hallelujah
3: நீ சோர்ந்து போகாதே
2: don't be weary
3: சோர்ந்து போகாதே
2: don't be weary
3: உன் வாழ்க்கையில வந்திருக்கிற சில கஷ்டங்கள்
2: the problems
3: ஒருவேளை அது எதுவா இருந்தாலும் சரி
2: whatever it may be
3: நீ தெரிந்து கொள்
2: you understand
3: கர்த்தர் அனுமதிக்காமலும் வாழ்க்கையில எதுமே வராது
2: without god's permission nothing will happen
3: எது வந்தாலும்
2: whatever it may be
3: ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்னு கேக்குறீங்களா
2: why did the lord permit
3: அது அவருடைய சிட்சை
2: that is the chastisement
3: அது சிட்சிக்கிறார்
2: he chastises
3: பிரயோஜனத்துக்காக உன்னை சிட்சிக்கிறார்
2: for your benefit
3: ஆகவே நீ சொல்லு
2: say
3: hallelujah
2: hallelujah
3: கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது
2: and the lord chastises you
3: சோர்ந்து போகாதே
2: don't be weary
3: சோர்ந்து போகாதே
2: don't be frustrated
3: சோர்ந்து போகாதே
2: don't be frustrated
3: தளர்ந்த கைகளை ஸ்திரப்படுத்து
2: you strengthen your hand
3: தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்து
2: strengthen your knee
3: சோர்ந்து போகாதே
2: don't be weary
3: கர்த்தர் சொல்லுகிறார்
2: the lord is saying
3: hallelujah
2: hallelujah
1: நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை.
2: We will not be weary.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே,
2: dear children of God,
1: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
2: The Lord's word.
1: Amen.
2: Says, Hallelujah.
1: எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது,
2: in Hebrews.
1: Hallelujah. நீ இப்படிப்பட்டதான பாதையில கடந்து போகும் பொழுது, Hallelujah.
2: When you go through these paths,
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்.
2: You look unto the Lord Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவரை நோக்கி பார்க்கும் பொழுது,
2: when you look unto the Lord,
1: நாம் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவரை குறித்து?
2: What we read,
1: எபிரேயர் நிருபத்தில்,
2: Hebrews.
1: Amen. 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
2: 12th chapter.
1: நீங்கள் பல விதங்களிலே சோதிக்கப்படும் பொழுது,
2: when you are tested.
1: Hallelujah. பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
2: You think about all the sufferings of the Lord.
1: அவருக்கே பச்சை மரத்துக்கே இவைகளை செய்வார்களானால்,
2: they do it for the greenish tree.
1: பட்ட மரத்துக்கு வேற என்ன செய்ய மாட்டார்கள்?
2: Why not for the dry land?
1: Hallelujah.
2: Dry tree.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: என் ஆண்டவராகிய கர்த்தர்,
2: the Lord God.
1: Oh, hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: நீ விடாய்த்து போவதில்லை.
2: You will not be weary.
1: சோர்ந்து போவதில்லை.
2: You will not be frustrated.
1: நீ சோர்ந்து போகிற நேரத்தில்,
2: at the time of frustration,
1: இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நோக்கி பார்.
2: Just look unto the Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்.
2: The Lord is with you.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த சோதனையின் மத்தியிலே,
2: in the midst of suffering,
1: சோர்வுகளின் மத்தியிலே,
2: in the midst of depression,
1: இளைப்படைந்து போகிற நேரத்திலே,
2: at the time of frustration,
1: உன்னை மறுபடியும் பலப்படுத்தி,
2: again he,
1: உன்னை ஸ்திரப்படுத்தி,
2: he strengthens,
1: உன்னை திடப்படுத்தி,
2: he,
1: உன்னை நிலைநிறுத்த,
2: he will make you
1: stand. என் தேவன் வல்லவர், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி,
2: மகிமைப்படுத்தி. Powerful.
1: சோத்ரி. Hallelujah.
2: Thank you, Lord.
1: மறுபடியும் எழும்ப வேண்டும். அடி
2: beat your wings.
1: மறுபடியும் எழும்பு.
2: Rise up.
1: கர்த்தருக்காக எழும்பு.
2: Rise up.
1: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
2: God has chosen you.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உன்னை இந்த உலகத்துக்கு எந்த ஒரு காரியம் அழித்து வைக்க முடியாது.
2: And nothing can hold
1: எந்த
2: you.
1: எந்த காரியம் உன்னை கட்டி வைக்க முடியாது.
2: Nothing can hold you.
1: கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு,
2: keep the Lord firmly.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உன் சட்டைகளை அடித்துக்கொண்டு,
2: beat your wings.
1: எழும்பு என்று கர்த்தர்
2: சொல்கிறார். Rise up, the Lord says.
1: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க?
2: How many of you ready?
1: நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
2: I'm going to pray for you.
1: இந்த வாக்குத்தத்தத்தின்படி,
2: according to this promise,
1: இந்த மாதம் ஜூன் மாதம்,
2: the month of June,
1: ஆத்மா வாழ்கிற மாதம்,
2: your soul will live,
1: ஜூன் மாதம்,
2: the month of June,
1: ஆத்மா
2: your soul
1: கொழுத்ததாகிற ஒரு மாதம்,
2: it will have fatness,
1: இந்த ஜூன் மாதம்,
2: the month of June,
1: ஆத்மா வல்லமையான உறுதியான சத்துவமுள்ள ஒரு ஆத்மாவாய் மாறுகிற ஒரு மாதம்,
2: your soul will become strong,
1: உள்ளான மனுஷனிலே,
2: inner man,
1: வல்லமையாய் பலப்படுகிற ஒரு மாதம்,
2: you will be strengthened,
1: பலத்தின் மேல் பலன் அடைவாய்,
2: you get strength of
1: சியோனிலே காணப்படுவாய்,
2: you will be in Zion.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி.
2: Let us all praise God. Praise God.
1: ஸ்தோத்திரி.
2: Praise God.
1: Hallelujah.
2: Praise God.
1: Hallelujah.
2: Hallelujah.
4: நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போகிறேன் அதை போகிறேன்னு சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.

கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை பாடுவேன். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலனாய் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணிகள், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தியிருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறார்.

கூட கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதனே.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.

காக்கிறவர், இரவென்று பகலென்று பாராமல் நம்மை காக்கிறவர். ஒருபோதும் அவர் நம்மை வழி நடத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! செற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆகவே உயிருள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். செற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய நாவிலே அவரை பாடும் பாடல்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அல்லவா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!

0: அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்து விதமாய் ஆசீர்வதித்து நன்மையினால கர்த்தர் உங்களை நிரப்புவார்.
1: ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள்.
2: வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த சில நிகழ்ச்சிகளிலே நாம் ஜெபத்தை குறித்தே மீண்டும் மீண்டும் சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலும் ஜெபமானது எவ்விதம் ஒருவனுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எவ்விதம் சிலரது வாழ்வை அசைக்கிறது என்றும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமையை அனுபவமாக பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எவ்விதம் நீங்கள் அவருடைய வாழ்வில் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை கவனித்து கேளுங்கள். மேலும் ஜெப வல்லமை எவ்விதம் உங்கள் சொந்த வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
1: என் அன்பான நேயர்களே, உங்களை சந்திப்பதை ஒரு மேலான பாக்கியமாக எண்ணுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒருவருடைய வாழ்விலே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வல்லமையான செயல் அந்த நபருக்காக நீங்கள் செய்யும் ஜெபமாகும். நீங்கள் சொல்வது சரிதான் சகோதரனே, ஆனால் அவரது வாழ்வில் மாற்றம் ஏற்பட எப்படி ஜெபிப்பது என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆகவே ஒருவர் வாழ்விலே நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபத்தின் மாதிரியை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதே சமயம் ஒரு உண்மையையும் கூற விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும்படி தேவன் ஒருவருடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் ஜெபிக்கும்போது நடைபெறுவது என்ன தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆகவே இந்த ஜெபத்தை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் ஒரு சிறந்த மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களிடம் வேத புத்தகம் இருக்கும் என்றால் கொலோசியர் 1 திருப்பிக் கொள்ளுங்கள். இதில் 9-12 வரை வாசிக்கப் போகிறேன். இதில் காணப்படும் ஜெபத்தை பவுல் கொலோசிய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக ஜெபித்தார். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜெபித்தார். ஆம், இந்த வல்லமையான ஜெபத்தை எப்பேற்பட்ட மனிதர்களுக்காக ஜெபித்தாலும் நிச்சயம் அவர்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஏறெடுக்கும் இந்த ஜெபமானது உங்கள் சொந்த வாழ்விலே முதலாவது கிரியை செய்யாதவரை மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமாக இருக்க முடியவே முடியாது. கொலோசியர் 9-12 வரை உள்ள ஜெபத்தை நான் ஆராய்ந்து காட்ட விரும்புகிறேன். அந்த ஜெபம் எவ்விதம் மற்றவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியையிலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உடையவர்களாக்கின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜபத்தை நீங்கள் வாசித்ததும் இந்த ஜபத்தை எல்லாம் எவ்விதம் என்னால் செய்ய முடியும், இதிலுள்ள வார்த்தைகளை என்னால் ஞாபகப்படுத்தியும் பார்க்க முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் என் அன்பு நண்பனே, இந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்தே ஆக வேண்டும் என நான் சொல்லவில்லை. உங்களுக்காகத்தான் தேவன் இதை எழுதி வைத்துள்ளார். நீங்கள் கருத்தோடு ஜெப சிந்தையோடு இந்த வார்த்தைகளை வாசித்தால் நிச்சயம் தேவன் பதில் அளிப்பார். இந்த ஜெபத்தை முதலாவது உங்களுக்காக ஏறெடுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் யாரை குறித்து அக்கறை கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவனிடம் மன்றாடி அதை தேவன் செய்து முடிப்பதை கவனித்து பார்ப்பதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஏற்கனவே நீங்கள் செய்த ஜபத்திற்கு தேவன் அளித்த பதில்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பதே அடுத்தபடியாக நீங்கள் செய்யும் ஜபத்திற்கு ஊக்கம் கொடுப்பதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து நீங்கள் பிறருக்காகவும் ஜபிக்கலாம். நாம் வாசிக்க கேட்ட ஜபத்தை கண்டு இது நன்றாகத்தான் இருக்கிறது, இது எனக்கு தெரிந்த அந்த நபருக்காக ஜபிப்பேன் என்று மட்டும் சொல்லாமல் முதலாவது இந்த ஜபத்தை உங்களுக்காக செய்யுங்கள். இந்த ஜபத்திலே 7 முக்கிய அம்சங்களை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை கேட்கிறேன். முதலாவது குறிப்பு 9 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நாம் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நாம் ஜபிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இங்கே பவுல் ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து பேசுகிறாரே தவிர உலக ஞானத்தை குறித்து பேசவில்லை. எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும், தேவ எண்ணப்படி புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் எவ்விதம் செயல்படுவார் என்பதை நிதானித்து அறியக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. ஆனபடியாலே உலக ஞானத்தை பகுத்தறிய வேண்டிய சிந்தை நம்மிடம் இருக்க வேண்டும். நம் ஞானம் சொல்வது என்ன, தேவ ஞானம் சொல்வது என்ன என்பதை விளக்கமாக அறிந்திருக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு பெற்றோராக இருப்பீர்கள் என்றால், தேவனே, என் மகனுடைய மகளுடைய வாழ்விலே உம் சித்தம் என்ன என்பதை காண்பித்தருளும் என்று உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும். அவ்விதம் நீங்கள் ஜபிக்கும்போது தேவன் நிச்சயமாகவே மிகவும் தெளிவான முறையில் உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வை எந்த பாதையில் முதலீடு செய்யலாம் என்பதை தேவனே தெளிவுபடுத்தி காண்பிப்பார். அவ்விதம் அவர் செய்யும்போது அவர்களுடைய வாழ்விலே எந்தெந்த பகுதிகள் சரி செய்யப்பட வேண்டுமோ அதை அவர் சரி செய்வார். அப்பொழுது அவர்கள் பாவ அறிக்கையுடனும் மனம் திரும்புதலுடனும் தேவனிடத்திற்கு வருவார்கள். தேவன் அவர்களது எண்ணத்தை சுத்தப்படுத்தி அவர்களுடைய குற்ற உணர்வை நீக்குவார். அப்பொழுது தம்முடைய சித்தத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கான ஆழ்ந்த வாஞ்சையை தேவன் அவர்களது வாழ்விலே வளரச் செய்வார். சார்லஸ் ஸ்டான்லி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, நான் சிறுவயதாக இருக்கும்போது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஜபத்தை ஒருவரும் எனக்கு சொல்லித் தரவில்லை. நானாகவே தேவனே, என் வாழ்க்கைக்கான உன் சித்தம்தான் என்ன என்று ஜபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே, தேவனே, என் பிள்ளைகளின் வாழ்விலே உன் சித்தம் என்ன என்பதை காண்பியும் என்று ஜபித்தேன். மேலும் என் குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்த முதல் ஜபம், தேவனே, என் வாழ்வில் உன் சித்தம் என்ன என்பதை எனக்கு காண்பியும் என்று ஜபிக்கும்படி கற்றுக் கொடுத்தேன். அந்த வரிகளின் பொருள் என்ன என்பதை அவர்கள் அறியும் முன்னே அந்த ஜபத்தை கூறும்படி செய்தேன் என்று கூறுகிறார். ஆகவே நம் வாழ்விலே நாம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்விலே தேவன் செய்ய விரும்புவது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக ஜபிக்க வேண்டும். இதுவே நாம் விண்ணப்பிக்க வேண்டிய முதல் காரியம். இரண்டாவதாக, நாமும் நாம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களும் தேவனுக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கும்படி 10 வசனத்தின் பின்பகுதி கூறுகிறது. வேதாகமானது கிறிஸ்தவ நடக்கையை குறித்து பேசும்போது நம் வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறது. நம் வாழ்க்கை முறை, நம் நடத்தை, நம் செயல்பாடுகள் யாவும் நாம் யார் என்பதை விளக்கமாக சொல்லிவிடும். 10 வசனத்திலே அவருக்கு பாத்திரராய் என்ற சொற்றொடரை பவுல் உபயோகித்துள்ளார் அல்லவா. அதன் மூலம் நமக்கு தரப்படும் சத்தியம் என்னவென்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு பிற்பாடு அதை உங்கள் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார் என கூறுகிறது. நம் வாழ்க்கையை எவ்விதம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் இருந்த குணாதிசயங்கள், நற்பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா? நம் வாழ்வின் மூலம் நாம் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை விட்டுச் செல்கிறோமா என்பதைத்தான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் செய்ய வேண்டிய விண்ணப்பமானது 10 வசனம் இறுதி வாக்கியத்திலே காணப்படுகிறது. இங்கே கர்த்தருக்கு பாத்திரராக மட்டுமல்ல அவருக்கு பிரியமுண்டாக்கவும் நடந்து கொள்ள வேண்டும் என வசனம் கூறுகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழுதல் என்பது அடிமைத்தனத்திற்கு வாழும் வாழ்க்கை அல்ல. நீங்கள் தேவ சித்தத்தை குறித்த ஞானத்தால் நிரப்பப்படும் போது தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான சித்தத்தை வெளிக்காட்டுவார். அதுவே உங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கும். அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே நம் இருதயத்தின் வாஞ்சையாகவும் இருக்கும். நன்கு கவனியுங்கள், நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விருப்பம் கொள்வது முக்கியமல்ல, மாறாக செயலிலே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சாதகமான சூழ்நிலையிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போதும், மற்றவர்களுடைய நிர்பந்தத்திற்கு உட்படும் போதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே மிக அஸ்திபாரமான ஒரு செயலாகும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தாகமும் ஏக்கமும் உங்களிடம் இருக்கிறதா? நாம் சோதனைக்கு உட்படும் போது எது தேவனுக்கு பிரியமானது என்பதை கண்டறிந்து அதையே பின்தொடர வேண்டுமே தவிர நம் சரீர விருப்பத்திற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது. ஒரு சில செயலுக்கு உலகம் ஆமோதிக்கலாம், ஆனால் தேவன் அதற்கு இணக்கம் தெரிவித்தாரா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை. ஏதோ சில காரியங்களுக்கு மட்டும் கீழ்ப்படிவேன், எல்லா விஷயங்களிலும் அவருக்கு கீழ்ப்படிய என்னால் முடியாது என்று சொல்கிறீர்களோ? அன்பானவர்களே, நாம் மரணத்திற்கு பயப்படுவதன் நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நேசிப்பதினால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவதாக, நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுல் 10 வசனத்தின் முன்பகுதியிலே சொல்லியிருக்கிறார். சகலவித நற்கிரியைகளின் கனியை தர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும்படி பவுல் நம்மை இங்கே கேட்டுக் கொண்டுள்ளார். நம்முடைய ஒவ்வொரு செயலும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அதாவது நம் செயல்பாடு, ஈடுபாடு, நாம் செய்யும் சேவை, நம்மையே கொடுத்து செய்யும் பணி போன்றவற்றின் மூலம் வெளிப்படும் கனியானது, பலனானது மிகுந்த பயனுள்ளதாக மாற வேண்டும். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற உங்களுக்கு தெரிந்த மனிதர்களை சற்று யோசித்து பாருங்கள். அவர்களில் எத்தனை பேர் நீங்கள் பின்பற்றி செல்வதற்கான மாதிரியை பின்வைத்து சென்றிருக்கிறார்கள்? அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பாடு கொஞ்ச காலத்திற்கு மட்டுமே ஞாபகப்படுத்தி பார்க்கப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் வாழ்க்கை நித்தியத்திற்கான காரியங்களை சார்ந்ததாக இராமல் உலக பொருட்களை சார்ந்ததாக இருந்தது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எதை பின்வைத்து செல்லப் போகிறோம்? எதினால் நாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம்? நித்தியத்திற்கான செயல்களை சார்ந்த கிரியைகள் இப்பொழுது நம்மிடம் காணப்படவில்லை என்றால் நம் வாழ்க்கை காற்றோடு காற்றாக மறைந்து போகும் புகைக்கு சமமாக இருக்கும். நீங்கள் இரட்சிப்பு அடைந்த காலம் தொடங்கி இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கை முறை யாரையாவது நித்தியமான பாதைக்கு வழிநடத்தியிருக்கிறதா? கனி கொடுக்கும் தன்மை உங்கள் வாழ்வில் இருக்கிறதா? நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பதன் நிமித்தமாக அந்த இடத்திலே உள்ள மக்கள் மத்தியில் மாற்றம் நிலவ வேண்டும். அதுவே கனியுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரம். தேவனுக்கு பாத்திரராக நடந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பிரியப்படுத்தும் போதுதான் நம் செயல்கள் யாவும் கனி கொடுக்கும் செயல்களாக அமையும். ஐந்தாவதாக, நாம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என பவுல் 10 வசனத்தின் 2 பகுதியில் கூறியுள்ளார். இங்கே பவுல் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள், விருத்தி அடையுங்கள் என்று கூறுகிறார். பரலோக தேவன் நாம் எதை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார் என எண்ணுகிறீர்கள்? தாவரங்களை குறித்தும், பருவ காலங்களை குறித்தும், பறவைகளை குறித்தும், பறந்து விரிந்திருக்கும் கடலை குறித்தும், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை குறித்தும், மருத்துவம், வரலாறு, இலக்கியம், கணிதம் போன்றவற்றை குறித்துமா நாம் அதிகமாக அறிய வேண்டும் என தேவன் விரும்புகிறார்? நாம் ஈடுபடும் தொழிலை குறித்து தெளிவான திட்டவட்டமான விளக்கங்களை நாம் அறிய வேண்டும் என தேவன் விரும்புகிறார்? இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதனினும் மேலாக நாம் தேவன் யார் என்பதையும் ஒரு நபரின் வாழ்வில் அவர் எவ்விதம் செயலாற்றுகிறார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். பரிதாபத்திற்கு மேல் பரிதாபமான செயல் என்னவென்றால், 50, 60 மற்றும் 80 ஆண்டுகள் உலகத்தில் வாழும் அநேகர் தேவனை கொஞ்சம் கூட அறியாதவர்களாகத்தான் தங்கள் வாழ்க்கையை முடிக்கின்றனர். தேவனின் இரட்சிப்பை தெரியாதவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எதை அறிவதற்கு பசிதாகத்தோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் செய்தித்தாள் வாசிக்கும் நேரத்தையும், தொலைக்காட்சியில் தொடர்கதைகளை பார்க்கும் நேரத்தையும், நீங்கள் வேத வாசிக்கும் நேரத்துடனும், ரேடியோவில் தேவ செய்திகளை கேட்கும் நேரத்துடனும் சற்று ஒப்பிட்டு பாருங்கள். தேவன் எந்த உண்மைகளின் அடிப்படையில் செயலாற்றுகிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? மனிதனுடைய இருதயத்தில் அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை அதிகமாக அறியும் போது அவரது வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் விசேஷித்த நபராக மாறுவீர்கள். உங்களை சந்திப்பவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல் மதிப்பு பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய பணிக்கு அதிகம் உற்சாகம் உடையவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் வாழும் ஊரில் நீங்கள் உயர்வாக கருதப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கும் போது நிகழும் சம்பவங்கள் உங்களை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்தாது. இந்த உண்மைகள் யாவும் வேதாகமத்தில் இருக்கிறது. இவ்விதமாகவே தேவன் செயலாற்றுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வழிகளை அதிகமாக அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பாருங்கள். ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் தந்திருக்க, அவரை கொஞ்சமாக அறிந்து கொண்டதில் திருப்தியுடன் இருக்கிறோமோ? அது நல்லதல்ல. நம்முடைய வாழ்விலே தேவனை அறிகிற அறிவிலே தொடர்ந்து வளரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆறாவதாக நாம் ஜெபிக்க வேண்டிய குறிப்பை குறித்து சற்று சிந்திப்போம். கொலோசியர் 1:11 சற்று பாருங்கள். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தும்படி ஜெபிக்க வேண்டும் என பவுல் இங்கே கூறுகிறார். இந்த வாக்கியத்திலே வல்லமை என்ற பதம் இரண்டு இடங்களில் வருகிறதை நாம் காணலாம். முதல் வரும் வல்லமை என்ற வார்த்தைக்கு கரட்டாஸ் என்ற கிரேக்க சொல்லும், இரண்டாவது இடம்பெறும் வல்லமை என்ற வார்த்தைக்கு டுனாமிஸ் என்ற கிரேக்க சொல்லும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. டுனாமிஸ் என்ற பதம் எப்பொழுதுமே மனித வல்லமையுடன் தொடர்புபடுத்தி பேசப்படாமல் தேவ வல்லமையை மட்டும் தொடர்புபடுத்தி பேசப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இங்கே எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனே, நான் உமது சக்தியின்படியும் பலத்தின்படியும் நடந்து என் சொந்த வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் அல்ல, உமது வல்லமையுடைய மகத்துவத்தினாலே உமக்கு சேவை செய்ய எனக்கு அருள் புரியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை உங்கள் பிள்ளைகளுக்காகவும் துன்பத்திலும் பரீட்சையிலும் சிக்குண்டு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஞானத்தை அப்படிப்பட்ட மக்களுக்கு தர வேண்டும் என்று விண்ணப்பித்தல் மிகவும் அவசியம். சிலர், தேவனே, உமக்கு சித்தமானால் என்னை பலப்படுத்தும், உமது வல்லமே எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதுண்டு. அவ்விதம் ஜெபிக்கக்கூடாது. நமக்கு பலனை தருவது தேவனுடைய சித்தம்தானே? அப்படி இருக்க, தேவனே, உம் சித்தமானால் என்ற சந்தேகம் நிறைந்த ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு தமது வல்லமையை அருள்வது தேவ சித்தமாகவே இருக்கிறது. சந்தேகம் நிறைந்த வார்த்தைகளே ஜெபங்களில் நாம் பலவீனப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாமும் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் பலப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாக இராதிருந்தால் இந்த ஜெபக்குறிப்பை பவுல் எழுதியே இருக்க மாட்டாரே. நம்மை பலப்படுத்தும்படி தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவதல்ல, மாறாக நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபிக்கும்போது நமது சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் பலனை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வில் நாம் பலன் அடையும் போது மற்றவர்கள் வாழ்விலே ஒரு விளைவையும் ஏற்படுத்துகிறோம். நம்மால் இயன்ற மற்றும் மிக சிறப்பாக நாம் வாழும்படி தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைக்கவில்லை, மாறாக அவரே நம்முடன் வாழும்படி வந்தார். ஆனபடியால் நாம் ஒருவருடைய வாழ்விலே தேவ வல்லமைக்காக ஜெபிக்கும் போது அந்த வல்லமையை தேவன் ஒரு புதிய ஈவாக தராமல் ஏற்கனவே நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த நபரின் வாழ்வில் வல்லமையை அருள் செய்கிறார். சிலர், என்னால் மட்டும் முடியுமானால் நான் தேவனுக்கு பணி செய்து எல்லா செயல்களிலும் நல்ல கனியை கொடுப்பேன் என்று சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் என் அன்பு நண்பனே, கவனியுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமே எல்லா பலத்திற்கும் வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவே அவர் உங்களுக்கு உதவ ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் பலனால் மாத்திரமே நீங்கள் செய்ய முடியும். தேவன் என்னிடம் எதிர்பார்க்கும் காரியத்தை எப்படி என் சொந்த பலனால் செய்வேன் என்று நீங்கள் கவலை கொள்ளாமல் அவரின் பலத்தை சார்ந்திருங்கள். இனிமேல் நீங்கள் தேவனே உமக்கு சித்தமானால் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டாம். காரணம், அவரே நமக்குள் வந்து வாசம் பண்ணி அவரை சேவிப்பதற்கு பலனை தருகிறார். அவரை நம்பி சார்ந்திருப்பதால் தேவ வல்லமை உங்கள் வாழ்வில் இடம் பெறுவதை நீங்கள் உணரலாம். 7வது அம்சமாக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுல் 12வது கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றியதற்கு பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றி வழிகளை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். தேவனுடைய கிருபை நம்மீது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனாலே தேவன் நம்மை ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையே செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 13 வசனத்தில் காணப்படுவது போல இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். அதற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டு நம் அனைத்து பாவத்திலிருந்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். நாம் சிந்தித்த இந்த ஜபத்தை சற்று யோசித்து பார்ப்போமா? யாராவது ஒருவர் உங்கள் பெயரை சொல்லி, தேவனே, இந்த நபரை உம்முடைய எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்மை அறிகிற அறிவினாலும் நிரப்பும், தான் அறிக்கை செய்கிற கிறிஸ்துவுக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள போதியும், எல்லாவற்றிலும் உம்மை பிரியப்படுத்துகிற வாஞ்சையை இவருடைய இருதயத்தில் ஏற்படுத்தும், அதன் மூலம் இவர் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நற்கனிகளை தரட்டும், மேலும் உம்முடைய வழிகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு தேவையான புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் தந்தருளும், உமது வல்லமையாலும் மகத்துவத்தாலும் நிரப்பி எல்லாவித கஷ்டமான நிலையில் எழும் பரீட்சைகளை தாங்கிக் கொள்ள பொறுமையை தாரும். இவர் உம்முடைய மகத்துவமான செயலுக்கு நன்றி அறிதல் உள்ளவராகவும் கிருபையிலான உம்முடைய சுதந்திரத்தில் பங்கு பெறவும் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்திற்கு வரவும் தன் வாழ்வின் பாவங்கள் மன்னிக்கப்படவும் கிருபை செய்தருளும் என்று ஜெபித்தால் தேவன் இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். இது ஒரு வல்லமை மிக்க ஜெபமாகும். 1 யோவான் 5:14-15 வசனத்தில் வேதம் கூறும் உண்மைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் எதையாயிலும் அவரது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் உரைக்கப்பட்ட தைரியத்தோடு இந்த நாள் நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்த ஜபத்தை ஏறெடுப்போம் என்றால் நாம் மாற்றம் பெற்றவர்களாக காணப்படுவோம். இந்த ஜபத்தை தொடர்ந்து உண்மையோடு ஒருவருக்காக ஜபித்து பாருங்களேன். அவரது வாழ்க்கை பழைய நிலையிலே இருந்துவிடாது. இந்த ஜபத்தை நீங்கள் யாருக்காக செய்தாலும் கர்த்தர் அதை கேட்பார். ஆனால் மீண்டும் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த ஜபத்தின் மூலம் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு செயல்பாடு ஏற்படாத வரையில் நீங்கள் இந்த ஜபத்தை மற்றவர்களுக்காக ஏறெடுக்க முடியாது.
2: அன்பானவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வதே தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கும் ஒரு பெரிய சிலாக்கியமாகும். எவ்விதம் ஜெபமானது உங்கள் வாழ்விலும் நீங்கள் அன்பு செலுத்துவோரின் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை கொலசேயர் 1:10 மூலம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டீர்கள். ஆம், தேவன் தமது பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஆகவே உங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு முன் கொண்டு வாருங்கள். சிறப்பான நன்மைகளை உங்கள் வாழ்விலே அவர் செய்வார் என்று நம்புங்கள். சங்கீதம் 37:3-9 வசனங்கள் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
3: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க
4: 0 ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க, ஆண்டவரே எந்த காலத்தில்

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேலை இல்லை ஒரு அர்ப்பணத்தோட சொல்ல போறீங்க ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிப்போம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்போம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்போம் ஆண்டவரே. ஒரே விஷயம் கூட சந்தர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பாருங்கள், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமே, 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளோ ஆச்சரியமாக கர்த்தர் நடத்தினார் தெரியுமா, எவ்வளோ அதிசயமாக கர்த்தர் நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதுவில்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

நமக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்களை மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவர், அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவர். ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாம். மை மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல் உணர்ந்து சேர்ந்து கைகளை

எபெனேசரே, இம்மட்டும் தாங்கிக் கொண்ட ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில், நன்மை வருமா என்று எதிர்பார்க்கிறாத இடங்களில் என் தேவ அற்புதங்களை செய்தீரே. ஓ வாய்க்காலை நிரப்பினீரே, கடக்கப்படுகிறே, அவிந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை இது

நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கலாய் தடங்கள் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய நடத்துவதற்கு இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாடப்போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இன்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளவு மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், உன் வியாதி, உன் வியாபாரம், உன் வேதனை அவர் அறிகிறார். அவருக்கு தெரியும். சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்லவராமே சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும். பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமே. எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம், நம் சுகவாழ்வு துளிர்க்கும். இந்த 2000

தேவ பிரசுரத்தை நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில தந்து தருகிறவராய், இந்த நாட்களில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற பரிசுத்தரை அவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருகிறார். ஒன்றுமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எல்லா

கத்தாட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீ கைவிடப்பட்டு போக போவது இல்லை. உன்னை கரம் பிடித்தவர் கத்தவர் கத்த, உன்னோடு கூட இருக்கிறவர் கத்த, நீ அவமானம் அடைவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. உன்னை காண்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு, எல்லா சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு, என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ, ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கத்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ ராஜானாமா ரியாஜேராமா ராகாஷந்தானாமா, நீ அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆமென். நம்மை கைவிடாதவர், அவமானப்படுத்தாதவர், வெட்கப்படுத்தாதவர், நம்மை நிந்திக்காதவர், நம்மை புறந்தள்ளாதவர், நமக்காய் யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர். நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாரத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடவே மாட்டார். கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர ஆராதனைக்கு பாத்திர கன மகிமைக்கு பாத்திர ஸ்தோத்திரத்திற்கு பாத்திர துதி கன மகிமைக்கு பாத்திர எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மை நாங்கள்

மகிமை புரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம். மேலான நாமத்தை, மாஸ்டர் நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சே நாமோ ரிஷேலவ ரிபாலா நாமோ ரியான்சே நாமா நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆமி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையும் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில் சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா இப்பொழுது சரீரங்களுக்குள்ள மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லம் இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக. ஒரு அப்பா

0: சங்கீதக்காரர் சொல்வதைப் போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆராதனை வெளியில் சொல்றீங்களே, நாங்கள் உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்போம்ப்பா, உயிருள்ள நாளெல்லாம் சேவிப்போம் ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் பின்பற்றும் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிப்போம், உண்மையாய் உம்மை சேவிப்போம், உண்மையாய் உம்மை பின்பற்றுவோம், உண்மையாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படும் ஆண்டவரே, உமக்காக வாழ்வோப்பா. 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம். 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம். 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமும் உங்களுக்கு தருவோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரும் கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.
1: தேவ சமூகத்தில் நாம் யாவரும் முழந்தார் படியிட்டு

राजा राजा அப்பான் உரிமையா கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய எங்களுக்கு தந்த அப்பா இளையகுமாரே அப்பா என்ன நினைப்பாருன்னு வந்தாப்பா என்ன நினைப்பாரோ அப்பா சொன்னார் நான் இதை தாண்டா நினைக்கிறேன் அப்படின்னு கொட்டு வேட்டு பட்டு என்று சொல்லி மகனை அப்படியே ஏற்றுக்கொண்ட உம்முடைய நிபந்தனையற்ற அகாப்பிய அன்பிற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா உங்க அன்பிலேயே நான் மூழ்கி திளைக்கிற மக்களாக உங்களை போல ஜெபிக்க உங்களை போல ஜெயம் எடுக்க எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல ராஜாவே உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பில் மூழ்கி துளைத்து ஒவ்வொரு நாளும் ஜெய வாழ்க்கையை வாழ சத்ருவர் எங்களை திண்டாட வைக்கிற சத்ருவர் நாங்கள் திண்டாட வைக்கத்தக்கதாக உமக்குள் கொண்டாடுகிற வாழ்க்கை எங்களுக்குள் காணப்படட்டும் அப்பா உமக்குள் கொண்டாடி கொண்டாடி உம்மை கொண்டாடி கொண்டாடி சத்ருவை திண்டாட்டத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு ஜெய வாழ்க்கை எங்க ஒவ்வொருவருக்கும் வருவதாக எங்க கண்மலையும் எங்க மீட்பெருமாகிய கர்த்தாவே எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம் தொடர்ந்து நடத்தி செல்லுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளை எங்களோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் உங்களை அன்போடு கூட ஆராதனைக்கு ஜப நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் சந்தோஷமாக அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம் எல்லாருடைய கருவையும் அவருடைய கண்கள் கண்டது உங்களையும் என்னையும் தாங்கினது அம்மாவுடைய கற்பப்பை அல்ல அவருடைய கை இதுவரைக்கும் தாங்கி நடத்தின அந்த கை கொடுக்கும் கை அரவணைத்த கை காத்த கை மல்குஸ் காதை ஒட்டின கை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஒட்டும்படியாக அவருடைய கரம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது ராஜாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து நீர் தருகிற போதனையை அன்றாட வாழ்க்கையில் உரை நடையாக அல்ல நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய அன்பில் மூழ்கி நாம் தொடர்ந்து அப்பாவை துதிக்கப் போகிறோம்

அவர் மட்டும் இல்லாதிருந்தார், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தார் என்றோ நாம் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்போம். இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் வரை அவருடைய அன்பு உங்க மீது என் மீது உயர்ந்திருக்கிறது. அவர் மிக உயர்ந்த செல்வந்தர், அவர் மிக உயர்ந்த தெய்வம், உயர்ந்தவர். உங்களையும் என்னையும் உயர்ந்தவர் ஆக்குவதற்காக தம்மைத்தாமே தாழ்த்தினாரே, அடிமையின் ரூபம் எடுத்தாரே, தன்னையே வெறுமையாக்கினாரே. ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் உழந்தார்படி உங்க அன்பை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து ஆதா ஜீ

முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். காலை வேளையில் அப்பா என்றைக்கோ எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்திருக்கணும்ப்பா, முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கையில் நீர் உம்முடைய அன்பை ஊற்றி எல்லாவற்றையும் தொடங்கி வச்சிங்களே, அதற்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றி. நீர் அன்பாகவே இருக்கிறீர் அப்பா. எங்க தேசம் உங்க அன்புக்குள் வந்து விடட்டும். சோரம் போன உம்முடைய மக்கள் உம்முடைய அன்புக்குள் வந்து விடுவார்களாக. எப்படி இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி வந்தார், அதே போல எங்க அன்பு மக்களும் உம்முடைய அன்பை நோக்கி ஓடி வருவார்களாக அப்பா. இந்த காலை வேளையில உங்க இன்ப பிரசன்னத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். தொடர்ந்து நிபந்தனையற்ற இந்த அகாப்பிய அன்பை குறித்து எங்களோடு நீர் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து இடைபட போகிறீர். வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமாகவும் இருக்குது. ஆமென். இந்த ஊழியத்தை செய்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அனுபவத்துக்கு பங்காளியாக முடியுது.
1: ஆமென்.
0: இந்த கொரோனா மட்டும் வரலைன்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கு இப்படி ஒரு வீரியமாங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்காக கொரோனா வந்ததுக்காக நான் சுதோத்திரம் சொல்லலை. அந்த தீமையிலையும் ஒரு பெரிய
1: நன்மைன்றேன்.
0: நம்மளால தினசரி இந்த ஊற்றெடுக்கிற ஊற்றை வச்சு அநேகருக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்மளால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிற அந்த ரகசியத்தை நம்ம முன்னாடி போட்டு உடைச்ச இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: நிருபம் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.
1: ஆமென்.
0: பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களுக்குள்ள பொங்குகிற ஊற்றை குறித்து எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர். அந்த காரியங்களின் தொடர்ச்சியாக இந்த நாளில் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்து இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய ஊற்று இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள பொங்கட்டும். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, இந்த வசனங்களை எந்த நோக்கத்தை மனசில் வச்சு நீங்கள் எங்களுக்குள்ளே விதைக்கிறீங்களோ அதற்கான பலனை எங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க. அந்த பலன்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
1: ஆசீர்வதித்து இருக்கிறார்.
0: ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவருக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: ஸ்தோத்திரம். அப்ப நாம ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே நமக்குள்ள அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஊற்று பொங்கிறோம். வேடிக்கையா சொல்லுவோம், முன்னாடி நாங்க யாக்கோபு குறிச்சு தியானிக்கிறப்ப மாமனார் வீட்டுக்கு போறப்ப அவருடைய ஜெபமே எப்படி இருக்கும், நான் போகிற பிரயாணத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு எந்த நாசமும் மோசமும் வராமல் என்னை மறுபடியும் சேஃப்டியாக நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்ப்பீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய செய்வேன் ஆண்டு வரேன். என்ன செய்வேன்?
1: நிறைய
0: செய்வேன் ஆண்டு வரேன். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: தவறுன்னு சொல்லலை. இந்த இந்த ஜெபத்தை நான் என்ன சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் தேவன் பேசின காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறத யாக்கோபு உள்வாங்கிக்கல, கிரகிக்கலை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் என்ன சொல்கிறாரு சொப்பனத்தில், யாக்கோபு 28:12, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது,
1: அதை நுனி வானத்தை எட்டி இருந்தது,
0: அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும்
1: இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்,
0: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று,
1: நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
0: ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்,
1: நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: அவர் எதை தர்றேன்றாரு, படுத்திருக்கிற
1: பூமியை
0: தருவேன்றாரு. இவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஓகே, சாப்பாடு தந்துருங்க,
1: ட்ரெஸ் தந்துருங்க
0: அப்படின்னு இவர் ஜெபம் பண்றாரு. ஆனா தேவன் பேசினது என்ன, நீ படுத்திருக்கிற
1: பூமியையே தந்துட்டோம்,
0: பூமியை உனக்கும் சந்ததிக்கும்
1: சரி,
0: உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும்
1: பரம்புவாய்,
0: நாலா பக்கமும் பரம்புவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம்
1: ஆசீர்வதிக்கப்படும்.
0: நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து
1: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
0: எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, இவர் அதை கிரகிக்கவே முடியல. அதனாலதான் ரிப்ளை எப்படி வருது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னாலே நம்ப முடியலப்பா, ஆச்சரியமா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா, அவர் பெருக்கத்தை குறித்து பேசினா இவர் சரி ஆண்டவரே
1: இருக்கட்டும் ஆண்டவரே,
0: அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க ட்ரெஸ் கொடுத்துருங்க, பிரயாண பாதுகாப்பு போக்கையும் வரத்து இது முதற்கொண்டு என்றைக்கும் காக்குற கத்திரையே உமக்கு ஸ்தோத்திராண்டவரே அப்படின்னு சொல்லி இவர் அந்த தேவன் பேசின காரியத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அவர் மேலே இருக்கிற காலிங்கையும் அவரால் அந்த நாட்களில் கிரகிக்க முடியல. ஓகே, அதனால் ஒரு தனக்கு தெரிஞ்ச அளவில் அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இவர் இவருடைய நிலையிலிருந்து ஒரு ஜெபம் பண்றார். ஆமே
1: ஆமே.
0: அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறது எல்லாமே தாங்க தாங்க தாங்கன்னு தான் கேட்போம். என்னது
1: தாங்க தாங்க தாங்க,
0: உணவை தாங்க, உடைய தாங்க, உடுக்க வஸ்திரத்தை தாங்க, உறைவிடத்தை தாங்க, தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: கடைசியில் இந்த மனுஷன் கோலும் தடியுமா மாமனார் வீட்டுக்கு போய் அங்க ஒன்றும் இல்லாமல் விரும்பின போனவர் திரும்பி வர்றார். 32:9 9 வாசிக்கலாம், ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமே. அவர் கேட்டது என்னது, சாப்பிட்றதுக்கு சோறு, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரயாண பாதுகாப்பு, என்ன சேஃபாக என்ன செஞ்சிருக்காண்டவரே, திரும்ப ஊருக்கு கொண்டு வந்திருக்காண்டவரே, இதுதான் அவர் பண்ணின ஜெபம். நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதுக்கு மேல யாக்கோபால சிந்திக்கவே
1: முடியல,
0: அவ்வளவுதான். நம்முடைய மன்னிக்கணும், நம்முடைய நிலையிலிருந்து இவ்வளவு தான் சிந்திக்க முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: நமக்கு இருக்கிறது குருவி மூளை
1: மூளை. ஹல்லேலூயா.
0: இப்ப அவரு யாக்கோபுடைய ஜெபம் பாருங்க, இவ்வளவு காரியத்தை எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ தகுதி இருந்ததுனால எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரல, நீங்க செஞ்ச உதவினால வந்துச்சாண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: தகுதினால வரல,
1: நீங்க செஞ்ச உதவினால.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அலங்காரம்னா, அவங்களுக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்கிறதுனால வந்த அலங்காரம் இல்லை, தேவன் அவங்களுக்கு தினசரி செய்யற உதவினால வந்த அலங்காரம் இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறப்ப அவனை பார்த்து இயல்பாவே நமக்கு என்ன சொல்ல தோணும்? கத்தர் உங்களை பார்க்கிறாரு, கத்தர் உங்களிடத்துல அதை பார்க்கிறாரு, இதை பார்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வழக்கமா என்ன செய்வோம் சொல்லுவோம். அதனால உங்களை என்ன செஞ்சிட்டாரு, இப்படி
1: ஆசீர்வதிச்சிட்டாரு
0: அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் இயல்பா. ஆனா யாக்கோப் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ நீங்க பாட்டில் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க,
1: சொல்லிடாதீங்க,
0: அந்த மாதிரியான தகுதியான பாத்திரம் நானு
1: இல்லைங்க.
0: அவரு எதை தகுதி இருந்ததுனால அது பெரிய காரியத்தை எனக்கு செய்யலைங்க, அவர் எனக்கு செஞ்ச உதவினால தாங்க இந்த பரிவாரம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஏன் ரெண்டு பரிவாரம், தகுதி உள்ளவன்கிறதுனாலயா?
1: அவர் உதவி செய்தார்,
0: செஞ்ச உதவி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தனக்கு இருக்கிற தகுதியை நம்புறதே இல்லை.
1: ஆமென்.
0: ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு தகுதி இல்லைங்கிறது.
1: எஸ்.
0: அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னில தகுதி ஏதோ இல்லை.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம்?
0: தகுதி இல்ல.
1: இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்கங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு அவருக்காக எப்படி நாங்க வாழ்ந்திருந்தோம்னா இம்புட்டு ஆசீர்வாதம். மதுரை பாஷையில் இம்புட்டு ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க பிரதர், சும்மா என்ன நினைக்கிறீங்க? தகுதி வேணும் பிரதர் இதுக்காக. விவரம் தெரியாதவன் தான் இப்படி
0: பேசுவான்.
1: யாரு பேசுவா?
0: விவரம் தெரியாது.
1: யோ, அப்படிலாம் இல்லையா? அப்பா எவ்வளவு பெரியவங்க, தந்தை அவர்கள், அவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க, டே நம்ம என்ன அவ்வளவாடா உண்மையா இருந்தோம் அப்படின்வாங்க.
0: என்னடா நமக்கு தகுதி,
1: அவ்வளவா நம்ம உண்மையா இருந்தோம், ஏதோ தெரிஞ்ச அளவு நம்ம உண்மையா இருந்தோம், அப்ப நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா
0: அப்படின்னு.
1: அதனால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ஒருபோதும் தன்னுடைய தகுதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே இல்ல. தேவன் அவனுக்கு செய்யற உதவிதான் அவன் தகுதிக்கும் அதிகமா அவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு
0: காரணமாயிருக்கு.
1: இங்க யாக்கோபு அதைத்தான் சொல்றாரு, தேவன் அடியனுக்கு செய்த இந்த எல்லா தயவுக்கும், 10வது வசனம், அடியனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பத்திரனல்ல.
0: இவ்வளவு
1: சத்தியத்தை சொல்றாரு, எப்படி தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பிரசங்கம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விசேஷித்த ஒரு ஒரு மண்டலத்திலேயே நாங்கள் சஞ்சரிக்கிறதுனால தான் இதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் பேச. அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: முடியாது.
1: அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா?

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்போ என்ன என்ன வருது? நாங்கள் அப்படிலாம் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், அதனால தான் பிரதர் இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்,
1: போதிக்கிறோம்.
0: விவரம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க,
1: சொல்லவே மாட்டாங்க.
0: ஜபம் தேவை, உபவாசம் தேவை, வேத வாசிப்பு தேவை, தேவனுடைய தியானிக்கிற தியானம்
1: தேவை.
0: அதுக்காக நான் அந்த காரியங்கள் எதையும் நான் மட்டுப்படுத்தி நான் என்ன செய்யலை, பேசலை. அதனால ஒரு தகுதி வர்றதில்லைன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
0: ஜெபிச்சேன், எனக்கு ஒரு தகுதி வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபிச்சேன், எனக்கு ஒரு உதவி வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: அப்ப ஜெபிச்சுட்டு எப்படி வர்றோம்? ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா.
1: எஸ்.
0: பயங்கர பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படி தகுதியோட வந்து நிக்கிறேன், தக்க தக்க தக்க தக்கன்னு சொல்லிட்டு காலையில எப்படி வந்து நிக்கிறேன் ஆண்டவரே?
1: தகுதியோடு தக தக தக தக நிக்கிறேன்,
0: முழு தகுதியோட ஃபிட்னஸா நிக்கிறேன் ஆண்டவரே. வாங்க ஆண்டவரே. அப்படிலாம் பண்ண முடியுமா?
1: பண்ணவே முடியாது.
0: இப்படி மனத்தாழ்மையோட உடைக்கப்பட்ட விதத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து எதையாவது காண்பிச்சா தான் என்னால பார்க்க முடியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன, நான் எதுல நான் பாத்திரனா இருக்கிறேன். ஆமா ஏதோ முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு வசனத்தை நான் வாசிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கிறேன் ஆண்டவரே,
1: வந்திருக்கிறேன்
0: ஆண்டவரே. எங்க ஐயா நீங்க உதவி செய்யுங்க ஐயா.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஐயா உதவி செய்ய வந்தாலே எல்லாம் தக தக தக தகன்னு ஆயிரும். இந்த அனுபவத்துல பழகுறப்ப இந்த யாக்கோபோட ஜெபம் நமக்கு என்ன செஞ்சிடும்? தேவரீர் அடியன் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும்
1: எல்லா
0: சத்தியத்துக்கும்
1: நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் நானேன்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: 12 வசனம்.
1: என்
0: சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும்,
1: அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன்.
0: தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
1: உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான்.
0: அப்பாடா, இப்பதான் அந்த வாக்கு தத்த வசனமே உள்ளுக்குள்ள வேலை செய்யுது.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால அவர் பார்த்துட்டாரு, நீங்க என்ன ஆசீர்வதிச்சால் ஒழிய நானு
1: உமை போக விடேன்.
0: பிரேயரே மாறி போச்சு. என்னமாத தாங்கன்னு கேட்டவர் இப்ப என்னைய தொடுங்கன்னு கேக்குறாரு.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆசீர்வாதத்தை தாங்க தாங்க தாங்க தாங்கன்னு கேக்குறது ஒரு ஒரு கையேந்துறது ஒரு அனுபவம். அனுபவத்துல தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க
0: பெனியல் அனுபவத்துல தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க
1: தொடுங்க.
0: அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே அவனை தேவன் தொட்டிருக்கிறாரு. அவர் யாரையெல்லாம் தொடுறாரோ அவனுக்குள்ளெல்லாம் அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கு. அதனாலதான் அவன் பலுகி பெருகி பலுகி
1: பெருகி
0: பெருகி உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஆசீர்வதித்திருக்கிறோம். அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு? அவருடைய ஊற்று இருக்கு. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் அவங்க சிறியவர்களா இருந்தாலும் அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
1: ஆமென்.
0: சின்னவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு 1000 ஆயிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சனால. சிறியவனா இருந்தோம், நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலத்த ஜாதி ஆயிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை தொட்டதுனால, தொட்டு ஆசீர்வதிச்சதுனால, அவர் செஞ்ச உதவினால இன்னைக்கு இந்த ஆயிரமா இந்த பலத்த ஜாதியா இருக்கிறீங்க. ஆயிரம் ஆகுறதுக்கு ஒரு சின்னவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல. பலத்த ஜாதி ஆகுறதுக்கு ஒரு சிறியவனுக்கு என்ன தகுதி இருக்கு?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: அப்ப தகுதி இல்லாத ஒரு சின்னவன் ஆயிரமானா?
1: அவர் செஞ்ச
0: தேவன் செஞ்ச உதவி.
1: ஆமென்.
0: தகுதி இல்லாத ஒரு சிறியவன் ஏன் பலத்த ஜாதி ஆனா? தேவன் அவனுக்கு செஞ்ச
1: உதவி.
0: நீங்க சின்னால இருந்து தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசா இருக்கும்னா பயப்படாதீங்க. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ல போனா ஒருத்தருக்குமே தகுதி இல்லை.
1: ஆமென்.
0: ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருந்துச்சு?
1: ஒரு தகுதி இல்லை.
0: கிதியோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: தாவீதுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: சாலமோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: கலிலேய மீனவர்களுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: பவுலுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் இவங்க ஏன் சரித்திரமானாங்கன்னா, தேவன் செஞ்ச உதவி அப்படி.
1: ஆமென்.
0: இந்த காலையில தகுதி இல்லாத நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற செய்திய தெய்வம் அழுத்தமா சொல்றார்.
1: ஆமென்.
0: அதனால உங்களால பெரிய காரியங்களை சுதந்திரிக்க முடியும்.
1: எஸ். ஆமென். ஹல்லேலூயா.
0: சிறியவங்களா இருந்தோம், எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இவ்வளவு பெருசா இருக்காண்டவரே, ஆனா நானே ஒரு சின்ன மனுஷனா இருக்கிறேன், குருவி தலையில போய் பனங்காய் வச்சிட்டீங்களேப்பா. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை சொன்ன ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன ஒரு ஒரு தைரியத்தை திட நம்பிக்கை கொடுத்திருப்பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் சொன்னதை செய்யுமலோ, நான் உன்னை
1: கைவிடுவதில்லை. 28:15
0: இந்த காத்து பறக்கு நல்லா இப்படி இல்லை வாசிங்க.
1: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
0: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
1: உன்னை கைவிடுவது இல்லை என்றார்.
0: எப்பா நான் உன் கூட இருப்பேன்பா. எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு உதவியா நான் இருப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஆபிரகாம அழைச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஸோ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை அந்த காலிங்கோட பிரம்மாண்டத்தை ஆரம்பத்தில் அதை முழுமையாக ஆபிரகாமில் கிரகிக்க முடியல. எப்பவுமே பெரிய அழைப்புகளை எல்லா பெரிய மனுஷங்களுமே துவக்கத்தில் முழுமையாக அவங்களால கிரகிக்க முடிகிறது இல்லை. நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன், போக போனால் நமக்கு அதனுடைய பிரம்மாண்டம் நம்மளே மிரட்டுது. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கா நீங்கள் என்ன அழைச்சி என்ன ஆசீர்வதிச்சிங்க? டேய், உனக்கு இப்போ தானே தெரியுது, நான் உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் உன்னை என்ன செஞ்சேன்,
1: நான் அழைச்சேன்.
0: இப்போ ஆபிரகாமோட காலிங்கோட பிரம்மாண்டம் அவனுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களுடைய அந்த அந்த அது எவ்வளவு பெரிய காரியங்கிறத ஆரம்பத்தில் ஆபிரகாம் என்ன செய்யலை, முழுசா கிரகிக்கலை. அதனாலதான் தேசத்துல பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கடா போலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எகிப்துக்கு என்ன செய்யறாரு, போற ஆதி அம்மா 12 அவரு தேசத்துல பஞ்சம் உண்டான பின்னாடி 10 நாம வாசிக்கிறப்ப அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
1: தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார்.
0: கொடிதாய் இருந்தபடியால் பஞ்சம் வந்தோடனே இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பஞ்சம் வர வர கொடிதான பின்னாடி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பஞ்சம்
1: கொடிதாயிருந்தபடியா
0: இட் வாஸ் அ ஹார்ட் ஃபேமை. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று
1: அறிவேன்.
0: எகிப்தில் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு
1: வைப்பார்கள்.
0: ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக முடிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்க முடிக்கும்.
1: நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார்.
0: யாரால யாரு பிழைக்கிறது, யாரால யாரு பிழைக்கிறது?
1: கர்த்தரால நம்ம பிழைக்கிறோம்.
0: எகிப்தியரால ஆபிரகாம் பிழைக்கணுமா அல்லது ஆபிரகாமால எகிப்தியர் பிழைக்கணுமா?
1: ஆபிரகாமால தான் எகிப்தியர் பிழைக்கணும்.
0: இங்க ஆபிரகாமோட மைண்ட் செட் என்ன, எப்படியாவது நீ என்னை தங்கச்சின்னு சொல்லிரு, சகோதரின்னு சொல்லிரு, முறம் எப்படி பார்த்தா ரெண்டு அண்ணன் தங்கச்சி தான்.
1: எஸ், ஒரு அப்பா ரெண்டு அம்மா.
0: அதனால எப்படியாவது எகிப்தியர் கையிலிருந்து நான் தப்பிச்சு பிழைக்கணும்னா எனக்காக இதை நீ என்ன
1: செய்ய,
0: பிழைக்கிறது மட்டும் இல்லை எகிப்தியரால் எனக்கு ஏதாவது ரெண்டு நன்மை என்ன செய்யணும் கிடைக்கணும், அதையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கு, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னால என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று
1: சொல்.
0: இங்க என்ன தகுதி இருக்குன்றேன் நான், இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு சொல்ற ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப ஆபிரகாமுக்கு தகுதி இருந்ததுனாலயா ஆசீர்வதிச்சாரு?
1: இல்லை,
0: இவர் பாட்டில் தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னோட காலிங் என்ன, தனக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறாரு, இதெல்லாம் வந்து கிரகிக்க முடியல. தற்காலிகமா அந்த கொடிதான பஞ்சம் அவரை கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. அதனால ரொம்ப லோவா என்ன செஞ்சிட்டாருனா இறங்கிட்டார் கீழே. அவனுடைய விளைவு பாருங்க, 16
1: அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
0: அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும்
1: கிடைத்தது.
0: ஏ அப்பா, அவர் எதிர்பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மை வீட்டில் அப்படி வந்து நிரம்பிருச்சு. இந்த நன்மைக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: சம்பந்தமே இல்லை.
0: இது தேவன் ஆசீர்வதிச்சதுனால வந்த நிறைவா, தகுதி இருந்ததுனால வந்த நிறைவா?
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆடு மாடு இந்த காரியங்கள் எதுக்கும் தேவனுக்கு இப்ப என்ன இல்லை, சம்பந்தமே. ஆபிரகாம் சாதாரண மனுஷன் இல்லை, அவரு கண்டிப்பா உணர்வு அடைஞ்சிருப்பார். மனைவியை போய் இப்படி பார்வனுடைய அந்த புறத்தில் அனுப்பிட்டு, நான் கிடந்து வீட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னே, உனக்கு தேவையா ஆபிரகாம் இது? நீ இங்கெல்லாம் இப்படிலாம் வந்து நீ எங்க இருக்க வேண்டியவன், ஏன் வந்து இப்படிலாம் சிக்கல் என்ன செய்யறேன்? நான் விசுவாசிக்கிறேன் வீட்டில் ஒரு ஆண்டவரே என்னை நீங்க என்ன செஞ்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பான்னு கதறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே மாறுது பாருங்க. இதுக்கு பிறகு பார்வனால நான் எப்படியாவது பிழைக்கணும், எகிப்தியரால நான் எப்படியாவது பிழைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எகிப்துக்கு வந்தார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறதுனால இப்போ ஆபிரகாமால தான் ராஜாவே பிழைக்கிறான்.
1: எஸ்,
0: குடும்பம் பிழைக்குது.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மற்றவங்களால பிழைக்கிறவன் இல்லை, அவனால தான் மற்றவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங். ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன ஊற்று யாருக்குள்ள இருக்கு? அவனுக்குள்ள. சோ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து ஆபிரகாம் ஒரு பெரிய தவறு என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டாரு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தவறை செஞ்சதுக்கு ஆபிரகாம் நாரி போயிருக்கணும். செஞ்ச தவறுக்கு ஆபிரகாம்
1: நாரி போயிருந்திருக்கணும்,
0: நாரி போயிருக்கணும். சோ நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாத செயலை செஞ்சிடறோம், அது நிமித்தம் நம்ம என்ன இருந்திருக்கணும், நாரி போயிருந்திருக்கணும். ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, தேவன் எனக்கு செஞ்ச உதவினால நான் இன்னும் நாரல. நாரி போயிருக்க வேண்டிய ஒருத்தன் அடியோடு மாறி போயிட்டான், அதுக்கு காரணம் தெய்வம் அவனை தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறதுனாலதான் அவன் நாரி போகல. தவறே செஞ்சிருந்தாலும், தகுதி இல்லாத ஒரு செயலை செஞ்சிருந்தாலும், நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் நாரி போக இந்த தேவன் விடமாட்டார். அதுக்கு பதில அடியோட நீங்களும் நானும் அவருக்குள்ள மாறி போக தேவன் கிருபை செய்வார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டது அந்த செயலை செஞ்சதுனால ஒரு ஒரு அதோட எல்லாமே நாற்றமாகல. அதுக்கு பிறகு அடியோட ஆபிரகாம் மாற்றத்துக்குள்ள வந்துட்டார்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: நல்ல கவனிங்க, நாம நமக்குள்ள அவருடைய ஊற்று பொங்குறதுனாலதான் புதிய புதிய துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் சம்பவிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்றுனாலே எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்காங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: பழசுக்கு அங்க வேலையே
1: இல்லை.
0: நம்முடைய ஊற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அப்படி கத கத கத கதன்னு பொங்குற அவருடைய நிறைவு தான் அந்த நாள் முழுசு நம்மளை அப்படி தக தக தக தகன்னு வச்சிருக்கு.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: மோட்டர் போட்டோன்னா ஊற்றிலிருந்து வர்ற தண்ணி எப்படி இருக்கேதா,
1: கத கத
0: கத கத கத கதன்னு
1: இளம்
0: சூடு. ஏன் அந்த இளம் சூடு? ஃப்ரெஷ்.
1: எஸ்,
0: இப்பதான் முத முத உள்ளிருந்து வெளியில வருது. இந்த முதல் முதல்ல உள்ளிருந்து ஊற்றெடுக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்குது, கத கத கத கத கத. அந்த இளம் சூடு ரொம்ப அற்புதமானது.
1: ஆமென்.
0: அந்த இளம் சூடுதான் நாள் முழுசும் சத்ரு நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை தக தக தகன்னு ஆக்கிறது.
1: ஆமென்.
0: நாள் முழுசும் இங்க தக தக தக தகன்னு இருக்கணும்னா காலையில கத கதங்கிற அந்த ஊற்று சுரக்கணும்.
1: ஆமென்.
0: காலையில அந்த கதகதப்பு இல்லாததுனாலதான் நாள் முழுசு அந்த
1: தக தக தக தகன்னு இருக்கிற அனுபவம் இல்லை.
0: அப்ப காலையில செஞ்ச உதவி நம்மளை என்ன செய்யுது,
1: தக தக தக
0: அந்த கதகதன்ற அனுபவம் இருக்குன்னா தேவனுடைய ஊற்று
1: சுரக்குதுன்னு. ஹல்லேலூயா.
0: அந்த இளம் சூடு உள்ள வருது பாருங்க. அதனாலதான் அந்த கதை கதைங்கிறத பிசாசு விரும்புறது.
1: இல்லை.
0: ஐயோ ஐயோ, இன்னைக்கு காலையிலே இவனுக்குள்ள ஊற்று என்ன செஞ்சிருச்சு?
1: சுரந்துருச்சு.
0: இன்னைக்கு முழுசும் சும்மாவே ஆடுவான். இதுல நிறைய வந்துருச்சுன்னா இவனை கிட்ட நெருங்க முடியுமா?
1: முடியாது. இல்ல,
0: இன்னைக்கு முழுசும் எப்படித்தான் இருக்க போறான்?
1: தக தக
0: தக தக தக தக தகன்னு இருக்க போறான். சோ தகுதி இருக்கிறதுனாலயா நான் தக தகன்னு இருக்கிறேன்?
1: இல்லை,
0: தேவன் செய்யற உதவினாலதான் இந்த தக தக
1: தக தகன் இருக்கு.
0: ஆபிரகாம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு சாப்டர் 12ல. ஆனா 13ல பார்த்தா பிகினிங்கே சும்மா
1: தக தக தக
0: தக தக தக தக.
1: ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் 13:1, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில்
1: வந்தார்கள்.
0: ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுடமையும் பொன்னுமான ஆசிகளை உடைய
1: சீமானாய் இருந்தான்.
0: அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும்
1: தான் முதன் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா.
0: அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். 12வது அதிகாரத்தில் ஃபுல் ஆஃப் கயாஸ், எல்லாத்தையும் ஒரே குழப்பமும் சஞ்சலமும் தவிப்புமா இருந்துச்சு. அந்த சாப்டர் 13ல அழிச்சு கிழிச்சு எல்லாம்
1: புதுசா
0: புதுசா New beginning. ஏன் ஏன் தகுதி இருந்ததுனால வந்த புதிய துவக்கமா?
1: இல்லை,
0: தேவன் நமக்கு செய்கிற உதவினால வருகிற புதிய துவக்கம். ஐயோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேனே, இனிமே நான் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸோட இருக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? நீங்க நீங்க செஞ்ச மிஸ்டேக் கூட உங்க காலிங் பெருசு.
1: ஹல்லேலூயா.
0: தடுமாறுற ஆளுன்னு தெரிஞ்சுதான் கையில பிடிச்சாரு. ஐயோ, இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா அவன நான் முன்னாடி நான் தெரிந்து கொண்டிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுதான்டா
1: உன்னை
0: சூஸ் பண்ண.
1: ஹல்லேலூயா.
0: புரிஞ்சுக்கோ, உனக்கு தகுதி இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. என் உதவி இருந்தா தான் இந்த காலிங்க நிறைவேற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை குற்றப்படுத்துறதுக்காக இந்த இந்த காரியத்தை நான் அனுமதிக்கல. நீ உணர்வடையணும், இன்னும் அதிகமா என்னை சார்ந்து கொள்ளணும். என்னை சார்ந்து கொள்ளணும்னா எப்படிப்பட்ட சோர்வு வரும் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா அர்ப்பணி, இன்னும் அதிகமா என்னோட ஒட்டிக்கோ, இன்னும் அதிகமா என்னை சார்ந்து கொள்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் இந்த புதிய துவக்கம், a series of new beginnings.
1: Hallelujah.
0: அவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு பின்னாடி 13வது அதிகாரத்துல எந்த இடத்துல இருக்கு சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி பார்த்தா அப்பதான் ஆபிரகாம்
1: பெருமூச்சு.
0: ஆமென் சொல்லு.
1: ஹல்லேலூயா.
0: சாப்டர் 13ல இது. ஓகே, 14வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல கற்றுக்கொண்ட பாடம் அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்ப 14வது அதிகாரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ராஜாக்களால பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லையா?
0: நம்மனால தான்டா ராஜாக்களை என்ன செய்யறாங்க,
1: பிழைக்கிறாங்க.
0: ராஜாக்களோட உதவி நமக்கு தேவையே
1: இல்ல.
0: இல்ல, ராஜாக்களுக்கு உதவி செய்யும்படி கத்த நம்மள ஆசீர்வதிச்சிருக்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ராஜா என்ன நம்மளோட பெரியால? எப்படியா ஆபிரகாம் வந்து இந்த மாதிரி பயங்கர தக தக தக தகன்னு இருக்கிறாரு? 13வது அதிகாரத்துல தேவன் கொடுத்த புதிய துவக்கம்.
1: ஆமென்.

0: பேரை அழைச்சிட்டு போய் எத்தனை ராஜாக்களை முறியடிக்கிறாரு? அஞ்சு ராஜாக்களை முறியடிச்சு.
1: ஹல்லேலூயா.
0: திரும்பி வர்றாரு. சோ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள், யாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள்?
1: ஆபிரகாம்.
0: 318 பேருக்கு உள்ள ஒரு டீம் லீடரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள். அவர்கள்லாம் படைத்தலைவர்கள், இவர்கள்லாம் டீம் லீடர். யாரு? ஆபிரகாம் யாரு? டீம் லீடர். ஆனா அவங்கெல்லாம் யாரு? அவங்க வந்து ஒரு படைக்கே
1: அரசர்,
0: படைத்தலைவர்கள், படைய வச்சிருக்கிற அரசர்களுக்கு ஒரு டீம் லீடர் பிளஸிங்கா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: ரீசன் என்னன்னா, அந்த மனுஷன் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: ஹல்லேலூயா.
0: சோ நம்முடைய ஊற்றிலிருந்து பொங்குற கர்த்தருடைய நிறைவுகளுக்கு ராஜாக்களை வாழ வைக்கிற வலிமை உண்டு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆரம்பத்தில் அந்த காலிங்க கொஞ்சம் சரியான விதத்தில் கிரகிக்க முடியாத ஆபிரகாம் எகிப்துக்கு போனால் என்ன மாதிரி, நமக்கு இப்படி ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சில நன்மைகளும் கிடைக்கும், நம்மளும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதனால நாரி போக வேண்டிய ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செஞ்சு காப்பாற்றிட்டார். அதனால கம்ப்ளீட்டாக இப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டார். இப்போ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு என்ன செய்யறாங்க?
1: வர்றாங்க.
0: அப்ப 20வது வசனம்,
1: சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
1: பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார்.
0: அதற்கு ஆபிராம்
1: சோதோமின் ராஜாவை பார்த்து,
0: ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
1: நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
1: என் கையை உயர்த்துகிறேன்.
0: ஆமென் சொன்ன.
1: ஆமென்.
0: பெரிய அளவில் பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காது இருக்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊற்றால தான் முடியும்.
1: சாதாரண
0: காரியம் இல்லை. ஆபிரகாம் மூலமா அவங்களுக்கு உண்டான நன்மை பெரிய நன்மை. இவ்வளவு பெரிய அளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அந்த ராஜாக்களிடமிருந்து எதையுமே வாங்க விருப்பம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ஐயா ஏன் இவ்வளவு தகதகன்னு இருக்கிறாரு? உள்ள சுரந்த அந்த கதகதங்கிற ஊற்று. அவ்வளவு பெரிய தவறு செஞ்ச பிறகும் தேவன் தந்த ஒரு புதிய துவக்கம் மனுஷன் இப்படி மாத்திருச்சு. இந்த ராஜாக்களை பார்த்த உடனே மனுஷனுக்கு என்னதான் தோணும்? ஏதாவது நமக்கு என்ன செய்ய மாட்டாங்களா?
1: ஒரு பொற்காசை தரமாட்டாங்களா?
0: அந்த காலத்துல ராஜாக்களை சந்திக்கிற யாரும் வெறுங்கையோடு என்ன செய்ய முடியாது? திரும்ப
1: வர முடியாது. பொற்கிழியோடு தான் வருவாரு.
0: ராஜா வந்து 5 பத்துமா கொடுத்து அனுப்புவாரு. ராஜாட்ட 10 ரூபாய்க்காக போய் நிக்க முடியுமா?
1: இல்லை.
0: அப்படியே 10 ரூபாய் கொடுத்தாலும் ராஜாவுக்கு அழகாது?
1: இல்லை.
0: அது மரியாதையா இருக்குமா?
1: இருக்காது.
0: வாங்குறவன் எனக்கு 100 ரூபா போகுது ராஜா அப்படின்னு கேட்டா ராஜா நினைச்சு, அடே உனக்கு போதும், எனக்கு அது தகுதி இல்லை.
1: எஸ்.
0: அதனால என் ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு
1: கொடுப்பேன்.
0: இப்படிதான் ராஜா பேசுவான்.
1: எஸ்.
0: என்னடா வேணும் கேளு, என் ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன செய்யறேன்
1: தருகிறேன்.
0: இதுதான் ராஜாவோட சுபாவம்.
1: ஆமென்.
0: அங்கேயும் பாருங்க, அந்த ராஜாவோட சுபாவம் பாருங்க, ஜனங்களை கொடுத்துரு எல்லாத்தையும் வச்சுக்க.
1: எஸ்
0: இந்த ராஜாக்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்க.
1: ஹல்லேலூயா.
0: இது ராஜாக்களுக்கே உரிய மனசு. அந்த மாதிரி பெரிய மனசோட ராஜா பேசுறாரு. சாதாரண ஆள் தான் மயங்கியிருப்பான். இப்ப ஆபிரகாம் தான் ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அதனால இவ்வளவு தாராளமா ஏராளமா

0: ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்னு ராஜாக்கள் சொல்லியும், அது மேல ஒரு கடுகளவு கூட ஆபிரகாமுக்கு ஒரு நாட்டம்
1: வரவே இல்லை. ஹல்லேலூயா.
0: நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ராஜா நமக்கு அள்ளி கொடுக்கிற ராஜாவை பார்த்தோம். ராஜாட்ட கையேந்த ஒருத்தனுக்கு மனசு வரலன்னா அவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா?
1: ஹல்லேலூயா.
0: தனக்கு அள்ளி இறக்க விரும்புகிற ஒரு ராஜாவை பார்த்த உடனே அப்படியே கைய ஒரு மாதிரி துரு துருன்னு வந்து, ஐயா போடுங்க அப்படின்னு கைய அப்படி ஏந்தனுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வராம இருக்குன்னா அவன் கை வேற ஆங்கிள் வேலை
1: செய்யுது.
0: எந்த ஆங்கிள் வேலை செய்யுது? ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும்
1: உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன்.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை
1: உயர்த்துகிறேன்,
0: என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: தர்றேன்னு சொன்னவன கையை இப்படி போல,
1: ஹல்லேலூயா,
0: தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க நல்லாவே தாங்க அப்படின்னு
1: கேட்கல.
0: கை இப்படி மேல உயர்த்திட்டேன்.
1: தொடும்
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத இருக்கணும்னா அது ஊற்றுனாலதான் முடியும்.
1: ஆமென்.
0: பழைய எகிப்தின் ராஜா முன்னாடி நின்ன ஆபிரகாம் எங்க? இப்ப இந்த அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆபிரகாம் ஊற்றுன்னு என்ன செஞ்சு போச்சு?
1: தெரிஞ்சு போச்சு.
0: நம்ம ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன் தெரிஞ்சு போச்சு. நம்ம யார்ட்டையும் கையேந்திரம் இல்லை, அங்கதான் தெரியாதனமா கையேந்திட்டோம். இந்த கை, இந்த கை ஆடு மாடு கோழிக்கு கழுது கொட்டங்க அது என்னத்தையும் கொடுத்துட்டானே, இந்த கையில நான் என்ன செஞ்சிட்டேனே வாங்கிட்டேன். ஐயோ இந்த கையில வாங்கிட்டேனே. அந்த அந்த தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் பாருங்க. ஆபிரகாம் அடியோட மாத்திட்டு இனிமே எங்கும் கையேந்த மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு போச்சு கையேந்துறது இல்லை கையை உயர்த்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆதியாகமம் 12 கையேந்தினாரு, ஆதியாகமம் 14 கைய
1: உயர்த்துகிறார்.
0: தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கையேந்தாது. ஏதாவது தாங்கன்னு சொல்ல என்ன செய்யாது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தும் கையேந்துவீங்க அப்படின்னா உங்க காலிங்கோட பிரம்மாண்டத்தை இன்னும் நீங்க சரியான விதத்துல கிரகிக்கலன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தும் எனக்கு யாரு எதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல யார்ட்டையாவது யாசிக்கிறதுக்கு ஓடுவீங்க அப்படின்னா இன்னும் காலிங்கோட பிரம்மாண்டத்தை நீங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்கல. ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை பார்க்காத, ஊழியத்தை கொடுத்தவரை பாரு
1: அப்படின்னு.
0: ஊழியத்துக்கு யாரா கொடுப்பா? அப்படி இல்ல, நாம அள்ளி இறக்க வேண்டியத இன்னைக்கு காலையில என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கிட்ட ஆண்டவரே. I am here to bless my people.
1: Amen.
0: ஜனத்தை ஆசீர்வதிக்க நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட ஒவ்வொரு நாளும் நாம நமக்குள்ள ஊற்றெடுக்கிற ஆண்டவருடைய நிறைவை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து ஜனங்களை பிளஸ் பண்றப்போ,
1: ஹல்லேலூயா,
0: நான் யாரை பார்க்கிறேன்?
1: கொடுத்தவரை,
0: ஊழியத்தை கொடுத்தவரை பார்க்கிறேன்.
1: ஆமே.
0: ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை நான் என்ன செய்யல,
1: பார்க்கல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் பாருங்க, கொடுக்கிற ராஜாவை பார்க்கல, தனக்கு ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியான வெற்றியை கொடுத்த தேவனை பார்க்கிறாரு.
1: எஸ்,
0: தன்னை அழைச்ச தேவனை பார்க்கிறாரு, தன்னை ஆசீர்வதிச்ச தேவனை பார்க்கிறாரு. அவருக்கு நேரா தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கலங்கவே கலங்காதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை தொட்டிருக்கிறாரு. எவ்வளவு அதிகமா அவருக்கு நேர கையை உயர்த்துறோமோ அவ்வளவு அதிகமா யாராவது நமக்கு தருவாங்கன்னு இல்ல.
1: எஸ்,
0: அவ்வளவு அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவு எனக்குள்ள பொங்கும்.
1: ஆமென்.
0: நான் எதுக்கு கையை உயர்த்துறேன்னா, ஏதாவது எனக்கு தாங்கன்றதுக்காக நான் கையை உயர்த்தல, பிறருக்கு கொடுக்க தேவையான, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவையான உங்களுடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டும் ஆண்டவரே.
1: எஸ். அதான் ஒரு ராஜா அறிக்கையிட்டாரா, இன்னைக்கு நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம், என்னுடைய தங்க காசெல்லாம் உங்களுக்கு நான் தரப்போறேன், நான் யானை மேல வருவேன், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு உடனே எல்லா மக்களும் கூடி இருக்கிறப்ப, ராஜா தனக்குள்ள இருக்கிற எல்லா காசுகளையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, எல்லாத்தையும் தனக்கு சேர்த்துக்கிட்டு சிலர் வீட்டில் போய் வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப, இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து இந்த யானை பதறி அப்படியே குலுங்குச்சு பாருங்களேன். இந்த ராஜா அப்படியே கீழே விழறப்ப, யாராவது ஒருத்தர் ராஜாவை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறா, ஒருத்தம் கூட காப்பாத்தல. எல்லாருடைய நோக்கமும் அவர் போட்ட காசு, ஆனா ஒருத்த மட்டும் பார்த்துட்டான் போய் ராஜாவை அப்படியே கீழே விழாம அப்படியே பிடிச்ச உடனே மெச்சுக்கிட்டு ராஜா கேட்டாராண்டி, எல்லாரும் என் காசு மேலேயும் நோக்கமா இருந்தாங்க, ஆனா என்னை காப்பாத்து நீ வந்து உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரா, ராஜாவே என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன வேணும் அதுவே போதும், நீங்களே போதும், உங்க காசு வேணாம், நான் உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதும் அப்படின்ட்டார்.

0: சோ கையேந்திரப்ப கையேந்திரப்ப நமக்குள்ள எதுவும் ஊற்று எடுக்காது,
1: ஊற்று ஊற்று எடுக்காது.
0: ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு நேரா கையை உயர்த்துறப்ப தான் உள்ள இருக்கிற ஊற்று பொங்குது.
1: ஆமென்.
0: நம்மெல்லாம் பொங்கு உள்ள, அதாவது மனுஷங்க செய்கிற மனுஷரை சார்ந்து நாம பிழைக்கிறவங்க இல்ல, தேவனை சார்ந்து வாழ்றவன். சமயத்துல சொன்னார் அந்த வார்த்தை ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அப்ப கைய உயர்த்துறேன் அப்படின்னா என்ன
1: அர்த்தம்?
0: உங்களே சார்ந்து இருக்கிறேன்ப்பா. அப்ப சொல்லுவாங்க கைய உயர்த்திட்டேன்ப்பா அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா ஆண்டவரே கைய உயர்த்திட்டோம்ப்பா, கைய உயர்த்துறோம்ப்பான்னு சொல்லி கைய உயர்த்திடுவாங்க. கைய உயர்த்திட்டோம்னாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.

0: கையேந்திரன் இல்லப்பா.
1: உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன்.
0: சில சில நேரம்லாம் அந்த சோதனை வரும் பாருங்க, நம்ம பலவீனமா இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு நீட் இருக்கும் நமக்கு. யோ, இந்த நீட் இருக்கு, இவ்வளவு பேர் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்களே
2: இருக்கிறாங்களே,
0: நம்மளை நேசிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, வாய திறந்தா போதுமே.
2: ஹல்லேலூயா.
0: சொல்லிருவோமா? சொல்லுமா? ஒரு போனை போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லிருவோமா? சில டெம்டேஷன் வந்தாலும் ஆண்டவர் அது மேற்கொள்ள விடாதபடி காத்துக்கொள்கிறதற்காக அவருக்கு
2: ஸ்தோத்திரம்.
0: ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தா ரெண்டு நாள்ல அவரே சந்திச்சிருப்பார்.
2: ஆமென்.
0: அப்படியே தலையில அடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏண்டா இப்படிலாம் அல்பத்தனமா நீ யோசிச்ச, உனக்கெல்லாம் இது அழகாது, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்படிலாம் நீ வந்துட்டு
2: கேட்க
0: விரும்புறது கேட்கலாமா? அப்படி போய் ஆண்டோடைய மினிஸ்ட்ரி பேர்டனை வந்து நான் ஷேர் பண்றது குறிச்சுன்னா அதை நான் தவற நான் போதிக்கல. தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, தரிசனத்தை சொல்றதுல வந்து எந்த விதமான தவறும்
2: இல்லை.
0: இல்லை, ஆனால் நீ எனக்கு இதை செய்யணும்னு நிர்பந்திக்கிறது கூடாது. விஷனை சொல்றப்ப யாருடைய உள்ளத்தில் ஏவணுமோ அவங்க உள்ளத்தில் ஏவி தேவன் எல்லா தேவைகளும் என்ன செய்வார்?
2: சந்திப்பார்.
0: மோசே ஆசிரிப்பு கூடாரத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறப்போ அதுக்கு செய்யணுங்கிற ஏவுதலை யார் யாருக்குள்ள தேவன் தந்தாரோ அவங்க எல்லாம் வந்து தாராளமாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஸோ விஷனை ஷேர் பண்ணி அதனால ஜனங்களை கொடுக்கும்படி தேவன் ஏவுற காரியம் வேற. நம்மளா போய் தூண்டக்கூடாது, நம்மளுடைய இயலாமைகளை சொல்லி நம்ம கஷ்டத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது,
2: தூண்டக்கூடாது.
0: ஒரு பஞ்சப்பாட்டு பாடி ஒரு பரிதாபத்தை சம்பாரிச்சு ஒரு இரக்கத்தை சம்பாரிச்சு தராதவனையும் தர வச்சிடக்கூடாது. தேவன் ஏவுவாராக.
2: ஆமென்.
0: தேவன் யாருடைய உள்ளத்துல பேசுறாரோ அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே வந்து என்ன செய்வார்களாக, செய்வார்களாக. ஆமென்.
2: ஆமென்.
0: அதனால ஒரு ஒரு ஒரு ஊற்று அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் வந்து கையேந்து கூடாதுன்றத தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆமென்.
2: ஆமென்.
0: நம்ம பலவீனமான நேரங்களில் ஒரு முறை ஒரு டாக் ஷோல அப்பாட்ட நான் கேட்டேன், இந்த இந்த பாயிண்டே வச்சு கேட்டேன், எத்தனை பேர் உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பணக்காரங்க எத்தனையோ பேர், எங்க லெவலுக்கு எத்தனை பேர் தெரியுது, உங்க லெவலுக்கு எவ்வளவு அதிகமான பேர் இருக்கிறாங்கப்பா. ஏதாவது ஒரு நீடு வர்றப்போ அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற சோதனை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப வேடிக்கையா அவங்க வழக்கமான பாணியில அந்த தலையை தடவிட்டு வரத்தான் செஞ்சிருக்க அப்பப்ப நல்ல கேட்கல
2: அப்படின்னா
0: இந்த ஆபிரகாமோட மைண்ட் செட் எங்களுக்கு உண்டாவதாக. ராஜாவே பார்த்து நல்லா இருக்கு கத்தரால போஷிக்கப்படுகிற ஊற்றுகள் யாரிடத்துல எதையும் யாசிப்பது
2: இல்லை.
0: இல்ல,
2: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, நிறைவு உள்ளுக்குள்ள ஊற்று பொங்குறப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியுது. இந்த மண்டலத்துல போய் சஞ்சரிக்கிறது சாதாரண விஷயமே
2: அல்ல.
0: மனுஷனா இருக்கிற நமக்கு அது முடியாது. நம்ம எல்லாம் சபல புத்திக்காரங்க.
2: ஆமென்.
0: ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கையை என்ன செஞ்சிடும் போய் நமக்கு ஏதாவது ஏதாவது ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த ஆண்டோடைய ஊற்று நமக்குள்ள பொங்குறப்பதான் இந்த மாதிரி ராயலான ரயல்முக்குள்ள நாம சஞ்சரிக்க முடியுது. நாகமான் அவ்வளவு பெரிய படைத்தலைவன், அவ்வளவு பெரிய நன்மையை தீர்க்க தரிசி எலிசா மூலமா பெற்றுக்கொண்டுட்டு அவன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிக்கிறான், வருந்துதல் பண்ணியும்
2: தட்டுதல் பண்ணி
0: எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம். யாருக்கு செஞ்சிருக்கிறோம்? ஒரு ஒரு தேசத்தினுடைய ஆர்மி சீஃபுக்கு செஞ்சிருக்கிறோம். ஒரு பெரிய ஆளை முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்கிறான். இவன் அவரை விட பெரிய ஆளா இருந்து பிளஸ் பண்ணி போயிட்டு வாங்கப்பா. நல்லா இரு சாமி. யாசிக்கல, ஏன்னா தீர்க்க தரிசி எலிசா தேவனால போஷிக்கப்பட்டவன். தேவனால போஷிக்கப்படுகிற அனுபவத்துல வளர்றவன் யார்ட்டையும் போய் எதையும் யாசிக்கிறது
2: இல்லை.
0: தேவனால போஷிக்கப்படுகிற பாத்திரம் யாரிடத்துல எதையும் போய் யாசிக்கிறங்கிற அவசியம் அவனுக்கு
2: இல்லை.
0: இல்ல, கைய உயர்த்திட்டு அமைதியா இருப்பான். காகத்தை கொண்டு போஷிச்சா போஷிப்பார்.
2: எஸ்,
0: சாரி பார்த்து விதவையை கொண்டு போஷிப்பார். யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவர் போஷிக்கட்டும். ஆனா நான் யார்ட்டையும் போய் என்ன செய்ய மாட்டேன், யாசிக்க மாட்டேன்.
2: எஸ்,
0: அப்ப ஊற்றுகள் யாரால போஷிக்கப்படுது? தேவனால் போஷிக்கப்படும்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் ஊற்றுகள் யாரிடத்திலும் கையை என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. ஊற்றோட வேலையை கையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறது.
2: ஆமென்.
0: என்ன செய்யறது? கைய
2: உயர்த்தி
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்?
2: உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன்.
0: ஹல்லேலூயா. ஆனா கேயாசி என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் யோசிச்சான் பாருங்க, என்ன செஞ்சா? கொஞ்சம் யோசிச்சான், யாசிச்சான் போய்.
2: எஸ்,
0: அந்த சின்ன யோசனை தான் என்ன பண்ணுது எல்லாரையும்
2: யாசிக்க வைத்து விடுகிறது.
0: சிலர்ட்டு போய் நாம ஏன் யாசிச்சோம் அப்படின்னா,
2: கொஞ்சம்
0: யோசிச்சு பார்த்தது.
2: ஐயோ என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்துட்டு யாசிச்சுட்டேன்.
0: ஐயோ எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, பஞ்சத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு நாம யோசிச்சோம்,
2: ஆட்டோமேட்டிக்கா
0: கையை போய் என்ன செஞ்சிடும்?

0: இந்த காலையில கைய
1: உயர்த்திருக்கிற
0: கையெந்தனுங்கிற ஒரு ஒரு யோசனை வந்திருக்கு மனசுல, அவங்கள்ட்ட போலாமா, அவங்கள்ட்ட போய் இந்த உதவி என்ன செய்யலாமா கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை மைண்ட்ல ஓடுதுல காலையில. அந்த அந்த யோசிக்கிறதுனால தான் அவங்கள்ட்ட போய் யாசிக்கணுங்கிற அந்த அந்த மனோபாவம் நம்முடைய பலவீனம். ஓகே, அன்று சொல்றாரு கொஞ்சம் உன் கையை எனக்கு நேரம் என்ன செய்வியா உயர்த்துவியா. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற பொழுது அவர் நம்மை போஷிப்பார். நான் யார்ட்டையும் போய் யாசிக்க மாட்டேன், யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவங்கள கொண்டு இந்த நாளில் எங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் போஷிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திராண்டவர். பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்களை போஷிக்கிறவர். ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களை இல்லை, ஊழியத்தை கொடுத்த உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறப்ப எங்கேயும் போய் எங்களை கையேந்த விட மாட்டீங்க. உம்முடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கட்டும். ராஜாக்களை போஷிக்கிற, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காலிங் எங்களுக்கு தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆபிரகாம் கூட மிஸ்டேக் பண்ணவர் தான், நாங்களும் கூட மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆண்டவர் எங்கள் மேலே இருக்கிற அழைப்பினுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் போதுமான அளவு கிரகிக்காம சில நேரங்களில் தடுமாறிடுறோம், தவறிடுறோம். ஆனாலும் நாங்கள் நாரி போகாமல் எங்களுக்கு புதிய துவக்கங்களை தந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற பெரிய பெரிய மாற்றங்களுக்காக நன்றி. எகிப்தின் ராஜாவுக்கு முன்னாடி நின்று ஆபிரகாம் வேற, அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நின்று ஆபிரகாம் வேற. எவ்வளோ பெரிய மாற்றம் ஆண்டவர், ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சா தான் இந்த மாற்றமே எங்களுக்கு வர. ஆண்டவர் இந்த காரியத்தன்னைக்கு எங்களோட பேசினதுக்காக மக்கு நன்றி. தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: chapter 10.
1: ரெண்டு கொரிந்தியர் 10 அதிகாரத்துக்கு திருப்போம்.
0: Second Corinthians chapter 10, let me read to you from verses 3 to 5.
1: ரெண்டு கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம்.
0: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
1: நாங்கள் மாம்சத்தில் நடக்குள்ளாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
0: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: Casting down every imagination and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
1: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
0: We've been talking about the renewing of the mind, teaching on the subject of the renewing of the mind.
1: மனம் புதிதாகுதல் இதை குறித்து தான் நாம் போதித்து வருகிறோம்.
0: It's a very important subject.
1: இது மிக மிக முக்கியமான ஒரு subject.
0: I told you man is spirit, soul and body.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் என்று.
0: In that his spirit is made new, he is a new creation.
1: இதிலே அவனுடைய ஆவி புதிதாக இருக்கிறது, அவன் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறான்.
0: So you can't do anything about the spirit now except to just feed it with the word of God and so on.
1: ஆவி ஆவியை குறித்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்யலாம், என்னன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை போஷிக்கலாம்.
0: And have communion with God.
1: தேவனோடு கூட ஆவியிலே நாம் ஐக்கியம் கொள்ளலாம்.
0: But it's already old things are passed away, all things have become new in your spirit.
1: ஆனால் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் விட்டது, எல்லாமே புதிதாகி விட்டது.
0: That verse about new creation is about the spirit.
1: புது சிருஷ்டி குறித்து பேசுகிற அந்த வசனம் நம்முடைய ஆவியை குறித்து சொல்லுகிறது.
0: When a man be in Christ, he is a new creation.
1: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்.
0: All things are passed away, all things have become new.
1: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
0: You can't say that about the mind or the body. All things haven't become new.
1: அதாவது எல்லாம் புதிதாயின என்று மனதை குறித்தோ அல்லது சரீரத்தை குறித்தோ நாம் அப்படி சொல்ல முடியாது.
0: Only say that about the spirit of man at the time of salvation has become a new creation in Christ Jesus.
1: ரட்சிப்பின் போது மனுஷனுடைய ஆவிதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிதாய் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்.
0: The body is still the same old body. It's called a vile body, a body of sin and so on right now, because since the fall the body has been affected by the fall.
1: சரீரம் இப்போது அதே பழைய சரீரம் தான், பாவத்து நிமித்தமாக அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இழிவான சரீரம் என்றும் பாவ சரீரம் என்றும் இப்படி எல்லாம் அழைக்கப்படுகிறது.
0: It needs a lot of help. That is why the Bible says if the same spirit that raised Jesus from the dead lives in you, he will quicken your mortal bodies also if he lives in you.
1: சரீரத்துக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்.
0: Not talking about dying and then being quickened to life.
1: அதாவது நான் மரித்த பிறகு ஜீவனை பெறும்படி உயிர்ப்பிப்பார் என்று அப்படி கிடையாது.
0: It's talking about how your body will be quickened now with strength and health because you know this body is in that condition, therefore it needs the quickening power of the Holy Spirit to keep it in good shape.
1: அதாவது உங்கள் சரீரம் இப்பொழுது வந்து இப்படிப்பட்ட நிலையில் இருக்கப்படினாலே நல்ல நிலையிலே ஆரோக்கியமாய் திடகாத்திரமா இருப்பதற்கு ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது.
0: One day through death we will get rid of this body.
1: ஒரு நாளிலே மரணத்தின் மூலமாய் இந்த சரீரமே இல்லாமல் போய்விடும்.
0: Or through the coming of Jesus Christ, when Jesus comes back again, our bodies will be transformed in a twinkling of an eye from the old body that it is to a new body, a glorious body, a body that will not die. And all the effects of sin will be gone. It will be a body that in which you can live forever and ever.
1: அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் அந்த வருகையிலே இந்த அழிவுக்கேதுவான சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக மகிமையான சரீரமாக மாறிவிடும். பாவத்துடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாத சரீரமாய் இது ஆகிவிடும். பிறகு என்றென்றைக்குமா இந்த சரீரத்தில் நாம் உயிரோடு இருப்போம்.
0: So the corruption will put on incorruption and mortality will put on immortality, the Bible says.
1: அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்.
0: But that is in the future.
1: ஆனால் அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது.
0: You can't make this an immortal body now.
1: இப்போது இதை சாவாமையுள்ள சரீரமாய் ஆக்க முடியாது.
0: Jesus will have to come and change our body into that kind of body.
1: இயேசு வந்து அப்படிப்பட்ட ஒரு சரீரமாய் இந்த சரீரத்தை மாற்ற வேண்டும்.
0: There is a timetable set for it. It will happen on the day when Jesus comes and the dead in Christ will rise and their bodies will be changed and those who are alive will be caught up together with him and their bodies will be changed.
1: அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு வருவார். அப்பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கிற நாம அதற்கு எதிர்கொண்டு போவோம். அப்ப நம்ம சரீரங்கள் எல்லாம் மாற்றப்படும்.
0: Until then we can believe God for healing and walk in health, divine health and divine healing and so on, all of these things are available to us.
1: Adu varaikum deiviga sugam deiviga aarokyam ponna kaaryangala namakku kidaikkirathu adukkai kattarai nam viswasikkalam.
0: Amen.
1: Amen.
0: But the mind is something that the believer can do something about.
1: Anal indha manadhai kurithu dhaan viswasi ippozhudhu oru kaaryathai seiyamudiyum.
0: The mind is what is referred to in the Bible as the soul of man.
1: Manam dhaan vedathile manushinudaiya aathma endru sollapadugirathu.
0: It consists of the intellect, emotions and the will.
1: அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் இது மூன்றுமே அதில் அடங்கி இருக்கிறது.
0: Those are the three parts of the soul.
1: ஆத்மாவுடைய மூன்று கூறுகள் இவைகள்.
0: Just like man is in three parts, every one of those three parts has three parts.
1: எப்படி மனுஷன் மூன்று பகுதியா இருக்கானோ அதே போல அந்த ஒவ்வொரு பகுதியையும் மூன்று மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
0: The body for example is made up of bone, flesh and blood.
1: உதாரணத்துக்கு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் சதை எலும்பு ரத்தம் என்று இருக்கிறது.
0: The soul is made up of intellect, emotions and the will.
1: ஆத்மா எடுத்துக்கொண்டால் அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் என்று இருக்கிறது.
0: And the spirit is made up of intuition, communion and conscience.
1: ஆவி என்பது உள்ளுணர்வு ஐக்கியம் மனசாட்சி என்று இருக்கிறது.
0: So each of these consists of three parts.
1: ஆகவே இந்த ஒவ்வொன்றிலும் மூன்று பகுதிகள் இருக்கிறது.
0: So we are talking about the soul which consists of the mental realm.
1: ஆகவே நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம், அதுதான் அந்த மன மண்டலத்தை உடையது.
0: So when we talk about the mind, remember we're talking about the soul.
1: ஆகவே மனதை பற்றி பேசும்போது இதை மறந்துட கூடாது, நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம்.
0: So it is the mind that has to be renewed.
1: ஆகவே இந்த மனம் தான் புதிதாக்கப்பட வேண்டும்.
0: You can't work on your spirit, it's already new. You can't do nothing about your body right now except to believe for healing and stuff. You got to wait for it to be made into a new body, but that is in future.
1: ஆவி புதிதாக்க முடியாது, ஏனென்றால் அது ஏற்கனவே புதிதா இருக்கிறது. சரீரத்து குறித்து வேறொன்னும் பண்ண முடியாது. சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் கத்தரை விசுவாசிக்கலாம். சரீரம் மாற வேண்டுமானால் அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது.
0: But the mind can be made new or be renewed right now by us.
1: ஆனால் இந்த மனம், இந்த மனதை இப்பொழுதே நாம் மறுரூபம் அடைய செய்ய முடியும்.
0: You and I can do something actively every day to renew our mind. To remove those thoughts that are not productive, that are not constructive, that are not edifying. And work with our thoughts to build the thoughts of God into our mind and renew our minds.
1: புரோஜனம் இல்லாத பக்தி விருத்தி உண்டாக்காத தகாத எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து அகற்றி தேவனுக்கேற்ற மன எண்ணங்களை மனதில் வைத்து இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதை கட்டி எழுப்ப முடியும், புதிதாக்க முடியும்.
0: That is what spiritual life is all about.
1: ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் அதுதான்.
0: As a man thinketh, so is he.
1: ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான்.
0: That is why when people don't renew their mind after they get converted and all that, when they don't renew their mind, they're just as good as a sinner. You know, their mind is not thinking in the right direction. Therefore, they just live just like a carnal sinner.
1: ஆகவே தான் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மனதை புதிதாக்காமல் போகும்போது என்ன ஆகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு பாவி எப்படி வாழ்கிறானோ அதே போல இவர்களும் மனம் புதிதாக இல்லாதனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: We've all, you know, from my young age I've had this struggle. You know, I've seen Christians who live like just like the sinner, talk just like the sinner, gossip just like the sinner, talk bad about everybody and come into the church and get so filled with the Holy Spirit.
1: சின்ன வயசுல இருந்து இப்படி தான் பார்த்திருக்கேன் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனா அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாவிகளை மாதிரியே இருக்கும். அடுத்தவங்களை பத்தி கேவலமா அசிங்கமா புறம் கூறுறது, இது பேசுறது, அப்படி பேசுறது எல்லாம் பேசுவாங்க. சபைக்கு வரும்போது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையும் பேசுவார்கள்.
0: Both things are there.
1: ரெண்டுமே இருக்காங்க.
0: Now I used to doubt if they were filled with the Holy Spirit.
1: எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க எல்லாம் ஆவியினால தான் நிரம்பி இருக்காங்களான்னு.
0: But I don't doubt it anymore.
1: ஆனா இப்போ நான் சந்தேகப்படுறேன்.
0: They're truly filled with the Holy Spirit.
1: உண்மையிலே அவர்கள் ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள்.
0: God is gracious, he has given them the Holy Spirit.
1: தேவன் கிருபையாய் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு தந்திருக்கிறார்.
0: Holy Spirit is a gift of God.
1: பரிசுத்த ஆவி என்பது தேவன் அருளும் ஈவு.
0: You don't really have to have a great qualification to receive the Holy Spirit baptism.
1: பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தகுதி எல்லாம் ஒன்றும் தேவை.
0: You just ask and you receive.
1: கேட்டால் போதும் பெற்றுக்கொள்வீர்கள்.
0: As long as you've received Jesus as your Lord, you can receive the Holy Spirit.
1: இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியும் பெற முடியும்.
0: You know, you don't have to, you know, really be a mature person to receive the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானது பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தேர்ந்த விசுவாசியா இருக்கணும்
0: என்று கிடையாது. And because you've received the Holy Spirit doesn't mean that you're a mature person.
1: பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டதனால நீங்க ரொம்ப தேர்ந்த விசுவாசி என்றும் கிடையாது.
0: Because you have the gifts of the Holy Spirit or so on, it doesn't mean that you are such a spiritual person.
1: ஏதோ பரிசுத்த ஆவியின் வரங்கள் பெற்று நீங்க செயல்படுறதுனால ரொம்ப தேர்ந்தவர் என்று கிடையாது. நீங்க
0: கொரிந்தியன் சர்ச் ஹேட் ஆல் ஆஃப் தட் பட் தே வர் தி மோஸ்ட் கார்னல் பீப்பிள்.
1: கொரிந்து சபையில இந்த வரங்கள்லாம் இருந்து கூட ரொம்ப மாம்சிகமாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள்.
0: So it is possible to be so spirit filled yet be so carnal.
1: ஆகவே ஆவியினாலே ரொம்ப நிரம்பி இருந்து அதே நேரத்தில் ரொம்ப மாம்சிகமாய் வாழக்கூடிய ஒரு சாத்தியமும் உண்டு.
0: This is what I did not understand for many years.
1: இதுதான் பல வருஷமா எனக்கு விளங்கல.
0: I thought if you are filled with the Holy Spirit then all those things must have been burned in that Holy Spirit fire and you should be so holy now.
1: நான் என்ன யோசித்தேன், ஆவியினாலே நிரம்பி இருந்தா பரிசுத்த ஆவியான அக்கினியினாலே எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு இப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் யோசித்தேன்.
0: Because we had many burning services where we burned all that stuff. Call for an altar call சுட்டரிக்கிற ஆராதனை. And we tried that, you see.
1: என்ன இந்த சுட்டரிக்கிற ஆராதனை நிறைய நடந்தது, இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு.
0: I tried it myself but I somehow everything that was burned came back alive from the ashes again.
1: நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன், எதெல்லாம் சுட்டரிச்சினோ அதெல்லாம் மறுபடியும் சாம்பல்ல இருந்து உயிர் பெற்று வந்துருச்சு.
0: I was utterly confused. What is this? Is this Christian life going to work or what? You know, is this real? My salvation real? Am I really saved? You know, have I got any hope? Because I'm just like a sinner, because I'm thinking those same bad thoughts, living the same old life. But yet you know I'm so spirit filled and going to church and all that.
1: எனக்கு எனக்கே அந்த அளவு குழப்பம், ஏன்னா ஆவியினாலே நிரம்பி இருக்கிறேன், சபைக்கெல்லாம் ஒழுங்கா போறான், அதே சமயத்துல அதே பழைய பாவ எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள். நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் ஒரு பாவியா, நான் என்னன்னு எனக்கு ஒரே குழப்பம்.
0: Backsliding was a regular feature in my life.
1: என்னோட வாழ்க்கையிலே பின்மாற்றம் என்பது சகஜமா நடந்த ஒரு
0: காரியம். Backslide.
1: ரொம்ப வழக்கமா நான் பின்மாற்றம் அடைந்தேன்.
0: Some preacher had to come and revive me.
1: அப்பப்போ யாராவது பிரசங்கர் வந்து என்னை உயிர்ப்பிக்கணும்.
0: And get me on the straight lane again.
1: மறுபடியும் என்ன இந்த வழியில கொண்டு போகணும்.
0: So many times I got saved and repented.
1: பாருங்க எத்தனையோ முறை இப்படி நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கேன்.
0: So you know I'm talking from experience also.
1: பாரு இதெல்லாம் நான் அனுபவத்திலிருந்தும் பேசுறேன்.
0: Finally I understood.
1: ஆனா கடைசியா எனக்கு என்ன விளங்குச்சு?
0: Yes I'm truly saved and truly spirit filled but the problem with me is my mind and my thoughts are the same old thoughts therefore my behavior hasn't changed a bit. I behave the same way even though I'm so full of the Holy Spirit.
1: உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், உண்மையிலே ஆவியினால் நிரம்பி இருக்கிறேன். ஆனா என் மனம் அதே பழைய மனமாய் மாறாத மனமாய் இருக்கிறபடினாலதான் ஆவியினாலே நிரம்பி இருந்தாலும் கூட அதே பழைய வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அப்பதான் விளங்குச்சு.
0: ஆமென்
1: ஆமென்.
0: So I found the key for that lock.
1: ஆகவே அந்த பூட்டை திறக்க சாவியை கண்டுபிடிச்சேன்.
0: One doctor told me one time, you know, don't worry, for every lock we have a key.
1: ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு முறை கவலைப்படாதீங்க, எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குன்னு.
0: Every sickness there is something somewhere some answer is there.
1: எல்லா வியாதிக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு பதில் இருக்குன்னாரு.
0: For every question you have in your mind there is an answer. You just have to find the key. And when you come to church, that's what happens. When you hear revelation preaching, that is what happens.
1: பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்குது, ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. எல்லா பூட்டுகளும் இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே திறக்கப்படுகிறது.
0: I found the answer.
1: பதிலை நான் கண்டுபிடிச்சேன்.
0: I found the key.
1: சாவியை நான் கண்டுபிடிச்சேன்.
0: And I tell you, ever since I found the key, backsliding has never been a problem.
1: நான் சொல்றேன் பாருங்க, அந்த சாவியை கண்டுபிடிச்சிருந்தே இந்த பின்மாற்றம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை.
0: Because I began to renew my mind.
1: என்னுடைய மனதை நான் புதிதாக ஆரம்பித்தேன்.
0: I began to actively do the thing that I must do to think new thoughts.
1: புதிய எண்ணங்களை எண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் தீவிரமாய் செய்ய ஆரம்பித்தேன்.
0: Now the passage that we read is about that.
1: இப்போ நான் வாசித்த இந்த பகுதி அதை பற்றியதுதான்.
0: This is very, you know, very well known verse. And everybody knows, cast down every imagination, bring into captivity every thought to the obedience of Christ.
1: இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்கிறது? எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Easily said.
1: சொல்றது ரொம்ப சுலபம்.
0: But the question is, how is it done?
1: ஆனா கேள்வி என்னன்னா, அது எப்படி செய்யப்பட வேண்டும்?
0: Many years ago I heard some preaching that clarified this thing to me.
1: பல வருஷங்களுக்கு முன்னாக இத பத்தி ஒரு பிரசங்கத்தை கேட்ட, அதுதான் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது.
0: Then I can really manage my thoughts and work with my thoughts.
1: அதாவது என்னுடைய எண்ணங்களை நான் நிர்வகித்து என்னுடைய எண்ணங்களை சரிவர நான் கொண்டு வர முடியும்.
0: It is telling me to cast down every imagination.
1: எல்லா எண்ணங்களையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: It tells me that the weapons that I have for that is mighty through God to the pulling down of strongholds.
1: அதை நிர்மூலமாக்குவதற்கு இது என்ன சொல்கிறது? அரண்களெல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ள போர் ஆயுதங்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
0: So I got to take the weapons and work with it to bring down every stronghold that has been built up mentally.
1: ஆகவே மனதிலே கட்டப்பட்டிருக்க எல்லா பலத்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு இந்த போர் ஆயுதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதிலே.
0: Now you don't get a stronghold ready-made stronghold. It begins as a thought and thought goes into imagination and imagination over a period of time becomes a stronghold, then it becomes a part of the subconscious and it becomes a part of your second nature.
1: பாருங்க, இந்த பலத்த அரண் என்பது ஏதோ சும்மா ஒரே ராத்திரில அப்படியே வருவது கிடையாது. அது எண்ணமாய் உருவாகி கற்பனையாய் வழிவெடுத்து அந்த கற்பனை கொஞ்ச நாள் ஆக ஆக பலத்த அரணாய் உருவாகி பிறகு ஆழ்மனதில் பதிந்து அதன் பிறகு இரண்டாவது தன்மையாகவே அது மாறிவிடுகிறது.
0: You just do it without thinking.
1: அதாவது யோசிக்காமலே அதை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க.
0: You know, that's why you sometimes talk some nonsense and you say, my God, I should never say these things. And for 2 days, you remember not to say these things. And third day, it comes out again.
1: ஆகவே தான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க. அப்புறம், ஐயோ, இதெல்லாம் எப்படி தான் சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னு பேசக்கூடாது நினைச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே வார்த்தையில பேசுவீங்க.
0: Why? Because in the subconscious, there has never been an alteration. There is only an alteration in the conscious. In the conscious mind, you thought it's not good, but that only holds good for a couple of days while you're thinking about it. The subconscious still is trained and programmed and preset to do those things.
1: ஆழ் மனதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி பேசக்கூடாது என்று இந்த சிந்திக்கிற இந்த மேல் மனதில தான் யோசிக்கிறீங்க. பேசக்கூடாது பேசக்கூடாது நினைக்கிற வரையில அது பேசாம இருக்க முடியுது. அதன் பிறகு ஆழ்மனதில மாற்றம் இல்லாதனால உங்களையும் அறியாமல் அது வந்து விடுகிறது.
0: So I've been showing you how you got to, there is this conscious mind and the subconscious mind. You've got to really work through your conscious mind and go into your subconscious mind and reprogram your inner self, the inner, the depth of your mind, and get this into your mind deep enough so that it becomes a part of your nature and whatever is there in the subconscious, that is what is acted out.
1: ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ஆழ் மனதுக்குள்ள ஒரு காரியத்தை எப்படி கொண்டு போவது, சிந்திக்கிற இந்த மேலோட்டமான மனதின் மூலமாக ஆழ் மனதுக்குள்ள இந்த எண்ணங்களை கொண்டு சென்று அங்கிருந்து உங்களுடைய மனதின் ஆழத்துக்குள்ள அது போய் பதியும்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய இன்னொரு தன்மையாகவே அது மாறிவிடும்.
0: So this is how I've been explaining it.
1: இதை தான் நான் உங்களுக்கு விளக்கி வந்தேன்.
0: Many of our problem is we just think about it, say, well, I got to change, I got to quit this and I got to do that and I'm not going to do this hereafter, but all that is happening here in the conscious level.
1: நம்மிலே பல இதை நான் செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை விட்டுணும் அதை விட்டுணும் நினைக்கிறோம். ஆனா அந்த நினைப்பெல்லாம் இங்க சிந்திக்கிற இந்த மனதிலே நடக்கிறது.
0: But in the end, what really is lived out is what is in the subconscious already preset and programmed and already been happened.
1: கடைசியில நடக்கிறது என்னன்னா, இந்த ஆழ்மனதிலே ஏற்கனவே என்ன செட் ப்ரோக்ராம் இருக்கோ அது போல அதற்கு ஏற்றார் போல நாம் செய்து விடுகிறோம்.
0: Now I want to share today about fear and how to really practically deal with fear.
1: இன்றைக்கு பயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நடைமுறையிலே எப்படி இந்த பயத்தை நாம் ஜெயிப்பது மேற்கொள்வது என்று சொல்ல விரும்புகிறேன்.
0: Deal with some very practical stuff. I'm going to deal with things that really trouble people these days and I'm going to show you how it is a problem of the mind and the Christian believer has to work with it in order to get rid of it and how to practically get rid of it.
1: அது பயம் என்பது மனதிலே ஏற்படுகிற ஒரு காரியம். விசுவாசிகள் எப்படி ஒரு நடைமுறையிலே யதார்த்தமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பயத்தை வெளியேற்ற முடியும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன்.
0: You know, we're still going to be talking about the conscious, subconscious and all that and how to work with our thoughts, but let's use fear as our subject right now so you'll understand it.
1: அதாவது இந்த சிந்திக்கிற மனம், ஆழ் மனம், இதை குறித்து தான் பேச போகிறேன். ஆனா அதுக்கு உதாரணமாக பயத்தை எடுத்து இந்த பயத்தை எப்படி வெளியே அனுப்புவது என்பதை குறித்து சொல்ல போகிறேன்.
0: Because it's talking about controlling our imaginations and bringing into captivity every thought.
1: ஏனென்றால் நம்முடைய கற்பனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி
0: and destroy every stronghold.
1: எல்லா பலத்தரங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: You got to do it.
1: நீங்க தான் அதை செய்யணும்.
0: And this is the mistake we made in those days. We always went to the altar. We thought the preacher will do it, or God will do it, the Holy Spirit will do it, the anointing will do it, something will do it.
1: பாருங்க, இதுதான் அந்த காலத்துல நாங்க செஞ்ச தப்பு. நாங்க எப்போதும் என்ன யோசித்தோம், தேவன் அதை செஞ்சிருவாரு, ஆவியானவர் செஞ்சிருவாரு, பிரசங்கியார் செஞ்சிருவாரு, அல்லது அபிஷேகம் அதை செஞ்சிருவோம் நினைச்சோம்.
0: And we thought in the moment when he put his hand on there and the anointing came down, he said, oh my God, it's gone there, it's burning, burning, burning, gone, gone.
1: அவர் தலை மேல கையை வச்சு இப்படி அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது, எல்லாத்தையும் சுட்டேரிக்குன்னு அப்படிதான் யோசித்தோம் நாங்க.
0: But then it got revived.
1: அப்புறம்
0: Because these are thought problems.
1: ஏன்னா இவைகளாம் எண்ணங்களிலே இருக்கிற பிரச்சனை.
0: You know, you got to deal with the thought in a different way.
1: அந்த எண்ணங்களை வித்தியாசமான விதத்தில் நாம் கையாள வேண்டும்.
0: Now fear is one of the greatest enemies of mankind if you realize it if you don't realize it already.
1: பாருங்க பயம் என்பது மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய எதிராளியாக இருக்கிறது அதை நீங்க உணரணும்.
0: Fear is behind a lot of failures in a lot of people's lives.
1: பலருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படுவதற்கு காரணம் பின்னணியில் இருப்பதே இந்த பயம்தான்.
0: Fear is behind a lot of people's sickness.
1: நிறைய பேருடைய வியாதிக்கு பின்னால் இருப்பது பயம்.
0: Fear is behind a lot of people's poor human relations, relations between husband and wife and family and so on.
1: கணவன் மனைவி அந்த உறவு குடும்பங்கள உறவு இந்த உறவுகள்லாம் சிலர் வந்து சரியா இல்லாம இருக்கு அதுக்கு பின்னணியில் இருப்பது இந்த பயம்தான்.
0: You see, fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: I told you a story about how a man went to the doctor and he had gone through some tests and then he learned from the test that he had some horrible disease, you know.
1: பாருங்க
0: நான் சொன்னேன் he was told over the phone by someone in the hospital that these are the findings and he's got something terrible, you know.
1: பாருங்க ஒருத்தர் ஏதோ பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட போனார் அது போய் எல்லா சோதனை எல்லாம் நடந்து பரிசோதனை எல்லாம் நடந்தது phone பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சுன்னு
0: and immediately that person laid down it was aching here there everywhere and he was you know having all kinds of symptoms that went along with the disease
1: உடனடியா போறங்க போய் அப்படியே படுத்துட்டாரு இங்க அங்க வலி கண்ட இடத்துல வலி அவருக்கு அந்த வியாதிக்கு ஏற்ற என்னென்ன அறிகுறிகளுக்கு எல்லா அறிகுறியும் உடனே உண்டாயிருச்சு
0: he had to go to see the doctor
1: கடைசில டாக்டர் போய் பார்த்தார் அவர்
0: and the doctor talked to him and said and he said doctor you know they told me that I got this thing you know the lab test came out you know
1: அதுனா டாக்டர் எனக்கு லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க
0: you know the doctor said who told you that
1: டாக்டர் கேட்டார் யார் உங்களுக்கு சொன்னதுன்னு
0: somebody has read you the wrong person's report
1: வேறொருத்தருடைய ரிப்போர்ட்டை உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க
0: யாரோ this is a real story you know I read it in a book immediately the guy stood up and said I'm all right you know praise god you know I'm fine you know
1: இது நெஜக்கால ஒரு புத்தகத்துல வாசனேன் டாக்டர் அப்படி சொன்ன உடனே ஆள் அப்படியே தெம்பா எழுதுன நான் நல்லா தான இருக்கேன் அப்படின்றாரு
0: I'm fine
1: நான் நல்லா இருக்கேன்
0: you know immediately he felt better
1: உடனேடியா ஆளே தெம்பாயிட்டார்
0: because it has been proven that these things are a lie this is not the truth that he is not sick
1: ஏன்னா அவர் நான் வியாதிப்படவில்லை நான் வியாதி என்பது ஒரு பொய் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது அவருக்கு
0: he was assured by the doctor he didn't have the problem it is a wrong it is a wrong person's result
1: டாக்டர் உறுதியா சொல்லிட்டார் அது வேற ஒரு ஆளுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு வியாதியே கிடையாதுன்னு
0: sorry about this
1: ஏ மன்னிச்சிருங்க இதுக்கு
0: immediately the guy perked up
1: உடனடியா அவருக்கு எங்க இருந்து வந்ததோ தெரியல
0: what a difference thought makes
1: பாருங்க அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்
0: fear is a thought like that
1: பயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான்
0: millions of people are afraid of their past and what happened some time ago
1: லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடந்த காலத்து குறித்து அதிலே நடந்த சம்பவங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்
0: many are afraid about their future
1: பலர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்
0: many are afraid that they may become insane or get some horrible dreaded disease
1: பல எனக்கு பரவால பைத்தியம் முடிச்சிருமோ அல்லது பயங்கரமான வியாதி ஏதா வந்துருமோ அப்படியெல்லாம் பயம்
0: some are afraid of old age and death
1: சிலர் முதிர் வயதை குறித்து மரணத்தை குறித்து அதெல்லாம் பயப்படுறாங்க
0: but fear is a thought in your mind
1: ஆனால் பயம் என்பது உடைய மனதிலே இருக்கிற ஒரு எண்ணம்
0: so that means when you are afraid of the thought that has now taken over your mind
1: அப்படி என்றால் நீங்கள் பயப்படும்போது உங்களுடைய மனது இப்போது ஆட்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்
0: you know for example if you tell a child you know if another child tells this child you know there is some kind of a monster under the bed and it's going to catch you at night
1: உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தையை பார்த்து சொல்லுது படுக்கை கடல ஒரு பெரிய பூதம் இருக்கு ராத்துல வந்து உன புடிச்சிரும்னு
0: immediately that other child is afraid
1: உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பயம் வந்துருது
0: பாருங்க he doesn't want to go into that room he doesn't want to sleep he is restless
1: அந்த ரூமுக்குள்ள போக விரும்பாது ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம இருக்கும் அது
0: you know for him the monster is now real
1: இப்போ அவனுக்கு அந்த பூதம் சொன்னது வந்து அப்படியே நிஜமா தெரியுது
0: it's just a thought but the thought has become real in his mind he thinks that there is a monster it's going to catch him at night
1: அந்த எண்ணம் ஒன்னு வந்துருச்சு இப்போ அந்த எண்ணம் வந்து அவனுக்கு நிஜமா இருக்குது ஏதோ வந்து ராத்திரி நம்ம புடிக்க போது நினைக்கிறோம்
0: so the father and mother take the child into the room and take the bed you know turn the bed over and said there's no monster here there's nothing here I'll turn the lights on let's look what is there there's nothing here somebody just lied to you and just to scare you
1: அப்பா அம்மா என்ன பண்றாங்க இப்போ பிள்ளைய ரூம் குள்ள கூட்டி போறாங்க லைட்ட போட்டு எல்லாம் வெளிச்சம் வந்த பிறகு படுக்கை எல்லாம் எடுத்து போட்டு பரட்டி போட்டு காட்டுறாங்க பாருங்க ஒன்னும் பூதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு
0: And immediately the child clears up.
1: உடனடியா அந்த பிள்ளைக்கு ஒரு தெளிவு வந்துருது.
0: He understands this is just a thing to get him afraid.
1: ஏய் நம்ம பயம் காட்டிறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்கனா அதுக்கு விளங்குது.
0: He gets healed of false thought in his mind.
1: அவருடைய மனதில் இருக்க அந்த தப்பான எண்ணத்திலிருந்து ஒரு சுகம் உண்டாகிறது.
0: The thing that he feared did not exist in the first place. It was just a thought and the thought produced that fear.
1: பாருங்க அவன் பயந்த காரியம் முதலாவது இல்லவே இல்லை. ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணம் தான் அந்த பயத்தை கொண்டு வந்தது.
0: You know, fear is like that always in people's lives.
1: பயம் மக்களுடைய வாழ்க்கையில எப்போதும் இப்படி தான் செய்கிறது.
0: It cripples people, it paralyzes people from being and becoming what they should be.
1: மக்கள் யாரா என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் இருக்கும்படி அது மக்களை முடமாக்குது.
0: When you find a Christian believer born again, spirit filled, in fear, living in fear, then you are looking at a person who does not know how to deal with his thoughts.
1: அதாவது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியினால் நிரம்பி ஒரு விசுவாசி பயப்படுவதை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய எண்ணங்களை எப்படி சரிவர சமாளிப்பது என்பதை அறியாதவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
0: Turn to 2 Timothy chapter 1.
1: திருப்போம் 2 தீமோத்தேயும் முதலாம் அதிகாரத்துக்கு.
0: Says, for God has not given us a spirit of fear but of power and of love and a sound mind.
1: என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
0: The spirit of fear, that is this fear is not from God.
1: வசனம் சொல்லுகிறது பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
0: Everybody say fear is not from God.
1: எல்லாரும் சொல்லுங்க பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
0: Now everybody should realize what is from God and what is not from God.
1: பாருங்க எல்லாருமே எது கர்த்தர்கிட்டிருந்து வருது எது கர்த்தர்கிட்டிருந்து வரல அத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
0: You see, you know, you don't want to, you know, these days even bombs are sent through packages.
1: பாருங்க இந்த காலத்துல பாம் எல்லாம் பொட்டலத்துல வச்சு அனுப்புறாங்க.
0: You heard about that, how somebody got the bomb in their hands and because the postman delivered it and they opened it and the thing blew up in their face.
1: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? போஸ்ட்மேன் கொண்டு வந்து பார்சல் கொடுப்பாரு, பிரிச்சு பார்த்தா பாம்பு வெடிக்குது.
0: The devil is sending a lot of parcels.
1: இது மாதிரி நிறைய பார்சல பிசாசு அனுப்புறான்.
0: You know, he sends it by way of thoughts. It's like bombs. You know, he just wants to get it in your hand so that you'll open it and get it into your mind and it'll explode in your mind and ruin your life for good.
1: எண்ணங்களாக அந்த பாம்பு அனுப்புறான். அது மனதுக்குள்ளே போகிறது. மனதுல அதை பிரிச்சு பார்த்த உடனே அந்த பாம்பு வெடிக்க ஆரம்பிக்கிறது அங்க.
0: So you should be very careful what you open.
1: ஆகவே என்னத்தை திறக்கறீங்கன்றத ரொம்ப கவனமா இருக்கணும்.
0: When you get an email, you got to be careful about what you're opening because some of the emails can totally destroy your computer.
1: Email வரும்போது அது என்னன்னு பார்க்கணும். இல்லாட்டி அதை திறந்தீங்கன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு போயிடும்.
0: Because some people are sending viruses through that.
1: ஏனா email மூலமாக எல்லாம் வைரஸ் அனுப்புறாங்க.
0: Some evil people are there that are just destroying people's lives.
1: பொல்லாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க மக்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறார்கள்.
0: The devil is one like that. He is always sending something that he hopes that you will take it without thinking about where it's coming from.
1: விசாசா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எப்ப பார்த்தாலும் எதையாவது அனுப்பிட்டே இருக்கான். என்ன நம்பிக்கையில நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வாங்கிட மாட்டீங்களான்ற நம்பிக்கையில.
0: Now some people think anything that comes in the post is good.
1: சிலர் நினைக்கிறாங்க போஸ்ட்ல என்ன வந்தாலும் நல்லது தான்.
0: As long as it comes, take it.
1: வந்துச்சா எடுத்துக்க அவ்வளவுதான்.
0: No, change that policy.
1: கிடையாது அந்த கொள்கையை மாத்துங்க.
0: You begin to think, is this from God?
1: இது தேவனிடத்திலிருந்து வந்ததா யோசிக்கணும்.
0: When you have fear, the first thing that you must know is that fear is not from God.
1: பயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னா பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
0: It doesn't matter what you are afraid of. If you are afraid and if you have an abnormal fear, it is not from God.
1: அது எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பயந்திருந்தால் அது ரொம்ப அசாதாரணமான பயமா இருந்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவே இல்லை.
0: This is something that is sent to bother you, to destroy you, to destroy your peace, and if you're going to receive it and take it and dwell on it, you're finished.
1: இது உங்களுடைய சமாதானத்தை நிம்மதியை குலைக்கும்படி அனுப்பப்பட்டது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை அழித்து விடும்.
0: Now look at this. This is Timothy that Paul is writing.
1: பாருங்க பவுல் வந்து இதை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார்.
0: Timothy is a young minister.
1: தீமோத்தேயு வந்து ஒரு இளம் ஊழியன்.
0: Young preacher trained under Paul.

0: எழுதும்போது அந்த காரியத்துல அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் அதை அவருக்கு எழுதுவேன்.
1: So he needs help here.
0: ஆகவே தீமோத்தேயுக்கு இங்க உதவி தேவை.
1: What is the problem?
0: என்ன பிரச்சனை அவருக்கு?
1: Just read one verse before that.
0: அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை பாருங்க.
1: Says therefore I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands.
0: இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
1: For God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind.
0: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
1: Now I understand what the problem is.
0: இப்போ எனக்கு விளங்குது என்ன பிரச்சனைன்னு.
1: This young preacher is a good man.
0: இந்த இளம் வாலிபன் நல்ல ஒரு மனுஷன்
1: தான். He is anointed by God, called by God.
0: தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
1: Paul had laid hands on him and imparted to him spiritual gifts.
0: பவுல் அவர் மேல் கையை வைத்து ஆவிக்குரிய வரங்களை அவருக்கு அருள் செய்திருக்கிறார்.
1: Now these gifts are given, gifts are imparted to him. Now he's got to by faith rise up and use it and stir it up in him and use it.
0: பாருங்க வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்ன பண்ணணும்? விசுவாசத்திலே எழும்பி அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும்.
1: Lot of people have gifts but never use it because the gifts are given to them but they don't have the faith to use it or the boldness to use it.
0: நிறைய பேருக்கு இந்த வரங்கள் இருக்கு. ஆனா அந்த வரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தைரியமோ அல்லது விசுவாசமோ அவங்களுக்கு இல்லை.
1: They say, well, I don't want to get up before people and talk.
0: என்ன சொல்றாங்க? மக்களுக்கு முன்னாடி எழுந்து நின்னு அப்படிங்க பேசுறது.
1: Oh boy, I'd rather, you know, I'd rather not do it.
0: அது வேல சும்மாவே இருக்கலாம்.
1: I've never done it.
0: இது வரைக்கும் நான் பேசுனதே
1: கிடையாது. My knees are shaking.
0: ஓயோ, காலெல்லாம் நடுங்குது.
1: I don't want to do it.
0: நான் அதான் செய்ய விரும்பல.
1: But somebody laid hands on you, they anointed you for ministry, they prophesied over you and they told you that you have these spiritual gifts.
0: கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார். உங்கள் மேல் ஊழியர்கள் கரத்தை வைத்து நீங்கள் வரங்களை பெற்று இருக்கிறீர்கள்.
1: They've imparted the spiritual gifts.
0: ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள்.
1: Now rise up as the occasion comes and use it.
0: ஆகவே இப்பொழுது சூழ்நிலை வரும்போது எழுந்திருங்கள், அதை பயன்படுத்துங்கள்.
1: But young people sometimes are afraid. They don't want to put themselves up there, you know, and make a fool of themselves.
0: வாலிபர் சில சமயத்துல பயப்படுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்னு ஏதாவது வெக்கப்படுற மாதிரியா நடந்து.
1: Even if God has called me my God, you know, I don't want to go up there and just fumble.
0: ஒருவேளை தேவனை அழைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் முன்னாடி போய் எப்படி அதெல்லாம் பண்றது?
1: That's what they're thinking about.
0: அப்படி தான் நினைக்கறாங்க பாருங்க.
1: So Paul says.
0: ஆகவே பவுல் சொல்றார்.
1: Timothy, come on.
0: தீமோத்தேயே வா.
1: I laid hands on you and spiritual gifts were given to you.
0: நான் உன்மேல் கைகளை வைத்தேன், ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது.
1: You have it, man, inside of you.
0: உனக்குள்ள அது இருக்குப்பா.
1: Now then he also reminds him in the previous verse. He says, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also.
0: என்ன சொல்றா பாருங்க? உன்னுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்குன்னு நிச்சயித்திருக்கிறேன்.
1: இந்த பாட்டியிலிருந்து வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that it comes from the grandma.
0: பாட்டி மாட்டே வந்து வருதுன்னு நான் நம்புறாதே.
1: I had a wonderful grandma.
0: எனக்கு அருமையான ஒரு பாட்டி இருந்தாங்க.
1: Was a non-Christian who came to know about Jesus Christ at the age of 12.
0: அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள். 12 வயதில் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள்.
1: And she had to go and live in an orphanage run by a missionary because of her faith in Christ.
0: கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனாலே புறக்கணிக்கப்பட்டு ஒரு மிஷனரி நடத்தின ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அவர்கள் தங்கி இருந்தார்கள்.
1: And grew up there.
0: அங்க தான் வளர்ந்தார்கள்.
1: But through her have come many preachers in our family.
0: அவர்கள் மூலமாக எங்க குடும்பத்தில் நிறைய பிரசங்கியார்கள் உருவாகியிருக்கிறார்கள்.
1: So I believe this grandma stuff.
0: ஆகவே இந்த பாட்டி கதை எல்லாம் நம்புறேன் நான்.
1: Paul says, hey, it was in your grandma had that stuff and then it came down to you.
0: பவுல் சொல்றார்,
1: your mother had it and then through your mother you had it.
0: உன்னுடைய பாட்டிக்குள்ள அது இருந்தது. பாட்டில இருந்து அம்மாக்குள்ள வந்தது, அம்மாக்குள்ள வந்து உனக்குள்ள வந்திருக்கு.
1: Then I recognized it, I acknowledged it, I sensed it through the Holy Spirit and I laid hands on you and blessed you and ordained you for ministry.
0: பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் அதை உணர்ந்து உன் மேல் கைகளை வைத்து ஊழியத்துக்காக உன்னை பிரதிஷ்டை செய்தேன்.
1: Now, many times God finds it easy to pick a person that's already there in that family.
0: பாருங்க பல சமயத்திலே ஏற்கனவே குடும்பத்தில இருக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது கர்த்தருக்கு ஈஸியா இருக்கு.
1: அங்கேயே பிறக்க பண்ணிருக்காரு. அதுக்கு தான் He makes them born there, in that situation, in that circumstances, and raised in that situation to get them ready for that work.
0: பாருங்க அந்த வேலைக்காக அவளை ரெடி ஆக்குவதற்காக தான் அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்திலே அவளை வந்து பிறக்க செய்கிறார்.
1: That's why in the Old Testament times you had the tribe of Levi from which all the priests came.
0: அவேதான் பாருங்க பழைய ஏற்பாடு காலத்திலே லேவி கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரத்துல இருந்து ஆசாரியர் எல்லாம் வந்தார்கள்.
1: This is their thing, the anointing flowed from generation to generation.
0: இதுதான் அவருடைய வேலை. அபிஷேகம் தலைமுறை தலைமுறையா அவர் மேல் இருந்தது.
1: So that is is in a way true.
0: அது அது ஒரு விதத்துல உண்மை.
1: But many people don't recognize it and they are afraid to use the gift that God has given them.

0: பலர் அதை உணராமல் தேவனால் தந்திருக்க அந்த வரத்தை பயன்படுத்த பயப்படுகிறார்கள்.
1: Here is a hesitant young man.
0: இங்கே தயக்கத்தோடு இருக்கிற ஒரு வாலிபனை
1: பார்க்கிறோம். Trained by one of the greatest preachers in Christendom, but yet he is afraid to rise up to the occasion and take charge.
0: கிறிஸ்து உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பிரசங்கியாரால் பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நேரம் வரும்போது அதை பயன்படுத்த இந்த மனுஷன் வாலிபன் பயப்படுகிறார்.
1: That is why Paul is writing.
0: ஆகவே தான் பவுல் எழுதுகிறார்.
1: What is the reason for his hesitation?
0: அவன் தயங்குகிறானே, அதுக்கு காரணம் என்ன?
1: The reason is fear.
0: காரணம் பயம்.
1: Here is a child of God, spirit filled, called to ministry, anointed and ordained, but fear is there.
0: தேவனுடைய பிள்ளை, ஊழியத்தில் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது.
1: Fear cripples him.
0: பயம் அவனை முடமாக்குகிறது.
1: Fear paralyzes him.
0: பயம் அவனை செயல்படாமல் செய்யப்படுகிறது.
1: Fear is not allowing him to do his part, allowing him to do what he must do.
0: பயம் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு அவனை தடுக்கிறது.
1: It is not allowing him to be what God has called him to be.
0: தேவன் அவனை என்னவா இருக்கும்படி அழைத்தாரோ அப்படி இல்லாமல் செய்ய பண்ணுகிறது இந்த பயம்.
1: So Paul writes, he says, I remind you of the gift of God which is in you through the laying on of my hands.
0: ஆகவே தான் பவுல் என்ன சொல்கிறார், நான் உன்மேலின் கையிலே வைத்ததனால உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
1: He says, you got it.
0: உனக்குள்ளே அது இருக்கு.
1: You got whatever it takes to do the ministry.
0: ஊழியத்தை செய்ய உனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது.
1: But don't be afraid.
0: ஆனால் பயப்படாதே.
1: This fear that is stopping you, paralyzing you and crippling you is not from God. God has not given you the spirit of fear, but of love and of power and of sound mind.
0: உன்னை நீ செயல்படாமல், உன்னை செயல்படாமல் செய்ய பண்ணுகிற, உன்னை முடமாக்குற அந்த பயம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. தேவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை மட்டுமே தந்திருக்கிறார்.
1: I think every young man needs a letter like that.
0: நினைக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் இது மாதிரி ஒரு லெட்டர் வேணும்.
1: Sometimes I have preached this to the preachers.
0: young preachers. இளம் பிரசங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுண்டு.
1: I just encourage them.
0: அவங்களை உற்சாகப்படுத்த.
1: Don't be afraid.
0: பயப்படாதீங்க.
1: Don't be afraid because you are young.
0: ஏதோ வாலிபனா இருக்கிறதுனால பயப்படாதீங்க.
1: Don't be afraid of your age.
0: சின்ன வயசுன்னு பயப்படாதீங்க.
1: I became a pastor at a very young age.
0: நான் வந்து ரொம்ப இள வயசுலயே பாஸ்டர் ஆயிட்டேன்.
1: And everybody in the church was older than me.
0: சபையில இருந்து எல்லாரும் என்னை விட பெரியவங்களா இருந்தாங்க.
1: I was so young.
0: அவ்வளவு வாலிபனா இருந்தேன்.
1: And it's another country and totally different race of people and so on.
0: இன்னொரு நாட்டுல வேற, அங்க இருந்து எல்லாரும் அந்த இனங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது.
1: But I tell you, this boldness, a holy boldness came upon me.
0: ஆனா நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமான ஒரு தைரியம் என் மேல் வந்தது.
1: I took charge of that thing.
0: அந்த சூழ்நிலையை நான் பொறுப்பெடுத்தேன்.
1: Before me there was the church was you know pastored by 2-3 people and they just left.
0: எனக்கு முன்னால அந்த சபையில 2-3 போதகள் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க.
1: Came down to 25 people.
0: கடைசில அந்த சபையில எல்லாம் 25 பேர் தான் இருந்தாங்க.
1: It was always small.
0: எப்பொழுதே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
1: 5 people were running the thing.
0: ஏன்னா 5 பேர் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க.
1: 5 man show.
0: 5 பேருடைய
1: five men are fighting together, fighting always. All these five are fighting.
0: அஞ்சு பேருடைய ஆட்சி அங்க இருந்தது, அஞ்சு பேரும் சண்டை போடுவாங்க.
1: All five are fighting all the time.
0: அஞ்சு பேரும் எப்போதும் சண்டை போடுவாங்க.
1: And they never fight with me.
0: ஆனா என்கிட்ட மட்டும் சண்டையே போட மாட்டாங்க.
1: Never with me.
0: ஒரு நாள் சண்டை
1: போடல. I will just get there in time, get up there and sing the songs and preach and pray, say amen and keep going.
0: சரியா
1: நேரத்துக்கு, no fighting.
0: நேரத்துக்கு போவோம், ஜெபம் பண்ணுவேன், பாட்டை பாடுவோம், பிரசங்கம் பண்ணிட்டு நேரா போயிட்டே இருக்கேன்.
1: I won't listen to their stories. I won't get along with, you know, with their you know this side or that side. I don't join anybody.
0: நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. அவங்க பேச்சும் கேட்க மாட்டேன் நான்.
1: So all these five people couldn't deal with me.
0: ஆகவே இந்த அஞ்சு பேரையும் அஞ்சு பேருக்கும் இந்த என்ன சமாளிக்க முடியல. அந்த
1: அந்த church was growing.
0: சபையும் வளருது வேற.
1: You know it about from 25 to more than 100 people now.
0: 25 பேர்ல இருந்து இப்போ 100 பேருக்கு மேல ஆயிட்டாங்க.
1: Just a few months just like that, it just
0: for ஒரு சில மாதங்கள அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு.
1: And the more it grew, the more they kept quiet with me.
0: சபை அதிகமாய் வளர வளர என்கிட்ட வாயை திறக்கிறது.
1: They never fight with me.
0: என்கிட்ட சண்டை போடவே
1: மாட்டாங்க. But inside there is fighting always.
0: ஆனா உள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை நடந்துட்டே
1: இருக்கு. I called them one time.
0: ஒரு முறை கூப்பிட்டாங்க.
1: What's wrong with you all five of you?
0: நான் கேட்டேன், உங்க அஞ்சு பேருக்கு என்ன பிரச்சனை?
1: And they are the trustees and all of that.
0: அவங்க தான் அங்க எல்லாம் அந்த trustees
1: மாதிரி. I said, I tell you one thing.
0: நான் சொன்னேன், ஒரு காரியம் சொல்றேன்
1: பாருங்க. All five of you resign.
0: நீங்க அஞ்சு நீ அஞ்சு பேரை ரிசைன் பண்ணுங்க.
1: Told these Americans, you know.
0: அமெரிக்கர்ல பாத்து சொன்னா.
1: I was 26 years old. I said 26 and a half years old. I said you all five of you resign.
0: 26 வயசு சொன்னேன், அஞ்சு பேரும் ரிசைன் பண்ணுங்க.
1: All older than me.
0: எல்லாரும் என்னை விட வயசுல மூத்தவங்க.
1: Very big positions.
0: பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க.
1: And I said all five of you resign and all five of you must come to church.
0: நான் சொன்ன அஞ்சு பேரை ரிசைன் பண்ணிட்டு அஞ்சு பேரும் ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க.
1: If you're going to be angry with me because I told you to resign, then don't resign. I will leave.
0: ரிசைன் பண்ண சொன்னதுனால என் மேல கோபம்னா பரவாயில்ல, கோபப்பட்டு நீங்க போய்டாதீங்க நான் போய்டறேன்.
1: I don't want to be a pastor in a fighting church.
0: சண்டை போடுற ஒரு சபையில போதகரா இருக்க நான் விரும்பல.
1: I refuse to do that.
0: அப்படி செய்ய நான் மறுக்கறேன்.
1: I will not do it.
0: நான் அப்படி செய்ய மாட்டேன்.
1: So either you all resign and stay in the church and remain in the church and I'll pastor the church.
0: நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபைக்கு வாங்க அப்ப நான் பாஸ்டரா இருக்கேன்.
1: Yeah, otherwise I will resign, I'll go. I didn't want this in the first place. I went there as a guest speaker and they begged me to stay there as a preacher,
0: as a pastor.
1: God has shown that I must be the pastor. So, God has shown the right thing. So I told them resign. All five of them resign and all five of them still today are my greatest friends. They all stayed in the church. They handed over the entire thing to me. And I did most of their children's weddings and I baptized most of their children. Even today, anything that happens, I go from here to do it for them because they love me so
0: much. ஏதாவது ஒண்ணுனா இங்க இருந்து நாங்க போறோம் அவங்களுக்காக
1: to do that
0: அந்த காரியத்தை செய்ய
1: they really love me I have never had a misunderstanding with them
0: அந்த அளவுக்கு என்ன நேசிக்கறாங்க அவங்களோட கூட எனக்கு எந்த ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது
1: but the thing is I was myself surprised one baptist preacher was a friend of mine he pastored a bigger church than mine he had about 300-400 people
0: இல்ல என்ன ஆச்சு என்ன என்னுடைய baptist ஒரு பாஸ்டர் ஒருத்தருடைய friend அவர் வந்து பெரிய சபை 300-400 பேர் நாங்க அந்த சபைக்கு போதகரா இருந்தோம்
1: and one time I was preaching on some subject and this man came on thursday nights to hear the preaching
0: ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பேசும்போது ஒரு வியாழக்கிழமை 20 பிரசங்கத்தை கேட்க அவர் வந்தார்
1: regularly he came and we became friends
0: அவர் ரெகுலரா வந்தாரு நாங்க நண்பர்கள் ஆயிட்டோம்
1: and he heard about this because you know the news went out that five people resigned and they stayed in the church that's a miracle in america you know
0: அஞ்சு பேர் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபையில இருக்காங்கன்னா அது பெரிய அற்புதம் அமெரிக்காவில இந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவிச்சு பாருங்க
1: சார் ஹவ் டிட் யூ டு இட்
0: அவர் கேட்டார் எப்படிங்க இத நீங்க பண்ணீங்க
1: மை காட் ஐ விஷ் ஐ could do it in my church
0: எங்க சபையில இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே நினைக்கிறேன்னு
1: get bold and do it brother
0: நான் சொன்னேன் தைரியம் வரட்டும் தைரியமா செய்ங்க
1: get giving problem then do it
0: ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா செய்ங்க அப்படி
1: don't allow strife in there
0: சண்டே சபையில சண்டைக்கு இடம் இருக்க கூடாது
1: be bold because you have been given the authority to do whatever is required to keep the thing in tip top shape
0: நல்ல நிலைமையில இயங்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே தைரியமா செயல்படுங்க
1: see in those days I didn't know these things very deeply I was just pastoring
0: அப்பலாம் வந்து அப்பதான் நான் பாஸ்டரா ஆரம்பிச்சேன் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆழமா தெரியாது
1: எனக்கு because the gift is in me and because I was growing in faith I was able to stir up that boldness inside of me
0: அந்த வரம் எனக்குள்ள இருந்தபடியினாலே And
1: I was able to take action. I was able to succeed. And within 1 year, we went beyond 200 people.
0: என்னால எங்க நடவடிக்கை எடுக்க முடிந்தது அதுல வெற்றி பெற முடிந்தது ஒரே வருஷத்துக்குள்ள 200 பேருக்கு மேல ஆயிட்டாங்க
1: you know just like that it grew
0: சும்மா அப்படியே வளர்ந்துருச்சு
1: and we just had it in tip top shape no problem thereafter
0: அதன் பிறகு சபையில பிரச்சனைக்கு சண்டை சச்சரவு கூட இடம் இல்லாம போயிருந்தது
1: nobody can you know that's not a place to fight anymore
0: இனி சபை என்பது சண்டை போடுறதுக்கான ஒரு இடம் அல்ல
1: they all became good friends also
0: அவங்க எனக்கு நல்ல நண்பர்களாவும் ஆயிட்டாங்க
1: because of the position only they were fighting
0: அந்த பொசிஷனுக்காக பதவிக்காக சண்டை போட்டு இருந்தாங்க
1: and responsibilities made them to fight
0: அந்த பொறுப்புகள் அவங்கள சண்டை போட வச்சது
1: so now there is no reason to fight
0: இப்ப சண்டை போட காரணமே இல்ல
1: we are all friends now
0: இப்ப எல்லாரும் friends
1: we had such a good time
0: அந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்க
1: so Timothy was told get up do it you got it let the holy boldness take over you god has not given you the spirit of fear
0: ஆவே தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்றார் தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை ஆகவே எழுந்திரு விசுவாசத்திலே திடன்கொள் தைரியமாய் காரியங்களை செய் என்று சொல்றார்
1: sometimes some people are a little slow they think and they're afraid of men afraid of people afraid of organization afraid of this afraid of that and sometimes they need to be told this
0: பாருங்க சில சமயத்துல ஜனங்க ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க காரணம் என்னன்னா இவரை பற்றி பயம் அவரை பற்றி பயம் ஜனங்களை பற்றி ஜெயம் பயம் பிறகு ஸ்தாபனங்களை பற்றி பயம் எதை பற்றியாவது ஒரு பயம் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு
1: how do you overcome fear
0: பயத்தை நீங்கள் மேற்கொள்வது எப்படி
1: whether it is fear to do ministry or fear to do anything else
0: ஊழியம் செய்வதற்கான பயமோ அல்லது வேற எதை குறித்து ஒரு பயமோ
1: some people are afraid of water they don't want to get in the water and swim
0: சிலருக்கு தண்ணினாலே பயம் தண்ணில இற கால் வைக்கவே மாட்டாங்க
1: some people are afraid of exams they freeze their mind freezes when they go and sit in the exam they know all the cold facts but when they see the exam paper they're blank.
0: சிலருக்கு பரீட்சைனா பயம், எல்லாம் நல்லா படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்க போய் உட்கார்ந்து பேப்பரை பார்த்தோம்னா அப்படியே உறைஞ்சிருவாங்க.
1: Some people are afraid of public speaking. I've seen you know when I was studying in Bible college, so many fellow students are found, boy, they just about they were so afraid of just getting up before people and speaking.
0: சிலர் பாருங்க, ஒரு நாலு பேர் மத்தியில எழுந்து நின்னு பேசினா அவ்வளவு பயம், பைபிள் ஸ்கூல்ல பாத்துருக்கேன் நான் படிச்சப்போ.
1: It was such a challenge for them. They were so afraid and unable to overcome that fear.
0: அவங்களுக்கு அது அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கும், அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாம தவிப்பாங்க.
1: At that time I didn't know how to help them because I was also a young fellow.
0: அப்போ நானும் ஒரு வாலிபனாக அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
1: So but now I learned over a period of time because I have learned to help people with fear.
0: ஆனா இப்பொழுது பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்க நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
1: So that is why I'm able to share something with you.
0: நான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது.
1: How do you overcome fear?
0: பயத்தை மேற்கொள்வது எப்படி?
1: You got to recognize some facts about fear.
0: பயத்தை குறித்து சில உண்மைகளை நீங்கள் உணர வேண்டும்.
1: Fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: Often time it is not a fact but it is a thought.
0: பல சமயத்திலே அது நிஜம் அல்ல, உண்மை இல்ல, மாறாக ஒரு எண்ணமா இருக்கிறது.
1: There is really no rhyme or reason to fear. But the thought is there, therefore you fear many times.
0: பயப்பட எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனா அந்த எண்ணம் வந்துட்டதனால இப்ப பயம் வந்துவிட்டது.
1: The thought is the thing that you are afraid of.
0: அந்த எண்ணத்தினாலே தான் பயப்படுறீங்க நீங்க.
1: And fear is an ungodly thing. It is not from God. It must be driven out. Action must be taken.
0: பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, ஆகவே அதற்கு எதிரான நடவடிக்கையில இறங்க வேண்டும்.
1: How do you handle fear? How do you handle fear?
0: இந்த பயத்தை சமாளிப்பது
1: எப்படி? How to overcome it?
0: அதை மேற்கொள்வது எப்படி?
1: I'll tell you.
0: சொல்றேன் பாருங்க.
1: You've got to do the very thing that you are afraid of.
0: எதற்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தையே நீங்கள் செய்ய வேணும்.
1: Now that is easily said. Now how to come to doing it is what I'm going to share with you.
0: சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா எப்படி செய்வது அததான் சொல்ல வரேன் நான்.
1: You're afraid of getting up in front of people and speaking, and if I say get up and speak, you're not going to do it.
0: பாருங்க, நாலு பேருக்கு முன்னாடி நின்னு பேசுறது பயம், என்ன உங்களை பார்த்து எழுந்து நின்னு பேசுங்கன்னு சொல்லும்போது நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி
1: just because I said get up and speak, you're not going to do
0: ஏதோ நான் சொல்றதுனால எழுந்து பேசுங்கன்னு நீங்க பேச போறது
1: கிடையாது. How do you work yourself to a place where you can get up and speak?
0: அதாவது நாலு பேருக்கு மத்தியில எழுந்து நின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வருவது எப்படி?
1: First you got to instill the thought in your mind.
0: முதலாவது அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும்.
1: I showed you many times Jesus talked about how people take thoughts into their mind.
0: நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி ஜனங்கள் எண்ணத்தை தங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு போறன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்.
1: Jesus said do not take thought saying what you shall eat, what you shall drink or what you
0: shall சொன்னாலே எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், உண்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள்.
1: How do you take worry?
0: கவலை எப்படி எடுத்துக்கிறீங்க?
1: You say it, only when you say it it becomes your worry.
0: சொல்லுகிறீங்க, சொல்லும் போது அது உங்கள் கவலையாய் மாறுகிறது.
1: If somebody else says it and you leave it at that, it won't often time affect you.
0: வேற யாராவது சொன்னாங்க, நீங்க அதை அப்படியே விட்டீங்கனா அது உங்களை பாதிக்க போவதில்லை.
1: Just hearing it won't affect you that much.
0: அது சும்மா கேக்குறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது.
1: But the thought becomes owned by you. You become the owner of the thought. It becomes your thought the moment you open your mouth and speak it.
0: ஆனா வாயை திறந்து நீங்கள் பேசும்போது அந்த பேச்சுக்கு அந்த எண்ணத்துக்கு நீங்களே சொந்தக்காராயிடுறீங்க.
1: Fear and faith are not very much different.
0: இந்த பயம் விசுவாசம் ரெண்டுமே அவ்வளவு வித்தியாசமானதல்ல.
1: You know, just like faith comes, fear also comes.
0: எப்படி விசுவாசம் வருகிறதோ அதே போல பயமும் வருகிறது.
1: How does faith come?
0: விசுவாசம் எப்படி வருது?
1: Faith cometh by hearing and hearing by the word of God.
0: விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
1: So how does faith come?
0: ஆவி விசுவாசம் எப்படி வருகிறது?
1: You are hearing the word of God.
0: தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்.
1: Doesn't say by reading it comes. Doesn't say by reading it.
0: அது வாசிக்கிறதுனாலே வரும்னு சொல்லல.
1: That's why a lot of Christian people, though they read the Bible, they don't have no faith.
0: ஆவிதான் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசித்தாலும் கூட விசுவாசம் இல்லை.
1: This took me so many years to understand that.
0: இத நான் விளங்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
1: Now you understand it so easy.
0: இப்போ ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிறீங்க.
1: I thought I read the Bible, why don't I have faith?
0: என்ன சொல்றாங்க, நான் தான் பைபிளை வாசிக்கிறேன், ஏன் விசுவாசம் இல்லன்றாங்க.
1: Sorry, it doesn't say that if you read the Bible you'll have faith.
0: Sorry, என்ன பைபிளை வாசிக்கினா விசுவாசம் வரும்னு சொல்லல
1: வேதம். You read the Bible,
0: வேதத்தை வாசிக்கணும்.
1: But the thing is you got to do something more.
0: ஆனா என்னன்னா அதுக்கு மேல ஒன்னு பண்ணணும்.
1: You got to speak what God says with your mouth so that it can be heard by you confessing the word of God.
0: தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்கள் வாயினாலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் வாயிலிருந்து அறிக்கை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய காது அதை கேட்கிறது.
1: Your mouth must say my God shall supply all my needs.
0: உங்களுடைய வாய் சொல்ல வேண்டும், என் தேவன் என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார்.
1: Your mouth must say God is my healer.
0: தேவனே என்னுடைய பரிகாரி என்று உங்கள் வாய் சொல்ல வேண்டும்.
1: Your mouth must speak the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாய் பேச வேண்டும்.
1: When you speak it, then you hear it, and that's how faith comes.
0: நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் கேட்கிறீர்கள், அப்படிதான் விசுவாசம் வருகிறது.
1: That is why the Bible says faith cometh by hearing. Hearing from you, from your mouth, it must hear the word.
0: அவேதான் வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால வரும். அதாவது வசனத்தை உங்கள் வாயாலே நீங்கள் பேசும்போது அதை கேட்டு விசுவாசம் வருகிறது.
1: Many people laugh at this confession business, but I tell you, my friend, I'm sorry to tell you, if you don't confess, you're not going to have faith.
0: பலர் வந்து இந்த அறிக்கைன்னு சொல்லாருமே அதை பார்த்து அதை கேலி செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அறிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் வரப்போவதில்லை.
1: Christianity is a great confession.
0: கிறிஸ்தவமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை.
1: Not just confessing your sins.
0: வெறும் பாவங்களை அறிக்கை செய்வதல்ல.
1: You confess your sins mainly once. Only when you sin.
0: அதாவது பாவத்தை எப்போ அறிக்கை செய்யணும், பாவம் செய்யும் போதுதான்.
1: But that's all Christians know about confession.
0: ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அறிக்கையினாலுமே வெறும் பாவ அறிக்கை தான் மனசுக்கு வருது.
1: Christianity is called a confession because Christianity is about confessing what you believe.
0: கிறிஸ்தவம் ஒரு அறிக்கை என்று அழைக்கப்படுது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
1: What do you believe?
0: நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: Jesus is Lord.
0: இயேசுவே ஆண்டவர் என்று
1: விசுவாசிக்கிறீர்கள். What do you believe?
0: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: You believe that God is your healer.
0: தேவனே உங்கள் பரிகாரி என்று விசுவாசிக்கிறீர்கள்.
1: What do you believe?
0: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: You believe he is the supplier of your every need.
0: அவரே உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்.
1: These are the beliefs that you must confess. That is why it's called a great confession.
0: நீங்கள் நம்புகிற இந்த காரியங்களை தான் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆகவே தான் கிறிஸ்தவம் மிகப்பெரிய அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது.
1: That's how faith comes.
0: விசுவாசம் அப்படி தான் வருகிறது.
1: Fear, how does it come?
0: பயம் அது எப்படி வருது?
1: It comes the very same way. Faith and fear are opposite forces, work exactly the same.
0: விசுவாசம் எப்படி வருகிறதோ அதே போல தான் பயமும் வருகிறது. இந்த விசுவாசம் பயம் ரெண்டுமே எதிர் எதிர் சக்திகள்.
1: Now fear comes the same way.
0: விசுவ பயமும் அப்படியே தான் வருது.
1: You begin to hear the threatening words of the devil and you begin to speak it.
0: பிசாசுடைய அச்சுறுத்தும் வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள்.
1: And the moment you speak it, you own that fear.
0: நீங்கள் அதை பேசின உடனே அந்த பயத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள்.
1: So how do people fear act? How do people who fear act?
0: ஆகவே பயப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
1: You will find this in them.
0: அவங்களுக்குள்ள இதை நீங்க பார்க்கலாம்.
1: They'll say, oh man, I'm afraid of getting up there.
0: என்ன சொல்லுவாங்க? அப்பா அங்க போய் எழுந்து நிக்கணும்னாலுமே பயமா இருக்கு.
1: Think of it, my feet just shudder.
0: அதை யோசிக்கும் போது அப்படியே நடுங்குதுன்னு.
1: Oh, I could never get myself to do it.
0: என்னாலலாம் அங்க போய் நிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு.
1: I don't think I could ever do it.
0: என்னால முடியவே முடியாது.
1: I just can't even imagine it.
0: என்னால அதை கற்பனை கூட பண்ண முடியல.
1: It's impossible.
0: ஓ, அது முடியவே முடியாது.
1: People that are afraid of water, they'll always say, I'll never go near water.
0: தண்ணீரை கண்டு பயப்படுறவங்க சொல்லுவாங்க, தண்ணி கிட்டே போக மாட்டேன்.
1: My God, I'm afraid of water.
0: பா, தண்ணினாலும் எனக்கு பயம்னுவாங்க.
1: I hate water.
0: தண்ணியை நான் வெறுக்கிறேன்னு.
1: You keep speaking like that, fear will increase.
0: அப்படி பேசிட்டே இருங்க, பயம் அதிகரிக்கும்.
1: Now how do you deal with fear?
0: இப்ப பயத்தை சரி செய்வது எப்படி?
1: Now if you want to get up and speak in front of people,
0: ஒரு மக்கள் மத்தியில நீங்க எழுந்து நின்னு பேசணும்னா,
1: you need to first in your conscious mind you got to work it out.
0: முதலாவது சிந்திக்கிற இந்த மனதுல அதை பத்தி நீங்க ஏதாவது செய்யணும்.
1: That is what 2 Corinthians 10:5 is all about.
0: 2 கொரிந்தியர் 10:5 அதை பத்தி தான் சொல்லுகிறது.
1: There you are imagining yourself in your fear getting up there and shivering and shaking and failing.
0: அங்க நீங்க என்ன கற்பனை பண்றீங்கன்னா, நான் எழுந்து நிக்கிறேன், நின்ன உடனே கை காலெல்லாம் நடுங்குது, வளர்றேன், அப்படி எல்லாம் அங்க யோசிக்கிறீங்க.
1: Why? Because you are thinking those thoughts.
0: ஏன்னா அந்த எண்ணங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: Those thoughts of fear have become an imagination where you see yourself fail.
0: அந்த பயத்தின் எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவெடுத்து நீங்கள் தோல்வியடைவது போல இப்ப பாக்குறீங்க.
1: And it has become a stronghold. It doesn't want to leave you. It just has you captive.
0: இப்போ ஒரு பலத்தான உருவாயிருச்சு, அது உங்களை விட மாட்டேங்குது, சிறைப்படுத்தி விட்டது.
1: Thoughts have become imagination. Imagination has become a stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகளாகி கற்பனைகள் இப்போது பரல் பலத்தரங்களா உருவாயிடுச்சு.
1: That's how you got that fear.
0: இப்படி தான் அந்த பயம் வந்து விட்டது.
1: Now how do you attack that fear? How do you overcome that fear?
0: இப்போ அந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி?
1: You got to begin with the thoughts.
0: மறுபடியும் எண்ணத்துல தான் ஆரம்பிக்கணும்.
1: How do you put the thoughts inside of you?
0: அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி?
1: How did Jesus say you take thoughts?
0: எண்ணங்களை எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள்?
1: By saying.
0: அதை சொல்வதன் மூலம் எடுத்துக் கொள்கிறீர்கள்.
1: So if I am called to preach the word of God and I'm afraid. If I am afraid but I'm called to preach the word of God.
0: தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்குள்ளே ஒரு வேளை பயம் இருக்கும் என்றால்,
1: then what should I do?
0: நான் என்ன செய்ய வேண்டும்?
1: I should quit talking that nonsense that I've been talking all this time about how I'm afraid.
0: எனக்கு ஒரே பயமா இருக்குன்னு பேசிட்டேனே, அத முதல்ல பேசுவதை நிறுத்தணும்.
1: Oh, I should quit saying no, I don't want to do that. Oh boy, that's not me, you know.
0: Oh, என்னால முடியாது, நான் பேச மாட்டேன்னு சொல்றோம், அதை நிறுத்தணும் முதல்ல.
1: Never say anything like that.
0: அது போல ஒரு காலம் பேசவே கூடாது.
1: Now you speak the words of faith. If God has called me, if God has gifted me by the grace of God, I can do it.
0: இப்போ விசுவாச வார்த்தையிலே பேசுங்கள். தேவனை அழைத்திருந்தால் தேவனுடைய கிருபையினாலே என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
1: See, you won't be able to get up and speak immediately, but you start with a thought.
0: உடனடியாக எழுந்து பேச முடியாம இருக்கலாம், ஆனா எண்ணத்திலே ஆரம்பியுங்கள்.
1: Learn how to fill your mind with God's thoughts.
0: தேவனுடைய எண்ணங்களாலே மனதை நிரப்புவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
1: Begin to say, praise God, I can do all things through Christ who strengthens me.
0: சொல்ல ஆரம்பியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
1: I have never done it, but if a God has called me, I'll do it.
0: இதுவரை நான் இதை செய்ததில்லை, தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் என்னால முடியும்.
1: I have never done it, but thank God if he's going to gift me to do it, and then I'll do it.
0: இதுவரை நான் செய்ததில்லை, ஆனாலும் இதை செய்யக்கூடிய வரத்தை தேவன் தந்திருந்தால் என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
1: I can do it through God.
0: தேவனாலே முடியும் என்றால்,
1: through God I can do well. Valiantly.
0: தேவனாலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுவேன்.
1: Through God I can succeed in this.
0: தேவனாலே என்னால வெற்றி பெற முடியும்.
1: Oh, you just work yourself these thoughts into your mind.
0: இந்த எண்ணங்களை உங்களுடைய மனதுக்குள்ளே ஆழ கொண்டு போய் விடுங்க.
1: Take these thoughts and put it in your mind.
0: இந்த எண்ணங்களை எடுத்து மனதில் வையுங்கள்.
1: The stronghold of your fear from that moment is shaken by this weapon of warfare that God has given you, the word of God.
0: தேவனுடைய வார்த்தையினும் போராயத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, அதை நீங்கள் பேச பேச பயமெனும் பலத்த அரண் ஆட்டங்கள் ஆரம்பிக்கிறது.
1: The weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
0: நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது.
1: I challenge you, whatever your fear is, if you will start with the words of faith and speak exactly the opposite and take the word of God and declare it, it will become possible.
0: நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, அதை குறித்த தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை நீங்கள் பேச அந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளத்துல வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமாய் நீங்கும்.
1: Strongholds will come down.
0: பலத்த அரண்கள் நீர்மூலமாகும்.
1: The thing that paralyzes you will lose its power.
0: உங்களை முடமாக்கின அந்த காரியங்கள் பெலனற்று போகும்.
1: The thing that has stopped you all this time from becoming and being what you want to be will have no more power over you because you are pulling down the stronghold every day.
0: ஒவ்வொரு நாளும் இந்த பலத்த அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்குறபடினாலே நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அப்படி ஆக முடியாமல் தடுக்கிற அந்த காரியங்கள் நிர்மூலமாகும்.
1: It will come down.
0: நிர்மூலமாகும்.
1: Every fear will come down.
0: ஒவ்வொரு பயமும் நிர்மூலமாகும்.
1: You build the thought.
0: எண்ணத்தை உள்ளே கட்டி எழுப்பு.
1: Every time you think about, well, I got that assignment, I got to do, I got to stand up and speak, it used to scare you. You say, I can do it. Praise God, I can do it. I can do it through Jesus. All things are possible. God will enable me to do it. I can do it. I can do it.
0: எழுந்து நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது பயம் வருகிறதா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள்.
1: If you're afraid of water, then just go stand by the swimming pool and say, I can do it. Praise God, I can do it. One of these days I'm going to jump in here and swim up and down better than anybody that's doing it now.
0: தண்ணினாலே பயமா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போய் நின்னுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் நான் இந்த குளத்துல குதிப்பேன், மற்ற எல்லாரை விட நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் சொல்லுங்க.
1: Just put on the swim suit and act like you're swimming there. Just wet yourself and sit in that easy chair and sip a Coca-Cola and say, one of these days I'm going to get you, you water. You're not going to scare me. I'm not going to go from here. One of these days I'm going to jump in here and swim.
0: நீச்சலே அடிக்கலனா கூட பரவாயில்லை. ஸ்விம்மிங் சூட்ட மாட்டிட்டு அங்க போய் சேர்ல காலை கொஞ்சம் தண்ணியில நனைச்சிட்டு
1: சும்மா ஒரு நாடகமாவது ஆடுங்க.
0: சேர்ல போய் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஏதாவது அப்படியே சிப் பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு நாள் நிச்சயமா நான் இங்க நீச்சல் அடிப்பேன்னு.
1: I am not afraid of you, water.
0: தண்ணியே உன்னை கண்டு நான் பயப்படுவது
1: கிடையாது. The creator, the one who made you, is inside of me.
0: ஏனால் உன்னை உண்டாக்கினவர் எனக்குள்ள இருக்கிறார்.
1: Why should I be afraid of you?
0: உன்னை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்?
1: If you're afraid of exam,
0: பரீட்சைனாலே பயமா?
1: Then you know, you start studying 10 days before, but the thing is, that's not enough. That's not the preparation. You start speaking the word 20 days before.
0: பிரச்சனை என்னன்னா, 10 நாளைக்கு முன்னாடி தான் நீங்க preparation ஆரம்பிக்கிறீங்க. ஆனா 20 நாளைக்கு முன்னாலேயே வார்த்தை அறிக்கை ஆரம்பியுங்கள்.
1: If we get to speak and say these things are not going to be difficult, I'm going to have it easy in the name of Jesus. God will give me the wisdom and the understanding. My mind will work right. I'm going to go there and do it better than ever.
0: சொல்லுங்க, இந்த காரியங்களை கண்டு நான் பயப்படுவது போது கிடையாது. தேவன் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்திருக்கிறார். என் மனம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். போய் நல்லா எழுதுவேன் சொல்லுங்க.
1: You're afraid of interview?
0: இன்டர்வியூனாலே பயமா?
1: See, when you come to church, all this free we are giving.
0: சபைக்கு வந்து அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறோம் பாருங்க.
1: நோ சார்ஜ்.
0: சார்ஜே கிடையாது.
1: You are afraid of interview?
0: இன்டர்வியூனால பயமா?
1: Don't be afraid of it. Oh, some big company has called me brother. I'm just scared, you know.
0: பயந்தராதீங்க. பெரிய கம்பெனில இருந்து கூப்பிட்டுருக்காங்க பிரதர். ஒரே பயமா இருக்கு.
1: No, no, no.
0: வேணவே.
1: Big company has called me. God seems to be opening doors for me.
0: பெரிய கம்பெனி உங்களை அழைத்திருந்தால் கர்த்தரே வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார்.
1: God will make it possible.
0: தேவன் அதை வாய்க்க பண்ணுவார்.
1: Begin to speak the words.
0: வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்க.
1: God will give me favor in everyone's eyes.
0: ஒவ்வொருடைய கண்களிலும் கர்த்தருக்கு தயவை
1: God will fill me with holy boldness.
0: தேவன் பரிசுத்தமான தைரியத்தினாலே என்னை நிரப்புவார்.
1: God will speak through me.
0: தேவன் என் மூலமாய் பேசுவார்.
1: I am not alone.
0: நான் தனிமே இல்லை.
1: I will walk in there like a king and answer every question that they ask.
0: ஒரு ராஜாவ போல உள்ளே நுழைந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன்.
1: I can do it. I am more than a match for the task.
0: என்னால முடியும். அங்க கேட்கறதை விட அதிகமா என்னால செய்ய
1: முடியும். Every day you begin to declare it.
0: ஒவ்வொரு நாளும் அதை பேச ஆரம்பியுங்க.
1: Every day you begin to speak it.
0: ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல ஆரம்பியுங்க.
1: Then you see the stronghold of that fear of that interview comes down.
0: பிறகு நீங்களே பார்ப்பீர்கள் பயத்தை இன்டர்வியூ குறித்த அந்த பயம் என்கிற பலத்தாரன் நிர்மூலமாவதை.
1: What is happening?
0: என்ன நடக்குதுங்க?
1: Some change in the mind is happening.
0: மனதிலே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது.
1: Now you are beginning to think like God.
0: இப்போ தேவனைப் போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: Jesus came down from heaven to earth. God became man.
0: பாருங்கள் தேவன் மனுஷனானார். இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார்.
1: Why did he become man?
0: எதற்காக அவர் மனுஷனானார்?
1: Because there was not one man here to demonstrate what a man should be.
0: என்னால ஒரு மனுஷன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்க ஒரு ஆள் கூட இல்ல.
1: All of them are traveling by boat and Jesus is sleeping.
0: எல்லாரும் போட்ல போறாங்க இயேசு தூங்கிட்டு இருக்காரு.
1: And the storm is raging and the boat seems to be you know in danger.
0: கடல் கொந்தளிக்கிறது படகு முழுகிறது போல இருக்கு.
1: They are all waking Jesus up saying wake up are you not worried that you are going to sink you're sleeping.
0: எல்லாரும் இயேசு எழுப்புறாங்க நாங்க மடிந்து போறோமே படகு முழுகுறதே உமக்கு கவலை இல்லையா?
1: Here Jesus stands up
0: there.
1: And he says, looks at the storm and the wind that is raging and says, peace, be still.
0: கொந்தளிக்கிற காற்றையும் அந்த கடலையும் பார்த்து என்ன சொல்கிறார்? இறையாதே, அமைதலாயிரு.
1: And it becomes quiet.
0: அமைதியாயிரு.
1: And then he turns around to these fellows and says, where is your faith?
0: அவங்களை பார்த்து திரும்பி கேக்குற உங்க விசுவாசம் எங்க அப்படினு.
1: That means you could have done it.
0: என்ன அர்த்தம்? நீங்களே இத பண்ணியிருக்கலாம்.
1: You don't know what it is to be a man.
0: பாருங்க ஒரு மனுஷனா இருப்பதா என்னன்னே உங்களுக்கு
1: தெரியல. Thinking right.
0: சரியா நீங்க சிந்திக்கல.
1: You think the sea is bigger than you.
0: இந்த கடல் உங்களோட பெருசு நினைக்கிறீங்க.
1: You think that the wind is greater than you.
0: காற்று உங்களோட பெருசு நினைக்கிறீங்க.
1: You think that the storm is bigger than you.
0: இந்த புயல் உங்களோட பெருசு நினைக்கிறீங்க.
1: The one that is bigger than all of this is in this boat.
0: இவை எல்லாவற்றை விட பெரியவர் படகுல இருக்கிறார்.
1: You have not changed your thinking.
0: உடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றவில்லை.
1: You are made in the image and likeness of God.
0: தேவன் சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: God spoke and the world was created.
0: தேவன் பேசினார் உலகங்கள் உண்டாயிற்று.
1: You are in the image and likeness of God. So Jesus said whosoever shall say to this mountain be thou removed and be thou cast into the sea and shall not doubt in his heart but believes that whatever he says shall come to pass he shall have whatever he says.
0: நீங்கள் தேவனுடைய சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் இயேசு என்ன சொன்னார்? எவனாகில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
1: Not what the storm says or the sea says.
0: கடல் சொல்றபடியோ அல்லது புயல் சொல்றபடியோ இல்ல.
1: No.
0: கிடையாது.
1: Whatever you say.
0: நீங்கள் சொல்லுகிறபடி.
1: Everybody say whatever I say.
0: எல்லாரும் சொல்ல நான் சொல்லுகிறபடி.
1: I will have whatever I say.
0: நான் சொல்வதுதான் எனக்கு நடக்கும்.
1: I will have whatever I say.
0: நான் சொல்வது எனக்கு நடக்கும்.
1: Oh, many men have not realized that whatever they say is what they will have.
0: பலர் இன்னும் உணரவே இல்லை. பாருங்க அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும்
1: என்று. Their mind is not renewed to that.
0: அவருடைய மனம் அதை கேட்டவாறு இன்னும் புதிதாகவில்லை.
1: They are thinking like mere men.
0: ஒரு சாதாரண மனுஷரை போல எண்ணுகிறார்கள்.
1: They are just thinking like they just say we are just another animal, higher animal.
0: என்ன சொல்றாங்க? மனுஷன் வந்து மிருகங்களை விட கொஞ்சம் மேலானவன். அவனும் ஒரு மிருகம்தான்.
1: Nonsense, utter nonsense.
0: முட்டாள்தனம் படுமுட்டாள்தனம்.
1: We are just a little lower than God himself.
0: நாம் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: Nothing above us, only God.
0: நமக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது. தேவன் மட்டுமே.
1: Just a little lower than God, made just like God.
0: தேவனைப் போலவே உண்டாக்கப்பட்டவர்கள் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: Get your mind renewed to that, my friend.
0: ஆகவே அதற்கேற்றவாறு மனதை புதிதாக்குங்கள்.
1: If you don't get your mind renewed to that, then you'll have to live with your fear.
0: அதற்கு மனதை புதிதாக்கலன்னா அப்புறம் பயத்தோடு தான் வாழணும்.
1: See, the disciples were living with their fear.
0: பாருங்க சீஷர்கள் பயத்துல வாழ்ந்தாங்க.
1: That any sense at all, they should have thought, man, this guy is here, he's sleeping. Let's just wait, see what happens.
0: கொஞ்சமாவது அறிவு இருந்தா என்ன யோசிச்சிருக்கணும்? சரி, இவர் இங்க படகுல தூங்கிட்டு இருக்காரு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், கொஞ்சம் இருங்க.
1: the miracle workers here.
0: அற்புதங்களை செய்கிறவர் எங்க
1: தூங்கி இருக்காரு. He doesn't seem to be bothered.
0: அவருக்கு எந்த கவலையும் இருக்கமா தெரியல.
1: We're going to sink, then he's going to sink with us.
0: நாம முழுகுறோம்னு சொன்னா அவரும் சேர்ந்து முழுக போகுறார்.
1: Let's wait and see what happens.
0: சரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாமே.
1: But they are full of fear, you see.
0: பயம் பாருங்க அந்த அளவுக்கு.
1: They have not understood themselves.
0: அவர்கள் தங்களை புரிந்துகொள்ளவில்லை.
1: They don't have the thoughts of God.
0: தேவனுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை.
1: I challenge you today to get the thoughts of God into your heart and your mind.
0: உங்களுடைய இதயத்திலே மனதிலே தேவனுடைய எண்ணங்களை பெறுங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன்.
1: Pull down every stronghold.
0: எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குங்கள்.
1: So what do you do? First you put the thought in.
0: அவ என்ன செய்யணும்னா முதலாவது எண்ணத்தை உள்ள கொண்டு
1: வர. How do you put the thought in?
0: எப்படி எண்ணத்தை உள்ள கொண்டு வருவது?
1: You put the thought in by confession.
0: அறிக்கை செய்வதன் மூலம் எண்ணத்தை உள்ளே கொண்டு வாருங்கள்.
1: Then you imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்யுங்கள்.
1: Now listen to this. The same steps we are following as it is written in chapter 10 verse 5 of 2 Corinthians.
0: 2 கொரிந்தியர் 10:5 ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்க யூஸ் பண்றீங்க.
1: Thoughts, imaginations and strongholds. This is the process through which the mind works.
0: மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரங்கள் அப்படிதான் வேலை
1: செய்யுது. Thoughts become imagination, imagination becomes stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகள் ஆகிறது, கற்பனைகள் பலத்த அரங்களாய் மாறுகிறது.
1: So you put thoughts in there through confession.
0: ஆகவே அறிக்கையின் மூலமாக எண்ணங்களை உள்ளே வைக்கிறீர்கள்.
1: Then you begin to imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்ய
1: ஆரம்பி. What is imagination?
0: கற்பனை என்றால்
1: என்ன? See yourself.
0: உங்களை அப்படி பாருங்க.
1: When you are sitting in the swimming pool, don't be paying attention to the Coca-Cola.
0: ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்திருக்கும் போது கோகோகோலா மேலேயே கண் இருக்க
1: கூடாது. See yourself swimming up and down.
0: நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி உங்களை பாருங்க.
1: You may not swim there now, but wear the swim suit and see yourself doing it up and down your 40 laps.
0: அப்ப ஒருவேளை நீச்சல் அடிக்காம இருக்கலாம். ஆனா ஸ்விம் சூட்ட மாட்டிட்டு 40 லேப் எப்படி அப்படியே போற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
1: Just imagine it.
0: அதே கற்பனை பண்ணுங்க.
1: See yourself swimming.
0: Swim பண்ற மாதிரி பாருங்க.
1: See yourself writing that exam so successfully that everybody is going to be surprised.
0: எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா பரீட்சை எழுதுற மாதிரி உங்களை பாருங்க.
1: See yourself speaking to crowds of people with God's anointing and power.
0: பெரிய கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையோட அபிஷேகத்தோட பிரசங்கிப்பதை போல பாருங்க.
1: Imagine.
0: கற்பனை பண்ணுங்க.
1: Now is that very difficult to imagine?
0: கற்பனை பண்ணது அவ்வளவு கஷ்டமா?
1: You know, you're already imagining.
0: ஏற்கனவே கற்பனை தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: Fear is full of imagination.
0: பயம் என்பது வெறும் கற்பனை.
1: You are afraid. Oh, I'm getting the dreaded disease.
0: என்ன பயம்? அந்த பயங்கரமான வியாதி எனக்கு வந்துருமோ?
1: How do you know?
0: எப்படி தெரியும் உங்களுக்கு?
1: There's a slight pain here, brother. That's where they stay. It starts.
0: ஒரு சின்ன வலி brother. அந்த வலியில தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க.
1: அட கடவுளே. You are building a mountain out of a little mole.
0: Or maduva vandu malayaakringa ipo.
1: You are just making something out of a big thing.
0: Illadathu irukiradha maari
1: you are imagining all the time.
0: Epa pathala na karpana.
1: You are imagining diseases.
0: Vyadhigala karpana
1: seiyinga. You are imagining failure in your job.
0: Velayile tholviye karpana seiyinga.
1: I read about a New York businessman who was very successful in his business.
0: Or a New York businessman pathi vaasthu paarenga business la romba vetrikarama irundha.
1: And all of a sudden he began to have thoughts that his business is going to fail, he's going to become utterly bankrupt.
0: திடீர்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, கற்பனை வந்து என்ன, பிசினஸ் வந்து தோல்வி அடைய போது கையில பைசா இல்லாம
1: போயிடுவேன்.
0: மனைவி பார்த்து ஒவ்வொரு நாள் எப்படி பேச ஆரம்பிச்சார்னா, நம்ம வியாபாரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும், தொழில நஷ்டம் வந்துடும், கையில பைசா இருக்காது, நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம், ஆகவே அதுக்கேற்ற மாதிரி மாற நீ ரெடியா
1: இருந்தேன்.
0: இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒருநாள் எப்போ ஏதாவது எந்த நேரத்தில் இது முடியலான்னாரு.
1: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க உலகத்தில். There are many prophets like this, you know.
0: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க.
1: And they'll prophesy to you like this.
0: இப்படி எல்லாம் தீர்க்கதரிசிகள்
1: சொல்லுவாங்க. End any day.
0: எப்போ வேணாலும் இது முடியலாம்.
1: The boom may end, my boom will never end.
0: அந்த பூம் முடியலாம், ஆனா ஏன் பூம் முடியாது பாருங்க.
1: Because he is the supplier of our needs.
0: என்றால் அவர் தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர்.
1: We are not riding on the boom.
0: அந்த பூம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு நாம போல.
1: We are riding on the blessing.
0: அத்தோட ஆசீர்வாதம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு
1: போறோம். We are the boom causers.
0: அந்த முன்னேற்றத்துக்கு பெருகத்துக்கு காரணமே நாம தான்.
1: Amen.
0: Amen.
1: And I tell you, soon enough he became completely bankrupt.
0: சொல்றேன் பாருங்க, வெகு சீக்கிரத்திலே ஒண்ணுமே இல்லாம போயிட்டார், நொடிஞ்சு போயிட்டாராலே.
1: In the Bible there is a great story, maybe next week we'll deal with it, the story of Job, where he says the thing that I greatly feared has come upon me.
0: வேற்று கதை இருக்கு பாருங்க, அடுத்த வாரம் நான் பேசுறேன். யோபு சொல்லுகிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.
1: I'm going to show you how thoughts create.
0: எண்ணங்கள் எப்படி உருவாக்குகிறது என்பதை நான் காட்டப் போகிறேன்.
1: Your thoughts of failure will create failure for you.
0: உங்களுடைய தோல்வியின் எண்ணங்கள், தோல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு தோல்வியை உருவாக்கும்.
1: You say, how can thoughts create?
0: நீங்க கேட்கலாம், எண்ணங்கள் எப்படி உருவாக்க முடியும்?
1: Because thoughts came from words.
0: ஏனென்றால் எண்ணங்கள் வார்த்தையிலிருந்து வந்தவை.
1: And words create.
0: வார்த்தைகள் உருவாக்குகிறது.
1: Therefore thoughts create.
0: ஆகவே எண்ணங்களும் உருவாக்குகிறது.
1: Your thought will create the very thing that you fear.
0: உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை உங்களுக்கு உருவாக்கி தரும்.
1: That is how it happened to Job.
0: யோபுக்கு அப்படிதான் நடந்தது.
1: That is what happened to Job.
0: யோபுக்கு அதுதான் நடந்தது.
1: Many people say the Lord giveth and the Lord taketh away.
0: நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பிரதர்.
1: இது ஒரு ஃபேமஸ் வெர்ஸ். It's a very golden verse for a lot of Christians.
0: நிறைய பேருக்கு இது வந்து தங்க வசனம்.
1: But you read it right.
0: ஆனா சரியா வாஸ்து பாருங்க.
1: He said it, but then he said, I'm sorry, I spoke some nonsense. I shut my mouth. Forgive me, Lord, he said.
0: அவன் அதை சொன்னான். கடைசில என்ன சொல்றான்? நான் அலப்பினேன், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு.
1: I spoke things that I did not understand, he says.
0: எனக்கு விளங்காத காரியத்தெல்லாம் நான் பேசிட்டேன்.
1: But that's in the last couple of chapters.
0: ஆனா அந்த கடைசி ஒன்று ரெண்டு
1: அதிகாரம். That's why the Bible says in the New Testament, read the end of Job.
0: அதுவே தான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்றது. யோபின் முடிவை எண்ணி பாருங்க.
1: Isn't that amazing? People read only the first three chapters of Job.
0: என்ன ஆச்சரியம் பாருங்க. முதல் மூன்று அதிகாரங்களை மட்டும் தான் ஜனங்க படிக்கிறாங்க.
1: Bible specifically says, read the last couple of chapters.
0: குறிப்பா சொல்றது யோபின் முடிவை பாருங்க.
1: Because if you read the last two chapters you will understand the whole story.
0: ஏனா கடைசி ரெண்டு அதிகாரங்கள பார்த்தா முழு கதையும் விளங்கிடும்.
1: The thing that he feared came upon him.
0: அவன் மிகுதியாய் பயந்த காரியம் அவன் மேல் வந்தது.
1: Literally created the reality into reality the thing that he feared.
0: அவன் எதற்கு பயந்தானோ அந்த காரியத்தை தன் வாழ்க்கையில அப்படியே உருவாக்கி கொண்டான்.
1: Because he greatly feared it.
0: ஏனா அவன் மிகுதியாய் பயந்தான், ரொம்ப பயந்தான்.
1: He was thinking about it.
0: இரவும் பகலும் அதையே யோசிச்சிட்டு இருக்கான்.
1: That was his imagination.
0: அதுதான் அவனுடைய கற்பனை.
1: So you put the thoughts in there.
0: ஆகவே அந்த எண்ணங்களை உள்ள போடுறீங்க.
1: Thoughts of faith instead of thoughts of fear.
0: தோல்வியின் எண்ணங்களுக்கு பதிலாக விசுவாசத்தின் எண்ணங்கள்.
1: Then imagine yourself succeeding in the very task that you were afraid to do.
0: பிறகு எந்த வேலையை செய்வதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்வது போல கற்பனை செய்யுங்கள்.
1: Amen. Start imagining now itself.
0: இப்பவே கற்பனை ஆரம்பிச்சிருங்க.
1: Start seeing yourself doing the very thing that you're afraid of doing.
0: அதாவது எந்த காரியத்தை செய்ய பயந்தீர்களோ அந்த காரியத்தை செய்வது போல பார்க்க ஆரம்பியுங்கள்.
1: Pretty soon I'll tell you it'll become such a stronghold.
0: வெகு சீக்கிரத்துல நான் சொல்றேன் பாருங்க, அதுவே பலத்தாரனாய் உருவாகிடும்.
1: Now this won't leave you.
0: இப்போ இது உங்களை விட்டு போகாது.
1: The other would have left you already.
0: அது உங்களை விட்டு எப்போ போயிருக்கும்.
1: But now this thing will be a stronghold.
0: இப்போ இந்த காரியம் ஒரு பலத்தாரனாய் இருக்கு.
1: This becomes a stronghold.
0: இது பலத்தாரனாகும் போது
1: then you can go take some swim lessons.
0: அப்புறம் போய் ஸ்விமிங் கிளாஸ்க்கு போலாம்.
1: It will come automatically.
0: அது தானா வரும்.
1: All your fear will be gone. You will master that water that you were afraid of.
0: அந்த பயம் எல்லாம் போயிருக்கும். இப்போ பயந்த அந்த தண்ணிக்கு நீங்க எஜமான போல
1: இருப்பீங்க. You can get up and do what you were not able to do before in public speaking.
0: அப்புறம் எழுந்து நின்று முன்ன என்ன செய்ய முடியல அதை செய்யலாம். நாலு பேருக்கு மத்தியில நின்னு பேசலாம்.
1: Then you can write any exam and do well.
0: அப்புறம் எந்த பரீட்சை வேணாலும் எழுதலாம். எழுதி நல்லா
1: whatever you need to do you can do.
0: நீங்க என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியும்.
1: Fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: And you must attack it, bring it down, destroy the stronghold of fear.
0: அதை தாக்குங்கள், நிர்மூலமாக்குங்கள், பயத்தின் பலத்தாரனை
1: நிர்மூலமாக்குங்கள். You already have the weapon.
0: ஏற்கனவே அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு.
1: The word of God.
0: தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஆயுதம்.
1: Which is able to destroy every stronghold.
0: அது எல்லா பலத்தாரனையும் நிர்மூலமாக்கும்.
1: You can have victory over every fear that dominates you, that paralyzes and cripples you.
0: உங்களை முடமாக்குகிற, உங்களை ஆட்டி படைக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
1: And be victorious over it.
0: அது மீது நீங்கள் ஜெயம் பெற முடியும்.
1: Believe it.
0: அதை விசுவாசியுங்க.
1: I'm showing you practically how to do it.
0: எப்படி செய்வது நடைமுறையில் உங்களுக்கு
1: காட்டுறேன். We'll talk about it next week.
0: அடுத்த வாரம் இதை பத்தி.
1: Shall we all stand together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Amen.
0: Amen.

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

இஸ்ரவேலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

தூதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்

பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட உமது ஆவியின் அருள் காண வருகின்ற காலங்கள் உமதாகும்.

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக.

0: ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாள் எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 107வது சங்கீதம், சங்கீதம் 107 அதனுடைய 24வது வசனம்.
1: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள்.
0: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார்.

0: கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே தியானித்து சர்ச் கீழே இந்த சைடில் அப்படியே நடந்து நடந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேசின வார்த்தைகளை எல்லாம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்கிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு வேர்டு, இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வேர்டு. இதை வந்து இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கும் இருந்து கேட்குற அத்தனை ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி கேட்குறோம், கேட்ட வார்த்தை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தை எப்படி காத்துக்கொள்ளுகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறோம், இவைகளின் அடிப்படையில் தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். வசனம் பலிக்கும், பலிக்கணும், அப்போ தான் அது நிறைவேறுகிற அனுபவம். நான் வருவேன் கேட்பேன் போவேன், வருவேன் கேட்பேன் போவேன் அப்படி இல்லை, அதை தாண்டி. எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பிதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கிருபையாய் தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தர் நல்லவர், வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தின் அனுபவத்திலே ரெண்டு விதமான காரியங்களையும் பார்க்க முடியும். ஒன்று ஆசீர்வாதமான அனுபவங்களையும் பார்க்க முடியும். முத்து எடுக்கணும்னா ஆழத்துக்கு தான் போகணும். இன்னொன்று ஆபத்தான அனுபவத்தையும், ஏ ஆழம் தெரியாம காலை விடாத, அது ஒரு அது எச்சரிப்பை குறிக்கிற வார்த்தை, அது ஒரு ஆபத்தை குறிக்கிற காரியம். ஆழத்தின் அனுபவம் என்பது இப்படி ரெண்டு ஆங்கிளையும் நம்மால பார்க்க முடியும். நாம போய் மாட்டிக்கொள்ளுகிற ஆழத்தின் அனுபவம் என்பது அது மிகவும் ஆபத்தான அனுபவம். ஆனால் தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள், அது மற்றவர்கள் பார்வையிலே ஆபத்தான அனுபவம் போல காணப்பட்டாலும் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் மாறும். ஒரு ஆழத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று சிலர் இருக்கிற சிச்சுவேஷன் என்பது அப்படிதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவமே ஆழத்தின் அனுபவம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்திலே தாவீது சந்தித்த பிரச்சனைகளை குறித்து பல சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாமே பாட்டா பாடினாலும் அவருடைய வலியை தான் பாட்டா பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ உங்க பிரச்சனையை சொல்லுங்க கேட்டால் வாயை திறந்து பாட ஆரம்பிச்சிருவார். நம்ம சாட்சியே புலம்பி தான் சொல்லுவோம், அவர் வலியே பாட்டா தான் பாடுறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியே புலம்பி தான் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காத்தார், பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் வருது, தூக்கி எடுத்து நம்ம அந்த சவுண்டு அந்த இதை மட்டும் கேட்டால் ஏதோ கண்மலையிலேருந்து இவங்களை தூக்கி குழியில் போட்டது மாதிரி. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவருடைய வலியே பாட்டா பாடுவார், பாட்டா பாடுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் தாவீது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். 42வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்திலே,
1: உமது மதகுகளின்
0: இரைச்சலால் ஆழம் கூப்பிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது நான் நினைக்கிறேன், இதுதான் நான் சந்தித்ததுலயே பெரிய பிரச்சனை. நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆழத்தை ஆழம் அடுத்து வர பிரச்சனையை பார்த்தா, இதை விட அந்த பிரச்சனை பரவாயில்ல. சில நேரத்தில் நான் என் வாழ்க்கையில் சந்திக்கிற பிராபலத்தை நான் பார்க்கும்போது இதுதான் அர்த்தம், நான் சந்திக்கிற பிரச்சனையிலேயே இதே போல ஒரு பிரச்சனை. ஏங்க, ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது, இந்த தடவை மழை வரும்போது என்ன சொன்னாங்க, கடந்த 46 ஆண்டுகளில் இதே போல, திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இதே போல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல தெரியுமா நம்ம திணறுகிறோம். நம்ம சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது, ஏங்க யாராவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எல்லாம் அமைதியிட்டாங்க, இவன் கொண்டு போய் விட்டுருவாங்களோ கூட்டில், இல்லை இல்லை. அவர் தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணுறாருன்னா அதுதான் ஆழம், அதுதான் ஆழம். சிங்கம் பிரச்சனை முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, யார், கரடி. அது முடிச்சு வந்து பார்த்தா கோழியா திணிக்கிறான். ஒரு பிரச்சனை முடியும் போது, ஒரு பிரச்சனை நம்ம இதுதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு நினைக்கும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. சொல்லிட்டு சொல்றார், உமது அலைகளும் உமது திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயின. ஆண்டவரே, போன வருஷம் நான் நினைச்சிட்டேன், ஆமென் ஆண்டவரே, இந்த 2022 என் வாழ்க்கையில திரும்ப, சில சொல்லுவாங்க 2022, சிலர் கடந்த நாள் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் ரொம்ப வேதனையில் இருந்துன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப வேதனையிலிருந்து அவருடைய சாட்சி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லாருமே யூஸ்வலாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான், இந்த நிலை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நாம் ஒரு பிரச்சனையை, இதுதான் பெரிய பிரச்சனையை நினச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக அடுத்து ஒன்று வெடிக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, ஜோமன வருவாங்க புது ஆண்டில், ஆ என்ன என்ன எதுக்காக ஜோமனோம், இந்த 2022 போல எனக்கு, நான் இதுவரை சந்தித்த வருஷத்திலேயே நான் சந்தித்த பெரிய பிரச்சனையே 2022 அப்படி நீ வராம ஜோமனுங்க சொல்லிட்டு 23 வந்தா அப்படி வரல. ஆனா அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிட்டதும், ஐயோ இதுக்கு அந்த 2000 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை. ஆமா, அப்படிதானங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எழும்பி வரலான்னு பார்த்தா இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். ஆழத்துல போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் காரியம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. ரெண்டாவது காரியம், கற்குறிப்பிட்ட ஒரு இடத்தை இங்கே தான் அப்படின்னு காட்ட முடியாது. மூணாவது காரியம், திரும்ப கிடைக்காது. தாவீதின் வாழ்க்கையில் அலைகளும் திரைகளும் அவன் மேல் புரண்டு ஓடும்போது அந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, நான் இன்னும் ஆழமாக தான் போயிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆழத்தை நான் நினைச்ச இந்த துன்பம் என்கிற சமுத்திரத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தில், இதுதான் கடைசி, இதுதான் ஆழம்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஆமென். இத்தனை ஆண்டுகள், 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம், உங்க லைஃப் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஏ வந்துட்டான் வா, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஆழத்தின் மேல், அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன கேட்க தோணும், உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேல இருந்து அசைவாடிட்டு இருக்கிறீங்க, நான் தானே உள்ளதான மாட்டி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதாவது நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்கு நம்முடைய மேலோட்டம் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறோம். யோபு இப்படிதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டார், நான் அவர்கிட்ட வழக்காடுவேன், நான் கேட்பேன். ஆமே, நான் யாரையாவது தப்பா பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? ஏன்னா வலி வலி தாங்க முடியல. சொல்றேன், நான் அவரை தேடுறேன், அவரை காணல. இடதுபுறத்தில் கிரியை செய்தும் காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார். என்ன, நான் கேட்பேன் அவர்கிட்ட. ஆமே, நமக்கு தெரிந்தது என்ன, அவர் ஜலத்தின் மேல அசைவாடிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மேலோட்டம், நீங்க மேல ஜாலியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பிரச்சனை, நான் தானே ஆழத்தில் இருக்கிறேன். ஆழத்தை ஆளுங்கோ. போன வருஷம் இந்த பிரச்சனை விட நான் இந்த வருஷம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இதுதான் அர்த்தம், இதுதான் கடைசி. நான் சந்தித்த பிரச்சனையிலேயே இப்படி ஒரு ஆழத்தை நான் பார்க்கவே இல்லை நினைக்கும் போது, அங்கிருந்து யோபுவை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம்,
1: பூமி முத்திரை
0: 1ல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக நிறைய பேசிட்டு 16வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்,
1: நீ
0: சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து
1: ஆழத்தின்
0: அடியில் உலாவினது உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இது சொல்லப்பட்டது என்ன, அவர் ஜலத்தின் மேல். இங்க யோபு ஒரு வழியில ஒரு பெரிய ஆழத்தின் அனுபவத்தில் அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ. என்ன அதன் அர்த்தம், அந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து வச்சு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 1:2, யோபு 38:16, என் ஆண்டவருக்கு என் பிரச்சனை மேலோட்டமாக மாத்திரமல்ல, என் பிரச்சனையின் ஆழத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இது எங்கிருந்து ஆரம்பித்தது, என்ன செஞ்சா இதுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதை அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை ஆமென் கேட்கவே. கூக்குரல் போட்டா கேட்கும், கூக்குரல் போடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா, ஆளோட்டிகள். அப்ப எதனால இவன் கூக்குரல் எடுக்கிறான், அவர் ஆழத்தில் உலாவுகிறவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆழத்திலும் உலாவுகிற தேவன். சிம்பிளா சொல்லணும், என்னுடைய தெரியும், அவர் என் நோயை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த நோய்க்கான காரணத்தையும் சரி செய்கிறவர். எனவேதான் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வரும்போது, ஆமென், உன் வியாதி உன்னை விட்டு விலகுவதாக என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் நோய் குணமாகும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நோய் எதனால வந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் வலி? இந்த உலகத்துக்கு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமா மட்டும்தான் தெரியும். ஆமென், நான் அழுதால் மட்டும்தான் எனக்கு வலி இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தையும் என் வாழ்க்கையின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே, ஆமென் சாரி ஆமென், 12:13 வசனங்களிலே, எரேமியா 30வது அதிகாரம், எரேமியா 30வது அதிகாரம் 12:13 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம்
1: உடிதாயும் இருக்கிறது.
0: உனக்கு புண் இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பார்க்கறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது, அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது,
1: கொடிதாயும் இருக்கு,
0: கொடிதா இருக்கிறது, இன்கியூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், ஆழத்தில் உலாவுகிறவர், ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த ஒருவளை சந்தித்திருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம்,
1: உன் காயங்களை கட்டும்படி
0: உனக்காக ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும். சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன பிரச்சனை வந்தா யார் நிப்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்தா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார், அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறா, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமே ஆண்டவர். வேற எத்தனையோ பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவை அல்ல. இந்த கூட்டத்து நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள், 12 வருடம் பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது யாரது, கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார், ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன, என் ஆண்டவர் யார் தெரியுமா, பரிகாரி. பரிகாரி வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு.

0: ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை,
1: உன்னை சொஸ்தப்படுத்தும்
0: ஔஷதங்களும்
1: இல்லை
0: இல்லை. ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டார். இங்க பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க, ஒன்னும் செய்யாது, ரெண்டு நாள்ல சரியாயிரும், மூணு நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை ரெண்டு நாள பார்த்துட்டோம், இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு, இந்த 2023 உங்களுக்கு. ஆமென். ஆண்டவர் ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு ஃபோன், நீ ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல தெரியுமா, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை, அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் அவங்க ஃபோன் எடுக்கல, அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால ஃபோன் எடுக்கலை. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆகிட்டுன்னு வைங்களேன், அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணீங்க, இல்லை 7 மணிக்கு எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட அப்போ என்ன தான் சொல்ல முடியும், இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன, உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்க பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, காரணம் உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க, தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு, எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும் என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாகவே ஆமென் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கல்ல, அது எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது, ஆரோக்கியம் வரவா ஆறுதல் வரவா, ஆறுதல் ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் எதுக்கு, ஆறுதல் ஆற்றுறது ஆற்றுறது. ஆமென். இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க, முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை. பல நேரத்தில் அவர் மேலே மருந்து போடுறோம் பார்த்தா உள்ளே போட்டுட்டு இருக்கிறார். நான் சொல்றது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னு உங்களுக்கு புரிய வரும், வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமே, அவர் உள்ளே போட்டுட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ரா பா காலம். ஆமே ஆமே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான அது எங்க, வெளியா உள்ளையா, உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும், ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த மரம் எவ்வளோ நேரத்தில், 24 hours. ஓகே. ஆனால் மத்திய சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ் நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்திய சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமே. ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், மத்திய சுவிசேஷத்தில் மார்க் சுவிசேஷத்துலேயும் தெரில, இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், அது பட்டு போயிட்டு மத்தையில் இருக்கும் உடனே. அப்போ கேட்கலாம், அப்போ பைபிள் என்ன மாறி இருக்க? இல்லை, அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? பட்டு போயிட்டு. எங்கேருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனால் என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சுது. ஒரு பட்டு போக பண்ணுற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா, என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனா நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று
1: ஆண்டவர் சொன்னார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க. வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனால் காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம், இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம், அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கும்போது கடற்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டு என் கூட வந்தது ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க. அலை டே வந்துரு வேண்டாம். அப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கே விழுந்து? இங்கே தான் விழுந்து. அடுத்து இதில் தான் விழுந்துருக்குமோ? இதில் விழுந்துச்சு. உடனே அங்கே உள்ள ஒருத்தங்களுக்கு, அங்கே அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே விழுந்துட்டு. அவர் எந்த இடத்துல? இந்த இடத்துல. ஆ, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது கிடைக்காது வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தர, ஒன்றும் இல்லை அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து 10 அடி 20 அடி அவ்வளோதான். அந்த இடத்துல விழுந்துட்டு கிடைக்கல, அவ்வளோதான் போச்சு. ஆமாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர். அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம்,

0: பக்கம் துன்ப வேளைகளில்
1: ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி வேற பிடிக்கிறார் உள்ள என் சனத்தின் அடிக்காயத்தை. எசாயா 30:26 இருக்கிற என் சனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே சில சில முறிவுகள் என்பது ஆழத்தில் அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து அதனால தான் எல்லாமே நார்மல், ஆள் மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆள் அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான், ஆமாம் டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிட்டு வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமாம், எனது ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த அந்த ராஜா, அது அர்த்தசஷ்ட ராஜா, அர்த்தசஷ்ட ராஜாவால் கண்டுபிடிக்க முடியுமானா? டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா.

0: எனவேதான் அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. 141 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8
1: பூமியின் மேல்,
0: பூமியின் மேல்
1: ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்க,
0: மரத்தை வெட்டி பிளக்கிறது போல
1: எங்கள் எலும்புகள்,
0: எங்கள் எலும்புகள்
1: பாதாள வாய்க்கு நேர்,
0: பாதாள வாய்க்கு நேரா
1: சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
0: ஆனாலும்
1: ஆண்டவராகிய
0: கர்த்தாவே,
1: என் கண்கள் உம்மை நோக்கி,
0: கண்கள் அவன் வார்த்தை கவனிச்சிங்களா, தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான். ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7 வசனத்தை ஒரு விஷயம் கூட,
1: பூமியின்
0: மேல்
1: ஒருவன் மரத்தை வெட்டி,
0: மரத்தை ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. ஆண்டவர் அதே போல எங்கள் எலும்புகள்
1: பாதாள
0: வாய்க்கு, நான் வாசிக்கிறேன், பாதாள வாய்க்கு நேராக. இனி வந்து என் நிலைமையை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆமே ஆமே. ஏன் தாவீதே இன்னைய நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், என் ஆழத்தை பகல் வேளையில எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்துல தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய சேனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து, இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே. ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் வாழ்க்கை காணப்பட்டாலும், இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளில எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேரம் ஜம்ப் பண்ண முடியாம நின்று. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒருத்தர் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல இங்கே எலும்புகள், ஆமென், மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் வாழ்க்கை நாங்க பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமே. இன்னும் சொல்லணும்னா மொத்தமா சேர்த்து எடுத்துட்டு போறது மாதிரி தான், ஒரு சரீரமா பெட்டியில வைக்கிற நிலைமையில கூட இல்லை, மொத்தமா எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஆமே ஆமே. ஒரு ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும்போது இமீடியட்டா நாசில கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க, ஆளு ஆகட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனாலும் என் கண்கள், ஆமே ஆமே. இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சார். என் ஜனத்தை ஆழத்தில் இருந்து, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிக்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்தில் கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆழத்திலே காண பண்ணுகிற அதிசயங்கள். வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும் கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமே நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காண பண்ணுவார். 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் 138:7.
1: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக
0: உமது கையை நீட்டுவீர்.
1: உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும்.
0: இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில் ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானால் அதன் நடுவில், அப்போ அந்த பக்கம் ஒரே மாதிரி தான், பின்னாடியும் ஒரே மாதிரி தான், ரைட்லையும் ஒரே மாதிரி தான், லெஃப்ட்லையும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காண பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், இரண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞன. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஆமென். ஒரே கரம் ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரே கரம் சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள். கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பாத்திருக்கீங்களா? என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதுதான் சத்ருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், இன்னொருத்தங்களை வஞ்சித்து, இன்னொருத்தங்களை அள வச்சு, ஆமே நீங்கள் மகிழணும்னு நினச்சிடாதீங்க. அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பாக சொல்றேன். ஆமே கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தில் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்துருவனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணாலும் என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்துல பேசுறத கேட்டா, இது எங்க, இது சத்ருவின் ஆசைங்க, இது பார்வனுடைய ஆசை. ஒரு தேவனுடைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவனுடைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமே. கத்தரின் உயிரோட வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறான்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருவில் நிக்கத நான் நீங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்கக்கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில் அவன் கஷ்டப்படுறத பார்த்து. ஏரோதியின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறான். ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதோ, நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு தருவேன். ஆசை எப்படி திருப்தி ஆக்குறாங்க பாருங்க. அவமாட்ட போறா என்னமா கேட்கறதுக்கு? யோவானுடைய தலையை கேளு. ஓ ஜீசஸ், யோவானுடைய தலையை கேளு. இந்த சத்ருவின் வேர் இன்னொருத்தனை அள வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது, இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமே. நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமேன்லாம் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே மத்ததெல்லாம் பேசும்போது ஆமீன் மேல கடந்து அசைவாடிட்டு இருக்கும். இப்படி பேசும்போது ஆமீன் எங்க போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் உள்ள இல்லை இப்ப வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில். அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க. இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே. அந்த வீட்டில் மற்றவங்க வீட்டிலாம் தீபாவளி கிறிஸ்மஸுக்கு வெடி வைப்பாங்க, ஆனால் சிலருக்கு நம்முடைய வீழ்ச்சி தெரிஞ்சிட்டுன்னா நைட்டே கடை வாங்கியாவது வாங்கி. என் ஆசை அவர்களிடத்தில் இன்னொருத்தங்க வீழ்ச்சியில் மகிழ்ந்தாங்க. ஆமே. ஒருத்தர் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியது தானே கேட்க சொல்லியிருக்கணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை, ஆனால் ஜோம் பண்ணும் போது எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே, அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை
1: அவர்களிடத்தில்
0: திருப்தியாகும்.
1: என் பட்டயத்தை உருவுவேன்,
0: என் பட்டயத்தை உருவுவேன்,
1: என் கை அவர்களை
0: சங்கரிக்கும் என்று
1: பகைஞன் சொன்னான்.
0: என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12 நீர் உமது வலது கரத்தை
1: நீட்டினீர்,
0: ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன், சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வரான்? தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை 6 பாயிண்ட். அவனுக்கு 6 பாயிண்ட், நமக்கு 7 பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன பார், நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமென். 12வது வசனத்துல என்ன, பூமி அவர்களை, அதன் அர்த்தம் என்ன, சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார், கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒன்னு அடக்கம் பண்ணணும் நினைக்கிறான், ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்துல நிறைய நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறான், கொடுங்கிறார், கொடுத்து மொத்தத்துல அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்தில் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம்,
1: பார்வோனின் குதிரைகள் அவங்க ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்.
0: ஒரே இடத்துல ரெண்டு விதமான அனுபவங்கள், இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா, வித்தியாசம், வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள், இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கால் கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனையும் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாதபடிக்கு நடக்கிறது அதே இடத்துல தான், நடக்கிறது அதே இடத்துல தான். ஆமென். ஹல்லேலூயா.

0: பிரியமானவர்களே, நிறைய நிறைய செய்தி வரும். இங்கே பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டுட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர், வீடு நல்ல வீடு தான், ஆனால் போன வாரம் தான் ஒருத்தங்க இங்கே தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தூக்கெல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும்தான் குடிச்சுதான். அவ்வளோதான், நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. அல்லேலூயா. அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல மோசே தலைவனாக இருக்க லாயக்கில்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ, அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல அதே இடத்துல எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ, அதே இடத்துல அதே இடத்துல உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும். இந்த 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது யாருக்கு இங்க திரும்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்தது அல்லவா, இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்ப வேற புதுசா போட்டிருக்காங்க நினைக்கிறேன், ஆனா முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், பியூட்டிஃபுல்லான அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜு பார்க்கறதுக்கு. அது உடஞ்சிது. உடஞ்சதும் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்கே போச்சுன்னு, அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒன்றும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள், அவன் எத்தனை பலவீனங்கள் நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை எத்தனை. அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல, அதிசயங்களை காண பண்ண, அதிசயங்களை. எங்க தேவன் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். பார்வோன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திரம் 14:21. பார்வோன மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்ல. எல்லாமே கர்த்தர் செய்கிறார், ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும், தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் செய்கிற செயல் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ தெரியாது. 15 அதிகாரத்தில் பார்வோன் சேனையால் ஒன்று செய்ய முடியாமல் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்களே அப்பொழுது தெரியும். 14 அதிகாரத்தில் அது புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வந்து இதே டீம் நிற்குது. ஆமாம், ஆண்டவரே அவங்களுக்கும் காட்டடிக்கிறீங்க எனக்கும் காட்டடிக்கிற, வித்தியாசம் உண்டுப்பா, வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்தின் மேலே கர்த்தர் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறார். சில நேரத்தில் நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சி, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படியெல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்கிறார், ஏன் உம்முடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உம்முடைய மடியிலிருந்து உம்முடைய கையை எடும். நானும் மறந்துட்டேன், கைய மடியில் வச்சிருக்கு, நானும் எங்க வச்சிருந்தேன்னு அப்படி சொல்றார் ஆண்டவர். இல்ல, அவருடைய பொறுமை நம்மளால தாங்க முடியல ஆண்டவரே. அவனே தொடர வச்சுட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்போ அதிசயத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கவா இல்லை அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகவா? ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு காற்று தந்தேனா? ஆமேன். அவனுக்கு ஒரு காற்று. ஆண்டவர், இது நியாயமே கிடையாது. ஏய், வித்தியாசம் உண்டு. உன் வாழ்க்கையில் வீச பண்ணுகிற காற்று தடைகள் எல்லாம் விலகும். சத்துரு வாழ்க்கையில் வீச பண்ணுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமேன். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் ஹாலலூயா 15:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான ஜலம்
1: நடுக்கடலிலே உறைந்து போயிடுச்சு.
0: ஆமென். நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசினதுனால நான் அதை ரொம்ப டீப்பாக போகாமல் டச் பண்ணுறேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு. ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உறைய பண்ணுறார். அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவர்! நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். ஆழத்தில் 600,000 புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்தில் இறங்கி ஏறதுக்குள்ள பார்வோன்னு அழிக்க வேண்டாம். அவங்களே அதில் நாங்கள் படுத்துறோம் ஆண்டவரே, படுத்துறங்கி. ஆனால் ஆழத்தில் வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தையும் கத்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆமே. என்னதுன்னு அர்த்தம்? இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார்? அதே யாத்திராகமம் 15:16, அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல
1: அசைவற்றிருப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது. யாருக்கும் அசைய கூட இப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்குது. ஆழத்தில் என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்தில் நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்தில் நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா? எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹாலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹாலலூயா.

0: முடியாது. இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லுங்க, கடக்கக்கூடாத கடக்க. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார், மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார், திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீர்னு பார்த்தா திரும்ப நடத்தி வரீங்களே, திரும்ப நடத்திட்டு வரீங்களே. அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஒரு காட்சி. அடுத்த வசனம், ஆறாவது வசனம்,
1: அவர் என்னை நோக்கி,
0: மனுபுத்திரனே,
1: இதை கண்டாயா என்று சொல்லி.
0: இதை கண்டாயா? நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார்? அங்க கர்த்தர் மனுபுத்திரன் கூப்பிட்டு என்ன கேட்டார்? இந்த எலும்புகள் இங்க என்ன கேட்கிறார்? இதை கண்டாயா? எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார்? அதை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கல? இதை கண்டாயா? ஏன் அப்படி கேட்கல? ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்துல கர்த்தர் நடத்துவார். இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது. இதை காட்டுறதுக்கு ஆண்டவரே, விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிந்தெடுத்தது இதை காட்டுறதுக்கா? ஆமே ஆண்டவரே, அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா? இல்ல, அங்க கேட்கறது இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையிலே அவனை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்கக்கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கறதுக்கு ரெடியாயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். மனுபுத்திரனே, இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய்
1: திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
0: எந்தெந்த இடத்துல எல்லாம், எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது. இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது, முடி. அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒண்ணு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர் அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனுபுத்திரனே, இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். ஏழாவது வசனத்துல,
1: நான்
0: நடந்து வருகையில், Now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான. அப்ப இந்த வழியா தானே நடந்து வந்தார். அப்போ இவர் கண்ணில் எது மட்டும்தான் பார்த்தார்? தண்ணி கூடுறது மட்டும்தான் பார்த்தார். என்ன சொல்லணும்னா, ஆழத்தை, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது,

0: நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை. நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ, அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமேன். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் செபிக்கிறேன். இசைக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம்.
1: அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே,
0: மனுபுத்திரனே,
1: நீ கண்ணார பார்த்து,
0: நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமா, பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது, நான் பண்ண மாட்டேன். பண்ற தப்பு கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆமா, நான் ஏன் பண்ணல அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்க லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாரா மடக்கி வச்சிருவோம். அன்னைக்கு அது ரேமாவாக இருக்கும், அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேலேருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேம். அதனால நான் பைபிளில் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. எனக்கு கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால் லைன் போடுறவங்க அந்த லைனில் எழுதிருங்க, கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்து நான் என்ன தெரியுமா? கண்ணார பார்த்துனா, அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாசம் கர்ப்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய் அந்த 10 மாத வேதனையை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து. கண் கண்டேன் கண் குளிர கர்த்தர். சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே, அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? ஆமே. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும்
1: உன் மனதை.
0: அடுத்த வார்த்தையை பாருங்க,
1: நான் உனக்கு
0: அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். மனுபுத்திரனே, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே இந்த ஆழத்துல கொண்டு வந்தீங்க. என்னால முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா? இல்ல, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதை ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயோ? ஆ பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படி ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள் செடிகள், ஹாலலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தரானா? கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலதுகரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். எல்லார் கண்களை மூடி அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவன் நல்லவர்,

கிருபை தந்து நடத்துங்கப்பா. என்னால கூடாது, என்னால முடியாது என்பது உமக்கு தெரியும். அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணார காண பண்ணுகிறவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.

ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க சோமன் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவதி சொல்லுகிறார்லவா, மரத்தை வெட்டி போட்டது போல எங்க எலும்புகள் பாதாள வாய்க்கு சமீபமா இருக்கிறது. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் கர்த்தராகி ஆண்டவரே, என் கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. காரணம் உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அப்பா, ஆழத்தில் அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, நான் இருக்கிற ஆழத்தின் அனுபவம் உமக்கு தெரியும். விரும்பி கேட்கிறவங்க உங்க வலதுகரத்தை உயர்த்தி உங்க இடதுகரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னை நீர் உம்முடைய ஜனமாக்கி இருக்கிறீரே, உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாற்றி இருக்கிறீரே. இந்த ஆழத்திலே, இந்த ஆழத்திலே உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுங்க. எனக்காய் நீட்டப்பட்ட கரத்தை பார்க்க வைங்க. ஆண்டவர் நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதை காண பண்ணுங்க. மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று விருட்சங்களை காண பண்ணினவரே, என் குடும்பம் செழித்தோங்க செய்வதை, என் பிள்ளைங்க நதியோர நாட்டப்பட்ட விருட்சமாய் இருப்பதை காண பண்ணு காண பண்ணுவீராக. என்னால் அது முடியாதப்பா, என்னால் அது கூடாதப்பா, ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் உலாவுகிறவராகவும் இருக்கிறீர். உம்முடைய மறை உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முழுவதும் ஆட்கொள்ளும் அதிசயங்களை காணப்பண். ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இனி ஒரு அதிசயம் நடந்தாதான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கை. இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டென்று. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாய் சவாலாயிருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஓ ஜீசஸ், இந்த காரியத்தில் இனி ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு. உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர். ஜீசஸ், இந்த நேரத்தில் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, அதிசயத்தை அல்ல அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உங்க கைகள் குறுகவில்லை, உமால் கூடாதது எதுவும் இல்லை. கண்ணார காண பண்ணுகிறவரே, இவைகளை காண்பிக்கும்படிக்கு நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய், கொண்டு வரப்பட்டாய். காண பண்ணுங்க, கண்டு கழிகூற பண்ணுங்க, கழிகூற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஓ திறக்கப்படுவதாக, எப்பதா எண்ணினே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஊற்றுக்கண் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, கற்பம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும்

0: രണ്ട് കൈകളെ ചേർത്ത് കർത്താവെ മഹിമപ്പെടുത്തുവോ. ആഹാ, ആളത്തിൽ അതിശയത്തെ കാണപ്പോകുന്നീർകൾ. അവർക്ക് തെറിയും സഹോദര ഉൻ വലി, അവർക്ക് തെറിയും സഹോദരി ഉൻ വലി. അവർ നം വളിയെ മാത്രമല്ല നം വലിയെയും അറിഞ്ഞിരിക്കുന്ന, നം വളിയെ മാത്രമല്ല നം വലിയെയും അറിഞ്ഞിരിക്കുന്ന. അവർ ആരോഗ്യം വരപ്പണ്ണി ഉൻ കായങ്ങളെ ആറ്റുവാ. ഉന്നെ തള്ളുണ്ടവൾ എന്ന് ചൊല്ലി പേരിട്ടിരിക്കാങ്ങളാ, വിസാരി പാരാറ്റവൾ എന്ന് ചൊല്ലി ഇരിക്കാങ്ങളാ. ഉന്നെ വിസാരിക്കുന്നവർ കർത്തർ പരലോകത്തിൽ ഇരിക്കാ. നല്ല കരങ്ങളെ തട്ടി ദേവനക്ക് മഹിമായി മുഴു ബലത്തോട്, മുഴു ബലത്തോട്. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ.
1: അൻപാർന്ന നേർകളെ, നിങ്ങൾ കേട്ടിരിക്കുന്നത് കൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് ക്രിസ്തീയ റേഡിയോ
2: അനുദിന ധ്യാനം. ഉൻ നാവൈ പൊല്ലാപ്പുക്കും ഉൻ ഉദടുകളെ കപട്ടു വസനിപ്പുക്കും വിലക്കി കാത്തുക്കൊള். സംഗീതം 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக் கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
3: அநாதி தேவன், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அகிலத்தின் ராஜன், அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

0: நிச்சயமாக ஏசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.
1: வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மரித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன சொன்னால், பாட்டில 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடா இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சிகளை அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்கள் இடம், நேற்றைக்கு தான் நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரம் போகும்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்கள் பேர்?
2: என் பேரு ஜெய்சிங். எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்
2: திருமணத்திற்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்ல வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டோட்ட என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நாங்கள் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்கள் சொந்த இடங்க எந்த இடம்?
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பது லைசா தொடங்க சொல்லுங்க.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 முறை கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தைய நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கட்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம், எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னாச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14வது வயதில் என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24வது வயதில் சரியாய் வாலிப வயதில் எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில் நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24வது வயதில் என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்த இந்தெந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன, என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறதே என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அப்படி என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமாம்.
0: ஆமாம், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழ வேண்டாம், மற்ற மக்கள் எல்லாம் உங்களை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னு அதையும் சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண்ணு உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24வது வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும். பிளைண்டு ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்டு ஸ்கூலில் சேர்வதை விட, வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மறித்து போவது நலம். செத்து போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலான்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம், அது உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னதான மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஜோசியம் கேட்பது, குறி கேட்பது. ஒரு இடத்துல போய் அப்பா குறி கேட்க போன இடத்துல அங்கே அந்த மந்திரவாதியானவர் அந்த திருநீர் கொடுத்து விட்டதான அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருநீர் கொடுத்து விட்ட பேப்பர் பைபிள் வசனம் உள்ள பேப்பராக இருந்தது. நான் அதை எப்படியே கொட்டி விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால் பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
1: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேப்பீங்கன்னா அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி 1 தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதில் மருந்தை ஊற்றி அப்படியே 6 பேரும் செத்து போய்விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்து விடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
0: அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு?
1: எப்படி
0: அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்கு, இதில் எந்த தெய்வங்கள்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிறதாயிட்டு, அது ஸ்டெப் உங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒன்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்து கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே அடுத்த செகண்டே என்னை வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக்கொண்டேன். 3வது முறை நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்த போது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
0: வெளியே வந்து என்ன நடந்தது?
1: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்தவுடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம்ல, அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சினார், அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போ சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
0: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இதை சொன்னதுனால.
0: சரி, அப்போ அடுத்து அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
1: அப்பா. அதற்கு அப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமையெல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
0: சரி, அப்போ அங்கே கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த அப்புறம் உடனே விடுதலை ஆயிட்டா?
1: உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செகண்ட்ல தான் அந்த பாஸ்டர் வந்து டேடி அப்படின்னு கூப்பிட்ட உடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த இயேசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
1: எனக்கு கொஞ்ச காலம் இயேசப்பா மேல் நம்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிக்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவுமா அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்தது.
0: இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வையெல்லாம் எப்படி இருந்தது?
1: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது.
0: திரும்பவுமாக
1: என்ன நடந்ததுன்னு சொன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன், பைத்தியத்தை போல. ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் அவள் மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்னேன், பாயசம் தானே, குண்டா குண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவொடனே அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல, என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி பண்ணுவேன்.
0: உங்களுக்கு தெரிஞ்சுட்டு
1: போராட்டங்கள் அகோரமானதுனால நான் என்ன செய்தேன்னா, ஆண்டவரை திரும்பவுமாய் பணிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னை எப்படியாவது விடுதலையாக்கும், இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு ஒப்பு கொடுக்கறதுனா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனால் நம்ம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் விடுதலை ஆயிற்று.
0: இப்போ நீங்கள் ஸ்கூலில் காலேஜெலாம் படிச்சிருக்கிறீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களை பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்கே படிச்சிருவங்க எப்படி இருந்தாங்க?
1: அதாவது நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டிருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டிருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி, அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்சம் நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
0: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
1: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டாக பிடிங்க, இவங்களை உற்றாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதான் இப்போ தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
0: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிட்டீங்க, இயேசு உறுதியாக பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
1: அதாவது நான் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், வானத்தில் 7 நட்சத்திரம் தோன்றுமா, அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷம் அறிவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்னைக்கு நான் ஒரு இரவில் அப்படியே சாயங்கால வேளையிலலாம் நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு 7 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று இயற்கையான காற்று வேண்டும் என்ற பொழுது இருந்தது. அதனால் வெளிப்பக்கமாக இப்போ உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே தலைவலி தாங்காமல் அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே 6 நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவில் 1 நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்துவிட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்தில் கையில் உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவள் சொன்னபடியே இந்த வானத்தில் 7 நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்தில் பார்த்தபடியே என்று சொல்லி அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்னா, ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்காக போகலை, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதில் ஒரு இடத்துல நான் சொல்லணும்னா, யாராவது இப்போ உங்களை போல் யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, அந்த இயேசு கிறிஸ்துவ எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதில் தான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன்.
0: சரி, ஒரு ஃபஸ்ட்டாக எப்படி ஓலி, என்ன ஓலியத்துக்கு புறப்பட்டீங்க, யார் உங்களை கைட் பண்ணுறது பண்ணது?
1: நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெந்தகோஸ்த சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். 2 சிஸ்டர்மார் கூட தான் நான் முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கபோனில் பேசுறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எப்போ திருமணம் நடந்தது உங்களுக்கு?
1: 2003 ஆண்டு எனக்கு செப்டம்பர் மாதம் 5 தேதி திருமணம் நடந்தது.
0: சரி, இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்போ எப்படி உங்களுக்கு அதில் ஒரு விருப்பம் வந்தது? ஊழியம் செய்யறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வை எல்லாம் பிரச்சனையில இருக்காங்க.
2: அது வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அப்பயே அந்த எல்லா விஷயங்களும் என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டு நாங்க இருக்கும்போது வந்து அப்போ வந்து நான் வந்து சரியான ரட்சிப்புகள் கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களுக்கு தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்த வந்தாலும் பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோடு இருக்கும், ஜெபிக்க தெரியாது, ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சிருந்தேன். அப்போ எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோட மனைவி வச்சுட்டேன்.
0: சரி, இல்லை அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சில இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி உங்க பிரதரும் அப்பா வந்தப்ப அவங்க பிரதர் என்ன சொல்லிட்டு
0: உங்க வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: அப்படி அப்படின்னு யாருமே சொல்லிக்கிடல. எனக்கு வந்து எங்க அண்ணங்க கூட வந்தாரு. அம்மா அப்பா ரொம்ப வயசாகி தயங்கி போயிருந்ததுனால அண்ணன் பாக்க வந்தாங்க. அப்ப எங்க அண்ணன் ஒரு சொன்ன காரியம் வந்து எனக்கும் ஒரு சின்ன குறைவு உண்டு. சின்ன வயசுல எனக்கு காலில் அடிபட்டது கையில அடிபட்டதுனால சின்ன ஊனம் மாதிரி எனக்கு வெளியே தெரியாது.
0: சரி சரி.
2: அப்படியே உனக்கும் சின்ன குறை இருக்கடா, அவளுக்கு ஒரு சின்ன குறை தான், பெருசு ஓட்டிக்கிட்டு தான் நான் பெரிய எனக்கு சொன்னதுனால நானும் சரி சம்மதிச்சுட்டேன்.
0: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. வெரி குட்.
2: ரெண்டாவது, நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்களில் நாங்கள் கூட இருந்து பார்த்தேன். ஒரு சில அற்புதங்கள் இருக்கு. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க குடும்பத்துக்கு இருவா. அந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்கும்போதெல்லாம் வீட்டுக்கு முன்னால் நாங்கள் நின்று ஏதாவது பல்லுகளை இருப்போம், வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை அப்புறம் எடுத்து இவங்க வீட்டு பக்கம் ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. கரெக்டாக அப்போ வந்து எனக்கு சரியான லட்சத்தில் இருக்கணும். நான் அந்த கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சியம் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள அதை நினைக்கிறதுனால என்னைக்குள்ள ஆண்டவர்கள் ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோடய தவறுகளை பூரா எனக்கு என்னோடய மனைவியும் உணர்ந்துவாப்பில் இது இப்படி ஜெபிக்கக்கூடாது, தப்பு, இந்த மாதிரி வரணும், வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும்னு கட்டுப்படுத்த என்னுடைய
0: மனைவி. சரி சரி. இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: அது வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சோன்னு சரி நம்ம அது தனியாக பண்ணான வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முத வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா. அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும். 100 ரூபா இருக்கப்படின்னா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு வாழ்க்கை முன்னேறாங்க. இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்கலன்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாங்கனாலும் நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ள ஆரம்பிச்சு. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மேலே செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் என்னுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா, ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிறேன், ஏஜெண்டாக நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலை காலத்துக்கு இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்குறேன்னொடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி இந்த 2020 அப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோடய மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பிச்சேன்.
0: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்.
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு அப்புறம்.
0: இப்போ லாக்டவுனை போட்டவங்கள ஆண்டவர் ஊழியத்தில் வச்சுட்டாரு.
2: அதிகமாச்சு. ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்த உடனே எங்களை எல்லாத்துலையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார்.
0: சரி சரி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல இதாக இருக்கு, காரியமாக இருக்கு. உங்களுக்கு பார்வை வந்து எப்படி பைபிளெல்லாம் வாசிக்கலாம் அப்படி தானே?
1: ஒவ்வொரு கண் ஆனால்
0: ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது,
1: ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது, ஒரு கண் கொஞ்சம் தெரியும்,
0: கொஞ்சம் தெரியும்.
1: இதுக்கடையில் இன்னொரு காரியத்தை நாங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் 2003 திருமணம் செய்தோம். 2004 August 11 நானும் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம். என்னுடைய கண் பார்வை திரும்ப கொஞ்சம் மங்குனதுனால என் பையன் பிறந்த ஒரு 30 May பிறந்தான். August 11 நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். 5 வருஷம் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி மட்டும் எங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் வாக்குவாதமும் பிரச்சனையும் அதிகமாச்சு. அதுக்கடையில் அத்தை இறந்தப்போ கூட நாங்கள் போனோம், மாமியார் இறந்தப்போ. அப்போவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பித்தான், 5 வயசு ஆச்சு. அப்போ திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையா இருப்பாளே, உலக பிரகாரமா அதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்ற மாதிரி சொன்ன உடனே, அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு நோட்டீஸ் விடுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடுகிற ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோற்றுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள், எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை, நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும், 2009 ஜூன் மாதத்தில் என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப, ஜூன் 10 என்னுடைய தங்கையோட திருமணத்தை, ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டுப்புடவையும் தாலி செயினும் வாங்க போனாங்க, அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால் அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடுன்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப ஜூலை 1 இதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஜூன் 9 இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல போகும்போது இவங்க வேலை பார்த்த அந்த இடத்துல ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்.
0: சரி சரி,
1: இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படியே ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜூன் அதாவது 2010 இருந்து நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி
0: இருக்கிறார்.
1: நல்லவர்.
0: சரி, இப்போ ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா, இப்போ நம்ம உங்கள் சாட்சி அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது 2 உங்கள் சாட்சியின் மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம்.
1: அங்கே பார்த்து, அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திடலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன், இப்படிப்பட்ட உபத்திரவெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன் கேட்டால், என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், தேவ நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
0: ரொம்ப நன்றி. நீங்க நீண்ட தூரத்திலிருந்து ராஜபாளையத்திலிருந்து இவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க, அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயமா அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்தில் காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், ஊழியங்கள் வளரட்டும். சரியா, கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம், அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லா குறைவாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்குறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார், அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் எல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டவருடைய சாட்சி கொடுத்தீர்கள், உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.

0: மகனே மகளே, உலக பாரங்கள் கவலைகள் உன்னை அழுத்துகிறதா?
1: Fix your eyes on Jesus.
0: உனக்கு முன் ஓடி ஜெயமெடுத்தவர்கள் கோடி கோடி பேர்.
1: எபிரேயர் 12:1-3 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

என்னையே நோக்கி, என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்.

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உமை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உமை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

0: இந்த கர்த்தருடைய பண்டிகை வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
1: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
0: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: Let us all be prepared to listen the word of God with all our soul and heart and strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: Those who hear lot of truth but then not understanding, like
0: சில எவ்வளவு பிரசங்கம் என்ன கேட்டாலும் சரி,
1: whatever they hear,
0: Alleluia,
1: Alleluia,
0: அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதில்லை.
1: The word of God is not working in them.
0: Alleluia. கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
1: Not mistake in the word of God.
0: யார் மேல தப்பு?
1: Whose mistake?
0: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
1: And you have to do it.
0: We are the doers of God's word.
1: We should be doers of the God's word.
0: கர்த்தருடைய கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்யணும். அல்லேலூயா.
1: Do it.
0: Amen.
1: Amen.
0: எனக்கு செய்யணும்னு ஆசைதான்.
1: I want to do it.
0: ஆனா செய்ய முடியல.
1: But I could not do so.
0: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசைதான்.
1: I

0: பிரசங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
1: They would have listened thousands of messages in many years.
0: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
1: But their life is not yet transformed.
0: அதே போலதான் அந்த பழைய வாழ்க்கை,
1: the old life,
0: அந்த பழைய மனுஷன்,
1: the old man,
0: அவருடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.
1: He is ruling.
0: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
1: The nature is not yet changed.
0: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
1: No change in walk.
0: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
1: They could not leave some bad habits.
0: சிலர் இன்னுமாகவே பிசாசினுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Still they are doing the will of devil.
0: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
1: What is the reason?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
1: Not only hearers, the word of God,
0: அதன்படி செய்ய முடியல.
1: They could not do it.
0: எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
1: I pray a lot but then I could not.
0: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
1: I put 3 days fasting.
0: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
1: I took 1 week.
0: 40 நாள் உபவாசம் போட்டேன்.
1: 40 days fasting.
0: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்னும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
1: I was okay for some time.
0: மறுபடியும் பழையபடி ஆயிருச்சு.
1: Again it became same.
0: என்று அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது,
1: In many people's life,
0: ஒரு ஆவியிலே ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
1: No growth in the spiritual life.
0: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
1: India is praying more in the world.
0: கேமா தமிழ்நாடு.
1: Particularly in Tamil Nadu.
0: Jabam, jabam, எங்க பார்த்தாலும் ஜபம்.
1: Lots of prayers in
0: நம்ம
1: the state.
0: மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜபிக்கிறது இல்லை யாரும்.
1: In other countries they don't pray like this.
0: ஆனால் இவ்வளோ ஜபிக்கும் பொழுது,
1: When we pray like this,
0: உங்கள் தெருவில் இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே.
1: In your street people are not yet changed.
0: உங்க கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க யாரும் மாறலையே.
1: Your colleagues not yet changed.
0: அப்படியே தான் இருக்காங்க.
1: They are as they were.
0: நீ ஜெபம் பண்ணியே தான் மாத்துனீங்களா?
1: Do you pray and change them?
0: ஜெபம் பண்ணியே தான் நடந்துச்சா?
1: Anything happened by your
0: Hallelujah.
1: Prayer? Hallelujah.
0: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க?
1: How many are ready to do such witness?
0: Hallelujah. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு?
1: What did happen by your prayer?
0: ஏன் ஒண்ணு நடக்கல?
1: Why things are not happening?
0: அதுதான் கேள்வி.
1: That is my question.
0: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது.
1: No lack in prayers.
0: காலை மாலை மத்தியானம் 3 வேளையும் ஜெபிக்கிறோம்.
1: மார்னிங் ஆஃப்டர்நூன்
0: பொழுது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் டின்னர் டைம்
0: தூங்கும்போது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் ஸ்லீப்பிங் டைம்
0: தனியா ஜெபிக்கிறோம்.
1: பர்சனலி
0: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்.
1: ஆஸ் ஃபேமிலி
0: சபையா ஜெபிக்கிறோம்.
1: ஆஸ் தி சர்ச்.
0: ஆனா ஒண்ணும் மாறலையே.
1: பட் நோ சேஞ்ச்.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் தி ரீசன்?
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் தி ரீசன்?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப்
0: காட், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலை. It won't be much interesting.
0: Apo aandude vaarthaye neenga theenilum thelidenilum maduramaa irukkira kartude vaarthaye rusichi neenga adu pusikkiringala?
1: Do you really taste like honey the word of God?
0: Hallelujah. மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், அது ருசியுள்ளதா என் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சாம்.
1: The Lord has given the manna, it was like sweet with honey.
0: Hallelujah. அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்க. சில பேருக்கு இது இப்படி இப்போ சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
1: They give importance for the food.
0: அல்லேலூயா. எதுக்குன்னா ருசிக்காக.
1: For the taste.
0: ஹெல்த்துக்காக இல்லை.
1: Not for the health.
0: அந்த நாக்கு ருசிக்காக தான்.
1: To satisfy the
0: அது போல
1: tongue.
0: பிரசங்கம் கேட்கறது எப்படின்னா காதுக்கு செவித்தினவுன்னு சொல்லுவாங்க.
1: They say it is for the ear.
0: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும் கேட்குறேன்.
1: It should be good to the ear.
0: அப்படி தான் கேட்குறாங்க.
1: They hear like that.
0: அருமையானவர்கள், அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கேட்குற சத்தியங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யாமல் போய்விடுகிறது.
1: The truth is not working in us because of this.
0: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில் பலனை பார்க்க முடியல.
1: We could not see the reward in our prayer.
0: அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணீரை ஆகார்த்து ஆகார்த்து தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்.
1: We say put the food in the water, you can

0: அப்போ சரி, நிறைய பேர் அந்த வசந்த விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும்.
1: Maybe 50-60 years it will
0: take. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகு கடவுள்.
1: Let it be according to your faith.
0: Hallelujah. அதே ஆண்டவராகிய இயேசு போய் லாசரு கல்லறு முன்னால் நின்றுட்டு,
1: Lord Jesus,
0: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்,
1: Lord I pray,
0: ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுறேன்,
1: I put the food in the waters.
0: அநேக நாட்கள் பின்பு பலனை கொடுக்கணும்னா அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான், லாசரு உள்ளே இருக்க வேண்டியதுதான்.
1: He has to stand for a long time, Lazarus should be inside.
0: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: அருமையானவர்களே,
0: அப்போ லாசுரை வெளியே ஜோம் பண்ணிட்டு லாசுரை வெளியே வான்னு சொன்னோடனே என்ன பண்ணான், உடனே வெளியே வந்தாச்சு.
1: After prayer, when he called Lazarus, come out, he came out.
0: Amen. அது ஜபத்தில் ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
1: So there will be result.
0: ஜோம் பண்ணீங்க, நீங்க ஜோம் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியும்.
1: When you pray, you find the result.
0: ஏசு ஜோம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது, மறுரூபமாச்சு.
1: When Jesus prayed,
0: வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு.
1: The dress became white.
0: Hallelujah.
1: Was transformed.
0: Hallelujah. அவர் போய் டிப் டாப்ல போட்டு வெளுத்து எடுத்து வந்து போடல. அதனால தான் கூட வசனத்து எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
1: And no laundry can cleanse like that. It was so white.
0: அப்ப அவர் ஜோமணி முடிச்ச உடனே,
1: when he prayed,
0: பிரியமானவர்களே, ஒரு மாறுதல்,
1: the change.
0: பாதி அப்பத்தில் ஜெபம் பண்ணாங்க,
1: the apostles prayed.
0: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்,
1: what is the sign?
0: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுது, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா,
1: the building is shaking, any earthquake?
0: அந்த கட்டடம் மாத்திரம் ஆடுது,
1: the building is shaking.
0: என்னாச்சு,
1: what happened?
0: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது, அசைந்தது,
1: the place,
0: அங்க ஜெபம் கிரி செய்து,
1: the prayer is Alleluia. Working.
0: அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க,
1: how many of you prayed like
0: Alleluia.
1: That?
0: Hallelujah. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க,
1: how many of you praying like that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சில பேர் தூக்கம் சரியா வரலனா ஜெபம் பண்ணுவாங்க,
1: they sleep without, they don't have sleep.
0: சில பேருக்கு ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்,
1: when they pray they will have a
0: Hallelujah. Hallelujah. Hallelujah. சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வரலன்னா காலையில் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காவது போகலாம், சர்ச்சில் போனால் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும், நல்லா இழுக்கும், அப்போ தான் தூக்கம்.
1: ஸோ when you hear the message, you may sleep well.
0: பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாம்,
1: and you can sleep well and
0: Hallelujah.
1: Get up.
0: அது ஒரு தேவன் அளித்த வரம்,
1: இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட்.
0: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருது,
1: you sleep well when you hear the message.
0: அது இல்லை,
1: not that.
0: நாம் ஜெபிக்கும் பொழுது,
1: when you pray,
0: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்,
1: the work should be there.
0: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்,
1: that's what the Lord is expecting.
0: இன்றைக்கு காலை வேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்,
1: in this morning you think.
0: நாம் இந்த வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்,
1: we have stepped in
0: எட்டு மாதங்கள் ஓடி போச்சு,
1: 8 months rolled away.
0: எவ்வளோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவறாம,
1: without missing. Hallelujah.
0: எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாத சூழ்நிலை எல்லாம் ஆச்சு,
1: all many Sundays I could not come.
0: ஆனா கர்த்தருடைய கிருபையில,
1: by God's grace,
0: ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாம வந்துட்டேன்,
1: I did not miss even a single Sunday.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு ஊழியக்கார் சொன்னார், இன்டர்நேஷனல் பாஸ்டர் ஒருத்தர்,
1: one minister of God pastor,
0: பாஸ்டர் பால் கிருபார், நீங்க கொடுக்கிற மெசேஜ் நீங்க போய் அந்த பட்டாளத்திலேயே கொடுத்துங்கிறீங்களையா,
1: you are giving the message only in
0: பட்டாளம், 500 பேர் தான் கேட்டுட்டு இருக்காங்க,
1: they listen only for him.
0: நீங்க வெளியே வந்தீங்களா, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கேட்கறது காத்துட்டு இருக்காங்க, நீங்க அங்கேயே போக மாட்டீங்க,
1: you are not going outside.
0: Hallelujah.
1: Lots of people,
0: ஒரு சண்டே விட்டுட்டு வாங்க,
1: you just leave one Sunday and come.
0: அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டாங்க,
1: many called.
0: Hallelujah. நான் போயிருக்கலாம்,
1: I could have gone.
0: Hallelujah. அது நல்ல யோசனையா தான் தெரிஞ்சது,
1: it's a good thought he has given.
0: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
1: many people are less people.
0: நான் என்ன சொன்னேன், உண்மைதான்,
1: it is true.
0: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா, இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் ஏதா செய்ய மாட்டாரா,
1: with this small group. Hallelujah. With the Lord,
0: அப்படின்னு நான் நினைக்கிறேன்,
1: I believe that.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க,
1: what do you think?
0: அல்லேலூயா, அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க ஐயா, யாரை கொண்டா இதை செய்துங்க,
1: நம்மளை
0: ஆளை விடுங்க
1: அப்படின்றீங்களா?
0: அல்லேலூயா, நல்லா கவனிங்க.
1: லிசன்.
0: ஆகவே பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோன்னு சடங்காச்சாரம்.
1: Sunday means it's a ritual.
0: CSC போறவங்களாம் CSCக்கு போயிடுவாங்க.
1: Like going to CSI.
0: பெந்தகோஸ்தே சபைக்கு போயிடுவாங்களாம் பெந்தகோஸ்தே போயிடுவாங்க.
1: Pentecostal church.
0: கிறிஸ்தவனா இருக்கிறவங்களாம் என்ன செய்வான்?
1: Christians.
0: சரி, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகணும், நீங்க முதல் சண்டே ராபோஜனை போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: First Sunday let me go.
0: அது வேற, நம்ம ராபோஜனை எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
1: If I don't take communion, it may be a
0: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: Let me go and take and come.
0: அப்படின்ட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Ritually, some people.
0: நிறைய பேர் அப்படிதான்.
1: Many like that.
0: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா?
1: Sunday means.
0: அப்படி போய் தலையை காமிச்சுட்டு.
1: Let me show the head.
0: என்னத்தை காமிச்சுட்டு?
1: Show the
0: தலைய காமிச்சுட்டு வந்துடலாம்.
1: Let me show the head and come.
0: அப்படின் சபைக்கு வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Some they come to church.
0: நீங்க எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா?
1: You are not answering.
0: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: சும்மா தலைய காமிச்சு வந்திருக்கீங்களா?
1: Have you come to show your head and go?
0: இல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா?
1: Have you come to worship the Lord?
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்.
1: Lord, I have come to talk to you.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எலியா போய் காத்திருந்தாரு.
1: Elijah waited.
0: Amen. ஒரு குகையில போய் காத்துன்னு
1: இருந்தாரு. He was waiting in the cave.
0: ஆண்டவர் வருவார் வருவார், கடைசியா ஒன்னும் வரல. ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி தான் வந்துச்சு.
1: Big earthquake came.
0: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
1: Big wind came.
0: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
1: The fire came.
0: ஒண்ணுமே வரல. ஆண்டவர் அக்னிலயும் வரல, காத்துலயும் வரல.
1: The Lord did not come through
0: any means. வரலையே, ஆண்டவரே காணுமே.
1: I could not see God.
0: நம்ம போலாம்,
1: let me go.
0: அப்படின ஒரு தீர்மானம் எடுக்கல.
1: He didn't take that determination.
0: என்ன ஆனாலும் பரவாயில்ல,
1: whatever it may be.
0: நான் ஆண்டவர சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
1: I have come to meet the
0: அவரை
1: Lord.
0: அவரை சந்திச்சு தான் போவேன்.
1: Let me meet and go.
0: அப்படி இருந்தான்.
1: He was waiting.
0: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
1: A mild voice.
0: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
1: Lord has come.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர்களோட பேசுறாரா?
1: Is the Lord speaking? Hallelujah. In a mild voice?
0: நிறைய பேர் நம்ம சபையில் எடுத்துக்கங்க,
1: அவ்வளோ
0: கஷ்டப்பட்டு இங்க காணிக்கே வர்றது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப உண்மையை சொல்லிடுறேன்.
1: I just tell unto the Lord.
0: அதன் மத்தியில் இந்த மைக் கீக்கெல்லாம் வாங்கி
1: in the midst of everything
0: போட்டா பின்னாலகிரம் என்ன சொல்றான்?
1: The back
0: ஒண்ணுமே கேட்கலையா, சத்தமே கேட்கல.
1: We could not hear properly.
0: நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்ல.
1: We could not hear.
0: அப்படி நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: Many they give report.
0: ஐயா, ஆண்டவர் மைக்கில பேசுறவர் இல்ல, மெல்லிய சத்தத்துல பேசுறவர்.
1: The Lord speaks through the mild voice.
0: மைக்கில தான் பேசுவார்னு இல்ல.
1: Not honestly.
0: அங்க உங்கட மெல்லிய சத்தத்துல பேசுவார்.
1: When I talk here the Lord will talk through mild voice. How many of you ready to listen?
0: காத்திரு, கர்த்தர் பேசுவார்.
1: You wait, the Lord will speak.
0: Amen.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய கர்ப்ப வேதனை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
1: my desire,
0: உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும்.
1: I have to prepare the faithful.
0: உத்தமமான ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்?
1: How to prepare.
0: அவர்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should receive the
0: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should get God's word.
0: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
1: Through which they can grow.
0: Hallelujah. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு.
1: The Lord has said
0: ஊழியக்காரர்களுக்கு,
1: to the ministers of God,
0: நான் போகிறேன்.
1: I go.
0: என்னுடைய ஆடுகளை என்ன செய்யுங்க? மேய்ங்க.
1: You feed my sheep.
0: என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீங்க மேய்ச்சு நடத்துங்க.
1: You feed my
0: பட்டினி போட்டுறாதீங்க.
1: Don't make it.
0: வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருங்க.
1: Give the food.
0: அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு.
1: The Lord has said.
0: Hallelujah. ஆகாரம் கொடுக்க வேண்டியது எங்க வேலை?
1: My job is to
0: மேய்ச்சலை கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
1: I have to give the
0: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
1: You have to eat.
0: நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன செய்யணும்?
1: What you supposed to do?
0: தண்ணி கொடுக்கணும்.
1: You have to give the fruit.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியல?
1: Why we could not grow in the spirit?
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல.
1: It's not a holy lifestyle.
0: சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய்,
1: always lie.
0: எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை,
1: bad words.
0: எடுத்ததுக்கெல்லாம் கோபம்,
1: anger.
0: எரிச்சல்,
1: all
0: சண்டை,
1: kind of anger, fight,
0: குழப்பம்,
1: confusion.
0: இதெல்லாம் வருது.
1: You get everything.
0: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா, ஜென்ம சுபாவம் இருக்குதா?
1: Do you have the divine nature? Alleluia. Or your own nature?
0: திவ்ய சுபாவம் இல்ல,
1: no divine nature.
0: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மறுரூபம் ஆயிட்டு இருக்கிறோம்.
1: So we are transformed.
0: மறுரூபம் ஆயிட்டு இருக்கீங்க.
1: How many of you being transformed?
0: Alleluia. ஒரு பெரிய மாறுதல்,
1: great change.
0: Alleluia. ஆண்டவர் அதற்காக தான் அழைச்சிருக்கிறார்.
1: For which the Lord has called you.
0: அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: He has chosen you for that.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒரு இங்க வாசித்தீங்கன்னா,
1: when you read here,
0: எபேசியருக்கு நிருபத்தில்
1: Ephesians,
0: முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
1: You take first chapter.
0: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
1: Ephesians 1,
0: மூன்றாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க.
1: From verse 3.
0: போதும்.
1: Enough. Please be seated.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So இப்ப நம்ம வாசி கேட்டதிலிருந்து என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
1: So what message the Lord is giving?
0: ஒரே வார்த்தையில சொல்லுங்க.
1: In one word.
0: ஆவில ஏவ பறங்க ஏஞ்சி சொல்லிட்டு உட்காரலாம்.
1: You can stand up and say and sit.
0: என்ன சொல்ல வரார்?
1: What the Lord wants to say here.
0: புரிஞ்சதா இல்லையா?
1: Did you understand?
0: விளங்கிச்சா இல்லையா?
1: Did you understand it?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன ஆண்டவர் உங்களோட பேசினார்?
1: What did the Lord speak to you?
0: நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்லையா?
1: When you read the Bible and will the Lord
0: Bible-ஐ நீ டெய்லி படிக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
1: When you read the Bible daily the Lord will speak to you.
0: வசனத்தின் மூலமா பேசுவார்.
1: Through the word of God.
0: அப்போ இந்த காலவேளையில இதை படிச்சது நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் உங்களோட?
1: In this morning when you read this passage, for how many can say the Lord has spoken with me?
0: Hallelujah. ஏனா இங்க 500 பேர் உட்கார்ந்திருக்கோம்னா,
1: about 500 you are sitting,
0: 500 பேருக்கும் 500 வித்தியாசமான செய்தி இதில் இருக்குது.
1: So there will be 500 different messages are there.
0: நான் சொல்லுவேன் இது 500 இல்ல 1000 செய்தி, அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு 1000 செய்தி.
1: Briefly I can say it is 1000 messages.
0: எத்தனை செய்தி இருக்கு?
1: How many messages?
0: ஒவ்வொரு வசனத்திலும் 100 வசனத்துக்கு மேல, 100 செய்திக்கு மேல இருக்கு.
1: In each and ஒவ்வொரு வசனத்திலும் every verse there may be
0: hallelujah
1: hundreds of messages.
0: அத அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
1: Within an hour I cannot talk everything.
0: ஆனா எதுக்காக இது நம்ம இப்ப படிச்சோம்?
1: Why did we read this passage?
0: Hallelujah. நபர் பிரகாசம் உள்ள அது ஒரு செய்தி தானா?
1: Is it
0: ஆண்டவர் அவரோட பேசியிருக்கார். Hallelujah. என்ன வேணும்? பிரகாசம் உள்ள மனக்கண். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் சொன்னதுல இருந்து எதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்?
1: What for the shining eyes?
0: எதுக்கு?
1: For what?
0: அடுத்த கேள்வி.
1: Next question.
0: என்னங்க? இன்னவருடைய வல்லமையினுடைய மகா என்னையான மகத்துவம்.
1: What is his power, the greatness?
0: எழுப்பினருடைய வல்லமை அது என்னது? அது
1: வாட் கைண்ட் ஆஃப்
0: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
1: வாட் கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ்?
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
1: வாட் இஸ் த க்ளோரி?
0: அல்லேலூயா.
1: இன் பிரைஸ்.
0: எப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு, அதனால்தான் வேதத்தை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை. என்ன செய்யணும்? நான் அப்படிதான் படிக்கிறேன்.
1: ரிசர்ச் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட்.
0: நான் ஏதோ திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுத்திட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
1: நாட் ஜஸ்ட் டாக்கிங்.
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல காத்திருக்கிறேன்.
1: From Monday to Saturday I'm waiting at the feet of the Lord.
0: ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க.
1: People may not believe it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்காரர் கேட்டீங்களா சொல்வாங்க.
1: You can ask the servants of God.
0: Hallelujah.
1: They will know.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஏன்
1: Why we should wait for long time?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ் ஒரு கட்டு ஒரு பொட்டலம் கொடுக்கிறாருன்னு
1: வச்சுங்க. Somebody give some parcel.
0: Hallelujah. இதுல பிரிச்சு பாருங்க.
1: Just open.
0: Hallelujah. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.
1: So something will be there as surprise.
0: அப்போ பிரிக்கிறாங்க.
1: They are opening.
0: ஒண்ணுன்னா பிரிச்சுனே போறாங்க.
1: They are removing all the wrappers.
0: ஒரு மணி நேரம் ஆச்சு பிரிக்க பிரிக்க. என்ன உரிக்க வெங்காயம் உரிக்க வரிக்க வெங்காயம் சொல்றாங்களே, அது மாதிரி இன்னும் பிரிக்க பிரிக்க வந்துட்டே இருக்குது.
1: It kept on coming when they open it.
0: பொட்டலம் சின்னதாயிடுச்சு.
1: That packet is
0: fast. அப்போ என்ன பிரச்சனை கிராங்க?
1: Again they are opening.
0: Yeah.
1: Why?
0: என்னதான் இருக்கும் அது உள்ள?
1: What is there inside?
0: என்னதான் உள்ள இருக்கும்?
1: What is there inside?
0: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
1: And they kept on removing that wrapper.
0: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
1: One side let it be.
0: கர்த்தருடைய வசனத்தை,
1: the Lord's word.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு பொக்கிஷன் கொடுத்திருக்கிறேன்.
1: Not the parcel, I have given the treasure.
0: புதையல்.
1: It's a treasure.
0: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
1: You have to dig on.
0: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
1: When you dig you can find the treasure.
0: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
1: What is there
0: ஒரு
1: in the treasure?
0: ஒரு பொக்கிஷம் இருக்குது.
1: There is the treasure.
0: எத்தனை பேருக்கு அந்த பொக்கிஷம் வேணும்?
1: How many of you want to have
0: it? அது எப்போ வரும்?
1: When do you get it?
0: நீங்க தோண்ட தோண்ட தான் வரும்.
1: When you dig it you get it.
0: சும்மா அப்படி மேல படிச்சீங்கலாம் வராது.
1: If you just read you cannot get it.
0: அதனால தான் பிரியமானவர்களே ஒரு நாலு பேர் சொன்னாங்க.
1: Four of them said.
0: ஆனா ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் ஏதோ ஒன்னு பேசியிருப்பார்.
1: The Lord would have spoken to everyone.
0: இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரணம் என்ன?
1: Today the Lord is revealing this.
0: இந்த கடைசி வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்?
1: The last verse.
0: அவர் இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம், தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
1: The spirit which gives wisdom.
0: பரிசுத்த ஆவியானவர்.
1: The Holy Spirit.
0: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
1: The Lord should give the wisdom. நீங்க
0: சினிமா பார்க்கிறதுக்கு ஞானம் தேவையில்லை.
1: Need not have wisdom to look at the movie.
0: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம் எல்லாம் தேவையில்லை.
1: To read the comedy need not have.
0: கட்டுக்கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
1: To read the story need not have wisdom.
0: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டுக்கதைகள்.
1: These are all useless things.
0: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா,
1: to read the Lord's word.
0: ஒரு ஞானம்,
1: the wisdom.
0: தெளிவு,
1: the sound mind.
0: Hallelujah. அத யார் தான் கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா,
1: who can give it?
0: Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit.
0: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
1: Not others.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அது கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit can give it.
0: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறார்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் தான். வாசித்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
1: First Corinthians chapter 2.
0: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று கொரிந்தியர்
1: First Corinthians
0: ரெண்டாவது அதிகாரம்
1: chapter 2
0: அந்த ஒன்பதாம் வசனத்தில் ஏறப்படிங்க.
1: From 9.
0: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலையும் தோன்றல. இப்போ நான் படிச்ச உடனே உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி.
1: I asked a question, did you understand?
0: உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
1: You started thinking.
0: Hallelujah. என்னவா இருக்கும்?
1: What would be?
0: இன்னத ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார்.
1: What the Lord wants to talk to me.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: அதனால தான் இதெல்லாம் உன் கண்ணுனால தெரியாது, காதுனால கேட்க முடியாது. அடுத்த வசனம்.
1: I cannot see and you cannot.
0: தேவன் அவைகளை என்னங்க? தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார்.
1: God has revealed them to us.
0: ஆவியினால ஏன் வெளிப்படுத்தினாரு?
1: Why he revealed through the spirit?
0: அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும். யாரு?
1: The spirit searches.
0: ஆண்டவர் நம்மள ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க நம்மள சொல்றாரு.
1: Search the word of scripture, the Lord says.
0: ஏன்னா ஏற்கனவே இதை ஆராய்ஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவியானவர்.
1: The spirit of God searched already.
0: அவர் என்ன தாராஞ்சார் படிங்க.
1: What did he search?
0: அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயங்களையும் மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்கு ஒன்று யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான்.
1: Except the spirit of God.
0: Hallelujah.
1: You cannot understand the things of God.
0: இப்ப நான் படிக்க சொன்ன வசனத்தை நீங்க நல்லா எழுதிக்கங்க. யாராவது
1: you write down the verse.
0: டைப் பண்ணிக்கங்க.
1: You can type.
0: இல்ல அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க கையில.
1: Copy and paste.
0: அத குறிப்பு பேர் கவிஞன்.
1: And the boy.
0: பெரிய புரட்சியாளன்,
1: maybe
0: சிந்தனையாளன், பெரிய பெரிய தமிழ் பண்டிதர்.
1: And the big
0: எல்லாட்டி கொடுங்க போய்.
1: White and artist.
0: ஐயா அது என்ன சொல்லுது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க.
1: What it says.
0: நீங்க பெரிய படிப்பாளி
1: தானே. You are சொல்லுங்க. Wise man. Come on, you think.
0: அப்படின் கேட்டு பாருங்க.
1: Just ask them.
0: அவங்க என்ன சொல்வாங்க?
1: What they say.
0: நீ கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க.
1: You just test them.
0: அவங்க இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல மாட்டாங்க.
1: They will not say the greatness of the word.
0: அவங்களுடைய அறிவை தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: They teach only their intellectual knowledge.
0: ஆனா ஆவியானவர் அப்படி இல்ல.
1: Spirit of the Lord is not like
0: அவர்
1: that.
0: எதை ஆராய்ஞ்சு பார்க்கறாரா?
1: Which one he searches?
0: தேவனுக்குரியவைகளை.
1: And
0: hallelujah.
1: The things of God.
0: Hallelujah.
1: The things of God.
0: Amen. எப்படி சமைப்பது?
1: How to
0: ஆன்லைன்ல போய் படிச்சுக்கலாம் நீங்க.
1: You can read through online.
0: எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல போய் படிச்சுன்னு இருக்கலாம்.
1: In online you can read everything.
0: ஆனா
1: but
0: தேவனுக்குரியவைகளை வெளிப்படுத்துறது யாரு?
1: Who is revealing the things of God?
0: ஆவியானவர் மாத்திரம் தான் வெளிப்படுத்துவார்.
1: Only the spirit of God can reveal.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில
1: in this portion
0: தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக
1: in order to reveal the things of God.
0: Hallelujah. தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு?
1: What the spirit of the Lord does.
0: அது நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்
1: in order to reveal
0: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்.
1: The spirit of the Lord is revealed in our lives.
0: இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் கொடுக்கறேன், நீங்க வீட்ல போய் அத வச்சு நீங்க படிங்க.
1: I just give the note and then go home and read.
0: Hallelujah. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்.
1: I won't say everything.
0: மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்.
1: I just teach very important things.
0: அங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? சகல எல்லாம் சொல்லுங்க. சகல.
1: You just say all.
0: சகல.
1: All.
0: அது எதா விடுபட்டு போச்சா?
1: Anything is left out?
0: சொல்லுங்க. Hallelujah.
1: Hallelujah.
0: எதா விடுபட்டு போச்சா?
1: Anything is left?
0: சகலன் சொன்னா
1: all means
0: அதுல எதுமே விடுபடல, எல்லாமே
1: everything is included.
0: Hallelujah.
1: Amen.
0: அதுதான் ஆசீர்வாதம்.
1: That is the blessing.
0: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்?
1: What kind of blessings it is?
0: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
1: It's a spiritual blessing.
0: Hallelujah. Hallelujah. மனுஷன் என்ன செய்ய பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா,
1: வாட் மேன் வான்ட்ஸ் டு ட்ரை,
0: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்.
1: They want to do things through the flesh.
0: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது.
1: The world is appreciating them.
0: ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்கறான், கப்பு கொடுக்கறான்.
1: And you, people
0: தன்னுடைய தாளந்துகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்.
1: By demonstrating the talents they get
0: prize. தன்னுடைய திறமைகளை,
1: the skill,
0: நம்முடைய ஆற்றல்களை,
1: by their skill
0: நமக்கு இருக்கிறதான தாளந்துகளை,
1: by their talents
0: மனுஷன் வெளிப்படுத்தி,
1: man reveals it,
0: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்.
1: Through which he has the place, that's all.
0: ஆனா
1: but
0: ஆண்டவர் பாத்தீங்கன்னா,
1: if you look at the Lord,
0: இந்த சரீர பிரகாரமான காரியத்தின் மூலமாக எதையும் செய்ய மாட்டார்.
1: He will not do anything through the
0: நம்ம சரீரத்துல இருக்கிறோம்.
1: We are in the flesh.
0: ஆனால் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்யக்கூடாது, இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்.
1: Spirit of the Lord should rule the body. The body should not rule the body.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் இந்த நம்ம வாசிக்கேட்ட பகுதியில் சீக்கிரமா நான் சொல்லணும்னா, முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given all spiritual blessings.
0: அது எங்க இருந்து வந்ததுங்க?
1: Where is it from?
0: அமெரிக்கால இருந்து வரல.
1: Not from America.
0: UK ல இருந்து வரல.
1: Not from UK.
0: சிங்கப்பூர்ல இருந்து வரல.
1: Not from Singapore.
0: வடக்கே இருந்து வரல, தெற்கே இருந்து வரல.
1: Not from north or south.
0: எங்க இருந்து வந்திருக்கு?
1: Where from?
0: உன்னதங்களில்.
1: From above.
0: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போயிருக்கீங்க?
1: How many of you gone to
0: NASAல? விண்வெளிக்கு போயிருக்கான், செவ்வாய்க்கு போயிருக்கான், கிரகங்களுக்கு போயிருக்கான்.
1: From NASA they have gone to various planets.
0: போயிருக்கானா?
1: Anybody gone to the higher places?
0: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா?
1: Is there any rocket to go to the higher places? No.
0: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது.
1: No rocket.
0: ஒண்ணும் கிடையாது.
1: Nothing.
0: இயேசு ஒருவர் தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்.
1: Only Jesus went to the highest places.
0: ஏறிட்டு என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: நான் மாத்திரம் இல்லப்பா.
1: Not only me.
0: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார
1: வைத்திருக்கிறேன்.
0: ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the blessings from high above.
0: Hallelujah. இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: What kind of all these spiritual blessings?
0: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்.
1: Man is working hard for the money.
0: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட் கோர்ட் அலையறான்.
1: He is going to the court
0: police
1: for the
0: station. அலையறான்
1: police station.
0: மனுஷன் இடத்துல ஓடுறான்.
1: He is running towards the man.
0: இவங்க உதவி கேக்குறாங்க, அவங்க உதவியை கேக்குறான்.
1: He is asking help to various people.
0: இன்னைக்கு மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
1: For your small thing they run here and there. What the Lord says, child of God, how I have blessed you from most high places. I have given all the spiritual blessings. You are not enjoying it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்குதான் மனக்கண்ணை திறக்க சொன்னாரு.
1: That's why the Lord said open the inner eyes.
0: அது மாத்திர திறந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு இருந்துச்சுனா,
1: if you have that eyesight,
0: அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள்ன்றது என்னதுங்க?
1: What is that shining for?
0: அதுதான் ஆவிக்குரிய கண்கள்,
1: spiritual eyes.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்.
1: We go for a job.
0: வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றோம்?
1: What we say,
0: ayoyoyo, not traffic, pathingla.
1: What a traffic.
0: Ayoyoyo, inge enna prachana pathingla.
1: What a problem.
0: Ayyo, ange enna sanda pathingla.
1: What a fight there.
0: Inge ore kolappam pathingla.
1: A lot of confusion.
0: TV, ayyo, TV open panna pathingla, inge enna prachana nadakkudhu.
1: When you open the TV, what problems are going on?
0: Ayyo, ipdi patta kola nadakkudhu pathingla.
1: Such a murder happening.
0: Idella endha kannla paathun irukrom?
1: By which eye you are looking?
0: Nammude sharira pragaramana kannla paathun irukrom.
1: With the bodily eye we are watching.
0: Idella paathun irukkum bodhu,
1: when you are looking at this, have a problem.
0: Eppdi paapinga?
1: How will you look at that?
0: Adhe sharira kannala paapinga.
1: You will look at your bodily eye.
0: TV la neenga enna paathingalo அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
1: Whatever you looked at the
0: TV, அந்த கண்ணல தான் பாக்குறீங்க.
1: Because the same eye you are watching.
0: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனையை பாக்கும்போது,
1: when you look at your problem through that same eye,
0: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
1: It will be like looking like that.
0: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: If you put the wear the black glass,
0: பச்சையா தெரியுமா?
1: Everything will be black.
0: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: You put the red glass.
0: சிவப்பா தான் தெரியும்.
1: You get only red colors.
0: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: You put spiritual.
0: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
1: You get spiritual secrets.
0: ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
1: What the Lord is saying.
0: தேவ ஜனமே,
1: God's people,
0: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
1: all blessings from heavenly places
0: எடுத்துக் கொள்ள வேண்டுமானால்,
1: if you want to inherit,
0: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
1: You have to look at that.
0: கண்ணை திறந்து பாரு.
1: Open your eyes and see.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாக்குறீங்களா இல்லையா?
1: Do you see that?
0: மனுஷனை பாக்குறீங்க, அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
1: You are looking at the men, what they are doing.
0: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
1: We are looking at surroundings.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: No use of seeing.
0: நீ எதை பார்க்கணும்?
1: What you supposed to see?
0: ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
1: open your spiritual eyes.
0: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
1: when you look at the blessings.
0: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
1: Then you will understand who are.
0: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதிக்கா எதுக்காகன்னு கேட்டிங்களா?
1: For what all these blessings?
0: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Just pray when you get problems.
0: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
1: Any problem means
0: சரியாயிடும்.
1: It will be okay.
0: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: Any tribulation you pray about it and it will be
0: all right. கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Any problem comes you just pray.
0: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
1: 1 hour preaching is not necessary.
0: எல்லாருக்கும் தெரியும்.
1: Everyone knows.
0: தலைவலியா போய் ஜெபம் பண்ணுங்க,
1: சரியாயிடும். You pray and it will be all right.
0: ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: Stomach pain, pray, it will be okay.
0: என்ன சொல்றாரு? என்னத்தை ஜெபிச்சிட்டு இருக்கிறோம்?
1: What are we praying?
0: Hallelujah. நமக்கே தெரியாது.
1: We don't know.
0: Amen.
1: Amen.
0: ஏதோ ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்றோம்.
1: Just pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா
1: பட்
0: நாம் யார், எதுக்காக ஜெபிக்கிறோம்,
1: who are we, what for we are praying,
0: நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது,
1: what kind of prayer
0: என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது,
1: when you have that assurance,
0: அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில,
1: then you pray,
0: நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க.
1: You will see a great miracle.
0: இங்க நாம என்ன வாசிக்கிறோம்?
1: What are we reading here?
0: 4th verse தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீ யாரு?
1: Who are you?
0: பெந்தகோஸ்தே விசுவாசி,
1: பெண்டிகோஸ்டல் பிலீவர்,
0: சிஎஸ்ஐ விசுவாசி,
1: சிஎஸ்ஐ பிலீவர்,
0: பேப்டிஸ்ட் சர்ச் விசுவாசி,
1: பேப்டிஸ்ட் சர்ச் பிலீவர்,
0: நான் அந்த சர்ச் விசுவாசி,
1: பிலீவர் ஆஃப் தட் சர்ச்,
0: இந்த சர்ச் விசுவாசி இல்ல,
1: திஸ் சர்ச் நோ.
0: இங்க என்ன சொல்லி இருக்குது? உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட்.
0: எப்போ?
1: வென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்தாரு,
1: ஒன் மேன் கேம்,
0: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க
1: அப்படின்னா,
0: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க.
1: If you are right, you will come.
0: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க.
1: And what for the Lord has chosen, then you will go there.
0: ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க.
1: Don't say like that.
0: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா வைக்கட்டும்.
1: Wherever the Lord wants to keep me.
0: கல்யாணம் ஆனாலும் சரி,
1: whether it is marriage,
0: வேலையானாலும் சரி,
1: whether it is job,
0: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சுகிட்டாரு?
1: How many of you know that the Lord has chosen? I didn't come.
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
1: I didn't choose you, you have.
0: நான் தான் உன்னை தெரிஞ்சுகிட்டேன்.
1: I have chosen you.
0: Hallelujah. Hallelujah. உங்க பொறுப்பு.
1: Your responsibility.
0: நீங்க தான் என்னை தெரிஞ்சுகிட்டீங்க.
1: You have chosen me.
0: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்.
1: You are the responsible.
0: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர் கிட்ட?
1: Have you talked with like that?
0: அதுவும் இப்போ தெரிஞ்சுகிட்டாரு.
1: Is it now?
0: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க.
1: Two Christians.
0: நம்ம பாஷையில பேச போனா,
1: in our language.
0: ஆதி கிறிஸ்தவன். நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா?
1: Are you Christian from beginning?
0: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா?
1: Generation generation.
0: பாதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்.
1: And half way means.
0: நம்ம ஆதி கிறிஸ்தவன இல்ல பாதி கிறிஸ்தவன இல்ல.
1: Not
0: உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்.
1: The Lord has chosen you before the foundation of the world.
0: Hallelujah. இல்லனா நீங்க வர முடியாது.
1: Otherwise you cannot come.
0: உலக தோற்றத்துக்கு முன்னே,
1: before the foundation of the world.
0: உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி,
1: before your parents name you.
0: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்.
1: My Lord has seen the bones.
0: Hallelujah. நாம் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: Before I was formed, he has looked at me.
0: விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: Amazingly the Lord has.
0: Hallelujah. நீ யார் என்று அவருக்கு தெரியும்.
1: He knows who are you.
0: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows your figure.
0: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
1: Lord knows everything.
0: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
1: You are chosen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
1: Not because of your richness.
0: விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
1: Because you are poor.
0: நீ படிச்சவன் தெரிஞ்சுக்கல.
1: Because you are educated.
0: நீ படிச்சவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ,
1: educated not educated.
0: Hallelujah. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசம்.
1: The Lord is choosing.
0: 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: 1 Corinthians 1.
0: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
1: The Lord has chosen.
0: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இழிவானவைகளை,
1: to despised,
0: பைத்தியமானவைகளை,
1: foolish things,
0: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen.
0: அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம்,
1: the purpose,
0: அவருக்கு தான் தெரியும்.
1: He knows.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah. உன மனுஷன் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கல, கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: Man did not appoint, God has chosen you.
0: எந்த மனுஷன் என்ன பாஸ்டர் உத்தியோகத்துக்கு வான்னு சொல்லி அப்பாயின்ட் கொடுக்கல.
1: Nobody appointed me.
0: கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இங்க நிக்கிறேன் நான்.
1: God has chosen me. I am.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால்,
1: if it is true God has chosen.
0: Hallelujah. கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ,
1: what for he has chosen you,
0: அதுதான் நாம வாசித்தோம்.
1: That's what we read.
0: உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு.
1: There is a purpose to.
0: அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
1: what is that intention?
0: அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், குற்றமில்லாதவர்களாக இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: And you should be holy and without blame before him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அன்பா இருக்கணும்.
1: You have to be lovable.
0: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
1: You can be without
0: பரிசுத்தமா இருக்கலாம்.
1: You can be holy.
0: நான் ரொம்ப பரிசுத்தம்.
1: I am holy.
0: ஆவிக்குரிய பெருமை.
1: Spiritual pride. ஆனா
0: அன்பு இருக்காது, அன்பு இருக்காது.
1: There won't be any love.
0: Hallelujah. பிச்சைக்காரனை பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
1: And don't
0: நான் பரிசுத்தவன்.
1: I am holy man.
0: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
1: You have to be holy.
0: அன்பாவும் இருக்கணும்.
1: You have to be
0: அன்பில் பரிசுத்தம்.
1: Love in holiness.
0: Hallelujah. Yes, ரெண்டுத்திலயும் இருந்தாரு.
1: The Lord was in both.
0: Amen.
1: Amen.
0: அப்புறம் எப்படி இருக்கணும்?
1: How?
0: குற்றம் இல்லாதவளாய்.
1: Without blame.
0: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
1: Always they are blaming me.
0: உன் வீட்டில் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
1: They may blame
0: உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
1: World may blame you.
0: யார் வேணாலும் உன் மேல பழியை தூக்கி போடலாம்.
1: Anybody can blame.
0: ஆனால் பயப்படாதே.
1: But fear not.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: Who can blame you when the Lord has chosen you?
0: குற்றம் சாட்டினாங்கல்ல.
1: They blamed you.
0: எவர்கள் உனக்கு விரோதமாக எழுமினாலும் உன் பட்சத்தில் வருவார்கள்.
1: Who come against you, they will come.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: Who can blame when the Lord has chosen?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு
1: பாத்தீங்கன்னா
0: இதெல்லாம் எதுக்காக
1: சொல்லப்பட்டிருக்கு?
0: ஆவியானவர்
1: Spirit of the Lord
0: அவருடைய சித்தத்தின்படி
1: according to his will
0: Hallelujah நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
1: He wants to lead us according to his will.
0: Hallelujah. நீ ஆண்டவர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படா போன விடுறது இல்ல.
1: Not just choosing you and leaving you.
0: உன்னை தெரிந்து கொண்டதுனால
1: because he has chosen
0: இரவும் பகலும்
1: night and day
0: உனக்காகவே அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார்.
1: He is working for you.
0: Hallelujah. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்துல 7 வசனத்தை வாசித்து பாருங்க.
1: 18 and 7
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா
0: அவளுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்.
1: The Lord will do justice.
0: அநேக காரியங்களை நான் சொல்லி சொல்ல முடியும்.
1: Many things I can say.
0: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா
1: Why I am showing this.
0: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ
1: What for the Spirit of the Lord has chosen
0: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்
1: That purpose should be fulfilled.
0: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்
1: And if it has to be fulfilled what for he has chosen
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to do?
0: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
1: We have to give room for the Holy Spirit to work.
0: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
1: When the Holy Spirit works what will happen?
0: Hallelujah. ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறபடி
1: Isaiah 59 and 19
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வார்? கொடியேற்றுவார்.
1: When the enemy is coming like flood
0: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
1: Night and day he is working for you.
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா
1: In another word
0: ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர்
1: The Spirit of the Lord
0: Hallelujah உன் கூட இருக்கிறார்.
1: He is with you.
0: இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
1: What a privilege it is.
0: ஆனா நாம என்ன செய்றோம்?
1: What we do
0: எனக்கு யாரும் உதவி இல்லங்க.
1: No help.
0: எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லங்க.
1: No support.
0: எனக்கு எதுவும் இல்ல.
1: I don't have anything.
0: என்னால முடியல.
1: I can't do anything.
0: அது முடியல, இது முடியல.
1: This is not possible. That is
0: not possible. நாம என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
1: We just
0: புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
1: We just murmuring.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: யாருமே உங்களுக்கு தேவை இல்லப்பா.
1: You not have anything.
0: Hallelujah.
1: Anybody.
0: நான் கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆனா எப்படி இருக்கிறேன்?
1: How I am.
0: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: As the comforter, the spirit Alleluia. Of truth, I am with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் போகிறேன்.
1: I am leaving.
0: நான் போய் சத்தியாவியாகிய தேற்றரவாளனை வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: I go and then I send another comforter.
0: அவர் பார்த்துப்பார் உங்களை.
1: He will take care of you.
0: சொல்லுங்க பக்கத்துல பார்த்து.
1: You just
0: see. ஆவியானவர் உன்ன பாத்துவார். கவலைப்படாதே.
1: The spirit of the Lord can
0: சொல்லுங்க.
1: Look after you. Don't worry.
0: கவலையோட வந்திருக்கீங்களா?
1: Have you come with
0: அவர் பாத்துக்குவார். சொல்லுங்க.
1: He will take care of
0: Hallelujah.
1: you. Hallelujah.
0: அவர் பாத்துக்குவார்.
1: He will take care.
0: யாரு?
1: Who?
0: Hallelujah.
1: The spirit of the Lord will take care.
0: எந்த விசுவாசி அந்த நிச்சயம் இருக்குதோ
1: whoever is having that assurance
0: அந்த விசுவாசி எதை குறித்தும் பயப்பட மாட்டான்.
1: They will not yet fear.
0: ஏன்னா அவர் உன்னை நீ இல்ல.
1: Not you.
0: அவர் உன்னை நடத்துகிறார்.
1: He leads you.
0: யோவான் எழுதின சுவிசேஷம்
1: Gospel of John
0: 16வது அதிகாரம்
1: 16
0: 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 13
0: சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார்.
1: When the spirit of truth comes.
0: Amen. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The spirit of the Lord will be with you and guide you.
0: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
1: He knows what to do for you.
0: அடுத்தது என்ன செய்யணும்? யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா?
1: They go to the sorcerers. People.
0: ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க ஐயா.
1: Please pray and tell me.
0: தீர்க்கதரிசனம்.
1: Prophecy.
0: ஏதா சொல்லுங்க.
1: You say something.
0: யார் வாயிலாவது ஏதாவது வருமா?
1: Anything will come from anyone.
0: யாரும் ஒன்னும் சொல்ல தேவையில்ல.
1: Others need not say anything.
0: ஆண்டவர் உம் கூட இருக்கிறது உண்மையானால்,
1: if the Lord is with you,
0: தேவ ஆவியானவர் உம் கூட இருக்கிறது உண்மையானால்,
1: the Lord is with you,
0: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்.
1: And he will teach you.
0: Hallelujah. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்.
1: He will do Hallelujah. Everything for you.
0: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
1: Nothing is impossible.
0: பலத்தினாலும் அல்ல,
1: not by might,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: not by power,
0: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
1: But my spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த 1 கொரிந்தியர்
1: 1 Corinthians
0: 1வது அதிகாரம்
1: chapter 1
0: இப்ப 17வது வசனத்துல நாம வாசிச்சோம் இல்லையா?
1: 17 we have read.
0: இப்ப வாசிங்க 14 15 வாசிங்க.
1: 14 and 15
0: சீக்கிரமாக
1: quickly.
0: இல்லங்க 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் சரி. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ நல்ல கவனிங்க. இந்த எபேசியர்ல
1: எபேசியன்ஸ்
0: 17ல தான் நாம என்ன வாசித்தோம்?
1: 1 and 17.
0: இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுப்பார்னு வாசித்தோம்.
1: God may give you to the spirit of wisdom and revelation.
0: அது என்னன்றத தான் நம்ம 18 19ல வாசிக்கிறோம். வாசிப்போம்.
1: 18 what it is.
0: இன்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்ல கவனிங்க.
1: That is very important.
0: அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை எல்லாம் சொல்லுங்க.
1: According to the working of his
0: சத்துவத்தின்
1: பவர்
0: வல்லமை.
1: இன்னொரு
0: முறை சொல்லுங்க.
1: பலத்த
0: சத்துவத்தின்
1: இன்னொரு
0: முறை சொல்லுங்க.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான்.
1: We are all weak.
0: ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலவீனர்களா
1: somewhere we are weak.
0: நான் உடனே அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நாம் பிசாசுக்கு மகிமையை செலுத்த கூடாது.
1: We should not glorify devil.
0: நம்ம பிசாசை பார்த்து தைரியமா சொல்லலாம்.
1: We have to say boldly to the devil.
0: எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா?
1: Whatever I have.
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
1: I have the.
0: இப்ப படிங்க அந்த வசனத்தை படிங்க.
1: Mighty power.
0: வல்லமையின் படியே. மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா.
1: To know the mighty power.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த 19வது வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க.
1: வல்லமையின் மைட்டி பவர்.
0: மகா மேன்மையான சொல்லுங்க. வல்லமையின்
1: ஒர்க்கிங்
0: மகா
1: எஸ்
0: மேன்மையான
1: மைட்டி பவர்.
0: இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்கு ஒப்பிடலாம்?
1: Where we can compare this mighty power?
0: உலகத்துல ஏதாவது காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அது ஒப்பிடலாமா?
1: Can we compare with the costly item?
0: விலையேற்ற பொருள் இல்ல, ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
1: Any special man in this world to be compared?
0: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
1: We cannot compare with anyone.
0: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
1: That is the
0: நீ பலவீனம்தான்,
1: working of his mighty power.
0: ஆனா வல்லமையின் மகத்துவம்,
1: you are weak but then
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை,
1: the power to
0: நீ ஞானத்துல குறைவுள்ளவன்தான்,
1: you may be weak,
0: ஆனா வல்லமையின் மேன்மை,
1: but the
0: மேன்மையான மகத்துவம்,
1: the greatness of his power.
0: இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு.
1: The Lord is keeping in you.
0: எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
1: The Holy Spirit is with you.
0: எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
1: as he raised the Lord Jesus,
0: அதே தேவன்,
1: same God,
0: அதே பரிசுத்த ஆவியானவர்,
1: same Holy Spirit,
0: எனக்குள் இருக்கிறார்,
1: he is with me,
0: என் மேல் இருக்கிறார்,
1: he is upon me.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: பிசாசுனால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
1: when he, before he was tested by
0: ஆவியானவர் கூடே போயிட்டாரு.
1: Brother Lord is going with him.
0: கூடே இருந்தாரு.
1: He was with him.
0: தோற்கடிச்சாரு.
1: He defeated.
0: சாத்தானை தோற்கடிச்சிட்டு.
1: He defeated the
0: அவர்
1: devil.
0: ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பினார்.
1: He returned to Galilee.
0: தேவாவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of God,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: the power of the Spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க,
1: the power of the Spirit.
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: சத்துரு என்னை சோதிக்கிறான், சோதிக்கலாம்,
1: Satan is testing,
0: என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்ல,
1: whatever it may
0: be, ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே,
1: by the power of the Holy Spirit,
0: hallelujah,
1: hallelujah,
0: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை,
1: to overcome the gates,
0: hallelujah, amen,
1: amen.
0: ரோமருக்கு நிருபம்,
1: ரோமன்ஸ்
0: 8 11 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
1: 11
0: அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் எங்க வாசமா இருக்கிறாரு?
1: Where the Lord is living?
0: யாரோட வாசமா இருக்கிறாரு?
1: With whom he is living?
0: பழைய ஏற்பாட்டுல வருவாரு போவாரு.
1: The Old Testament comes and goes.
0: புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இப்பொழுது நம்ம மேல தங்கி விட்டார்.
1: The New Testament is
0: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
1: He lives in us.
0: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலமாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்,
1: you are the church of the living God.
0: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
1: Don't you know that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is dwelling in you.
0: எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்,
1: whatever
0: 24 மணி நேரமும்,
1: throughout 24
0: எந்த யாருமே உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம், உனக்கு எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்,
1: maybe no help,
0: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
1: Others cannot help.
0: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
1: Jesus can help you.
0: யாரை கொண்டு உதவி செய்வார்?
1: Through whom?
0: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
1: Through the Spirit of God.
0: அதனால ரோமர் 8ல வாசிக்கிறோம்,
1: Romans 8,
0: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Three things are told.
0: அதுல ஒன்று, உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: He is interceding
0: for you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
1: He is testifying.
0: அதே நேரத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: And he is interceding for you at the time of your weakness.
0: உன் பலவீனத்திலே,
1: in your weakness,
0: நீ சோர்ந்து போகும் பொழுது,
1: when you are frustrated,
0: நீ உன்னால ஜெபிக்க முடியாம இருந்தாலும் சரி,
1: when you struggle,
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது. ரோமர் 8:26 வசனத்துல பாருங்க,
1: Romans 8:26,
0: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே,
1: Spirit of the Lord is helping.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: உங்கள் பலவீனத்திலே,
1: in your weakness,
0: ஆவியானவனுக்கு உதவி செய்கிறார்.
1: Spirit of the Lord is interceding.
0: இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்கும் பொழுது,
1: when we live the, with the power of God,
0: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு, எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது,
1: the power of God shared,
0: அவள் பரிசுத்த ஆவியினாலே உபவித்து பிறந்த அந்த தேவ குமாரனை பெற்றெடுத்தாலோ,
1: she brought forth the
0: அதே போல
1: Same way.
0: ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார்.
1: The Spirit of the Lord is upon you.
0: இயேசு சொன்னார்.
1: Jesus said.
0: ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்.
1: The Spirit of the Lord is upon me.
0: கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்.
1: The Spirit of the Lord is upon me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே நான் சிறைப்பட்டவளை நான் விடுவிக்கும்படி வந்திருக்கிறேன்.
1: I have come to deliver you.
0: இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார்.
1: God is saying to you.
0: நீ பரிசுத்தமாய் வாழ முடியலையா?
1: Can't you live?
0: உன்னால் முடியாது.
1: You are, you cannot. ஆனால்
0: உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்
1: உன்னை
0: பரிசுத்தம் பண்ணுகிறவர்.
1: He makes you holy.
0: சுத்திகரிக்கிறவர்.
1: He cleanses you.
0: பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்பொழுது
1: the Holy Spirit comes.
0: நியாய தீர்ப்பு குறித்து,
1: about the judgment,
0: குறித்து,
1: about the righteousness,
0: பாவத்தை குறித்து,
1: about the sin.
0: கண்டு

0: ஆண்டவர் கூடவே இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார். யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
1: The spirit of the Lord is with us with the zeal.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நாம ஆவியானவர் கூட இருக்கிறத மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னென்ன செய்யறோம்.
1: We forget the spirit of the Lord and we
0: அப்படிதான் செய்றாங்க. அனனியா சப்ராவும்
1: they did.
0: பொய் சொன்னாங்க.
1: They told lie.
0: அது பேதுருக்கு தெரியவா போகுது.
1: And Peter whether he
0: காணிக்கையில வஞ்சித்து அவருக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது
1: they deceived the
0: அவன் என்ன வஞ்சிச்சிங்கன்னு சொல்லல பேதுரு.
1: He didn't say you are deceiving me.
0: என்ன சொன்னார் தெரியுமா?
1: What Peter said.
0: வாசிங்க அப்போஸ்தலர்கள் நிருபம்
1: Acts
0: 5:3 பேதுரு என்ன சொன்னாரு?
1: What Peter said.
0: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா.
1: Satan filled your heart.
0: அல்லேலூயா.
1: Why it so?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ அப்பொழுதுதான் வாழ்க்கை தோல்வி அடைகிறது.
1: Whenever the Satan enters in your life and make you to sin, the Lord
0: மனங்காக்களுக்கு உள்ளவர்களே,
1: oh the rebellious,
0: நீங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறீர்கள்.
1: You grieve the Holy Spirit.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: Don't grieve the Holy Spirit.
0: Hallelujah. ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்
1: Ephesians 5:30
0: வாசிக்கிறோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
1: for the redemption
0: உத்தரவாக பெற்ற அந்த பரிசுத்தாவியை
1: the Holy Spirit
0: துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: Don't grieve the Holy Spirit.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல.
1: You may be thinking nobody is watching.
0: என் புருஷனுக்கு தெரியாது,
1: my wife is not
0: தெரியாது,
1: my husband
0: என் பிள்ளைக்கு தெரியாது,
1: children not
0: அப்பா அம்மாவுக்கு தெரியாது,
1: parents may not be knowing,
0: யாரும் என்ன பார்க்கல,
1: others are not watching.
0: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்.
1: Spirit of the Lord is with you.
0: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு.
1: He is giving the witness.
0: Hallelujah. அவரை விட்டு நீ எங்கே போக முடியாது.
1: You cannot depart anywhere.
0: அவரை நீ துக்கப்படுத்தினால்,
1: if you grieve him,
0: அவரை நீ விசனப்படுத்தினால்,
1: if you grieve him,
0: அவரிடத்தில் நீ பொய் சொன்னால்,
1: if you tell lie,
0: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்?
1: How can I help you?
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: கர்த்தர் சொல்றாரு,
1: the Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: வியாதி பெருசு இல்ல,
1: the sickness is not great,
0: பலவீனம் பெருசு இல்ல,
1: weakness is not great,
0: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்துரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது,
1: the enemy is nothing,
0: தூசி,
1: it's just dust,
0: வெள்ளம் போல வந்தார்னா ஒரு கொடி பறக்கும்,
1: he may come like flood, there will be a flag,
0: ஆனா நீ பரிசுத்தாவி துக்கப்படுத்தி வச்சிருக்கிற, மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறே,
1: but you grieve the Holy Spirit and shut the Holy Spirit,
0: அதே பரிசுத்தாவியானவர் நீ மகிமைப்படுத்தி வச்சு பாரு,
1: just glorify the Holy Spirit,
0: அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்,
1: and the spirit of glory,
0: தூஷிக்கப்படுவது இடம் கூடாது,
1: don't be blasphemed,
0: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்,
1: the spirit of glory is with you,
0: அவர் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார்,
1: he lives in you,
0: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா, எபிரேயர்ல வாசிக்கிறோம்,
1: in Hebrews we read that
0: கிருபையின் ஆவி,
1: the spirit of grace,
0: சத்திய ஆவி,
1: the spirit of truth,
0: அருமையானவர்களே, அந்த மகிமையின் ஆவி,
1: the spirit of glory,
0: அதை துக்கப்படுத்தாதே,
1: don't grieve,
0: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
1: He wants to help.
0: எல்லாரும் எழுந்திருங்க.
1: Shall we all stand?
0: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
1: Have the determination.
0: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
1: I will take victory.
0: என்னுடைய ஜெபத்தில ஒரு வெற்றி.
1: Victory in
0: என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி.
1: Victory in life. என்னுடைய
0: ஜீவியத்தில ஒரு வெற்றி.
1: Victory in my life.
0: எனக்கு முன்னால சிங்கங்கள் இருந்தாலும் சரி.
1: Though there are
0: எனக்கு முன்னால துன்மார்க்கர்கள் இருந்தாலும் சரி.
1: There are
0: எனக்கு முன்னால எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி,
1: whatever it may be,
0: நான் பயப்பட மாட்டேன்,
1: I will not fear,
0: நான் கவலைப்பட மாட்டேன்,
1: I will not worry,
0: ஏனென்றால்
1: because
0: ஆவியானவரை நான் கனப்படுத்தி கொண்டிருக்கிறேன்,
1: I honor the spirit of God,
0: ஆவியானவருக்கு நான் நல்ல இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன்,
1: I honor the spirit of God,
0: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்,
1: I will not grieve,
0: அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்,
1: I will not grieve,
0: அவர் துக்கப்படும்படி நான் பேச மாட்டேன்,
1: I will not,
0: அவர் துக்கப்படும்படி நான் நடந்துக மாட்டேன், அவரை விசனப்படுத்தும்படி நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்,
1: you are resisting the Holy Spirit,
0: எதிர்த்து நிற்காதே,
1: don't resist.
0: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜ்ல பேசுறாரு,
1: how many times he spoke,
0: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்,
1: but you are opposing,
0: எதிர்த்து நிற்காதே,
1: you are resisting,
0: விசனப்படுத்தாதே,
1: don't grieve,
0: துக்கப்படுத்தாதே,
1: don't grieve the Holy Spirit,
0: அவருக்கு விட்டு கொடுத்து பார்,
1: come on, give room to him,
0: வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு,
1: look at that,
0: வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்,
1: miracles after miracles,
0: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்,
1: blessings after blessings,
0: நிரம்பி வழியும்,
1: it will be overflowing,
0: நீ இல்ல, நீ இல்ல,
1: not you,
0: அது ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு,
1: but the Lord will do it,
0: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த, நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த,
1: நீ

0: ஆண்டவனுக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக்
1: கொண்டிருப்பான்.
0: மத்தியில் அசைவாடி அவருடைய வல்லமை உன்னிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது. மகனே மகளே, அவரை துக்கப்படுத்தி இருந்தால், அவரை வேதனைப்படுத்தி இருந்தால், அவருக்கு எதிர்த்து நின்று இருந்தால், இன்றைக்கு அறிக்கை செய்ய விட்டுவிடு. கர்த்தர் உன் பட்சத்தில்
1: இருக்கிறார். அனுப்பி கர்த்தாவே, சத்தியத்தினாலே நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் கர்த்தாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ நாங்கள் ஆண்டவரே சத்தியத்திலே வளரும்படியாக, ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே நடக்கும் பொழுது, அதன்படி நாங்கள் மறுரூபமாகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நிச்சயம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அற்புதலாய் இந்த எங்களை நீர் ஆண்டவரே உன்னதங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மோடு கூட உட்காரும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்ணில் நீர் திறந்த நீர் பிரகாசிப்பிக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக, உடைய மகத்துவின் வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருபை செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அவரே எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் பரிசுத்த ஆவி நாங்கள் துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே, பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாக, பரிசுத்த ஆவி நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக அவரே நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோதும் நாங்கள் பிசாசுக்கு அவரே பிசாசுக்கு இடம் கொடாதபடி கர்த்தாவே, அன்றுவரே பரிசுத்தாவிக்கு மாத்திர இடம் கொடுத்து நாங்கள் பரிசுத்தாவை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உன்னதங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய மனக்கண்கள் எல்லாவற்றையும் நீர் திறந்து பிரகாசிப்பித்து உம்முடைய மேன்மையையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறீர், எங்களோடு நீர் உணர்த்துகிறீர். ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ள நீர் வழி நடத்துகிற ஆவியானவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் பந்தை நீர் ஆசீர்வதியோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும்

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசையர் 1:28.

0: இந்த சீடிக்காக பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளில ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்கின்ற இந்த ஒளிப்பேழைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்த எங்கள் அன்பு சகோதரர் பால் மதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இதில் பாடிய அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள், சாபங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆளுகை செய்யும், இரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

ஞானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

the voice of the Lord. Do right in His sight. கர்த்தரின் குரலுக்கு கவனமாய் செவி சாய்த்து பார்வைக்கு சரியானவற்றை செய்தால் வியாதிகளில் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டேன். யெகோவா ராபா, குணமாக்கு மருத்துவர் நானே என்ற நம்முடைய தெய்வத்தின் வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு இந்த பாடலை பாடுவோம், சுகம் பெறுவோம்.